0: என் பிள்ளை யாருக்கிட்டயோ இவ்வளவு நேரம் விளக்கம்
1: சொன்னதில்லை.
0: நல்ல ஆம்னி பஸ்ஸா பூடி
2: ஆட பாவிகளா, இது வரைக்கும் உள்ள மாதிரியா பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன், இது ரொம்ப புதுசா உள்ளடா இருக்கு. திணிச்சு திணிச்சா சம்பாதிக்கிறாங்கள் ஐயா, உட்காந்து யோசிப்பாங்களோ எப்படி எல்லாம் பில்ல போட்டு போறாங்க.
3: இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு
0: அப்பா டிரைவர, இப்படி மசா மசன்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊரு போய் சேருது. டிரைவர் சொல்லு, கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்றதே.
2: எந்த ஊரியா நீ?
0: கஞ்சம்பட்டி.
2: இங்க எங்க வந்தா?
0: என் குழந்தைய சடங்குக்கு வந்திருக்கோம்.
2: இது யாரு?
0: என் பொண்டாட்டி.
2: கொஞ்சம் அனுப்புறியா? என்கிட்ட இல்லையா? அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன்.
0: வண்டி ஸ்லோவா போறதுக்கு என் பொண்டாட்டி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம்?
2: அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு.
0: அப்படிங்கற நயன்தாரா போய் உட்கார்ல, போல பாத்துருவோம்.
2: டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தா.
3: என்னங்க இந்த டிரைவர், நான் போய் பக்கத்துல உட்காந்து இந்த ஓட்டு
0: ஓட்டுறேன். வேகமா போற வண்டி எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கான்.
2: ஒரு சில பேர் இப்படித்தான் வண்டியை வட்டி கொள்ள பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க. இனிமேல் வேகமா போ சொல்லுவியா?
0: கடைசி வரை இப்படியே ஊட்டிட்டு
2: போட்டும்பா. வெரி குட். ஏப்பா டிரைவரே, உருட்டுவியா? ஐயா ஐயா,
4: ரைட் ரைட் டிரைவரே.
2: ஓனா தலவாணி பக்கி இதுல வந்து ஏறிடுச்சு. ஏப்பா ரன்னிங்லயே ஏற, ரன்னிங்லயே இறங்குற, ஸ்டாப்ல ஏற மாட்டியா?
5: அதெல்லாம் டிக்கெட் வாங்குறவனுக்கு.
2: ஏன் இன்னைக்கு வேற கிடைக்கலையா?
5: எல்லாம் காலியா இருந்தது. இதுதான் புல்லா இருக்கு.
2: சரி,
5: இப்படி வாருது.
2: இங்க வெறும் தாலி கேருதா?
5: இதுதானா? இதெல்லாம் ஏன் ஏத்துற?
2: உஜாரையா உஜாரு, ஓரஞ்சார உஜாரு, நயத்து உஜாரு, வாங்காசு உஜாரு, உஜாரையா உஜாரு, ஓரஞ்சார உஜாரு.
5: என்ன பாட்டுலயே சிக்னலா?
2: என் பாசஞ்சர் நான் தான் காப்பாத்தன, வேற யாரு காப்பாத்துவா?
5: முதல்ல ஒன்ன காப்பாத்தி கடி.
2: நீ காப்பாத்திக்கிற எனக்கு தெரியும், போடா. ஓடுற வண்டியில இறங்கி வீலுக்குள்ள போயிடாத, திருட்டு பயவுள்.
0: என்ன
2: எல்லாரும் சேர்ந்து பந்தயம் கட்டுறீங்க? யார் அவன்?
6: அங்க பாருங்க,
2: மேல உட்காந்து
6: மேல வந்து தற்கொலை பண்ணிக்க
2: குதிக்கிறேன்னு
6: சொன்னான். குதிக்க மாட்டான்னு
2: 2000
0: கட்டினானே. பந்தயம் கட்டி காசு சம்பாதிக்க
2: ஒரே குத்துற ஒன்னே
0: கொண்டு நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? அவன் செத்தா சாகரம் வாங்க போலாம்.
2: புசுரா மனுஷன் முடியாது, போனா வராது.
0: என்ன காதல் பயிலா போச்சு?
2: என்ன பரிச்சையில பயிலான மாதிரி சொல்ற? விவரமா சொல்லுப்பா.
0: அது வந்து நான் ஒரு பொண்ணு 6 மாசமா காதலிச்சனே, அவனடனா திடீர்னு ஒரு நாள் அவன் புருஷன் கூட ஓடி போயிட்டானே.
2: என்ன
0: கத்தி இருக்குல்ல, இதால கழுத்த கரகரன்னு எடுத்து செத்துருவேன்ல.
2: சரி, கழுத்து எடுத்து ஜாகலைனா?
0: இந்த விஷம் இருக்குல்ல, இந்த பக்கன்னு குடிச்சிட்டு செத்துருவேன்ல.
2: குடிச்சு ஜாகலைனா?
0: வெடிகுண்டு இருக்குல்ல.
2: எங்க இருக்கு?
0: அது மேலதான் அரை மணி நேரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க.
2: இது வெடிகுண்டா? என்னடா டிக்கி டிக்கின்னு கேக்குது?
0: டிக்கி கடையில இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேக்கும்.
7: வேறே சொல்றத கேளு, வந்துறேனே.
2: பேசாம நம்மளும் பந்தயம் கட்டிருக்கலாம் போட்டிருக்க. ஆமா, இது எந்த ஊரு? எல்லாமே தலகில இருக்கு.
7: பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஏமா இப்படி எல்லாம் பிரமித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க? நெகிலியே சுட்ட தோசமா ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிற, சாப்பிடுங்க. ஏதோ என்ன ஆம்பளைகள் ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்கீங்க? இங்க பாரு, தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கான். ஓ, சீக்கிரம் காலேஜுக்கு நேரமா இருக்கீங்க. இந்த நெய் தோசையை சாப்பிடுங்க.
8: தோசையா அது? ரப்பர் துண்டியா? மேடம் வாங்க மேடம், எங்க உயிரெல்லாம் காப்பாத்துங்க மேடம். காலையில சாப்பிடறதுக்கு தோசை கேட்டா பழைய லாரி டயர்ல அது ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு தொட்டுக்க சட்னி வேற, சொல்யூஷனா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் பாருங்க.
9: You are an Indian doctor.
10: Yes, yes.
9: All animals your friends.
10: Yes, yes, yes. Correct.
9: Your nose, my nose.
10: Adhoon, yes, yes, man.
11: Excuse me. Neenga da manatattva doctor Vijaya?
10: Naane da, adhula enna doubt?
9: Objection. I objection.
10: He is not a doctor. I am your doctor. What do you want, madam?
9: You are your doctor?
10: Yes.
9: You are your doctor?
10: Yes.
9: He is only veterinary doctor. I am also cyclist doctor. இவன் மிருகங்களுக்கு தான் வைத்தியம் பார்ப்பான், நான் யானைக்கே வைத்தியம் பார்ப்பேன்.
11: யாருங்க அங்க கதவை தட்டுறாங்க?
10: நான் தான் டாக்டர். என்ன உள்ள வச்சு கூட்டிட்டாங்க. கதவை தருங்க, கதவை தருங்க. நில்லுங்க, ஒரு அடி எடுத்து வச்சீங்க, உங்களை கடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவான்.
11: ஐயோ,
10: கடிச்சு பீஸ் பீஸ் ஆகிடுவா?
12: ஹலோ டாக்டர்ங்கயா?
10: நான் தான் டாக்டர்.
12: எந்திரியா டாக்டர்ங்கயா? டாக்டர்ங்கயா?
13: ஐ ஆம் எ டாக்டர்.
12: டாக்டர்ங்க?
13: ஐ நோ, ஐ நோ.
12: நீ யார் மரியாதையா சொல்லு. டாக்டர்ங்க, டாக்டர் எங்கயா?
10: நான் இங்க இருக்கேன்டா.
12: யாரே டாக்டர் பூட்டி வச்சது? யாரே டாக்டர் பூட்டி
10: வச்சது?
12: யாரையா?
14: என்ன தைரியம் இருந்தா எங்க டாக்டர் எங்க மாஸ்டர் பூட்டி வைங்க.
11: ஐயோ, நான் இப்பதாங்க வந்தேன்.
14: பின்ன
11: டாக்டர் பாக்க வந்தேன். இவங்க எல்லாரும் டாக்டர் சொல்றாங்க, யாருங்க ஒரிஜினல் டாக்டர்?
14: யுவர் மிஸ்டேக்கன். ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம்.
10: ஒண்ணுகிட்ட என்னடா பேசி வந்து கதவை தர்றோம்?
14: கத்தாதீங்க மாஸ்டர், நான் தான் திறந்து வரணும். ஃபாலோ பேக். என்ன மட்டும் ஃபாலோ பண்ணுங்க.
10: நீங்க யாரு?
11: டாக்டர் விஜய். நீங்க தானே?
10: நான் தான் டாக்டர் விஜய்.
14: நான் தான் இவர் அசிஸ்டன்ட். ஒரு விதத்துல இவர் எனக்கு சித்தப்பா கூட.
10: இவங்கிட்ட ஏதாவது பேசணுமா?
11: இல்லைங்க, நான் உங்ககிட்ட தான் பேசணும்.
10: டாக்டர் இல்லமா, டாக்டர் சொல்லு. டாக்டர்
13: அது என்ன தருமே? ராயல் நுழைய மாட்டேங்குதுங்க.
10: நீங்க யாரு?
13: நானே ஆர்னே கேட்டீங்க. அந்த கொலையில போற சொல்லலையாக்கு?
10: எந்த கொலையில போனவன்?
13: எங்க வீட்டுக்காரந்தே.
10: ஓஹோ, ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்க.
13: அது சரி, என்ற வேர்ல இடத்துலயாக்கு நீங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்க. முதல்ல அத நாவத்துல வச்சுக்கோங்க.
10: சரி, என்ன விஷயமா வந்தீங்க?
13: ஒண்ணுமில்ல, எங்க வீட்டு லட்சுமி பாலே கறக்க மாட்டேங்குதுங்க.
10: லட்சுமி பால்
13: டிராக்டர் வித்தியாசமா நினைச்சு போட்டீங்க. லட்சுமிங்கிறது எங்க வீட்டு மாடு, பாலே கறக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன். வந்து என்னன்னு பாருங்க. ஆட வாங்க விசுக்குனு. அது சரி, தலைமையில கை வச்சு போட்டீங்க பால் வந்துரு பாக்கு. வாங்க மால மாலனு அஞ்சோ பத்தா வேணும் சேர்த்தாரேன்.
10: அம்மா, நான் எம்பிபிஎஸ் டாக்டர்.
13: எனதுங்க?
10: நான் மிருகங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன் இல்ல, மனுஷங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன்.
13: இது எங்களுக்கு எல்லாம் வைத்தியம் பாக்குறீங்க? என்ற மாட்டுக்கு வைத்தியம் பாக்க மாட்டீங்களாக்கு? என்ற மாடாவது பால் கொடுக்கு. இதுங்க எனக்கு கொடுக்கு. அங்க வார போறத மரவேதான மாதிரி தோத்திட்டு நிக்கிறான். நீங்களும் போக தோத்துறக்கு வந்துட்டானது இவனுங்களை டிராக்டர் சொல்லிட்டு. எங்க முள்ள மாதிரி இன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன் நானு.
14: உடம்புக்கு என்ன
15: ஒண்ணும் இல்ல.
16: இப்படி சொல்லித்தான் ஒரு மாசமா இங்க உட்கார வச்சிருக்கா? வாய்க்குள்ள போய் அவங்க போற.
17: ஐயோ டிராக்டர்
15: என்னமா
18: என்ன
15: சொல்லு, இங்க வேணா உட்கார. என்ன சாப்பிட்டதால வயிற்று வலி?
17: எதனால நீ எனக்கு சொல்லி தொலை இருந்த இந்த கொள்ளையில உணவுக்கு வலி அலையில அலையில வலிக்குதுங்கா. ஐயோ டாக்டர் வகுத்து வலிக்கு எது நல்லது?
18: நெஞ்சு வலியே நல்லதுங்க.
17: ஆத்த அவசரம் போட்டுக்கிட்டு ஒண்ணும் தெரியாது சின்ன பொண்ணாட்டு இருக்கிற ஆறிவே.
15: பல்லுகள் எல்லாம் தட்டி கையில குடுத்துருவேன், ஒழுங்கா வேலையை பாரு. நெஞ்சு வலி தானமா?
17: ஐயோ வகுத்து வலிங்க.
18: மருந்த பாக்க எழுதி விடுங்க மாஸ்டர், செத்துக்கிட்டு தொலைக்கு போதும். அப்புறம் நானும் உங்களால உள்ள போனோம்.
15: வயிற்று வலிக்கு மருந்து
17: நல்லா போயிடுச்சு.

0: எனக்கு பிடிக்கல நிறுத்தின.
1: பிடிக்கல நிறுத்துறதா?
0: ஆமா.
1: எங்க ஓடுறீங்க?
2: இவர்கிட்டயா? இங்க ஒரு செவரு கூட இல்ல, எவர்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? ஐயோ, யாரு இது? இத பாருமா, நான் தாய் இல்லா புள்ள, தலையில அடிக்காது, அப்புறம் நான் ஆளு கூட்டணும் வந்துருவா.
1: அடிக்கலீங்க, இவர் தான் அடிச்சாரு.
2: இவர் அடிச்சாரா? எவருமா?
1: எனக்கு நின்றுட்டு இருக்கீங்களே, எடுத்து சொல்லுங்க.
2: எடுத்து சொல்லுங்களேவா? ஒண்ணுமே புரியல, உலகத்துல என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு.
0: வயிற்றுல குத்துறானுங்களே, முதுகுல குத்துறானுங்களே.
1: அவரை விட்டுருங்க.
2: விட்டுருங்களாவா? முத்தி போச்சுடா.
0: முதல்ல போட்டோ வாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா நினைக்க போறாங்க.
3: நினைச்சுதான் இந்த அறுவாடையை கையில் எடுத்தேன். இங்க வேற ஒண்ணு ஒரு வெட்டு வெட்டலாம் இருந்த பழசையெல்லாம்
1: பரம்பரையே
3: பொய்க்கார பரம்பரை டாக்டர். ஒரு வாழத்தண்ட கையில கொடுத்து பாருங்க, அக்கா வந்துட்டே லயன் கட்டி அடிச்சு போடுவாள். அவ்வளவு பத்திரம் பேசுவார்.
0: புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. நீங்க போங்க. நீ இல்லையா? நீங்க போங்கம்மா.
1: டாக்டர் வாருங்க.
3: நம்ம வீட்டு போடு, தப்ப எடுத்துக்காதீங்க டாக்டர். அக்கா தங்கச்சிகளை நம்பவே முடியாது. அனுபவத்துல சொல்றேன், இவ்வளையாவது ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். இவ அக்கா இருக்காள், ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவஸ்தப்பட்டு போயிட்டு.
0: போதும், நிறுத்து. இதையெல்லாம் வெளியே சொல்லாதையா. ஏ, இங்க வா, இதை எடுத்துட்டு வா. ஐயோ, பம்புளி மாஸ் மாதிரி வராளுங்களே. வெயிட், நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கீங்கடி.
1: உன்னை யார் கேட்டா?
0: அதுக்கோசரம் நான் என் அபிப்பிராயத்தை சொல்லாம இருக்க முடியும். போங்கடி. இடியட். குட் மார்னிங் சார்.
4: ப்ரொஃபசர் உன்னை திட்டிட்டு போற.
0: என்னமோ விடியட்டும் சொல்லிட்டு போறாரு. விடிஞ்சா இருந்தாலும் என்ன பண்ண போறான்?
4: விடியட்டும்னு சொல்லல, இடியட்டுன்னு சொல்லிட்டு போறாரு.
0: இடியட்டா? அது வந்து இடியட்னா பிரெஞ்சுல வந்து குட் பாய்னு அர்த்தம். இடியட்.
4: I am also good boy. Thank you.
0: Your father is an idiot.
4: Thank you.
0: Your mother is an idiot.
4: Thank you.
0: Your cousin brother is an idiot.
4: Thank you. Thank you.
0: Your parambari is an idiot. உங்க அச்சம் மடம் நானும் கையில் இருக்கிற வாட்சி கழுத்திருத்தவங்க லோலாக்கு இதெல்லாம் பார்க்கும் போது நீங்க சுரேந்திர லவ் பண்றீங்கன்னு தெரியுது. நான் அழுத்த திருத்தமா கேக்குறேன், உண்மையிலேயே நீங்க சுரேந்திர லவ் பண்றீங்களா?
1: ஆமா. எப்படியாவது என் காதல பத்தி நீங்க தான் அவர்கிட்ட சொல்லணும்.
0: பொம்பளை எனக்கு பிடிக்காது. இதுல காதல் கீது அது இதுன்னா அவ்வளவுதான், என்ன ரூம விட்டு அமிச்சிருவான். என் ரூமுக்கு வாடகையே அவன் தாங்க குடுக்கறான். என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க.
1: அப்ப நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா?
0: ஐடியாவா? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் நிறைய ஐடியா வச்சிருப்பீங்க, சொல்லுங்க.
1: எப்படியாவது அவர் எனக்கு கிடைக்கணும். அது குறைய வழி, அவர் கையால ஒரு லவ் லெட்டர் எனக்கு எழுதுற மாதிரி நீங்க எழுதி வாங்கிட்டு வரணும். முடியுமா?
0: இது கொஞ்சம் முடியற மாதிரி தெரியுது. துருவராணிக்கு நான் ஒரு லவ் லெட்டர் எழுத மாதிரி அவன் கையால ஒரு லெட்டர் எழுதி தர சொல்லுவேன். அவன் ஒரு முட்டால் எழுதி கொடுத்துருவான், அதை கொண்டாந்து நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். எப்படி ஐடியா?
1: ரொம்ப தேங்க்ஸ்.
0: எப்படியோமா, எனக்கு ரெண்டு கண்ணு போய் நான் குருடனா தெரிஞ்சாலும் சரி, ஆனா அவன் ஒரு கண்ணு போய் ஒன்றரை கண்ணனா தெரியணும். அத பார்த்து நான் ரசிக்கணும்.
5: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
6: வாங்க சார், வாங்க சார். காலங்காலமாக உங்களை கடித்து கோதறி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் விலை 100 ரூபாய் சார் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 மிஷின் 100 ரூபாய். நவீன மிஷின் 100 ரூபாய், 100 ரூபாய், 100 ரூபாய். ஐயா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியா ஓடியா ஓடியா போறப்பாரு, தெரியுதா போறப்பாரு. குடும்பத்துடன் குதூகலமாக தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய்.
7: கொஞ்சம் எந்திரி, ஏன் உட்காந்து வித்தா வாங்க மாட்டியா? வாங்கியாச்சு. என்னது
6: மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின்?
7: என்ன சொல்லி வித்த?
6: கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுனா கேட்லாக்கு கொடுத்துக்க. நாங்க
7: இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலிமருந்து சீட்டு மாதிரி இருக்கடா.
6: இப்ப உனக்கு என்ன வேணும்?
7: எனக்கு விளக்கம் சொல்லணும்.
6: இத படிச்சு பாத்தியா? மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன்.
7: விளக்கம் சொல்ற புற உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும்.
6: வச்சாச்சு வச்சாச்சு. படி.
7: தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும்.
6: ஓட்டாச்சு.
7: எங்க
6: ஓட்ட மாதிரி படி.
7: பின்பு உலக்கையால் குத்தவும்.
6: இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி.
7: சாகவில்லை என்றால் சாகுவரை மாங்கு மாங்கன்று குத்தவும்.
6: மாங்கு மாங்கனா இப்படிதான். நான் இலக்கடி நான் இலக்கடி நான் இலக்கடி நான் இலக்கடினு சுலபமா கொள்றது. புரியுதா?
7: என்னடா புத்தாட்டது? ஏண்டா மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் ஆயிரம் வருஷமா. நீ என்னடான உரலை சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு மூட்டை பூச்சி கடிச்ச உடனே அதை மெதுவா பிடிச்சு அணுங்காம உரல்ல போட்டு ஒரு வாரமா குத்தி அதை கொள்ளணுங்க. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்.
6: இந்த உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத.
7: மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா?
8: தேடி போலீஸ் இருக்கா?
6: என்ன இதெல்லாம் இவனுக்கு சொல்ல
9: ஆரம்பிச்சானுங்க?
6: பின்னால ஆம்பளை பொம்பளைங்க வித்தியாசம் பார்க்க கூடாது. நம்மளை பொறுத்தளவுக்கு அவர் அகிஸ்ட். நம்ம
1: அப்படித்தான்
6: டீல் பண்ணுவோம்.
9: என்ன வந்து விழுக போகுதுன்னு
1: பாருங்க.
6: என்ன பூராத்தி கழட்டி போட்டா?
9: நாங்க தான் சொன்னோம்ல.
1: நீ சரியான ஆம்பளை தனியா வாயா பாக்கலாம்.
6: வர்றேன்டி வர்றேன்.
9: சொல்றது கேளுங்க. அவ ஒரு ஏடா விட முடிச்ச பொம்பளை. ஊமத்துறதான் கற்பழிச்சா மாணவங்க படுத்தான்னு சொல்லி கேச திருப்பி விட்டுருவா. அப்புறம் 10 வருஷம் கோர்ட்டு கேஸ்ல அலைய போறீங்களா?
6: என்ன முட்டா பண்ணியா? நீ சொன்ன மாதிரி நடக்கும் தெரிஞ்சாயா? பத்திரிக்கை ரிப்போர்ட் போட்டோகிராபர் கூட்டி வந்திருக்கேன். எனக்கு அவன் விட்ட சவால நானே தனியா சந்திச்சுக்கிறேன். யார் என்னை ஃபாலோ பண்ணுவா? அண்டர்ஸ்டாண்ட். ஹலோ ரிப்போர்ட்டர், எல்லாரும் உள்ள வர்றீங்க. நடக்கிற பூரா அப்படியே ஷூட் பண்றீங்க. ஓகே
10: ஓகே சார்,
6: ஃபாலோ மீ.
1: என்னடி
6: போலீஸ்காரன் மறக்க? உன்ன மாதிரி ஆள நான் எத்தனை முறை பார்த்திருப்பேன். உன்னை எல்லாம் உள்ள வச்சு முட்டி முடி கத்தாட்டாது. நான் உருப்பணும். எங்க தப்பிச்சு ஓட பாக்குறேன்? இங்கே சிங்கமே என்னை கண்டு செவறி ஓடி இருக்க தெரியுமா?
9: அது என்னையா சத்தத்தை காணா?
11: ஒரு பொண்ணு போய் கூட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா?
9: இந்த பாருங்கயா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஏடா விட மாயிருச்சுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிரும்.
11: என்ன சார் பண்றது?
9: என்னத்த பண்றது? கதவை உழைச்சுக்கிட்டு உள்ள போக வேண்டியதா? எங்க ரெண்டு பேரும் நான் எஸ்கேப்பா?
10: லைட் திருப்பா, லைட் திருப்பா.
9: ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே.
10: திருப்ப வேணாங்கிறீங்க?
9: திருப்பிட்டு கேள்வி வேற. அவனை கட்டி அறக்கட்டா.
12: ஐயே
9: கேட்டியா, யூனிஃபார்ம் எங்க?
12: ஒட்டுமொத்த துணியை உரி விட்டு பிறந்த மாதிரி விட்டு போயிட்டாப்பா.
9: போயிட்டாளா?
10: பின்னால வழி இருக்கு சார்.
12: ஒரு துணிமணி இந்த ரொம்ப கட்டாவியா இருக்கா எனக்கு. அங்க அவன் மட்டும் எப்படி பாக்குறாங்க? அப்படி குறுகுறு பாக்க.
9: அவனா நீ?
12: ஐயோ சினுங்கிறானே, போறா வழிய.
9: இத கட்டிட்டு வாங்க, வாங்க ஏட்டா, சிரிக்க மாட்டாங்க. வாங்க வாங்க வாங்க, சும்மா போங்க.
10: ஆஹா, சூப்பர்.
12: என்ன பண்ண போற?
10: இந்த கட்டத்துல போட்டோ எடுத்துக்கிறேன் சார்.
12: அரஞ்சனா கம்பீரமா உள்ள போறப்ப மாட்டிட்டு இப்ப சைலா மாதிரி பகவானோட வரப்ப எடுக்கிறேன்.
10: கவர்ச்சி தானே சார் அட்டப்படத்துல போட முடியும்.
12: ஒண்ணும் போட வேணாண்டா, நீ கேமரா உடச்சு விடுவ.
9: கேட்டு நல்லா இருக்கியா? உள்ள போய் எல்லாத்தையும் பாத்துட்டா போல இருக்கு. சும்மா இரு, அவ பாவாடே உனக்கிட்ட வந்துருச்சு. திட்டம் போட்டு தானே நீ மட்டும் உள்ள போயிருக்க. சரி, போனது போன. இப்ப உன் யூனிஃபார்ம் போச்ச, இதுக்கு டிபார்ட்மெண்ட்ல என்ன பதில் சொல்ல போற?
10: ஏட்டாவது கேட்டுடா.
9: என்ன ஆராய்ச்சி பண்ணுத? ஒன்னும் அந்த பக்கம் போல, இல்ல எதிர்பக்கம் போல. ஏன் கூட அவரை கேவலப்படுத்த?
10: ஒரே தொழில் இருக்கா? என்ன டென்ஷன் ஆகுறீங்க?
9: ஒரே தொழிலா?
10: ஆமாண்ண, நீங்க மிரட்டி வாங்குறீங்க, நாங்க கெஞ்சி வாங்குறோம். யூனிஃபார்ம் தான் வேற வேற.
9: நான் துப்பாக்கியை தொடச்சேன் வச்சுக்க.
12: சார் வாழாவது, நாய் வாழாவது, எப்படி எப்படி? நீங்க துப்பாக்கி எடுத்தீங்கன்னா என்கவுண்டர் தானே? அது இல்ல, ஒரு பிச்சைக்காரன்ட்ட நீர் கேவலப்பட்டம் இல்லாம டிபார்ட்மெண்ட் கேவலப்படுத்துறீல. உம்ம ட்ரவுசரை 20 நாளைக்கு கலட்டினான். மார்க்கெட்ல மாமூல் வாங்கினதுக்கு 10 நாள், தெருவுல சுப்பீரியர் ஆபீசர் தரக்குறவா பேசுறதுக்கு 10 நாள், ஆக மொத்தம் 20 நாளை சஸ்பெண்ட். சார்வால், சார்வால்,
9: சார்வால், என்ன சார்வால் இப்படி பண்ணிட்டீங்க?
10: 20 நாளைக்கு யூஸ் ஆகும்.
12: வண்டி 20க்கு மேல போகாதுண்ணா.
10: இந்த வண்டி 20 ஜாஸ்தியா?
12: 50 ஓடிடு. 20க்கு 50? இது ரொம்ப அநியாயம்.
10: அநியாயம் என் வாழ்க்கையில் நடந்தபடி அவனுக்கு அநியாயம் ரொம்ப பெசாத. மரியாதை 50 கூட இல்ல, 2 பேர்ல காத்து பிடிக்க விட்டுல. சிட்டிக்குள்ள லாரி வரப்படாது தெரியுமில்ல? யார கட்டியா வந்த
9: நீங்க?
10: சாப்பிடிக்கிறவங்க ஏன் நடக்காது?
9: சரியான
13: 1000 ரூபீஸ் சார், சேஞ்ச் ஐயே
10: பரவாயில்ல கொடா.
13: ஐயே தோ ஸ்டேட் கா பைசா, ஏ ஸ்டேட் கா பைசா ஹை.
10: அப்படினா எனக்கு விட்டியா?
13: ஆ இதர் வைன் ஷாப் மே சேஞ்ச் கரேங்க அந்த பேடோ.
10: ஏ ஏ ஏ ஏ நீங்க வந்து வசூல் பண்ண வேண்டும் பண்றீங்க. மாத்தி கொடுத்தா எங்கயும் போ. போலா ராய், தள்ளி வா தள்ளி வா. வைன் ஷாப் வந்துருச்சு, வண்டி நிப்பாட்டு.
14: ஆ வண்டி நிக்காது.
10: ஏன் என்ன தமிழ் பேசுற?
14: இது நேஷனல் பர்மிட் வண்டி, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும்.
10: எல்லா பாஷையும் தெரியுமா? பாவி பேல என்ன ஏமாத்திட்டா? சரி பேசிட்டு போ. சிஎம் வர நேரம்டா, சிக்னல் யாருமே வண்டி கொஞ்சம் நிறுத்துறா.
14: முடியாது.
10: முடியாதா? டாய் ஒரு போலீஸ்காரரை கடத்திட்டு போய்கிட்டு இருக்க, இதனால பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். நான் சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா?
14: அரே சல சங்கத்துருமே
10: இருக்கூடாது
14: பொட்டு லஞ்சம் கேக்குறேன்.
10: இறங்க
14: நீ லாரில ஏற மாட்டேன், லாரி தான் உன் மேலே.
10: 200 ரூபாய் கேட்டதுக்கு 1-4 ரூபா மேடம் வச்சு அடிப்பாங்க.
15: அவங்க போன் பண்ண மாட்டேங்கிறான், என்ன மூஞ்சில மூக்கையும் காணா ஒளியும் காணா?
16: இருக்கு இருக்கு,
15: பேச்சு சத்தம் கேக்குது, வாய காணா?
16: மூஞ்சி இங்க இருக்கியா?
15: இருக்கா? இருக்குன்னு எழுதி போடுறான், வலிச்செடுத்த மாதிரியே இருக்கு. ஒரு போன் ஒண்ணு பண்ணிக்கிறேன்.
16: லோக்கலா?
15: லோக்கல்.
16: லோக்கல் பாட்டியா நீ?
15: ஆமா, நீ பெரிய ஜார்ஜ் புடிச்சு மறைச்சுனே. நான் பார்த்துல உட்காந்து பரதேசிக்கு பேச்ச பாரு, வழுக்கு பாரு, தலையில வச்சுக்கிட்டு வசனம். ஹலோ ரங்கசாமி, டேய் டேய் டேய் அறிகிட்டவனே என்ன கட்ட வரது? உனக்கு மட்டும் கட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசலாம்.

0: சாத்தியாராரே, நான் பேசுறதுக்கு வயலே அந்து போச்சு. இதுக்கு மேல நீ பேச தங்குவா வந்து போகணும். உனக்கு என்ன பேசுறது? என்ன ராங்கா பேசுறது? ராங்கா பேச தெரியுமா? நான் யாரு தெரியுமா? ராங்குக்கே பிறந்த ராங்கு சொல்லி வையா விட்ட.
1: யாருக்கு சொல்ல சொல்றேன்? என் கடை அடிச்சு நொறுக்கலாம அதுக்கு சொல்ல சொல்றியா?
2: கைத்திட்டுறாங்க.
0: சிங்கம் கலையறிஞ்சு
2: சிங்கமா? எங்க

0: எதுக்கு நான் ஒரு தாயில்லா பிள்ளைய போட்டு இப்படி துவைச்ச?
1: என்ன சிங்கம்னு சொன்னா அடிக்காம?
0: சிங்கம் நான் சொன்னா சுத்தி இருக்கவேன் சொன்னாடா. என்னைய பார்த்தா சிங்க மாதிரியா தெரியுது? நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு துஞ்சம் பண்ணிருக்கலாம். ஏண்டா அப்படி? ஐயா ரப்பி இப்படி வாங்க. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது, அதனால இந்த கோப்பையை அவனுக்கு கொடுக்காதீங்க. நீ ஒரு வீரன் அடிச்சிருந்தா நானே தலைமை தாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய, அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ண கூட கிடையாதா? அடிமாட்டு பயலே, இதுக்கு மேல கைய வச்ச என்னடா பண்ணுவ? கொலைக்கேசம் உள்ள போயிருவனா? இவளை அடிய வாங்கிட்டு உசுரோட நிக்க பாடுற, அதை நினைச்சு பெருமைப்படுறான் நாளாடி பயல. என்ன பயல பண்ண கப்ப? அடி வாங்கினது நானு, அதனால அந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். கோப்பையில வச்சு கொண்டு போய் வீரனாய வென்று இதுக்கு ஒரு ரெப்படி வர போய ஒரு மனுஷன் கையில கிடைச்சே படாது.
2: விளையாண்டிடும். ஆனா ஏன் பாரு தப்பிக்க முடியாது தெரியுமா? போ
3: என் தம்பி, நான் நாலு காசுக்கு ஆசைப்பட்டு போறவர பிள்ளையாண்டனுக்கு பூனல போட்டு பங்கன் கூட்டு போட்டு தப்புதான். அதுக்காக பெரிய இடத்து பிள்ளை மாட்டி விடுறே, உங்களுக்கு கொஞ்சமா நியாயமா இருக்க?
2: சாமி வாய மூட்டு சும்மா வரமாட்டேன்.
3: சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சா நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவன், அப்புறம் வாய மூண்டுதான் வரணும். தரந்தாலும்
4: நாக்கு இருக்கும் போதே நல்லா நாலு வார்த்தை பேசிக்கிறேனே.
5: சக்கரவர்த்தி நாக்கதான் இருப்பான் சாமி, நாங்க சங்க அறுத்துருவோம்.
3: ஐயோ அறுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா இறக்கின்ற போயிடல, உங்களுக்கு கொஞ்சமா நியாயமா படுறதா? ஐயோ போலீஸ் சாமி, போலீஸ். எனக்கு தெரியும் குத்தம் பண்ற வாழை விட அவளுக்கு தொடர்பு வழக்கு தான் அதிகமான தண்டனை. என்ன மாட்டி விட்டுற மாட்டேனே
5: சாமி, பேசாம வரணும்.
2: சரி பயப்படாது.

0: நல்லா பார்த்து ஐயா.
1: பார்த்தேன் சார்.
2: நீ எங்க போறீங்க? சக்கரவர்த்தி ஐயா மக மூணாவது நாள் காரியம், அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இவெல்லாம் கூட இருக்கிறவா?
0: நீங்க போலாம்.
2: கேமமா இருப்பேன்.
0: ஷூ பண்ண மாட்டீங்களா? சுண்ணாம்பு கொஞ்சம் கொடு.
1: அதிசயத்தை
0: பாக்குறீங்களா? வா.

0: மாசானா கெட்டப்ப எப்படி
1: மொட்டை
0: கூமிட்ட ஐயனக்கா வேஷம் போட்டு அந்த கார்ல உட்காந்து போற யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னால பிடிக்க முடியாது கேவலம் அந்த புள்ளிக்காரவரா?
1: என்ன சார் வாழ்ந்து உங்க கண்ணன் தப்ப மாட்டான்னு சவுடா விட்டுட்டு பிடிக்காம விட்டீல?
0: ஆமா விட்டேன், பாப்பேன்னு சொன்னேன், பிடிப்பேன்னு சொன்ன. எத்தனை நாளைக்கு தயார் சக்கரவர்த்தி மாதிரி ஆளுகிட்ட எடுபடி எவ்வளவு வேலையா பாக்க சொல்றேன். அப்பப்ப நம்ம மேஜர் சார் மேல ஒரு ஆள் வரணும்.
1: அசந்துட்டே சார் வாழ்.
0: இப்ப என்னோட கேள்வி எல்லாம் எல்லா கூட்டாளி சாரும் போயிட்டாங்க, மேஜர் சார் வாழ் எங்க?

நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் ஒன்றிய தமிழ் வானொலியின் சிறிய சிறிய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். நெல்லி மரம் திருமாலின் அம்சமாக கருதப்படுகிறது. ஹரிபலம் என்றும் இதற்கு பெயர் உண்டு. வீட்டில் நெல்லி மரம் வைத்தால் லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் ஆரோக்கியம் கிடைப்பதுடன் புண்ணியமும் சேரும். ஆனால் இதனை இரவு நேரத்தில் உண்பது கூடாது என்கிறது சாஸ்திரம். நெல்லி மரத்தின் நிழலில் அன்னதானம் செய்வது சிறப்பு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாளான துவாதசி அன்று நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொள்வர். நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிடுவது நல்லது. வலம்புரி சங்கை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் லக்ஷ்மி குபேரரின் அருள் கிடைக்குமாம். தொழில் செய்யும் இடத்தில் சங்கை வழிபட்டு வந்தால் தடை நீங்கி லாபம் பெருகும். வலம்புரி சங்கில் பால் வைத்து லக்ஷ்மியை வழிபட்டால் புதிய ஆடை ஆபரணம் சேரும். சங்கில் ஊற்றிய புனித தீர்த்தத்தை பூஜையில் வைத்து அருந்த தீர்க்க ஆயுள் உண்டாகும். வெள்ளியன்று வீட்டில் இத்தீர்த்தத்தை தெளித்தால் வாஸ்து தோஷம் அகலும். சங்கு வழிபாட்டால் ஏழு பிறவைகளில் செய்த பாவம் கூட நீங்கும் என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது.

மாயம் செய்வதில் வல்லவர் என்பதால் கிருஷ்ணரை மாய கிருஷ்ணன் என்பர். ஆனால் அந்த மாயனுக்கும் முந்தி மாயம் செய்தவர் வாமனர். குள்ளமாக வந்து குறுகிய கால்களால் மூன்றடி மண் தானம் கேட்ட அவர் திடீரென திரிவிக்ரமனாக உயர்ந்து பெரிய திருவடிகளால் உலகை அளந்தார். இதனால் மாயன் என்ற சொல் இவருக்கும் உரியது ஆனது. அவர் மகாபலி சக்கரவர்த்தியிடம் செய்த அதே மாயத்தை தன்னிடமும் செய்யும்படி வைணவ ஆச்சாரியாரான ஆளவந்தார் வேண்டுகிறார். சங்கு சக்கர அங்குச்ச ரேகைகள் கொண்ட உன் திருவடியே என் தலைமீது வைக்கும் பேறு எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறார் அவர். திருமாலின் திருவடிகள் அந்த அளவுக்கு உயர்ந்தவை. எனவே பெருமாள் கோவில்களுக்கு செல்பவர்கள் முதலில் அவரது திருவடியை தரிசிக்க வேண்டும், பிறகே முகம் பார்க்க வேண்டும். திருமாலின் திருவடி பொறித்த சடாரியை நம் தலைமேல் வைப்பதும் இதனால்தான். தன் திருவடிகளில் சரணடைந்த அடியவர்களின் பாவங்களை போக்கி நல்வாழ்வு தந்து அருளுவார். ஜாம்பவான் என்ற பாத்திரம் இதிகாசங்களில் இடம்பெற்றுள்ளது. இவர் வாமனராக வந்து திரிவிக்ரமராக உயர்ந்து உலகளந்த திருமாலை சுற்றி வந்து வணங்கியவர். திருமாலின் உயர்ந்த திருவடி கண்டு மகிழ்ந்த ஜாம்பவான் பறை ஒன்றை கொட்டியபடி அவரை வலம் வந்தார். ஆண்டாளும் வாமனரை பாராட்டி திருப்பாவையில் மூன்று பாசுரம் பாடியிருக்கிறாள். காரணம், மற்ற அவதாரங்களில் பெருமாள் யாரையாவது வதம் செய்திருக்கிறார் அல்லது அடக்கியிருக்கிறார். ஆனால் அசுரன் என்றாலும் மகாபலியை ஆட்கொண்டு சிரஞ்சீவியாய் வாழும் பேறு தந்தார். இதனால்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று திருப்பாவையில் சொல்கிறாள் ஆண்டாள்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பிரான்சில் அசிசி என்ற துறவியை தேடி மூன்று பேர் வந்தனர். அவரிடம், துறவியாரே, நாங்கள் ஒரு மலையிலுள்ள குகைகளில் தனித்தனியாக வசிக்கிறோம். ஆண்டவரை காண வேண்டும் என்பது எங்களது ஆசை. அதற்காக கடும் பிரயத்தனம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் அவரை காண முடியவில்லை. தாங்கள்தான் ஆலோசனை கூற வேண்டும் என்றனர். அவர்களை பார்த்து சிரித்த துறவி, இருப்பதே மூவர். நீங்களே பிரிந்திருந்தால் ஆண்டவரை எப்படி காண முடியும்? நீங்கள் மூவரும் இனி ஒரே குகையில் தங்குங்கள். உங்களில் ஒருவரை தந்தையாகவும், ஒருவரை தாயாகவும், ஒருவரை குழந்தையாகவும் பாவித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாதம் கழித்து தந்தையாக இருந்தவர் தாயாகவும், தாயாக இருந்தவர் தந்தையாகவும் மாறிக்கொள்ள வேண்டும். பின்னர் குழந்தையாக இருந்தவர் தாய் தந்தையாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லோருமே மூன்று உறவுகளாக மாறி மாறி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எப்போது ஒற்றுமையும் அன்பும் அதிகமாகிறதோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெரிவார் என்றனர். அன்பிலும் ஒற்றுமையிலும் மட்டுமே ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை அந்த இளைஞர்களுக்கு எளிதாக புரிய வைத்தார் பிரான்சிஸ் அசிசி. உலகில் பிறந்த அனைவரும் தங்களை உறவுகளாக நட்பாக பார்க்கும் காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும், காண முடியும்.

ஆண்டவர் வெறுப்பவை ஏழு என்கிறது பைபிள். பைபிளில் இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவை: அகம்பாவமான பார்வை, புழுகும் நாக்கு, தூய இரத்தத்தை சிந்தச் செய்யும் கை, தீய கற்பனைகள் வகுக்கும் சூழ்ச்சி உள்ளம், பொல்லாங்கை தேடி விரைந்து ஓடும் கால், பொய்ப்புனைகள் உரைக்கும் கள்ள சாட்சி, சகோதரர்களுக்குள் சச்சரவு விதைவிப்போன். ஆண்டவர் வெறுக்கும் இவற்றை தவிர்த்து விடலாமே நாமும். கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடிஜோக் அல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்று கேட்டனர். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கின்றோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் போதோ, கண்டதை உண்ணும் போதோ, குடிக்கும் போதோ, புகை பிடிக்கும் போதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாய் இருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் மனிதனை அழித்துவிடும். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள் ரமலான் சிந்தனைகள். நோன்பின் நோக்கம். நோன்பு பொறுமையில் பாதி, பொறுமை இறை நம்பிக்கையில் பாதி என்கிறார் நபிகள் நாயகம். இஸ்லாமின் பல தூண்களில் நோன்பு தனித்துவம் பெறுகிறது. நோன்புக்கும் இறைவனுக்கும் தனிப்பட்ட தொடர்பு இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் மூலமாக இறைவனே கூறுகிறார். நோன்பை தவிர்த்து மற்ற நற்செயல்கள் ஒவ்வொன்றும் 10 to 70 மடங்கு கூலி பெறும். ஆனால் நோன்பு எனக்காக நோற்கப்படுகிறது, அதற்கு கூலி நானே கொடுப்பேன் என்கிறார். இறைவனே கூலி தருகிறான் என்றால் அதன் அளவை எதை கொண்டு மதிப்பிட முடியும்? எனவே இறைவனின் கட்டளையை ஏற்று நற்சிந்தனையுடன் நோன்பிருப்பவர் அடையும் பலனுக்கு அளவுகோல் இல்லை. நோன்பின் இந்த அரிய நோக்கத்தை உணர்ந்து அதை சிறப்பாக நாம் நோற்போம். அதிக பலன் பெற வழி. ரமலான் மாதத்தில் தொழுகையின் அளவு எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அதிக பலனை அல்லாஹ் அருளுகிறார். நீங்கள் அல்லாஹ்விற்கு அதிகமாக சஜ்தா செய்யுங்கள், அதாவது தொழுங்கள். நிச்சயமாக நீங்கள் செய்யும் ஒரு சஜ்தாவை கொண்டும் உங்களுக்கு ஒரு பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறார். உங்களை விட்டும் ஒரு பாவத்தை அழித்து விடுகிறான் என்கிறார் நபிகள் நாயகம். மனிதன் தொழுத பிறகு அவனுக்காக தொழுகையின் 1/10 பதிவு செய்யப்படுகிறது. சிலருக்கு 1/9, சிலருக்கு 8/1, சிலருக்கு 7/1, இப்படியாக தொழுகைகளில் 1/00,000 பதிவு செய்யப்படுமானாலும் அதுவும் அல்லாஹ்வின் கிருபையே ஆகும். கியாம நாளில் முதலாவதாக கேட்கப்படும் கேள்வி தொழுகையை பற்றியது ஆகும். எனவே தொழுகையில் கவனம் பேணுங்கள்.

ஒவ்வொருவரும் தங்களது கடமையில் கவனமாக இருக்க வேண்டும். தங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்பை மிகுந்த அக்கறையுடன் செய்ய வேண்டும் என நபிகள் நாயகம் கூறுகிறார். ஒரு குடும்பத்தில் மனைவியையும் பெற்றோரையும் திருப்திப்படுத்தும் பொறுப்பை ஒரு ஆண் ஏற்க வேண்டும். பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து உபகாரம் செய்பவர் அதே போல தன் மனைவிக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு தலைவர் நாட்டின் பொறுப்பாளர். அவர் தம் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு ஆண் தனது குடும்பத்தின் பொறுப்பாளர். அவன் தன் பொறுப்புக்கு உட்பட்டவர்கள் பற்றி விசாரிக்கப்படுவான். பெண் தனது கணவரின் வீட்டிற்கு பொறுப்பாளர். அவள் அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவாள். பணியாளன் தனது எஜமானின் செல்வத்திற்கு பொறுப்பாளன். அவன் தனக்குரிய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பு

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணையும் நான் மதுரையில் இருந்து அனு சாத்தப்பன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதலில் நமது சிந்தனைக்கு, மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி சொல்கிறார் சாந்தானந்தர். பிறர் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் நினைத்தாலும் கவலைப்படாதீர்கள். பிறரை பற்றி நீங்களும் சிந்திக்க கூடாது. உங்கள் மனதுக்கு நீங்கள் நல்லவராக இருந்தால் போதும். பிறருக்கு இயன்ற உதவி செய்யுங்கள். மற்றவர் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உத்தமர்களின் வரிசையில் உங்களை முதல் இடம் பெறச் செய்வது கடவுளின் பொறுப்பு. அன்றாடம் அரை நிமிட நேரம் ஒதுக்கி நீங்கள் மன தூய்மை கொண்டவரா என்பதை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். தவறுகளை திருத்திக் கொள்ள இது உதவியாக இருக்கும். தர்மத்தின் வழியில் மட்டும் செல்லுங்கள். அது ஒன்றே நல்வாழ்வுக்கு துணை நிற்கும். உலக ஆசைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அவை நம்மை பாவத்தில் தள்ளிவிடும். கணவருக்கு பணிவிடை செய்வதை தவிர வேறு எதையும் பதிவிறதை எண்ண மாட்டாள். அதுபோல கடவுளை சரணடைந்த பக்தன் அவரை தவிர வேறொன்றை சிந்திக்க மாட்டான். சிந்திக்கும் ஆற்றல் மனிதனுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு இருக்கிறது. அதனால் நன்றியுடன் கடவுளை வழிபடாமல் போனால் மனிதன் விலங்கு நிலைக்கு தாழ்ந்து விடுவான். தன்னம்பிக்கை விடாமுயற்சியுடன் உழைப்பில் ஈடுபட்டால் கடவுளின் அருள் துணை நிற்கும். அவன் வாழ்வில் எல்லா மேன்மைகளையும் அடைவான். ஒழுக்கம் மனிதனின் உயிருக்கு சமம். படிப்பு, பணம், புகழ் என அனைத்து செல்வங்களை பெற்றிருந்தாலும் ஒழுக்கம் இல்லாவிட்டால் அவற்றுள் பயன் இல்லை. நதி வழியே ஓடும் தண்ணீர் கடலை சென்று அடைவது போல உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் என்றாவது ஒரு நாள் கடவுளை சென்று அடைவது உறுதி. மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்வதன் நோக்கம் உடல் நலனை காப்பதுதான். அதுபோல கடவுளால் கொடுக்கப்படும் சோதனை அனுபவங்களும் நம்மை பண்படுத்துவதற்கான முயற்சியே ஆகும். உண்பதற்காக உலகில் வாழ்வது கூடாது. நாவை முதலில் கட்டுப்படுத்த வேண்டும். எல்லாம் தானாகவே அடங்கிவிடும். உள்ளத்தில் கர்வம் இருந்தால் சொல்லும் செயலும் முரண்படும். அடக்கம் இருந்தால் சொல்லும் செயலும் ஒன்றுபடும். கடவுள் சிந்தனையோடு உணவை உட்கொள்ள வேண்டும். இதை பின்பற்றினால் சாப்பிடும் அனைத்தும் அவருக்கு படைக்கப்பட்ட பிரசாதமாகிவிடும். வாழ்நாள் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. காலம் மதிப்பு மிக்கது. எப்பொழுதும் நல்ல பணியில் ஈடுபட்டு வாழ்வை பயனுள்ளதாக்குங்கள். சத்திரத்தில் சில நாள் தங்குவது போல மனிதனுக்கு உலக வாழ்வு என்பது சில காலம் மட்டுமே. சத்திரத்திற்கு உரிமையானவன் ஒருவன் இருப்பது போல உலகிற்கு கடவுளே உரிமையாளர் என்கிறார் சாந்தானந்தர். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது MTR FM. இது MTR நேரம், இது தகவல் அறியும் நேரம். சோழர் கால துறைமுகப்பட்டினம் பூம்புகார். பூம்பட்டின நாகரீகம் சோழ பேரரசர்களின் தலைநகரமாகவும் துறைமுகப்பட்டினமாகவும் இருந்தது காவிரி பூம்பட்டினம். இது பூம்புகார் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. கடல் கோள் காரணமாக இந்த நகரம் அழிந்து போனது. 2ஆம் நூற்றாண்டில் இந்தியா வந்த ரோம் நாட்டு சுற்றுலா பயணி டாலமி பூம்புகார் முக்கிய வணிக நகரமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர் இந்த நகரை கெபாரிஸ் எம்போரியன் என்று கூறியுள்ளார். திருச்சியை அடுத்த உறையூர் சோழர்களின் தலைநகராக இருந்தது. கரிகாலன் பூம்புகாரை தன்னுடைய 2வது தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார். பட்டினப்பாலை, அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற தமிழ் இலக்கியங்களில் பூம்புகார் நகரை பற்றிய குறிப்புகள் உள்ளன. பெரியதும் சிறியதுமான படகு துறைகளும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடந்ததை பற்றியும் பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் என்று நீளும் அந்த பாடலின் எந்தெந்த ஊர்களில் இருந்து என்னென்ன பொருட்கள் வந்தன என்பதை பட்டியலிடுகிறது. அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளவை என்ன என்றால், அரேபிய நாட்டிலிருந்து கடல் வழியாக குதிரைகள் வந்தன. ஏற்றுமதிக்காக சேர நாட்டில் பகுதியிலிருந்து தோணிகளில் கருங்கரி என்று சொல்லப்படும் மிளகு மூட்டைகள் வந்தன. கலிங்க பகுதியில், அதாவது தற்போதைய ஒடிசா, அங்கிருந்து பொன்னும் மணியும் வந்து இறங்கின. பாண்டிய நாட்டு துறையிலிருந்து முத்துக்கள் வந்தன. ஈழத்திலிருந்தும் காழகத்தில் இருந்தும், அதாவது தற்போதைய மியான்மர், சில பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. காற்று வருவதற்காக மான் கண் போல ஜன்னல் வைத்த மாளிகைகள் கட்டப்பட்டிருந்தன. நகரில் பொருட்களை கூவி விற்கும் வணிகர்கள், பொருட்களை சேமித்து வைத்திருந்த பண்டகசாலைகள் இருந்தன. பட்டு, பருத்தி போன்றவற்றின் நூல்களால் நுட்பமாக தைக்கும் காருகர் எனப்படும் தையல் கலைஞர்கள் இருந்தார்கள். உணவுப் பொருட்களை வகைவாரியாக பிரித்து விற்பனை செய்ய கூல வீதி இருந்தது. அந்த வீதியில் கள்ளை விற்கும் மகளிர், மீனை விற்கும் பரதவர், உப்பு வெற்றிலை வாசனை பொருட்களை விற்கின்றவர்கள், பல வகை மாமிசங்களை விற்பனை செய்பவர்கள் நிறைந்திருந்தார்கள். வெண்கலத்தட்டார், செம்புத்தட்டார், மரத்தச்சர், இரும்பு கன்னார், குயவர், மண் அச்சுகளை செய்து தருபவர், பொற்கொல்லர், தோல் பொருட்கள் செய்பவர், சித்திரக்காரர்கள், பொம்மைகள் பாவைகள் செய்பவர்கள் வினைவலர் வீதியில் இருந்தார்கள். நாளங்காடி, அதாவது பகல் நேரச்சந்தை, அல்லங்காடி, இரவு நேரச்சந்தை என பெருநகர் ஒரு பெரும் வணிக கூடமாக திகழ்ந்திருக்கிறது. சூழல், குழல், யாழ், இசைக்கருவிகளை மீட்டுபவர்கள் பாணர் வீதியில் வசித்தனர். இவர்களைத் தவிர அரசர்கள் வாழும் வீதி, தேரோடும் வீதி, பார்ப்பனர்கள், உழவர்கள், மருத்துவர்கள் வாழும் வீதி என முறைப்படி வீதிகள் பிரிக்கப்பட்டிருந்தன. பட்டினப்பாக்கத்தில் குதிரைக்காரர்கள், யானைப்பாகர்கள், தேரோட்டிகள், பெருவணிகர்கள் வசித்தனர். மறுவூர் பாக்கத்தில் சாதாரண படை வீரர்கள், சாதாரண கணிகையர் வசித்து வந்தனர். பூம்புகாரில் இந்திர விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. அரசனே விழாவை முன்னின்று நடத்தியுள்ளான். இந்திரனுக்கு விழா எடுக்கும் நாட்களில் அந்நகரத்தில் இருந்த எல்லா தெய்வங்களுக்கும் விழா எடுக்கப்படும் மரபு கடைபிடிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் எடுக்கும் இந்த விழா அரசன் ஊரில் இல்லாத காரணத்தினால் நடத்தப்படவில்லை. அதனால் கடல் பொங்கி நகர் அழிந்ததாய் காரணம் சொல்லப்படுகின்றது. இணைந்திருங்கள், இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம்.
1: அங்க என்ன பண்ற? நான் தூங்க போறேன், நீ இன்னும் தூங்கலையா?

அலுவலர்கள் முதியவர்கள் என அனைவரும் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனை ஞாபக மறதி. பொதுவாக ஞாபக மறதி என்பது இரு வகைப்படும். ஒன்று தற்காலிகமானது, மற்றொன்று நிரந்தரமானது. இரண்டாம் வகை வயோதிகம் காரணமாகவும் மூளை மற்றும் நரம்பு மண்டல பிரச்சனைகள் காரணமாகவும் வெகு சிலருக்கு மட்டுமே ஏற்படுகிறது. இவ்வகை ஞாபக மறதியை தீர்க்க மருத்துவரின் உதவி தேவைப்படும். ஆனால் முதலாம் வகை பொதுவாக அனைவருக்கும் வரக்கூடியது. அது பெரும்பாலானோரின் அன்றாட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக அமைகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்ன என்று பார்த்தால், இன்றைய அவசர சூழலில் ஏற்படும் அதீத பதற்றம், வேலை பழு மற்றும் மன உளைச்சல். உடலியல் காரணங்களை காட்டிலும் உளவியல் காரணிகளே மறதிக்கு பெரும்பாலும் காரணமாகிறது. தன்னம்பிக்கை குறையும் போதும், மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதினாலும், தாழ்வு மனப்பான்மையினாலும், தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகளினாலும் மறதி ஏற்படுகிறது. இது தவிர ஊட்டச்சத்து குறைவு, தவறான பழக்க வழக்கங்கள், பிடிக்காத பணி, குடும்பம் மற்றும் அலுவலக சூழல் போன்றவற்றாலும் ஞாபக மறதி ஏற்படுகிறது. இதற்கு தீர்வுதான் என்ன? அன்றாடம் ஏற்படும் ஞாபக மறதியை சில எளிய பயிற்சிகள் மூலம் பெருமளவு குறைத்துவிட முடியும். இதற்கு எந்த ஒரு காரியத்திற்கும் திட்டமிடுதல் அவசியம். உதாரணமாக, மறுநாள் செய்ய வேண்டிய பணிகளுக்கு முதல் நாள் இரவே ஒரு அட்டவணை தயாரித்துக் கொள்ளுதல் வேண்டும். அவற்றை ஒரு தாளிலோ அல்லது அலைபேசியிலோ குறித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக மனதை ஒருமுகப்படுத்த பயிற்சி எடுக்க வேண்டும். இதனால் வலுக்கட்டாயமாக கண்களை மூடி தியானம் செய்ய வேண்டும் என்பது இல்லை. இறைச்சலில் இருந்து விடுபட்டு நமக்கு பிடித்த சுற்றுச்சூழலில் மனதுக்கு பிடித்த இசையையோ அல்லது பாடல்களையோ கேட்கலாம். அன்றாடம் குறைந்தது 8 மணி நேரமாவது தூங்கினால் உடலோடு சேர்ந்து மனமும் புத்துணர்வு பெறும். பொழுதுபோக்கில் அதிக கவனம் செலுத்தாமல் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கிவிடுதல் நலம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்னும் மனப்பான்மையை வளர்த்து கொண்டால் குழப்பம் தவிர்க்கலாம். மல்டி டாஸ்கிங் என்னும் அடிப்படையில் பல்வேறு வேலைகளை ஒரே நேரத்தில் இழுத்து போட்டு கொண்டு செய்யாமல் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது. கோபம், பொறாமை, அச்சம், குழப்பம் உள்ளிட்ட தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தலும் உடற்பயிற்சி தரும் ஊக்கமும் ஞாபக மறதியை விரட்டும். இணைந்திருங்கள், ஒரு நல்ல பாடலை கேட்கலாம்.

MTR நேரம் தொடர்கிறது. இப்பொழுது நீதி நூல்களில் நிர்வாகம். வேம்பும் வெல்லமும் தக்காரும் தக்க வரல்லாரும் தண்ணீர்மை எக்காலும் குன்றல் இலராவர் அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம் கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. நல்லவர்கள் என்றும் நல்லவர்களே, அதுபோல கெட்டவர்கள் என்றும் கெட்டவரே. பொதுவாக இரு தரப்பினரும் தம் குணத்தை மாற்றிக்கொள்வது இல்லை. நல்லவர்கள் எல்லோரிடத்திலும் நல்லவர்களாகவே நடந்து கொள்வார்கள். கெட்டவர்கள் தம்மை போல கெட்டவர்களிடம் மட்டுமல்லாமல் நல்லவர்களிடம் கூட கெட்டவர்களாகவே நடந்து கொள்வார்கள். இவர் மிகவும் நல்லவராயிற்றே, இவருக்கு போய் நாம் கெடுதல் செய்யலாமா என்று கெட்டவர்கள் நினைப்பது இல்லை. நல்லவர்கள் இந்த நபர் கெட்டவராயிற்றே, இவருக்கு நாம் நல்லது செய்ய வேண்டுமா என்று யோசித்து தயங்குவதில்லை. நல்லவர்கள் எல்லாருக்குமே நன்மை செய்வார்கள். இதை இரண்டு உதாரணங்கள் மூலம் இந்த நாலடியார் பாடல் விளக்குகிறது. அதாவது, கரும்பு சாறு யார் சாப்பிட்டாலும் இனிக்கும், இவர் கெட்டவர், ஆகவே இவருக்கு நான் கசப்பாக இருப்பேன் என்று கரும்பு சாறு நடந்து கொள்வது இல்லை. அதுபோல யார் தின்றாலும் வேம்பு கசக்கும், தின்பவர் தேவராயிற்றே என்பதால் வேம்பு இனிப்பதில்லை. சிந்தித்து பார்க்க இயலாத கரும்பு வேம்பு இரண்டின் இயல்பு இப்படி என்றால், சிந்தித்து பார்க்கும் மனிதன் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டாமா? கெட்டவர்களுக்கும் நல்லது செய்வதே மனித பண்பு. அதைத்தான் திருவள்ளுவர் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்நாண நன்னயம் செய்துவிடல் என்றார். நாம் ஒருவருக்கு கெடுதல் செய்து இருந்த போதிலும் அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரே என்று வெட்கப்பட்டு போகும் நபர் அதுவரை சிலருக்கு வேம்பாக இருந்தாலும் பிறகு எல்லோருக்கும் கரும்பாக இருப்பர். கரும்பு மனிதர்கள் பிறரை கரும்பு ஆக்குவார்கள், ஆனால் வேம்பு மனிதர்கள் என்றும் எவருக்கும் வேம்புதான். ஆடுகோடு ஆடுகோடாகி அதரிடை நின்றதூம் கால் கொண்ட கண்ணே களிரணைக்கும் கந்தாகும் வாழ்தலும் அன்னகத்தே ஒன்றவன் தாழ்வின்றி தன்னை செய்யின். கொஞ்சம் கரடுமுரடான வார்த்தைகளைக் கண்டு நாம் இரண்டு போய்விட வேண்டாம். மிகச்சாதாரண சமாச்சாரம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளில் சில இன்று புழக்கத்தில் இல்லை, அவ்வளவுதான். எவனோ ஒருவன் தாழ்வின்றி தன்னை ஒரு ஆளாக்கிக் கொள்கின்றானோ அவன் வளரக்கூடியவன், வளர்ந்து உதவக்கூடியவன், மனிதனின் முயற்சி பயனளிக்கும் என்பதை நல்ல உதாரணத்துடன் எடுத்துச் சொல்லும் பாடல் இது. முயற்சி உடைமை பற்றி சொல்லாத நீதி நூல்கள் தமிழிலே இல்லை என்றே சொல்லலாம். நெடுஞ்சாலைகளில் சில இடங்களில் மிகப்பெரிய மரங்களை பார்க்கிறோம் அல்லவா? அவை தம் பரந்த கிளைகளுடன் பெரியதொரு வட்டத்திற்கு நிழல் பரப்புகின்றன. காரில் நெடுந்தொலைவு செல்லும் பயணிகள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். ஆதியில் அந்த மரங்கள் எல்லாம் தளிர்களாக இருந்து வளர்ந்தவையே ஆகும். ஆடுகோடு என்றால் ஆடுகின்ற இளம் செடி என்று அர்த்தம். மரம் தன் இளநிலையில் காற்றில் ஆடக்கூடியதாகத்தானே இருந்திருக்கும். ஆனால் வளர்ந்த பின்னரோ அந்த மரத்தில் யானையை கூட கட்டி வைக்க முடிகிறது. வாழ்க்கையும் ஒரு ஆடுகோடு களிர் அணைக்கும் கந்து ஆவது போலத்தான். மழையை தாங்கி வெயிலில் வாடி காற்றில் அசைந்து வேர் பிடிப்பினை விட்டுவிடாமல் வளர்வது அல்லவா மரம். மனிதனும் அதுபோல இருக்க வேண்டும். இளவயதில் தன் காலில் நிற்பதற்கு சிரமப்படுகிறான். விதி அசைத்து பார்க்கிறது, ஆனால் தாக்கு பிடிக்கிறான். வளர்ந்த பின்னால் திரண்டு பருத்து உரமேறிய மரம் போல மனிதனும் பலருக்கு ஆதரவாக இருக்கின்றான், இருக்க வேண்டும். மரமே களிர் அணைக்கும் கந்து ஆகும் பொழுது மனிதன் பிறருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டாமா? இணைந்திருங்கள், பாடலை கேட்கலாம்.

இனி திருத்தலம் உலா வரலாமா? நம் உள்ளார்ந்த பக்தியை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தி பரவசப்படுவதற்கு மட்டுமல்ல ஆலயங்கள், தன்னை தேடி வரும் உண்மையான பக்தன் சுயநலமின்றி வேண்டிடும் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி அருள் புரிவதற்காகவும் அவை அமைந்துள்ளன. இந்த வகையில் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 18வது தலமாக போற்றி வணங்கப்படுவது திருக்கருகாவூர். சம்பந்தர் மற்றும் அப்பரால் பாடப்பெற்றது. கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த ஊர். திரு என்பது இத்தலத்தை உயர்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது. கருகாவூர் என்பது கரு பிளஸ் கா பிளஸ் ஊர் என பிரித்து பொருள் கொண்டால் இத்தலத்தின் சிறப்பை எளிதில் புரிந்து கொள்ளலாம். கருகாவூர் என்பதற்கு வயிற்றில் உள்ள கருவை காத்து ரட்சிக்கின்ற ஊர் என்று பொருள். திருமணமான ஒரு பெண் முழுமை பெறுவதற்கு அவள் தாய்மை பேற்றை அடைய வேண்டும். ஆனால் மணமான எல்லா பெண்களுக்கும் இது அமைவது இல்லை. அத்தகைய பெண்கள் திருக்கருகாவூரில் குடிகொண்டுள்ள அன்னை கர்ப்பரட்சாம்பிகையை முறைப்படி வழிபட்டால் தாய்மை பேறு உண்டாகும் என்பது ஐதீகம். குழந்தை இல்லாதவர்கள் அந்த பாக்கியம் பெறவும் கன்னியர்களுக்கு திருமணம் கூடி வரவும் கருகாத்த நாயகியை வேண்டி தூய நெய்யால் சன்னதிப்படியை மெழுகி கோலமிட்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்கிறார்கள். அம்மன் திருப்பாதத்தில் வைத்து மந்தரிக்கப்பட்ட நெய்யை 48 நாட்கள் தொடர்ந்து தம்பதிகள் இரவில் சிறிதளவு உட்கொண்டு வந்தால் குழந்தை பேறு அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. பிரார்த்தனை நிறைவேறியதும் குழந்தையுடன் வந்து தொட்டில் கட்டி துலாபாரம் செய்து நன்றியுடன் வழிபட வேண்டும். கருவுற்ற பெண்கள் கருக்காத்த நாயகியை வணங்கி அம்மன் பாதத்தில் விளக்கு எண்ணெய் வைத்து வாங்கி செல்கின்றனர். கர்ப்பிணிகள் 5 அல்லது 7 மாதத்தில் இருந்தே வயிற்றில் இந்த விளக்கெண்ணை தடவி வர நலம் உண்டாகும். கருகாத்த நாயகி என்ற சிறப்பு இந்த அம்மனுக்கு உண்டாக காரணமான இந்த தல வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளலாமா? வடமொழியில் ஸ்கந்த புராணத்தில் உள்ள க்ஷேத்ர வைபவ காண்டத்தில் சனத்குமார சங்கதியில் நாரதருக்கு சனத்குமாரர் கூறுவதாக இந்த தல வரலாறு அமைந்துள்ளது. முல்லை வனமான இத்தலத்தில் கௌதமர், கார்கேயர் என்ற 2 முனிவர்கள் ஆசிரமம் அமைத்து தவம் செய்து வந்தனர். நித்ருவ முனிவரும் அவரது மனைவி வேதிகையும் இங்கு தங்கி முனிவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தனர். தங்களுக்கு குழந்தை இல்லாத இயக்கத்தால் ஒருநாள் முனிவர்களிடம் கவலை தோய்ந்த குரலில் இவர்கள் சொன்னார்கள். அதற்கு, இங்கு எழுந்தருளி உள்ள சிவனையும் அம்பாளையும் வணங்கினால் வேண்டியது கிட்டும் என்று அருள் ஆசி வழங்கினார் முனிவர்கள். அதன்படி முல்லைவனத்தில் எழுந்தருளியுள்ள அவர்களை வணங்கினார்கள் இந்த தம்பதியர். தங்களுக்கு குழந்தை பேறு வாய்க்க வேண்டும் என்று உருக்கமாக பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். தெய்வங்களின் பரிபூர்ண ஆசை இவர்களுக்கு கிடைத்தது. அந்த ஆசையின்படி கர்ப்பவதியானாள் வேதிகை. அப்பொழுது கடும் வெயில் காலம். வேதிகையின் கணவரான நித்ருவ முனிவர் க்ஷேத்ராடனம் போயிருந்தார். அன்றைய தினம் அவளுக்கு பேறுகால அவஸ்தை ஏற்பட்டது. அந்த நேரம் பார்த்து ஊர்துவர் என்ற முனிவர் பிட்சை கேட்டு வாசலில் நின்றார். முனிவரின் குரல் கேட்டும் வேதிகையால் எழக்கூட முடியவில்லை. குரல் கொடுக்கவும் இயலாத அளவு வலி தாங்க முடியவில்லை. வேதிகையின் அவஸ்தை பற்றி அறியாத ஊர்துவர் அவளை தன்னை அவமதிக்கிறாள் என்று நினைத்து கொண்டு அவளுக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது சாபம் கொடுத்து விட்டார். அவ்வளவுதான், வேதிகையின் கரு அடுத்த நிமிடமே கலைந்து போனது. அன்னை கர்ப்பரட்சாம்பிகையால் கிடைத்த குழந்தை பாக்கியம் இப்படி ஆகிவிட்டதே என அந்த அன்னியிடமே போய் நின்றாள் வேதிகை. அம்மா, இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கவும் அம்பாள் அவள் முன் தோன்றினாள். கலைத்த கருவை ஒரு குடத்துக்குள் ஆவாகனம் செய்து, வேதிகை கவலை வேண்டாம், கலைந்த உன் கரு இந்த குடத்தில் பத்திரமாக இருக்கிறது, உனக்கு இதிலிருந்தே குழந்தை கிடைக்கும் என்றாள். அதன்படி குடத்தை தன்வசமே வைத்திருந்து குழந்தை பிறக்கும் வரை காப்பாற்றி கொடுத்தாள் அந்த குழந்தைதான் நறுவன். அம்பாளின் அருள் மகிமை அனுபவத்தால் உணர்ந்த வேதிகை, அன்னையே, இனி இந்த தலத்தில் நீ கர்ப்பரட்சாம்பிகை என்ற பெயரில் எழுந்தருளி கருத்தரித்தவர்களையும் அவர்களது கருவையும் என்றென்றும் உடனிருந்து காப்பாற்ற வேண்டும். கர்ப்பவதிகள் சுகப்பிரசவம் காண வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அம்பாளும் அவ்வாறே அருள் பாலித்தாள். குழந்தை நறுவனுக்கு தாய்ப்பால் இல்லாததால் அம்பாளே காமதேனுவை அனுப்பி பால் கொடுக்க செய்தாள்.
காமதேனு தல் கான்குளம்பில் கீறவும் ஒரு பால் குளம் தோன்றியது. அது ஆலயத்திற்கு முன்புறம் இன்றும் காணப்படுகிறது. இதை க்ஷீரகுண்டம் என்பார்கள். க்ஷீரம் என்றால் பால். மாதவிடாய் கோளாறு, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களும் திருக்கருகாவூர் வந்து கர்ப்பரட்சாம்பிகையை வழிபட்டு நலம் பெறுகின்றனர். இங்குள்ள சிவனின் திருநாமம் முல்லைவனநாதர். மகப்பேறு அளிப்பதால் கர்ப்பபுரீஸ்வரர் என்றும் அழைப்பர். கர்ப்பரட்சாம்பிகை மிகவும் அழகாக காட்சி தருகிறார். கர்ப்பரட்சகி, கருகாத்த நாயகி, கரும்பனையாள் என்றெல்லாம் இவளுக்கு பெயர்கள் உண்டு. 5.5 அடி உயரத்தில் இடது கையை இடுப்பில் வைத்தபடி, அதாவது கர்ப்பத்தை தாங்கியபடி அருள் பார்க்கின்ற அருள் பாலிக்கின்ற திருக்காட்சி நம்மை மிகவும் பரவசப்படுத்தும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு நாட்டின் அரசன் மிகவும் நல்லவன், நீதிமான், சைவ உணவுகளையே உண்பான். அவனை எப்படியாவது அசைவம் சாப்பிட வைக்க வேண்டும் என திட்டம் போட்டான் அரண்மனை சமையல்காரன், சமையலில் மகா கெட்டிக்காரன். ஒரு பறவையை சமைத்து சைவ உணவுடன் லாபகமாக கலந்து அரசனுக்கு பரிமாறி விட்டான். அரசனும் சமையல்காரனே ஆகா ஓகோவென புகழ்ந்து தள்ளிக்கொண்டே சாப்பிட்டான். இது போன்ற உணவு தினமும் வேண்டுமென்று உத்தரவும் போட்டுவிட்டான். சமையல்காரனும் அதன்படியே செய்தான். இந்த கதையை சொன்னவர் கிருஷ்ணர், கேட்டவர் கௌரவர்களின் தந்தை திருதராஷ்டிரன். கதையை முடித்த கிருஷ்ணன், திருதராஷ்டிரரே, இப்பொழுது சொல்லும், இந்த சமையல்காரன் குற்றவாளியா ராஜா குற்றவாளியா என்றான். திருதராஷ்டிரன் தெளிவாக சொன்னான், ஒரு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவன் அனைத்தையும் பகுத்தறிந்து கண்டுபிடிக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும். சமையல்காரன் செய்தது சிறு குற்றம். ஒரு உணவில் கூட மாற்றம் இருப்பதை அறியாத ராஜா நாட்டை எப்படி ஆள முடியும்? அவனே குற்றவாளி என்றான். உடனே கிருஷ்ணர் சொன்னார், நீங்களும் இதே தவற்றைத்தான் செய்கிறீர்கள் திருதராஷ்டிரரே. உங்கள் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அதை தடுத்து நிறுத்தாமல் அழிவுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன, நான் சொல்வது சரிதானே என்று கேட்கவும் திருதராஷ்டிரனால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. நம்பிக்கையை நெஞ்சில் வை, இன்னொரு குட்டி கதை. ஒரு முறை சிவனும் பார்வதியும் கங்கை கரைக்கு வந்தனர். ஏராளமான மக்கள் நீராடி கொண்டிருந்தனர். அப்பொழுது பார்வதி சிவனிடம், ஐயனே, இங்கு இவ்வளவு மக்கள் குளிக்கிறார்கள், கங்கையில் குளித்தால் சொர்க்கம் என்றீர்கள், ஆனால் சொர்க்கம் நிரம்பவே இல்லையே, என்ன காரணம் என்றாள். சிவன் உடனே முதியவராக மாறி பார்வதியையும் முதியவளாக ஆக்கினார். பார்வதி, நான் கங்கையில் மூழ்குவது போல நடிக்கிறேன், பாவம் செய்யாத யாராவது ஒருவர் என் கணவரை காப்பாற்றுங்களேன் என நீ சத்தம் போடு, நடப்பதை வேடிக்கைப்பார் என்றார். சொன்னபடி கங்கையில் மூழ்குவது போல நடித்தார். கரையில் நின்றவர்கள் நீரில் பாய முயன்றதும் பார்வதி அவர்களிடம், உங்களில் பாவம் செய்யாதவர் மட்டுமே என் கணவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தாள். எல்லோரும் பின்வாங்கிய நேரத்தில் ஒரு இளைஞன் மட்டும் கங்கையில் குதித்து முதியவரான சிவனை தூக்கி வந்தான். அப்பா, நீ பாவமே செய்யவில்லையா என்று பார்வதி கேட்டாள். பாட்டி, நான் பாவம் செய்தவன்தான், ஆனால் கங்கையில் என் உடல் பட்டவுடன் நான் செய்த பாவங்கள் தான் பறந்திருக்குமே, அதுதானே நாம் காலம் காலமான நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். பார்த்தாயா பார்வதி, இந்த இளைஞன் கங்கையை பற்றி கொண்டிருந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு இல்லை. அவர்கள் கடமைக்கு இதில் நீராடுகிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே சொர்க்கம் வர முடியும் என்றார். ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, எதிலும் நம்பிக்கை வையுங்கள், வெற்றி கனியை பறியுங்கள். பாடலை கேட்போமா?

வணக்கம். புதிய தென்றலோடு இணைந்திருக்கலாம். மெல்ல தென்றல் உங்களை தழுவ வருகிறது. பொதிகை தென்றல் தென்றலோடு கலந்து வரும் பாடல் இது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் வெறும் அடுத்த பாடல் என்ன சொல்கிறது பார்க்கலாமா? தென்றலை நாங்கள் சென்று தொடுவதில்லை, தென்றல் எங்களை

0: இனிய தென்றல் கேட்டுக்கொண்டு
1: இருக்கிறீர்கள்.
0: காலை நேரத்தில் இதமாக தழுவி செல்லும் தென்றலை என்ன என்று சொல்லலாம்? தழுவ வந்த தென்றலை தள்ளிப்போ என்று சொல்லுவீர்களா? அதுதான் போய்விடுமா?

புதிய தென்றலில் வரும் அடுத்த பாடலுக்குள் செல்லலாம். இது பழைய பாடலாக இருந்தாலும் சுகமாக இருக்கிறோம், ஏன்னா எல்லோரும் கேட்டு ரசித்த ஒரு பாடல் எடுத்து வரலாம்.

புதியத்தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை நேரத்தில் இதமாக வருகிறது புதியத்தென்றல். மொன்றியல் தமிழ் வானொலியின் புதியத்தென்றல் இது. தென்றலோடு தென்றலாக மெல்ல கலந்து வரும் பாடல் உங்களை நோக்கி வருகிறது. தென்றலில் கலந்த அடுத்த பாடல் என்ன என்று பார்ப்போம்.

தென்றல் வந்து தீண்டும் போது என்ன செய்யும்? தென்றல் வந்து எப்பொழுது தீண்டுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அது தீண்டும் நேரம் சொல்லிவிட்டா வரும். எந்த நேரமும் தீண்டிக் கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு புரியுமா? அது பார்ப்போம் அடுத்த பாடல்.

புதிய தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல். தென்றல் எல்லோருக்கும் சொந்தம். நீங்களாக பிடித்து வைக்க முடியுமா? தழுவி செல்லும் தென்றலின் இதத்தை மட்டுமே உணர முடியும். தென்றல் மூலம் நாங்கள் ஒரு தூது விடுவோமா?

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை நேரத்தில் இதமாக வீசும் பொதிகை தென்றல் மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல். தென்றலும் காற்றும் ஒன்றுமா ஒன்றாகுமா? ஒன்றுதானே. புதிய தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல் காற்றிலேயூடே உங்கள் இல்லம் தேடி வருகிறது. இதமான காற்று உங்கள் இல்லம் தேடி வருகிறது. பொதியை தென்றலில் கலக்கப் போகும் அடுத்த பாடல்

சுவதிய தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனிமையான இந்த காலை நேரத்தில் இனிய பாடல்கள் உங்கள் இல்லம் தேடி வருகிறது. அடுத்த காட்சிலைக்கு வருகிறது காத்திருந்த காதல், காத்திருந்த தென்றல்.

புதிய தென்றலில் நிறைவாக வரும் இந்த பாடலோடு விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இதுவரை நேரமும் ஒன்றிய தமிழ் வானொலியின் புதிய தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இனிமையான காலை நேரத்தில் எல்லா சுகமும் பெற்று காற்றோடு காற்றாக கலந்து வந்தது பாடல்கள். அது உங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறது. விடைபெறுவது உங்கள் மீரா. நன்றி வணக்கம். என் அன்பு உறவுகளே, இன்னும் ஒரு புதிய தென்றலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.

0: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எம்டிஆர் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீங்கள் இப்பொழுது கேட்க இருக்கும் நிகழ்ச்சி இதய ராகங்கள். இதய ராகங்கள் உங்களோடு இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு காற்றின் வழியே மொன்றியல் தமிழ் வானொலி மூலமாக கேட்க இருக்கிறீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் மூலம் இதய ராகம் வழங்கும் நான் உங்கள் குரலாச்சரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே, பாடல்கள் கேட்போமா?

இதே ராகம் நிகழ்ச்சி மூலம் பலவிதமான பாடல்கள் லிஞ்சில் நீங்கா இடம்பெற்ற சாகா வரம்பெற்ற பழைய பாடல்களும் உண்டு. ஏன், இன்றைய புதிய தலைமுறையில் புதிய இசையமைப்பாளர்கள் பழமைக்கும் புதுமைக்கும் இல்லாமல் இடைக்கால பாடல்கள் நெஞ்சை நெகிழச் செய்கின்றன. அந்த வகையில் இந்த வாரம் இதே ராகம் நிகழ்ச்சியிடம் கேட்கவிருப்பது அண்ணன் தங்கை பாசத்தை காட்டும் பாடல்கள். கவிஞர்களின் வரிகளில் இசையமைப்பாளரின் இசையில் அந்த குரல் வளம் கொடுத்து பாடியிருக்கும் பாடகர்கள் எத்தனையோ. அதில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற பாடல் வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் மணமாலையும் மஞ்சளும் சூடி என்ற பாடல். இந்த பாடலை புலமைப்பித்தன் எழுதியிருப்பார். திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருக்கின்ற பாடல் கேட்போமா?

மொன்றியல் தமிழ் வானொலியில் மூலம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது கனடா நாட்டிலிருந்து ஒளிபரப்பாகிறது. உங்கள் நெஞ்சங்களிலும் செவிகளிலும் 24 நேரமும் இசை அலையை அளித்து கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற வானொலி. இது உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அனைவரும் நம்முடைய கைபேசி மூலமாகவே கேட்கலாம். இணையதளம் வாயிலாக கேட்க வேண்டும் என்றால் www.mtrfm247.com என்ற இணையதளத்தின் மூலமாக பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இதே ஆகத்தில் அடுத்ததாக படம் அண்ணன் ஒரு கோவில், MSC அவர்கள் இசையில், TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். இது கண்ணதாசன் எழுதிய பாடல். மல்லிகை முல்லை என்ற ஒரு இனிமையான பாடல் இதய ராகத்தில் கேட்போமே.

அடுத்ததாக இதய ராகத்தில் நீங்கள் கேட்கின்ற பாடல் படம் இந்தியன் பாடல் பச்சை கிளிகள் தோளோடு என்ற பாடல் கமலஹாசனின் சரித்திரத்தில் ஒரு பொன்னேட்டில் பதிக்கின்ற படம் அது இந்தியன் கேட்போமா?

அடுத்து இதயராகத்தில் இடம்பெறும் படம் வேல். பாடல் தொப்புள் கொடி பாசம் ஒன்று என்ற ஒரு பாடல்.

0: இதே ராகத்தில் அடுத்ததாக படம் பாண்டவர் பூமி, திரு பரத்வராஜ் அவர்கள் இசையில் அவரவர் வாழ்க்கை ஆயிரம் அர்த்தங்கள் என்ற பாடல்.
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உணர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஈத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

இதய ராகத்தில் அடுத்து இடம்பெறும் பாடல் தங்கச்சி தங்கச்சி தங்கமான தங்கச்சி. ஆமாம், இது ராஜ காளியம் என்ற திரைப்படத்தில் இசைய ராஜ்குமார் அவர்கள் இசையில் வடிவேல் அவர்கள் எடுத்திருப்பார். கேட்போமே.

எம்டிஆர் வழங்கும் இதே ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தனை பாடல்கள் இடம்பெற்றாலும் என்றும் சாகாவரம் பெற்ற பாடலாக அண்ணன் தங்கை பாசம் என்றாலே இப்படித்தான் இருக்கும் என்று நடித்து வாழ்ந்து காட்டிய சிவாஜி கணேசன் அவர்களும் சாவித்ரி அவர்களும் இணைந்து நடித்த அற்புதமான படம் பாசமலர். அதிலிருந்து பாடல்கள் இல்லாமலா இதோ

பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள் பொங்கிடும் தாய்.

இது ராம் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அவர்கள் பாடல் ஒன்றும் இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என்று ரசிகர்கள் கேட்பது எங்களுக்கு தருகிறது. திரு எம்ஜிஆர் அவர்கள் ஜெயக்குமாரி அவர்களும் நடித்த காஞ்சி தலைவன் என்ற திரைப்படத்தில் ஒரு கொடியில் இருமலர்கள் என்ற பாடல்

மொன்றியல் தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இதோ நேயர்களை, இதே ராம் நிகழ்ச்சிகள். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கின்ற பாடல் தென்கிழக்கு சீமையிலே என்ற ஒரு அற்புதமான பாடல். திரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் சித்ரா மலேசியா வாசுதேவன் பாடியது. படம் கிழக்கு சீமையிலே.

எஃப்டிஆர் வாணலி காற்றில் உங்களோடு கலந்திருக்கும் இதே ராகம் நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கின்ற பாடல் சேரன் பாண்டியன் என்ற திரைப்படத்தில் சௌந்தரின் அவர்களுடைய இசையில் உருவான சின்னத்தங்கம் செல்லத்தங்கம் என்ற பாடல்

இதே ராகத்தில் அடுத்ததாக தங்கையை பற்றி அண்ணன் பாடுகின்ற போது அண்ணனை பற்றி தங்கையை பாடுகின்ற பாடலும் இடம்பெற்றால் தானே அருமையாக இருக்கும். ஆமாம், இது சொக்கத்தங்கம் என்ற திரைப்படம். பாடல் வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் மனம் கொண்டவனே என்ற பாடல். இது தேவா இசை. மறைந்த சுவர்ணலதா அவர்களும் ஜெயச்சந்திரன் அவர்களும் இணைந்து பாடிய ஒரு இனிமையான இதயராக பாடல். கேட்போமே.

நல்லது அன்பு உறவுகளே, எப்டி அரப்பம்மோடு இதுவரை இதே ராகத்தில் இணைந்திருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு ஆக்கம் ஊக்கம் தந்த மொன்றியல் தமிழ் வானொலி இயக்குனர் அம்மா மீரா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் குரலாச்சேரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

0: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

இனிய வணக்கம் எனது அருமை உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு குரல் காலம். ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் PB சீனிவாஸ் பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். வானுக்கு வசந்தம் வண்ண நிலவு, வான் அலைகளுக்கு வசந்தம் நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் ஆலைகளில் ஒரு வசந்த ஆலை நமது MTRFM வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் முதலாவதாக நெஞ்சில் ஒரு ஆலயம் என்ற படத்திலிருந்து நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் என்ற படத்திலிருந்து இளமை கொழுவிருக்கும் இயற்கை மனம் இருக்கும் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பனித்திரை என்ற படத்திலிருந்து ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுமை தாங்கி என்ற படத்திலிருந்து மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மாறி மாறி வழங்கும் போது வள்ளலாகலாம் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காத்திருந்த கண்கள் என்ற படத்திலிருந்து கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா என்ற இனிய பாடல்.

0: ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதலிக்க நேரமில்லை என்ற படத்திலிருந்து உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா என்ற இனிய பாடல்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காட்டு ரோஜா என்ற படத்திலிருந்து எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா என்ற இனிய பாடல்

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே. நமது MTRFM இணையதள வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொடிமலர் என்ற படத்திலிருந்து மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனப்பந்தல் என்ற படத்திலிருந்து உடலுக்கு உயிர் காவல் உலகுக்கு ஒளி காவல் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாவ மன்னிப்பு என்ற படத்திலிருந்து காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவும் பொட்டும் என்ற படத்திலிருந்து உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக போலீஸ்காரன் மகள் என்ற படத்திலிருந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது என்ற இனிய பாடல்.

0: ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராமு என்ற படத்திலிருந்து நிலவே என்னிடம் மயங்காது நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை என்ற இனிய பாடல்.
1: நெஞ்சில் இடம் கொண்டு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் நிறைவாக கண்ணம்மா என்ற படத்திலிருந்து எங்கெங்கும் உன் எண்ணம் அங்கெல்லாம் உன் வண்ணம் என்ற இனிய பாடல்

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் பிபி சீனிவாஸ் பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கினான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறி காற்றலையில் இணையும் நான் கலையகத்தில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அங்கும் இங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றன சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். முதலில் ஒலிக்கும் பாடல் மெர்க்யூரி பூவே என்று வரியெடுத்து புதிய கீதை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றன. அந்த பாடல் அன்புடன் அருள் மோகன் அவர்கள் இங்கிலாந்திலிருந்து தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் ஈழமினி திருநாட்டில் இருந்து மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராம்ஜி தந்த பாடலாக நாங்கள் கேட்போம். காதலி என்ற திரைப்படத்து பாடலை அந்த பாடல் மும்பை காற்றே என்று முதல் வரி கொண்டு பாடுகின்றது.

மீண்டும் ஒரு பாடல் ஈழமணி திரு நாட்டிலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி நீங்கள் தந்த பாடல் கனவு கண்ட காதல் என்ற ஒரு அற்புதமான பாடல் அக்பர் திரைப்படத்திலிருந்து என்று கேட்க இருக்கின்றோம். ஒலிக்கின்றது சர்வதேச நேயர் விருப்பத்திலே அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கனடா உறவினர்களின் பாடல். மொன்றியல் மாநகரம் தனுஷன், நீங்கள் என் கண்களோடு என் கண்ணோடு என்ற வரியை அறிந்தும் அறியாமலும் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள்.

ஒரு மாநிலத்து இளவரசியும் ஒரு பாடலை தருகின்றார். ரோஜா பூந்தோட்டம் என்று பாடுகின்றது அந்த பாடல். கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்தில் இருந்தது.

இந்த வழியிலே அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து சாந்தினியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது, கேட்போம். உன் மார்பில் வெளிமூடி என்ற அற்புதமான பாடல் வரி எடுத்து முழுவதையும் நினைத்தேன் வந்த இத்திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அந்தபடியிலே வன்கூவர் மாநிலத்து வசந்தியின் பாடலும் காற்றலைக்கு வருகின்றது. கீழாமல் கையிலே என்ற வரி அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தில் இருந்தது.

மீண்டும் கனடா உறவான வன்கூவர் மாநிலம் காஞ்சனா ஏதோ நினைக்கிறேன் என்ற வரியை தலைநகரம் திரைப்படத்திலிருந்து முழுமையாக பாடி வருகின்றது காற்றலையிலே.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். அந்த வரிசையில் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலையும் கேட்க இருக்கின்றோம்.

அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதேஸ் நீண்டகால உறவு உங்களின் பாடல். பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து கனா கண்டேனடி தோழி என்று பாட வைக்கின்றீர்கள்.

இவர்கள் வந்துவிட்டால் ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து அன்பு ரமணியும் வருவார்தானே. ஐஸ் கட்டி என்று வரி எடுத்து மதுரை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது பாடல்.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நீயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

உறவுகளோடு உறவுகளாக சிங்கப்பூர் சிங்காரபூமி அங்கிருந்து மகாலிங்கம் அவர்களும் காதலிக்க நேரமில்லை என்ற ஒரு பாடலை காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

இந்த வேளையிலே ஐரோப்பிய கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரோஷன் ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற ஒரு பாடல் சிவா மனதில் சக்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

அடுத்து வரும் பாடலும் ஐரோப்பிய மண் என்னவள் நீங்கள் தந்த பாடல் என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள் ஒரே முறை உன் தரிசனம் என்ற வரி எடுத்து பாடி

பாடுபடுவதில் இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தருகின்றார். கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசானவர்கள் அவாகப்பட்டது மகாஜனங்களே என்ற திரைப்படுத்து பாடல் ஏனடி நீ என்னை என்று வரியெடுத்து பாடுகின்றது.

பிரபுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். முன்பில் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தீனான பாடல்கள், திசை என்பது இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பிச் செல்வகின்றது என்று கூறிக்கொண்டு பாடல்களை அனுப்பி வைத்தவர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திக்கலாம் என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வ.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நேரத்திற்கான முதல் பாடல் பிரம்மா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இவள் ஒரு இளங்குருவி என்ற வரி எடுத்து பல்லவியோடு சரணங்களையும் தர வேண்டும் என்று பாடும் நிலா எஸ்பிபி அவர்களுடைய குரலே கேட்க விரும்புகின்றோம் என்று சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவர்களும் மீனாட்சி ரமணி சூர்யா மற்றும் மேல் வளையமா தேவியிலிருந்து பங்கஜம் கோவிந்தராஜன் இவர்களும் காத்துக் கொண்டிருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடரும் பாடல் உலக இருக்கும் வேளையில் அந்த பாடலை கரிசல் காட்டு பூவை திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். எத்தனை மணிக்கு என்ற முதல் பதத்தை கொண்டு வரும் அந்த பாடல் இன்றைய தின வாழ்த்துக்களோடு கேட்கின்றார்கள் தமிழ்நாடு மயிலை பட்டாபி அவர்கள். வளமை போல மயிலை பட்டாபி அவர்களே, நீங்கள் ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா அவர்களோடு குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் கேட்கும் வேளையிலே பாலகுமார் ஜனனியையும் இணைத்துக் கொள்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மன்னன் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? அந்த பாடல் இரண்டு உறுப்பினர்களால், இரண்டு குழுவினர்களால் விரும்பப்படும் பாடல். அந்த பாடல் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்களும், தர்மபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து சாந்தி சந்துரு விஜயஸ்ரீ நிர்மலம்மா இவர்களும் கேட்கின்றார்கள். மன்னன் திரைப்படத்து பாடல்தான் அந்த பாடல். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற பாடலை. இரு குழுவினர்களும் கேட்கும் அந்த பாடல் மன்னன் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் வேளையிலே நாங்களும் அவர்களோடு இணைந்து கேட்டு மகிழ்வோம்.

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. காற்றலையில் கலந்துவிடும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள் வளமையாக வரும் நேயர் நேரத்தில் பாடல்களை தினமும் கேட்டு மகளும் உறவுகளோடு இன்னும் ஒரு உறவு வருகின்றார். அரசடிக்குப்பம் நெய்வேலி யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். மீனாட்டம் கண்கொண்ட மீனாட்சி என்ற பல்லவி சரணங்களோடு தருகின்றது பிள்ளையோ பிள்ளை திரைப்படத்தில் இருந்து. சரவணன் அவர்களே, நீங்கள் கேட்க வந்த பாடலை வரதராஜபுரத்திலிருந்து விஜயகுமார், கிருஷ்ணகிரியில் இருந்து கனகராஜ் இவர்களும் செவி மடுக்கின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும் பாடல்களை இன்னொரு பாடலை தந்து மகளை வைக்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள். தந்த தோணியிலே தவளும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தருவதையோ, என்ன அற்புதமான வரி கொண்ட பல்லவி. தொடர்ந்து சரணங்களையும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து ஒலித்து வைக்கும் வேளையிலே பழமை போல அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீதா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியில். தினம்தோறும் மலரும் நேயர் நேரத்திற்கான நேயர் விருப்ப பாடல்கள்.

அரும்பரும்பா சரம் தொடுத்த அழகு மாலை, இந்த பல்லவியை கேட்போமே சரணங்களோடு. சின்னத்தாயி என்ற திரைப்படத்து பாடல். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன், நீங்கள் தந்த பாடல்.

இனிமையான பாடல் நீல நிறமகம் எல்லாம் என்று வரி எடுத்து பாடுகின்றது திருமலை தெய்வம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியில் இருந்து ஷியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நற்பவி மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நரமுகையாள் தமிழ் இனியாள். ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் இணைவோமே.

வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் காதக்கினி கீதங்கள் திட்டிக்கும் தீனான பாடல்களாக ஒலிக்கும் வேளையிலே பழமை போடு என்றும் ஒரே திரைப்படத்திலிருந்து இரண்டு பாடலை தருகின்றார்கள். முதலில் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்ய கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தை முனைத்து 1963 ஆண்டு திரைக்கு வந்த நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலில் கேட்ட நெஞ்சம் மறக்கவில்லை அதன் நினைவை இழக்கவில்லை என்ற பாடல்.

அடுத்து வரும் பாடல் கூட அந்த திரைப்படத்திலிருந்து தான் ஒலிக்க வைக்கின்றார் எங்களுடைய அன்பு உறவு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடும் உலக தமிழர்களோடும். நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படம் பாடல் பிரபல பின்னணி பாடகர் இசை மாமணி பி வி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் குரல் கொடுக்கின்றார்கள். நெஞ்சம் மறப்பதில்லை அதன் நினைவை இழக்கவில்லை நான் காத்திருந்தேன் என்ற வரியோடு.

தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடலும் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. அந்த உறவுகளை அந்த பாடலை எங்களுக்கு தந்திருக்கின்றார் உபய வேதாந்த புறத்திலிருந்து வணக்கம் கூறி வாழ்த்துக்கள் தந்த சோமா ஸ்கந்தன் அவர்கள். அவர் தனியே அவர் மட்டும் கேட்காமல் அவரோடு இணைந்து காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் ராஜலட்சுமியுடன் செவி நடக்கின்றார்கள். நிழல்கள் திரைப்படுத்த பாடல்தான் அவர்கள் காத்திருந்து கேட்க இருக்கும் பாடல். தூரத்தில் நான் கண்ட உன்முகம் என்று மனமுருக பாடுகின்றது.

மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். ஆடிப்பட்டம் தேடி சென்னல் விதை போட்டு, பல்லவி இதுதான். தொடர்ந்து சரணங்களையும் பாட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு சிதம்பரத்திலே வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தன்னுடைய உறவுகளோடு.

இருக்கின்ற பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல், கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஸ் அனுப்பி வைத்த பாடலையும் கேட்போம். ஏனோ கண்கள் என்று ஆரம்பிக்கும் முதல் வரி கல்வனின் காதலி என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

வேளையிலே இறுதியாக ஒரு பாடலை நாங்கள் கேட்டு மகள இருக்கின்றோம். அந்த பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் அனுப்பி வைத்திருக்கின்றார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்புடன் ஜோர்ஜ். நீண்டகால உறவு முன்னியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் அவர் சகியே சகியே என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் யூத் என்ற திரைப்படத்தில் இருந்து.

என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனியே

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து காத்தலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அங்கும் இங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் பக்குவமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதல் பாடலாக தாயில்லாமல் நான் இல்லை என்ற வரி கொண்ட அடிமை பெண் திரைப்படுத்த பாடல் சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைத்தார்.

தாகம் பீத்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மா நகரத்திலிருந்து டிரான்சி அனுப்பி வைத்த பாடல். தென்றலோ தீயோ என்ற வரியை தாங்கி ராகங்கள் மாறுவதில்லை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணத்தின் கண்டி மாநகரத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. விஜயராணி கேட்ட பாடலாக அன்னக்கிளி உன்னை தேடுதே என்ற அன்னக்கிளி திரைப்படத்து பாடல்.

இனிமையான இந்த பாடல் வரிசையிலேதான் கனடா உறவுகளின் பாடல் ஒலிக்க இருக்கும் வேளையில் தருகின்றார் அல்பர்டா மாநிலம் சாந்தினி. ஊருக்கு மேற்கால அந்த புறம் என்ற பொண்ணு பிடிச்சிருக்கு என்ற திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் கனடா மண்ணிலிருந்து கேட்கின்றார். அடி 1 இன்ச் 2 இன்ச் என்று ஆரம்பிக்கும் யூத் திரைப்படுத்த பாடல்.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

ஊரெங்கும் தேடி ஒன்றாக கூடி மகிழ்ந்திடம் ஒன்றியல் தமிழ் வானொலியை நாடி வந்த வேளையிலே நீங்கள் தந்த பாடல்கள் உங்களை தேடி வருகின்றது. அந்த வகையில் கனடா வன்கூவர் மாநிலத்து இளவரசியின் பாடல் கேட்போமா? பொண்ணு ஊருக்கு புதுசு என்ற திரைப்பட பாடலை இவர் தந்திருக்கின்றார். சோலை குயிலே காலை கதிரே என்று வரி எடுத்து பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

தொடர்ந்து மீண்டும் வன்கூவர் மாநிலம் காஞ்சனா நீங்கள் தந்த பாடல் மூங்கில் இலை காடுகளே. பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்து பாடல் அல்லவா? ஒலிக்க கேட்போம்.

மேலும் ஒரு பாடல் கனடா வன்கூவர் மாநிலத்தில் இருந்து வசந்தியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. மா மன்னன் என்ற திரைப்படத்து பாடல் நெஞ்சமே நெஞ்சமே என்று வரி எடுத்து முழுமையாக தருகின்றது அந்த பாடல்.

0: பேசிச்சு லீலாவா?
1: ஆமா, நான் லீலா தான் பேசுறேன்.
0: அது சென்டர் நீயா நடத்துற?
1: ஆமா, நான் தான் நடத்துறேன். நீங்க யாருங்க?
0: சென்டர் க்ளோஸ் பண்ண சொன்னா பண்ண மாட்டியா நீ?
1: ஏண்டா பேரை சொல்லவே பயப்படுற? நீ என்ன மிரட்டுறிய? தைரியோட தான் நேர்ல வாடா.
2: யார்ட்ட பேசிட்டு இருக்க? என்னாச்சு?
1: ஹலோ, சென்டர் நடத்துறத பத்தி கட் பண்ணா?
2: யாரு
1: தெரியல. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி அன்னோ நம்பர்ஸ்ல இருந்து கால் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்கானுங்க. சென்டர் க்ளோஸ் பண்ணு, க்ளோஸ் பண்ணு.
2: சரி, நீ டென்ஷன் ஆகாத, யார் இருந்தாலும் பாத்துக்கலாம்.

உறவுகளோடு உறவுகளாக வந்து எங்களோடு இணைந்து வளமையாக தினமும் பாடலை கேட்கும் அன்பு உறவுகள் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து வந்து கேட்கின்றார்கள். முதலில் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தரும் பாடலை கேட்போம். அவர் தந்த பாடல் மத யானை கூட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து கோண கொண்ட காரி என்று பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அற்புதமான இன்னுமோர் பாடல், நாயகன் அவன் ஒருபுறம் என்று கூறி ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து, நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம், கேதிஸ் அவர்கள் தருகின்றார்கள். கேட்போமே அந்த பாடலை.

அடுத்து வரும் பாடல் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர், பாஸ்கரன் மாலா, நீங்கள் தந்த பாடல். ஓ நெஞ்சமே இது உண்மை நாதமுய் என்ற பாடலை தான் எனக்காக காத்திரு திரைப்படத்திலிருந்து தருகின்றீர்கள். ஜோடியாக குரல் எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

ஆங்கிலேய நாடு இங்கிலாந்து. அருள் மோகன் அவர்கள் தினமும் வந்து இணைந்து கொள்வார் என்றும் பொய் சொல்லக்கூடாது என் காதலி என்ற ரன் திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார்.

ஐரோப்பிய மண், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகரிலிருந்து ஒரு பாடல், வெங்கை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. காலங்காத்தாலே என்ற பாடல்தான். இந்த பாடலை நரேஷன் தந்திருக்கின்றீர்கள்.

பூமி மண்ணென்றால் என்னவளும் பெற வேண்டும் தானே. செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு என்ற பாடலை மெல்ல பேசுங்கள் திரைப்படத்திலிருந்து என்னவள் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை வளைமை போல அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து தருவார்கள். இன்றும் தருகின்றார் ஒரு ஓடை நதியாகிறது என்ற திரைப்படுத்து பாடல். ஒலிக்கின்றது தலையை கொனியும் தாமரையே என்று வரியெடுத்து.

நேயர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பி செல்லும் இந்த வேளையிலே இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காற்றலையில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

என்று கேட்கும் முதல் பாடல் ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா என்ற பல்லவி. தொடர்ந்து சரணங்களையும் கேட்டு மகள வேண்டும் என்று இன்றைய நேரத்தின் முதல் பாடலை வாழ்த்துக்கள் கூறி கேட்டிருப்பவர் வேறு யாருமல்ல, நீண்ட கால உறவு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். பிரபுகளே, மயிலை பட்டாபி அவர்கள் பாடலை கேட்கும் பொழுது தான் மட்டும் கேட்காமல் தன்னுடன் கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார் இவர்களோடு ஜனனியையும் இணைத்துக் கொள்வார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் ராஜபார்வை என்ற திரைப்படத்திலிருந்து அந்தி மலை பொழிகிறது என்று வரி எடுத்து பாடுகின்றது. வைரமுத்து அவர்களின் வரிகளிலே இசைஞானியின் இசையோடு ஒலிக்கும் அந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர்கள் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்பணியம் அவர்களோடு இணைந்து இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள் என்று எழுதிவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் சிதம்பரத்தில் ரமணி ராஜேஷ். இவரோடு இணைந்து மீனாட்சி, ரமணி சூர்யா, மேல் வளையமா தேவி, பங்கஜம் கோவிந்தராஜன் இவர்களும் இணையும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இனிக்கும் தித்திப்பான பாடல்கள் வரிசையிலே மோட்டார் சுந்தரம் பிள்ளை பாடலும் ஒலிக்க வருகின்றது. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசுகின்ற பல்லவி தொடரும் அந்த பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அவர்கள் தரும் வேளையிலே அவர்களோடு இணைந்து வளமை போல இன்றும் முகமது சுபைத், முகமது அனஸ், முகமது இர்பான், முகமது யூசுப் இவர்களோடு கதீசா ஷஹானா பர்வீன், நசீகா ரிபாகா, இம்ரான் ஷாகில் மற்றும் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள்.

புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்த பாடலையும் கேட்போம். இளமை கொழுவிருக்கும் என்ற முதல் வரியை கொண்டு ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

தொடரும் பாடல் மஜ்னு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. ஹரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையிலே பிரபல பின்னணி பாடகர்கள் ஹரிஹரன், டிம்மி, அனுபாமா இவர்கள் பாடுகின்றார்கள் வைரமுத்து அவர்களுடைய வரிகளிலே. அந்த பாடல் குல்முகர் மலரே என்று ஆரம்பித்து பாடும் வேளையிலே அந்த பாடலை கேட்க விரும்புபவர்கள் ஈழமணித்திருநாடு யாழ்ப்பாணம் அருள், திருகோணமலை ரகு, மலேசியாவிலிருந்து சுரேஷ் நண்பர்களாக கேட்டு மகிழ்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

தமிழ் வானொலியின் காற்றலையில் நேயர் நிறம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடல்கள் இரண்டு பாடல்களும் ஒரே திரைப்படத்தில் ஒலித்த பாடல்கள். அண்ணன் ஒரு கோவில் திரைப்படத்திலிருந்து 1977 ஆண்டு இசையரசி பி சுசீலா அம்மா அவர்கள் பாடிய அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ என்று வரியெடுத்து பாடும் அந்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனம் கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் விரும்பி கேட்கின்றார்கள். அவர் மட்டுமல்லாது அவரது அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் நண்பர்களும் உறவினர்களும் கேட்கும் இந்த வேளையிலே ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் அதே திரைப்பட மன்னன் ஒரு கோவில் திரைப்படத்தில் டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் பாடிய அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ ஒரு வரியோடு ஒலிக்கின்றது. இந்த பாடலை கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். உலக தமிழ் மக்களோடு கேட்டு வாழ வேண்டும் என்று கேட்ட வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிக்கும் இனிமையான கீதங்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலே

தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிபாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் தந்த பாடலையும் கேட்போம். காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா என்று கேட்கும் பல்லவி, அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நேயர் விருப்ப பாடல்கள் நேயர் நேரத்திலே.

காற்றலையிலே கலந்து எங்கள் காதோரத்தில் இசைக்க வரும் அடுத்த பாடல் நீலவண்ண கண்ணனே உனது எண்ணமெல்லாம் நான் அறிவேன். அற்புதமான ஒரு அழியாத காவிய பாடல். மல்லிகா என்ற திரைப்படத்திலிருந்து திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா தந்திருக்கின்றார். அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நட்பவி மற்றும் மதுஸ்ரீ, சிவசங்கரன், நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள்.

ஒலித்து வரும் பாடல்கள் வரிசையிலே வணக்கம் கூறி வாழ்த்துக்கள் கூறி இனிமையான பாடல் ஒன்றை கேட்கின்றார் சோமஸ்கந்தன் அவர்கள். உபய வேதாந்தபுரத்தில் இருந்து அவர் தந்த பாடலை அவரோடு இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா கேட்கின்றார்கள் இணைந்து. எங்கெங்கும் அவள் முகம் என்ற பாடலை, நெருப்பில் பூத்த மலர் என்ற திரைப்படத்தில் இருந்து

உங்கள் கேட்டு மகளும் இந்த பாடல்களை தந்து கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார் வண்டிகே செல்வை சந்தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து. வண்ணம் இங்கே மண்ணில் வந்தது என்ற நட்சத்திரம் திரைப்படத்து பாடலை.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நெஞ்சத்திலே நெஞ்சத்திலே என்று வரி எடுத்து பாடுகிறது. பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்களுக்காக.

அப்படியே நிறத்தை அலங்கரித்து வந்த பாடல்களுள் இறுதியாக ஒரு பாடல் வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. கண்ணிரண்டும் பார்த்தாலே என்ற கருப்பு திரைப்படுத்து பாடல். இந்த பாடலுக்கு செவிமடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் நீண்ட கால உறவு வளைகுடா அம்மன், குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் அவர்கள்.

0: அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

இனிமையான காலை நேர வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா சரியாக இந்திய இலங்கை நேரம் 9:39, கனடிய நேரம் சரியாக 11:09. எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் ஒரு கண்ணன் பாடலை எடுத்து வரலாம். இன்றைய சொல் என்ன கொடுக்கலாம் என்று யோசிக்கிறேன், பார்க்கலாம். அதாவது நீங்கள் உடுக்கும் உடை வரக்கூடியதாக, வேட்டி, சேலை, சுடிதார், மற்ற வித்தியாசமா எல்லாம் வந்திருக்கு இல்ல, இப்ப ரவுக்கை, வேற என்ன என்ன உடை வகைகள் இந்த பாடல்ல வருகுதோ அப்படியான பாடல்களை நீங்கள் தெரிவு செய்து வரவோணும். இன்றைக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி செய்யுங்கள். முதல்ல ஒரு பாடல் எடுத்து வரலாம். கண்ணன் பாட்டுல இப்ப உடை வார மாதிரி ஏதாவது இருக்கும், ஆனா நான் அதை தேடி எடுத்து வரவில்லை. இருந்தாலும் கண்ணன் பாடலோடு ஒரு பாடலை எடுத்து வரலாம். அந்த பாடலோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். ஆனா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் அப்படியே அமைதியா இருக்குது, என்னன்னு தெரியாது. எல்லாரும் சரி, இப்போ 9:40 ஆகிறது உங்களுக்கு, 9:40. எல்லாரும் தூங்கிட்டீங்களோ தெரியாது. இருந்தாலும் தூங்காமல் இருப்பவர்களுக்கு, இப்ப தூங்கி இருக்க மாட்டீங்க, 12:30 மட்டும் முழிச்சிருக்கிற நீங்க. ஆனா யாருடைய சில அதாவது அசைவையும் காணல. பார்க்கலாம். எங்களுடைய ஜார்ஜ் குவைட்ல இருந்து சூப்பர் நைஸ் ப்ரோக்ராம் எதை போட்டாருன்னு தெரியல, பார்க்கலாம். சரி, அது எப்ப போட்டாருன்னு தெரியல, என்ன ப்ரோக்ராம் போட்டார், கதம்ப நிகழ்ச்சியை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு பாடல், கண்ணன் பாடல். இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காட்டலைக்கு வரலாம். ஒரு நல்ல ஒரு உற்சாகமான பாட்டுண்டா தான் அண்டு முழுக்க நாங்கள் நல்ல உற்சாகமாக இருப்போம். என்ன புட, அதாவது உடைய பெட்டி சொன்னோன்னா யாருமே எல்லாருக்கும் நீங்கள் உடுக்கிற உடுப்பில் ஒரு பாட்டு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. ஒரு பாடல்,

0: வணக்கம் கண்ணன் சேகர். இப்படி ஒரு எழுத்து இருக்குன்னு இன்னைக்குத்தான் கண்ணன் சேகர் எனக்கு தெரியுது. அடே அப்பா, அடே இப்படியும் எழுதலாம் பாருங்க. இது கீழே நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்கன்னு தான் இப்ப நான் யோசிக்கிறேன். ஏதோ ஒன்று நீங்க சைனா பாசையிலயோ இல்ல என்னத்திலயோ நீங்க கிறுக்கி விட்டுருக்கீங்க. யாராவது தெரிஞ்சா எனக்கு வாய்ச்சி சொல்லுங்கப்பா. கண்ணன் சேகர் ஏதாவது எழுதியிருக்கார், நான் இன்னும் அந்த பாஷை படிக்கல. கண்ணன் சேகர் இனி படிச்சா பாக்கலாம். இந்த ஒரு விடயம் என்னன்னு உறவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கேட்டுக்கொண்டிருக்கவங்க எல்லாரும் கையை வச்சுங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விடயத்தை சொல்லலாம். இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல போறோம். ஒரு அதிசயமான காத்திலையில எப்பொழுதும் நாங்கள் புதுசு புதுசா ஆரம்பிப்போம் இல்ல, உன்ட சொல்ல போறோம். எல்லாரும் கையை வைத்துங்க பாக்கலாம். உருவாக்கம். இந்த காத்திலையில் எத்தனையோ விடயங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், உருவாக்குகிறோம். நீங்கள் பேசும்போது கூட ஒரு நேயர் உருவாகுகிறார். ஒரு நேயர் இணைந்து பேசினால் அவர் உருவாகுகிறார். இப்படி பல விடயங்கள் இந்த காற்றலையில் நடைபெறுகிறது. ஒருவரை நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம், அறிமுகமாகிறோம். இங்கே பல விடயங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உருவாக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் நலம் தானே? என்ன சத்தம் போடாமல் இருக்கிறீங்க? இன்றைக்கு வானொலி எங்களுடைய வானொலி தினம் இல்லையா? எல்லாருக்கும் மன்னிக்கணும். எல்லாருக்கும் இந்த வானொலி சார்பாக ஒரு வணக்கத்தை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வானொலி வந்ததினால்தான் நாங்கள் எல்லோரும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லலாம். அல்லாவிட்டால் தனிமைப்பட்டுவிடும். சரி, காற்றலை இணைந்து கொள்ளும் கண்ணன் சேகர் எப்படி இருக்கிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம்மா, வானொலி தின வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வானொலி தின வாழ்த்துக்கள். உருவாக்கம், இந்த வானொலி என்பது ஒரு அழியாதது உண்டு. எல்லோரும் எதிர்பார்க்கிறேன். இவ்வளவு இப்ப வந்தவர்கள் தாங்கள் எதிர்பார்க்கவில்லை. சிறு வயது எங்களுக்கு டிவி காணும் என்று சொன்னாலும் கூட அவர்கள் இப்ப மெல்ல மெல்ல கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள், குழந்தைகளும் கூட. அதனால எங்களுக்கு சிரமம் இல்லாமல் கேட்கக்கூடிய ஒரு ஊடகம் வானொலி. இப்ப பேப்பர் இருந்தா நீங்க கண்ணால வாசிக்கணும். இதை கண்ணம் மூடிக்கொண்டே நீங்க கேட்டுக்கொண்டே என்னென்னான்னு செய்யலாம் இல்லையா? எதுவுமே தேவையில்லை. இதுக்கு கை தேவையில்லை, கண் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. காது மட்டும் இருக்கணும். அதுக்கு பஞ்சு அடைஞ்சு கொண்டு கேட்கலன்னு சொன்னா அதை ஒண்ணும் செய்ய முடியாது.
1: அதாவது நாகரீகம் வளர்ந்து, அதாவது விஞ்ஞான அறிவியல் வளர்ந்து விட்ட காலத்தில் கூட அந்த சந்தனக்கட்டை வீரப்பனோடு தொடர்பு கொள்ள வானொலி தான் பயன்படுத்தினார்கள் அரசாங்கம்.
0: பாருங்க, அதபடியா கேட்டுக்குங்கப்பா. யாரோட சொல்லுங்க? சந்தனக்கட்ட களத்தல் வீரப்பன் அவர்களோட இல்லையா?
1: அவர் காட்டுல இருக்கிறதால வந்து எந்த தொடர்பும் கொள்ள முடியல. வானொலி மூலமா தான் அவர்கிட்ட வானொலி பெட்டி மட்டும் எப்பவுமே இருக்குமா. அதனால வானொலி பெட்டி வானொலி மூலமா வந்து தொடர்பு கொண்டாங்க. அந்த நடிகர் ராஜகுமார் மனைவி, ராஜகுமாரை கடத்த போது அவன் மனைவி அந்த வானொலியில அழுதார், எங்க வீட்டுக்காரரை விட்டுவிடுங்கள் விட்டுங்கள். அதை பல முறை போட்டு வானொலி ஒளிபரப்பினார்கள்.
0: அதை கேட்டுட்டு அவருக்கு இரக்கம் வந்துடுது.
1: அதே போல குஜராத்தில் வந்து மிகப்பெரிய நிலநடுக்கம் ஒரு 10 ஆண்டுக்கு முன் இருக்குன்னு நினைக்கிறேன் மட்டுமே. இப்படி வானொலியுடைய சரித்திரம் நிறையவே
0: இருக்கிறது. இப்ப பாருங்க, உங்களோட எல்லாம் நான் தொடர்பு வச்சுக்கிறது வானொலியோட தானே?
1: ஆமா.
0: அதாட்டி இங்க என்ன நடக்குன்னு தெரியுமா? நான் சாப்பிட்டா தெரியுது, தூங்குனா தெரியுது உங்களுக்கு, நான் சிரிச்சா தெரியுது பாருங்க. என்ன சிரிக்கிறீங்க நீங்க?
1: பாஷை என்ன பாஷன் கேட்டது இல்லையா நீங்க?
0: அதை சொல்லுங்க. அதுதான் மறந்துட்டேன். ஏங்க, நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சைனீஸ் பாச பழகி கொண்டு வரேன். அதை விட நீங்க இப்ப வேற ஏதோ ஒரு இதுல எழுதியிருக்கேன் சொல்லுங்க. அது என்ன எழுதியிருக்கீங்க சொல்லுங்க முதல்ல. நீங்க
1: இல்ல, அந்த கோடை தான் நானும் போட்டேன். அசைஞ்சு போற யாருமே அசையவில்லை என்று வாட்ஸ்அப்ல சொன்னீர்கள். நான் இருக்கிற அசைந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி வளைவளைவா போட்டு.
0: நீட்டா போட்டா நீங்க அசைவு இல்லாம இருக்கிறீங்க, வளைஞ்சு வளைஞ்சு போட்டா நீங்க அசைஞ்சு. சூப்பர் சூப்பர். இப்படி எல்லாம் மூளை வரணும் பாருங்க. அசைஞ்சு அசைஞ்சு போடுங்க. ஒரு கோட்டை நீங்க அசைஞ்சு அசைஞ்சு போட்டா அது அசைவில் இருக்கிறீங்க நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அசைவில்லாம கோட்டை நீட்டா போட்டா நான் கேட்கலன்ற அர்த்தம். சூப்பர். நல்ல நல்ல விடயம். சரி, இன்றைக்கு நான் உடைகள், அதாவது சேலை, வேட்டி, சுடிதார், மற்றது ரவிக்க, இப்படி உடைகள் கொண்ட பாடல், ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்க பாக்கலாம்.
1: ரவிக்க சேலை வாங்கி தரேன், ராப்பகலா பேசுவோம், ஊமை கனவு கண்டால் படம்.
0: ஊமை கனவு கண்டால்
1: படம் பேரு, பாட்டு வந்து ரவிக்க சேலை வாங்கி தரேன்.
0: நீங்க இந்த இந்த நிகழ்ச்சிய அப்ப பதிவு செய்து போடும் போது கேக்குறீங்களா?
1: என்ன
0: நீங்க வாங்கி கொடுக்க போறீங்க? என்ன வாங்கி
1: சொல்லிடாதீங்க,
0: இல்ல என்ன வாங்கி கொடுக்க போறீங்கன்னு பண்ணியும் யோசிக்க. என்ன வாங்கி கொடுக்கணும் சொல்லுங்க. வாங்கித்தாரேன், எல்லாரும்
1: கேட்டுக்கோங்க.
0: இவனை எல்லாரும் சாட்சியாக சொல்லியிருக்காரா சொல்லுங்க. ரவிக்க சேலை வாங்கித்தாரேன், வாங்கித்தாரேன் தாரேன். என்ன இது பழைய படமா? நான் கேட்காதமா இருக்கிறதே.
1: இல்ல, அது நடிகர் விஜய், விஜயன் ஒருத்தர் அந்த காலம்.
0: விஜயன், விஜயன் இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: நிறமாறா பூக்கள் நடித்தவர்.
1: அந்த நேரத்தில் வந்த படம் எல்லாம்
0: அப்ப வந்த படம்.
1: பாடல் நல்லா நன்றாக இருக்கும், அமைதியாக போகும் பாடல்.
0: இன்னைக்கு ரவிக்கையும் சேலையும் வாங்கி கொடுத்தா நல்லா தானே கஷ்டப்பட போறீங்க. நல்ல காலம் கேட்க உங்களுக்கு. அவங்களுக்கு
1: நான் தனியாக ரூம் உள்ள கரு தாவல் போட்டுதான் இருக்கேன்.
0: பயத்துலதான் நீங்க ரூம்ல தாவல் போட்டுட்டு பேசுறீங்க பாருங்க. நல்லது கண்ணன் சேகர், நன்றி.
1: நீங்க
0: மீண்டும் மீண்டும் நன்றி பண்ணுங்க. நலம் தானே நீங்க? நலம் பட்டி பட்டிங்க நலம் தானே? நலம் பரவணும், நலம் பரவணும், நலமாக இருக்கும். நன்றி நன்றி நன்றி. எங்கேயே அன்பு உறவுகளை பாருங்க, அவர் கூட ரவிக்க சேலையோட வந்து போயிட்டார். சரி, இப்ப அடுத்த ஆண்டாள் அம்மா வணக்கம் போட்டிருக்கீங்க. சந்திரராஜ் மாமா வணக்கம், நீங்களும் ஒரு அசைவோடு இருக்கிறீங்க, அசைவில் முழுமையாவே நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அருள் வணக்கம். இங்கே மற்றவர்களோட சத்தத்தையே காணையில நான் பார்த்து ரவிக்க சேலை வேட்டிகள் எடுத்து வந்தா எல்லாரும் அடிச்சு பிடிச்சு கொண்டு ஓடி வருவீங்க. சரி, இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை சொல்ல போறேன். நாளைய தினம் எங்கள் வானொலியில் ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார் என்று சொல்ல வந்தேன். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தான் நாங்கள் ஒரு ஆக்களை இன்ட்ரடியூஸ் பண்றது. ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார், அது நீங்க நாளைக்கு சரியாக நாளைய தினம் சாகுல்சாமி அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு பின்பாக 10 மணிக்கு அவருடைய நிகழ்ச்சி காட்டிலகி வரும். 10 மணிக்கு உங்களுடைய காலை 10 மணிக்கு கவிதையும் கானவுமாக அவருடைய நிகழ்ச்சி காட்டிலகி வரும். புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார், அது யார் என்னன்னு கேட்கக்கூடாது. வணக்கம் கண்ணன், உங்களுக்கு எல்லாம் அந்த நிகழ்ச்சி

0: வணக்கம் வணக்கம், மன்னிக்க வேண்டும், இந்த சத்தம் வர்றதுக்கு சத்தம் வர்றதுக்கு மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வணக்கம் முத்துவேல். வணக்கம் முத்துவேல், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல நல்ல காதல் கேக்குதா?
0: என்ன
1: கேக்குதா?
0: என்ன செய்யலாம்
1: முத்துவேல்?
0: இருக்குமாங்க, நான் பஞ்சடைஞ்சும் கேக்குது, நீங்க என்னங்க நீங்க? சரி, நேற்று உங்களுக்கு பாட்டு இல்லாம போச்சு, நானும் அழைச்சு கூவி கூவி பார்த்தேன் முத்துவேல் வாங்க, நீங்க ஓடி போய் தூங்கிட்டீங்க.
1: இல்ல நான் இல்ல படுத்துட்டேன்.
0: நீங்க தூங்கிட்டீங்க. சரி, வணக்கம் அர்ஜுனன், அப்படியே காற்றலையில இருந்து கொள்ளுங்க ஒரு நிமிஷம், அப்படியே இருந்து கொள்ளுங்க அர்ஜுனன். சரி சரி முத்துவேல், முதல்ல அர்ஜுனனை சந்திச்சிடலாம் நான், சரியா? அதுக்கப்புறம் உங்களை எடுத்து. வணக்கம் வணக்கம் அர்ஜுனன், எப்படி இருக்கிறீங்க நீங்க? அர்ஜுனன், நீங்க எங்கட குரூப்புக்குள்ள இல்லையா? நீங்க சொல்லுங்க அர்ஜுனன், நீங்க சொல்லுங்க ஒரு பாட்டு பாக்கலாம். புடவை சேலை பாருங்க, ஆண்கள் எல்லாம் வாருங்க, யாராவது அவரு பாருங்க, முதல் கேட்டவரே ரவிக்க சேலை வாங்கி தருவான், தன்னுடைய உடையில ஒரு பாட்டு கொண்டுறேன் பாருங்க.
2: சரி,
0: ஆண்கள் எல்லாம் பெண்களோட உடையில தான் இப்ப கொண்டு வர போறீங்க. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அர்ஜுன், சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க பாருங்க.
2: பட்டு பாவாடை இங்கே,
0: நான் சொன்னேன், நான் சொன்னேன், நான் சொன்னேன், இவர் எங்க வேட்டியா இல்லாட்டி ஏதாவது ஒரு ஷர்ட்டை பெட்டி கொண்டுனா பட்டு பாவாடையோட வந்திருக்கிற. நல்ல பட்டு பாவாடை பாத்துருக்கீங்களா அர்ஜுன்?
2: பட்டு பாவாடையை நான் பார்த்தது இல்ல.
0: பாக்கலையா?
2: சின்ன புள்ளைய சின்ன புள்ளைய போட்டு போய் பாத்துருக்கேன். பெரியவங்க போட்டு, சின்னவங்க போட்டு பாத்துருக்கேன், சின்ன பிள்ளைய பார்த்து.
0: பெரியவங்க பட்டு பாவாடை போட்டு நீங்க பாக்கலையா? நீங்க
2: நீங்க
0: யானைக்கு பாவாடை கட்டி பாத்துருக்கீங்களா? இப்பயும்
2: யானைக்கு பாவாடை கட்டினா யானை உருவத்துல இருக்க பெண்களை கட்டி பாத்துருக்கேன், யானைக்கு பாத்ததுல
0: இல்லைங்க. இப்ப அந்த மிருகத்துக்கும் பாவாடை கட்டுறாங்க, நாய்க்கு யானைக்கு எல்லாம், அந்த சர்க்கஸ் காட்டுறதுக்கு எல்லாம் பாவாடை கட்டி பாவாடை மாய தச்சு போட்டு.
2: அப்படியா?
0: பாக்க இல்லையா நீங்க?
2: ஓ அப்படியா, என்ன தெரியலையே, நான் பாத்ததுல வரைக்கும்.
0: சரி, அடுத்த முறை நான் வந்தா நீங்க பாக்கலாம், சரியா? என்ன சிரிக்கிறீங்க நீங்க முத்துவேல்? இவர் சிரிக்கிறார், உண்மையா பொய்யான்னு தெரியாமல நினைச்சு என்னன்னு கேளுங்க. நீங்க வணக்கம் சொல்லுங்க முத்துவேலுக்கு. முத்துவேலுக்கு வணக்கம் சொல்லுங்க முத்துவேலுக்கு.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்.
0: சரி,
2: நீங்க யானைக்கு பாவாடை கட்டுறது பாத்துட்டீங்க, நான் வரும்போது பாக்குறேன், நீங்க வரும்போது பாத்து நான் பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு புரியலாது.
0: இல்ல நான் கூட்டிக் கொண்டே காட்டுவேன் நானே உங்களுக்கு. முத்துவேல், நான் சொன்னதுல எதுவும் தவறு இருக்கா? நான் வந்தா நீங்க பாக்கலாம்னு
1: சொன்னேன்.
2: நீங்க
0: கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க, நீங்க பேசுறத கேட்கல, கொஞ்சம் பாருங்க. என்ன முத்துவேல் சொல்லுங்க நீங்க முதல்ல.
1: இங்க நம்ம பாப்பா வாங்கி வச்சிருக்கோம், ஒரு பொம்மை இருக்கு, அந்த பொம்மைக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அதை மாத்தி மாத்தி ட்ரெஸ் எல்லாம் குடுக்கறாங்க, சேர்த்தே குடுக்கறாங்க. அது ஒரு டாய்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, பாப்பா வாங்கி வச்சிருக்குது. அதான் பொம்மைக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்போது அவருக்கு என்ன வயசு ஆகுது,
0: என்ன
1: பார்த்த உருவம் இல்லையா?
0: அதான் பாவாடை தாவணி பாக்காதவர் என்ன வயசு? நீங்க
2: பாவாடை தாவணி பாத்துருக்கேன், பட்டு சேலை கட்டி பட்டு பாவாடை கட்டி இப்ப பாக்க முடியுதுன்னு
0: சொன்னேன்
2: நானு.
0: இப்ப பாருங்க, அப்போது பொய் சொன்னாருங்க. இப்ப நீங்க வந்தோன்னு ஒரு ஆள் எனக்கு துணைக்கு வந்தோன்னு சரி சரி இல்ல உண்மையா நான் பாத்துருக்கேன், ஆனா இப்ப பாக்கலன்னு சொல்றேன். அப்ப எப்ப பாத்தீங்க நீங்க அத சொல்லுங்க.
2: இப்ப வந்து இல்ல நான் வந்து அதாவது சிறிய சின்ன பிள்ளைகளுக்குதான் பாத்திருக்கேன், பெரியவங்களுக்கு இப்ப பாக்க முடியல. எல்லாமே புரியாதான் போறாங்க, எங்க பட்டு பாவால ஆள் கட்டுறாங்க, எல்லாம் பட்டு சேலை கட்டுறாங்க, பட்டு
1: பாவாடை. இல்லப்ப கலாச்சாரம் கொஞ்சம் மாறி இருக்கு அவ்வளவுதானே தவிர. ஹலோ,
2: இல்ல இப்ப யாருமே பாவாடை கட்டுறது அதிகமா கிடையாது.
1: இல்ல இல்ல கலாச்சாரம் மாறி இருக்கு, ஆனா அந்த காலத்துல வந்து இந்த பாவாடை தாவணி எல்லாம் நிறைய இருக்கு, நான் நிறைய பேரை
0: பாத்துருக்கேன். அப்ப எப்படி இங்க பாவாடை கட்டாட்டி, இப்ப இருக்கிறவங்க பாவாடை கட்டாட்டி எப்படி இங்க புடவை கட்டுறாங்க? பாவாடைய கட்டினா தானே புடவை அதுக்கு மேல கட்டலாம். நீங்க சொல்றீங்க
2: பாவாடைக்கு மேல சேலை கட்டுறாங்க, அதனால பாவாடை நம்ம பார்க்க முடியாது, சேலை தான் பார்க்க முடியும்.
0: பாருங்க சேலைய மட்டும்தான் பாக்கலாங்க, எப்படிங்க
2: பாவாடைய பாவாடை தெரியற மாதிரி யாரும் சேலை கட்ட மாட்டாங்களா?
0: ஏங்க தூக்கி செருவி கொண்டு இப்படி தூக்கி இடுப்பு சேலைய மட்டும் செருவி கொண்டு வேலை செய்வாங்க, அப்ப கூட கொஞ்சமா கீழே நீங்க வந்து
2: பாவாடை பட்டு பாவாடை கட்டி யாருக்கு சேலை கட்டி சேலை இடுப்பு சரி யாரு
0: ஏன் பட்டு பாவாடை கட்டுறது இல்லையா? நல்ல பட்டு பட்டு
2: பட்டு பாவாடை கட்டி யாரும் சேலை செருகிட்டு யாரும் வேலை பார்த்தது நான் பார்த்ததுல சாதா பாவாடை கட்டி இருப்பாங்க, பட்டு பாவாடை கட்டினது இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்றது.
0: என்ன மொத்தத்துல அது பாவாடை தானே, அது நீங்க சரிங்கன்றீங்களா?
2: அது பட்டு பாவாடை, அது வந்து பட்டு பாவாடை, சாதா துணியில பாவாடை தான், பட்டு பாவாடைங்கிறது வேற.
0: அப்ப பட்டு எடுக்கணும்ன்றீங்க, ஆனா பாவாடை பாத்துருக்கீங்க சரியா?
2: சாதா பாவாடை பாத்துருக்கீங்க, பட்டு பாவாடை
1: இல்ல. அது பாவாடை தாவணி எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, ஆனா இப்ப இல்ல.
2: அது இருந்தது
1: இப்ப இல்ல. அது ஆனா அந்த காலத்துல வந்து அந்த ரசனையோட ஒரு பாடல வச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல, பாவாடை தாவணியில் பார்த்த ஒரு நல்ல பாடல்
0: ஒண்ணு. இல்ல கொஞ்சம் பாருங்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் பாருங்க. முதல்ல இது வந்து வழக்கு, இது வழக்காடல் மன்றம் ஆயிடுச்சு. என்னண்டா இவர் ஒரு ஒரு ஒரு கள்ளன் பொய் சொன்னார், இல்ல தான் பாவாடைய பாக்கல, சின்ன பிள்ளை போட்டதான் பாத்தன. நாங்க இவ்வளவு நேரம் வாதாடி வாதாடி வாதாடி கேக்குற மாதிரி கேள்விய கேட்க சொன்ன, நான் அப்ப பார்த்தேன் என்று சொன்னார். சேர்ந்து இப்ப சொன்னேன் சாதா பாவாடை மட்டும்தான். கொஞ்சம் பிரகாஜன், இப்ப நீங்க கள்ளனா இல்லையா? சாதா பாவாடையே பாத்துட்டு பாவாடையே பாக்கலன்னு சொன்னீங்கல்ல
2: நீங்க. பட்டு பாவாடை தான் பாக்கலன்னு சொல்ல, பாவாடை பாக்கலன்னு சொல்ல, பட்டு பாவாடை பார்த்து சொன்ன தவிர நான் பட்டு பாவாடை பாக்கலன்னு சொல்லுற பாத்திருக்கேன். இப்ப கூட சுடிதார் போடுற
1: சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அந்த மாதிரி பட்டு பாவாடை செட் எல்லாம் போட்டு பாப்பாங்க. அடுத்து வந்து இந்த அந்த காது குத்துறது இந்த ஃபங்க்ஷன் வரும்போது எல்லாம் அந்த பாவாடை செட்டு கட்டிட்டு குழந்தைகள் வந்து திருமணம் அந்த வைபவங்களுக்கு எல்லாம் வருவாங்க சின்ன பிள்ளைங்க. பெரியவர்கள் வந்து அந்த பாவாடை செட்டு தாவணிங்கிறது சுத்தமா இல்ல
0: இல்ல. ஆனா இப்ப பட்டு புடவையே வாங்குறது கஷ்டம்
1: தானே
0: விலை கூட. அதனால புடவைகளே இப்ப வேற வேற சாதியில இன்னும் இன்னும் மாதிரியெல்லாம் சிலது சில புடவை வாங்கி எங்களால உடுக்க முடியாது, கடிக்க தொடங்கும். அது என்னண்டா அந்த கற்கள் வைத்து ஏதோ சீக்வின்ஸ் அது அதுல அந்த புடவையோட தன்மை கூட ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது, உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும், தெரியாம வாங்கிருப்போம். இல்ல ஸ்டோன் வச்சது வாங்காட்டியும் சில சில துணி வந்து எங்களோட உடம்புக்கு செட் ஆகுது இல்ல, அதாவது அது கொடுத்து கொண்டிருக்கும் போது ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு எல்லாம் அப்படித்தான். அதனால அதிலும் பாக்க காட்டன் நல்ல காட்டன்ல சும்மா நாங்க பருத்தியில அந்த ஒயில் சாரி என்று சொல்றோம் இல்ல, அது உண்மையா நல்லா இருக்கும், உடம்போட நல்லா ஒட்டி கொண்டிக்கும், நல்ல உடுக்கவும் நல்லா அழகா இருக்கும், எங்களுக்கும் சுவாத்தியம் கூட என்று நான் நினைக்கிறேன். இந்த பட்டு பட்டு
1: உண்மைதான், உண்மைதான். அதுல வந்து சில புடவைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும்,
0: சரியான
1: வெயிட்டா. ஆமா ஆமா, அந்த புடவைகள் வந்து யாரும் கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி இப்ப நானே இப்ப இதெல்லாம் வாழ்க்கை அனுபவம், நானே திருமணம் ஆன புதுசுல ஒரு ரெண்டு புடவை வாங்கி கொடுத்து அது கட்டாமலே அப்படியே வச்சிருக்கிறாங்க.
0: அதான் பாத்தீங்களா கட்டமட்டது அந்த வெயிட்டா, அதுவும் கூற புடவை என்று சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு தூக்கி நடக்க முடியாது, உடுக்கவே முடியாது. மற்ற இன்னொன்று கூற புடவை என்று சொல்லுவாங்க, அதுல பல ஓட்டைகள் இருக்கும். அதாவது எப்பவும் கூறப்படவே இல்லை, ஒரு சின்ன கிழிவு கூட இருக்க கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஆனா இப்ப வந்து கட் ஒர்க் சொல்லி அதுல ஓட்டையில தயார் பண்ணி அத கல்லு வச்சு எல்லாம் இது செய்திருப்பாங்க, எல்லாம் ஓட்ட ஓட்டையா
1: இருக்கும். ஆமா, இந்த லேஸ் ஒர்க் மாதிரி அந்த லேஸ் வரிசை நிறைய லேஸ் வச்சிருக்க மாதிரி எல்லாம் புடவை வந்துருக்கு.
0: நிச்சயம், உண்மைதான். அது உண்மையா அது கூடாது உண்டு. அப்படி புடவை, அதாவது கூற புடவை என்பது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பட்டா இருக்கணும், பட்டு கொஞ்சம் ஜருக அப்படி போட்டதுதான் அது கூற புடவை, அதுல எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஆனா இது பார்த்தா ஓட்ட ஓட்டையா கட்வர்க்னு சொல்லி அதைத்தான் வேணும்னு இப்ப பிள்ளைங்க நாளில் பிடிக்கிறாங்க கூற புடவைக்கு இருக்க
1: போன.
0: அதுல விலையும் கூடங்க, சரியான விலை. ரொம்ப சரி. இப்ப எங்க அர்ஜுன் பட்டு பாவாடை கட்டி என்று கேட்டுட்டீங்க, ரெண்டாலும் நீங்க நாங்க உங்களைய ஆயுள் தண்டனையில போடலாம்னு யோசிச்சோம் போய் சொன்னதுக்கு. ஆனா நீங்க சேர்ந்து பாருங்க, நீங்க எங்க பக்கம் ஆமா பார்த்து நான் பாவாடை என்று சொன்ன வடிவா நாங்க உங்களை ரிலீஸ் பண்ணி விடுறோம் அர்ஜுன்.
3: ஓஹோ,
0: சரியா ரிலீஸ் பண்ணிட்டோம். என்னண்டா நீங்க சரியில்ல பாத்து நண்டோ, நீங்க ஒரு உண்மையை பேர்ந்து சரின்னு சொல்லிட்டீங்கல்ல. முதல்ல பாருங்க, சுத்தமா சொன்னீங்க, சின்ன புள்ள போட்டதை மட்டும்தான் பாத்து நண்டு சொன்னீங்க பாருங்க, நான் ஏங்கி போனேன். அது வேற அது வேற முத்துவேல் கேட்டாரு பாருங்க, இவருக்கு எத்தனை வயசு என்று சொல்லுங்க, பாவாடையை பாக்கலையேண்டா என்று கேட்டாரு. இல்ல ஒரு கேள்வி,
3: அதாவது நான் இப்பவும் சொன்னேன், நான் வந்து பட்டுப்பாவாடை சின்ன பிள்ளைய போட்டுருந்ததுதான் பாத்துக்கிட்டு கும்பலைய பட்டுப்பாவாடை நான் தாங்கி தான்.
1: அதாவது அர்ஜுன்
3: சொல்லுங்க,
1: அதாவது பெண்கள் ஒரு 18 வயசு வரைக்கும் தாங்க பாவாடை கட்டுவாங்க, அதுக்கு மேல புடவை தான் கட்டுவாங்க.
3: ஆமா ஆமா ஆமா,
1: 18 வயசு வரைக்கும் தான் அவங்க பாவாடை தவணையில வருவாங்க, அதுக்கு மேல அவங்க புடவை தான் கட்டுவாங்க.
0: இல்ல நான்
1: புடவை கட்டினா
0: இல்ல, இப்ப எல்லாம் வயசு இல்ல, நீங்க நினைக்காங்க தாவணி போட்டு கட்டுறதுக்கு இப்ப எல்லாம் வயசு இல்ல, ஏதோ வித்தியாசம் வித்தியாசமா தாவணி போட்டு இப்ப எல்லாம் செய்யறாங்க. இப்ப எங்க இப்ப நீங்க பாருங்க, அந்த சுடிதார் மாதிரி பாவாடையும் ஒரு தாவணியும் ஒரு ஜக்கட்டும் மாதிரி எல்லாம் இங்க வீழ்படுது, பெரியவங்களுக்கும் விக்கிறாங்க. இப்ப
1: ஒரு நாள் கட்டுவாங்களே தவிர ரெகுலரா கட்ட முடியாது.
0: ஒரு நாள் கட்டினாலும் கட்டுனது தானே முத்துவேல், அது
1: இல்ல அது ஒரு இல்ல அது ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக கட்டிருப்பாங்க. கொடுமான வரைக்கும் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டாங்க.
0: நடைமுறைப்படுத்த மாட்டாங்க சரி. ஆனா இப்பவும் அவர் கவலையோடு தான் சொல்ற, நான் பெரியவங்க பெரிய பெரிய பொண்ணுங்க பட்டு பாவாடை கட்டி நான் பாக்கலன்னு கவலையோடு தான் சொல்றேன். இதுக்கு நாங்க என்ன செய்யறேன்னு தெரியல, பாக்கலாம் வர்றவங்கள்ட்ட கேக்கலாம்.
1: அதுல இன்னொரு அவர்கிட்ட இன்னொரு விஷயம் கேளுங்க. ஹலோ
0: கேளுங்க, நீங்க கேளுங்க.
1: அந்த கண்டாங்கி சேலையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா?
0: கண்டாங்கி சேலை தெரியுமா? எனக்கே தெரியாது, அது என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த கண்டாங்கி சேலை கட்டுறது தெரிஞ்சவங்க தான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல? அது
1: ஆமா,
0: அதுக்கு வந்து
1: நம்முடைய நம்முடைய மூதாதையர் தான் அதெல்லாம் கட்டிருந்தாங்க. இப்ப வந்து நடைமுறையில அந்த கண்டாங்கி சேலையெல்லாம் இல்ல
0: இல்ல இல்ல, அப்படியே வந்து அது ஒரு ஒரு இப்படி ஒரு மாதிரி ஒரு ஒரு பக்கத்துக்கு அப்படியே தொங்க விட்டு இல்லையா? அது
1: ஆமா ஆமா, அவரு ஒரு மாதிரியே கட்டி நடந்து போறது. அது
0: அது வந்து முதல் இத போட்டுட்டு முதல் சுத்தி எடுத்து போட்டு நாங்க செய்யறத சுத்தாம அப்படியே தோல்ல போட்டு திரும்பி கொண்டு செருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ அப்படித்தான் தெரியும் இல்லையா? கண்டாங்கி சேலை
1: கண்டாங்கி
0: சேலைக்கு நாங்க சுருக்கி போட்டு பிளீட்ஸ் கொழுவுறது இல்ல, கண்டாங்கி
1: அது வராது வராது வராது. ஆடை நாகரிகம் நிறைய மாறிடுச்சு
0: இல்ல? இப்ப சேலையே இல்லாம போறாங்க. நீங்க ஒரு பக்கத்துல ஜக்கெட்டை காணலைங்க, நூலா இருக்குது ஜக்கெட், ஒரு சின்ன நூல் ஜக்கெட், அதாவது பின்னுக்கு முதுகெல்லாம் அப்படியே எம்டியா தெரியுது. முன்னுக்கு புடவை மறைக்குது, மன்னிக்கணும் இன்னைக்கு ஏதோ என்ன பேச விடுது இல்ல. புடவை மறைக்குது, அந்த ஜக்கெட்ல துணி இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஜக்கெட்டை ஜக்கெட் கேட்டா ஜக்கெட் போட்டிருக்கான், ஒரு ஒரு டேப் ரெண்டு டேப் மட்டும் தெரியுது.
2: நிறைய பேர் வந்து ஒரு சில கலர்ல போடும்போது தெரிய மாட்டேங்குது, அவங்களோட கலர் தாங்க மாதிரி போட்டாங்கன்னா சிலது தெரியாது.
0: இவர் என்ன சின்ன பிள்ளையா தான் இருக்காருங்க அவங்களோட
2: கலர்.
0: இப்ப எனக்கு
1: அவருக்கு தெரியல
0: இல்ல தெரியல அவர் என்ன சின்ன பிள்ளை. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா நான் போட்டா கருப்பு கலர்ல போட்டா தானுங்க உங்களுக்கு தெரியாது. நல்ல கருப்புல எந்த கலர் எந்த கலரோட இருக்கு, நீங்க உங்களுக்கு கண்ணுக்கு பார்த்தா ஜாக்கெட் போட்ட மாதிரி இருக்காது.
2: அதாவது பாவாடை தானிய தான் பட்டு பாவாடை பாக்கிறதுன்னு சொன்ன பாவாடை தானிய பாக்கிறேன்னு சொல்லல, பட்டு பாவாடை போட்ட பெண்களை நான் பாக்கல, சின்ன பிள்ளைகளை பாத்திருக்கேன் சொன்ன, சின்ன பிள்ளைகளை பாத்திருக்கேன்.
0: சின்ன பிள்ளைய இப்ப பட்டு சரியான விலை இல்ல இல்ல. அதாவது பாவாடை வந்து ஃபார்ம்ஹவுஸ்ல தச்சு போட்டிருப்பாங்க இப்ப, அதாவது ஃபார்ம்ஹவுஸ் மாதிரி ஒரு சரியான சாஃப்ட் மெட்டீரியல் பாத்துருக்கீங்களா, அந்த குளு குளுன்னு இருக்கும் சரியான சாஃப்ட், அதுல தச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு எப்படி சொல்ற, சட்டன் சட்டன் சாமோஸ் ரெண்டு விகிதம் இருக்கிறது. அந்த சாமோஸ் துணி வகையில சரியான சாஃப்டா இருக்கும், அது அது சும்மா போட்டு படுக்கன்னா நல்ல சாஃப்டா இருக்கும் அந்த துணி, அதுல தச்சு போட்டிருக்காங்க. சரி, இருந்தாலும் அர்ஜுனுக்கு பாவாடையும் தெரியாது ஜக்கெட்டும் தெரியாது, காணல இந்த காலத்துல அவர்
2: இன்னைக்கு பட்டு பாவாடை பார்க்க சொன்னது நானு. இன்னைக்கு அந்த பட்டு இனி
0: வாரி நீங்க பாத்தீங்களா இல்லையா?
2: ஆமா ஆமா, அதான் நான் வந்து பார்த்தேன், சின்ன பிள்ளைகளை
0: பாத்தீங்கன்னா. சரி பாக்கலாம், செல்வகுமார் வந்தா கேக்கலாம். நல்லது நல்லது அர்ஜுன், உங்களோட உடவடி கொண்டு நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: இப்ப முத்துவேல் நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பாவாடை சொல்ல போறீங்கன்னு பாக்கலாம். சொல்லுங்க பாக்கலாம்,
1: என்ன பாவாடைக்கு?
0: பாட்டு, அதாவது என்ன பாவாடைக்கு? என்ன பாவாடைக்கு இல்லைங்க,
1: பாட்டு வந்து காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி போட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அது படம் என்ன படம்னு எனக்கு ஞாபகம் இல்ல.
0: நல்ல படம் அந்த பாடல், எடுத்து வரலாம். காஞ்சி பட்டுடுத்தியா?
1: காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும்.
0: அதுல ஜெய்கணேஷ் நடிச்சிருப்ப, நல்ல ஒரு பாடல்.
1: ஜெய்கணேஷ், ஜெய்கணேஷ் நடிச்ச படம் தான் அது. ஆமா ஆமா, அந்த பாட்டு நல்லா இருக்கும்.
0: உங்களுக்காக அந்த பாடலை எடுத்து வருகிறேன் முத்துவே. நன்றி
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: வணக்கம் ஆண்டாள் அம்மா. அம்மா வணக்கம். அம்மா அம்மா அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. ஆண்டாளம்மா நீங்க இணைஞ்சு கொள்ள வேணும். வணக்கம், எங்களுடைய மெர்சி ராணி.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் கலைவாணன். வாங்க கலைவாணன், நாங்க நாங்க பெண்களுக்கு தான் முன்னிலை பண்ணிட்டு தான் மெர்சி ராணின்னு கூப்பிட்டேன்.
4: அப்படிங்களா, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அதாவது பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதாவது ஆண்களுக்குள்ள ஒருமை அனைத்தும் பெண்களுக்கு உண்டு.
0: அப்படி அதை சொல்லி தாங்க பெண்களை நீங்க பலதாக்கி வச்சிருக்கீங்க எல்லாரும்.
4: அப்படிலாம் இல்ல சகோதரி, இன்று உலக வானொலி தினம்.
0: நிச்சயம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
4: 1946 பிப்ரவரி 14 உலக வானொலி தினமாக யுனெஸ்கோ வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும் உலக வானொலி தினத்தை அன்போடு பாசத்தோடு பரிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: உங்களுக்கும் உங்களை சுற்றி வானொலியை கேட்டு ரசிக்கும் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
4: நன்றி மேடம், நன்றி. அதாவது நீண்ட நேரம் பார்த்தால வந்து கண்ணொலிக்கும், பேசி வாக்களிக்கும், முடிந்தால் மூக்கு வலிக்கும், நடந்தால் கால் வலிக்கும், வீட்டினால் கை வலிக்கும், ஆனால் எவ்வளவு நேரம் கேட்டாலும் காது வலிக்காது. நமது அன்பு வானொலி செவித்தாத தேனொலி.
0: அதுக்கு தானேங்க மனைவி மாரெல்லாம் இவ்வளவு பேசியும் கணவர் மேல பேசாம இருக்கிறாங்க. வலிச்சிருந்தா தான் இவங்க எப்படி ஓடி இருப்பாங்க.
4: அன்பு அன்பு சகோதரி, நான் வந்து என்னுடைய நான் வந்து 14 இருந்து நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். அதாவது என்னுடைய வீட்டுல வந்து இது வரைக்கும் வந்து 36 வானொலி இருக்கிறது. அதை வந்து நான் யாருக்குமே தூக்கியும் போடல, யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. அதை அப்படியே சேகரிச்சு வச்சுட்டு
0: இருக்கேன்.
4: என்னுடைய நான் வந்து எல்லாத்தையும் சொல்லுவேன், என்னுடைய உயிர்
0: நிச்சயம்
4: முதல் வானொலி, இரண்டாவது என்னுடைய ஆசிரியர் பணி அப்படின்னு எல்லாத்தையும் நான்
0: சொல்லியிருக்கேன்.
4: அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து நான் ஸ்கூல்ல இன்னைக்கு என் பள்ளியில கூட அந்த இன்றைக்கு வந்து உலக வானொலி தினத்தை பத்தி ஒரு அரை மணி நேரம் பேசணும் சகோதரி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்த ஊடகம் இல்ல அப்படின்னா எதுவுமே இல்லை. அதாவது ஊடகங்கள்ல அது என்ன சொல்றாங்கன்னா, ஊடகங்கள்ல தாயகம் வானொலி அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த வானொலி வந்து சிறப்பாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, ஆனா வந்து நடைமுறையில வந்து யாரும் வந்து வெளிப்படுத்த
0: மாட்டேங்கிறாங்க.
4: அந்த அளவுக்கு இந்த வானொலி வந்து மிக சிறப்பாக, அதாவது நம்ம நம்ம தமிழ்நாட்டுல வந்து நடைபெற்ற சுனாமியா இருந்தாலும் சரி, கஜா புயலா இருந்தாலும் சரி, அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது நம்மளுடைய வானொலி தான்.
0: வானொலிகள்
4: அது வந்து யாரும் மறக்க முடியாது. நம்முடைய வானொலி ஊடகம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு அன்பு சகோதரி, என்னுடைய துணைவியார் பேசுறாங்க. ஒரு
0: நிமிஷம் முதல்ல உங்க பாட்டை சொல்லிட்டு போங்க, துணைவியார் இந்த பாட்டை கேட்கலாம். கலைவாணன்,
4: கலைவாணன் சகோதரி அற்புதமான ஒரு பாடலை கேட்க போறாங்க.
0: வணக்கம் மெர்சி ராணி.
5: மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: எப்படி இருக்கீங்க மெர்சி ராணி? நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கமா. நீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன்.
5: சரிங்கம்மா.
0: இன்னைக்கு மன்னிக்கணும்மா, எங்கே இன்னைக்கு நீங்க
5: வானொலி வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அம்மா, உங்களுக்கும் சரி. நீங்க சொல்லுங்க, இங்க உடைய வச்சு ஒரு பாடல், அதாவது என்னண்டாலும் உடுக்குற உடுப்பு, ஆண்கள் உடுத்தாலும் சரி, சின்ன பிள்ளைகள் உடுத்தாங்கன்னா, பெரியவர்கள் உடுத்தாலும் சரி, அது வரக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்க பாக்கலாம், உங்க விருப்பமா.
5: பாவாடை பாவனையே பார்த்த உருவமா.
0: இது யாரோ கேட்ட மாதிரி இருக்கே. இல்ல யாருமே கேட்கல, கேக்கல
5: பழைய
0: கேக்கல பாவாடை. இவ்வளவு நேரமும் சொல்லிட்டாங்க பாருங்க. இப்ப நீங்க அஞ்சாவதால், ஆனா எல்லாம் பெண்கள்ட உடையதான் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஆண்கள்ட கூட வரவே இல்லை, ஆண்கள் கூட பெண்கள்ட பாவாடையதான் சொல்லிட்டு போறாங்க. இது நாங்க ரெண்டு பேரும் பெருமைப்பட்டுக்கணும் இல்ல. பாவாடை தாவணி சரி. இப்ப எல்லாம் பட்டு பாவாடை, இப்ப அதாவது நீங்க அந்த பாவாடை வந்து சாமோஸ்ல உங்களுக்கு சரியான சொஸ்டா இருக்கும், அதாவது 2x2 இருக்கும், சும்மா காட்டன்ல இருக்கும். ஏன்னா காட்டன்ல தான் நல்லம், இந்த வெயில் நாட்கள்ல காட்டன் தான் பாவிக்கிறது நல்லம். அந்த பட்டு பாவாடை கட்டல யாரும் கட்டி பாக்கலேந்து ஒருத்தர் சத்தியா தூக்கப்பட்டுட்டு போயிட்டார், எங்கட அர்ஜுன். உண்மையிலேயே அது விலையானது, பட்டு பாவாடை அப்படி உள்ளுக்க கட்டுற விட வெளியில கட்டுறதா நல்லா இல்ல. அப்ப இப்ப கலைவாணனுக்கு அப்ப உங்களோட பாட்டோடைய சேர்த்து போடட்டானா மெர்சி ராணி? ரமேஷ் அவங்கள்ட்டையும் சொல்லிருங்க, நேற்று அழைப்புக்கு விடுத்திருந்தார், அவருக்கு அழைச்சு பாத்துட்டு வெக்கத்துல அவங்க அழைக்க விடுறாங்கன்னு
5: நினைக்கிறேன்.
0: மற்றவர்கள் பேசும்போது அழைச்சிருந்தார், நான் அவரை எடுப்பதற்கு முதல் அவங்க வச்சுட்டாங்க, ஆனா பேருந்து அழைக்கவே இல்லை, ஏனென்றால் அவங்க வெக்கத்துல அழைக்க இல்லை, அதனால சொல்லுங்க வெக்கப்பட வேணாண்டு. உங்களுக்கு இந்த பாடலை நான் எடுத்து வருகிறேன். நன்றி நன்றி மெர்சி ராணி.
5: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. எங்கே வணக்கம் எங்களுடைய மஜித்.
6: வணக்கம் அம்மா. வணக்கம்
0: மஜித். வணக்கம் மஜித், உங்கள்ட்ட கணக்க கேள்வி கேட்க கிடக்கு, உங்கள்ட்ட தான் கேட்கலாம்.
6: வணக்கம் அம்மா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க இப்ப?
6: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்.
0: அப்ப உங்களோட கல்யாண வீடு அவங்க எல்லாம் வந்து பேருந்து என்ன கால் மாறுறது அங்கேயும் இங்கேயும் போற எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதா?
6: அதெல்லாம் முடிஞ்ச பழசாயிடுச்சு.
0: நீங்க பொறாமையில சொல்றீங்க, அவங்க இன்னும் பழசாகாம இருக்கிறாங்க, நீங்க பொறாமையில சொல்றீங்க. நீங்க
6: போன
0: வியாழக்கிழமை ஆரம்பிச்சிருந்தது. இந்த வியாழக்கிழமை ஒரு வியாழக்கிழமை வாங்கினா அடுத்த வியாழக்கிழமை பழசாயிருமா? இல்ல தானே?
6: இல்ல இல்ல இல்ல இல்ல.
0: அப்ப பேருந்தே அப்படி சொல்லக்கூடாது நீங்க, சரியா?
6: எனக்கு பழசாயிடுச்சு, அவங்களுக்கு இருக்கும், புதுசா கூட இருக்கலாம்.
0: சரி, நீங்க பட்டு பாவாடை பாத்துருக்கீங்களா? பாவாடை பாத்துருக்கீங்களா? முதல்ல அதை கேக்கலாம்.
6: முன்னாடியே ஒண்ணு காஞ்சிட்டு இருக்கு. காலையில துவைச்சு போட்டது இன்னும் எடுக்கல.
0: நீங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, இனி யாராவது இப்ப எங்கயாவது பாவாட காஞ்சி கொண்டு வந்தா அத படம் எடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்ப போறோம்.
6: ஏன் போய் பாவாடை பத்தி கேக்குறீங்க?
0: இல்ல இன்னைக்கு உடுப்பு உடை வரக்கூடியதா பாட்டு கேட்டேன். ஆனா கேட்டவங்க எல்லாம் பாருங்க, ஒருவர் கேட்டிருக்கா உனக்கு ரவிக்கை செயல வாங்கி தரேன்ட்ட, மற்றவர் காஞ்சி பட்டுடுத்தி, மற்றவர் பட்டு பாவாடை கட்டி, இப்ப மத்தவங்க மெர்சி ராணி கூட வந்து பாவாடை தாவணின்னு சொல்லிட்டு போறா. நீங்க என்னது சொல்ல போறீங்க?
6: ஓஹோ அப்படியா?
0: ஆ பாட்டு போயிருச்சு அவங்களோட பாட்டு பாவாடை பாடி
6: போல. பாவாடை சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு.
0: சொல்லுங்க.
6: பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பூவெங்கே, பொட்டும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா.
0: அது கேட்டு அது கேட்டுட்டாங்க. பட்டு பாவாடை கேட்டுட்டாங்க.
6: சரி ஓகே, இன்னொரு பாட்டு. சிட்டு முத்து பாப்பா பட்டு சட்டை போடு, பிறந்த நாள் இதுவே வளர்ந்த நாள் இதுவே.
0: என்ன பாப்பா?
6: இது கேட்டுக்க மாட்டாங்க.
0: இல்ல கேட்கல. என்ன பாப்பா சொல்லுங்க, இருக்க என்ன இருக்க சொல்லுங்க.
6: சிட்டு முத்து பாப்பா பட்டு சட்டை போடு, பிறந்த நாள் இதுவே பிறந்த நாள் இதுவே.
0: இந்த சிட்டுக்கு பிறகு என்ன சொல்லி சொல்றீங்க நீங்க? சிட்டு
6: சிட்டு முத்து பாப்பா
0: பட்டு முத்து முத்து முத்து முத்து பாப்பா
6: சிட்டு முத்து பாப்பா பட்டு சட்டை போடு. இது கேட்டிருக்க மாட்டாங்களே.
0: இல்ல யாருமே கேட்கல இந்த பாட்டு.
6: என்ன இது? அன்பு
0: உங்களோட வசம் உங்கள்ட்ட இருந்து அனுப்பி வைங்க இந்த பாட்டு. இது இது வந்து பிறந்த நாளைக்கு எல்லாம் போடலாம் என்ன இல்லையா?
6: தாராளமா போடலாம். இது
0: பிறந்த நாள் பாட்டு. ஆமா
6: அன்பு கோர் அண்ணி,
0: அன்பு கோர் அண்ணி அப்ப எடுத்துடலாம். அன்பு
6: உங்களுக்கு அனுப்பி தரேன் நான்.
0: அன்பு கோர் அனுப்பி வைங்க.
6: அன்பு கோர் அண்ணி
0: அண்ணி. நிச்சயமா
6: எல்லாருக்கும் அன்பு கோர் அண்ணி அனுப்பி வைக்க முடியுமா?
0: எல்லாருக்கும் அவங்க வீட்டுல இருக்குங்க, எனக்கு தான் இல்ல. நீங்க அனுப்பி வைங்க.
6: நிச்சயமா நிச்சயமா அனுப்பி வைக்கிறேன்.
0: அன்பு கோர்
6: இந்த பாட்டு தான் எனக்காக போட போறீங்களோ? அப்ப எனக்காக போட வேண்டிய பாடல் வேற.
0: ஐயோ எழுதிட்டேனே உங்களுக்கு.
6: இதுதான் உங்ககிட்ட இல்லையே, நான் அனுப்புறேன்.
0: அனுப்புங்க ஆச்சாரி. இது வேற யாருக்கும் கொடுக்கலாம். நீங்க உங்களுடைய சொல்லுங்க பாக்கலாம். வேற பாட்டு.
6: ஆடை முழுதும் தானே என்னான எம்மழை அடிக்குதடி, நெஞ்சில் ஆசை வெள்ளம் வழிய வழிய அலை அடிக்குதடி, நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி, புது நினைவு வந்து மனதில் நின்று கதை படிக்குதடி. அம்மா
0: நீங்க பிள்ளையா சொல்லிட்டீங்க. ஆடை என்று தான் சொன்னீங்க இல்லையா? ஒரு உடு உடைய சொல்லு வர இல்லையா அதுல?
6: ஓ அப்ப நீங்க பட்டு சட்டையே கொடுங்க.
0: அப்ப பாத்தீங்களா, நீங்க ஆடை நீங்க நினைவு ஆடைய உடனே மனசுக்கு வந்தோம்னா டக்குன்னு அதை கொண்டு வந்துட்டீங்க.
6: சரி சரி சரி சரி பட்டு சட்டையே கொடுங்க.
0: பட்டு சட்டை. சரி எதுக்கு நீங்க அந்த காய போட்டுருக்க பாவாடைய பாக்காம அடுத்த பக்கம் திரும்பி பாக்கலாம்.
6: நீங்க கேட்டீங்க பட்டு சொல்லி அங்க பச்சை பாவாடை காஞ்சிட்டு இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் வேண்டாம். எதுக்கு அங்கதான் நீங்க திரும்பி ஒருக்கா பார்த்தா காணும். அங்க மற்ற பக்கம் பாருங்க நீ. நல்லது நல்லது மஜித், நன்றி நன்றி நன்றி
6: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி நன்றி. நாளைய தினம் ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார். தெரியாத நீங்க 10 மணிக்கு அந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். இங்கே வணக்கம் இளவரசு. வணக்கம.
7: வணக்கம் வணக்கம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க இளவரசு? நீங்க
7: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா. நான் பாவாடையோட இருக்க
7: என்ன
0: படம் அது?
7: சென்னை எக்ஸ்பிரஸ்.
0: சென்னை எக்ஸ்பிரஸ் சென்னை எக்ஸ்பிரஸ்
7: ஷாருக்கான் படுவாரு. லுங்கி டான்ஸ். லுங்கி டான்ஸ்
0: அதுல நடிச்சது ஷாருக்கான்.
7: ஷாருக்கான் ஹிந்தி நடிகர்.
0: லுங்கி எக்ஸ்பிரஸ். லுங்கி
7: சென்னை எக்ஸ்பிரஸ்
0: லுங்கி டான்ஸ். சின்ன
7: வயசுல 16 வயசு 15 வயசுல குழந்தைகள் பருவம் அடைஞ்சா இந்த பட்டு பாவாடை கட்டி
0: அந்த இது தாவணி தாவணி எல்லாம் போட்டு வருவாங்க.
7: திருமணம் நடக்கும்போது பட்டு புடவையா போடுவாங்க.
0: பட்டு புடவை
7: சின்ன வயசுல பாவாடையா இருந்தது
0: புடவையா மாறிடுது.
7: புடவையா மாறிடுச்சு.
0: அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சு கொள்றீங்க? வர வர பெண்களுக்கு செலவு கூடுதலையோ குறைய இல்ல?
7: அது பெண்களை பொறுத்தளவுக்கு எப்போதுமே செலவுதான்
0: செலவு. ஆனா பெண்களை பொறுத்த ஆண்களுக்கு செலவு இல்லையா?
7: ஆண்களுக்கு ஒண்ணும் அதிகமா செலவழிக்குமா தெரியலமா.
0: இப்ப பாருங்க அந்த பட்டு வேட்டி அதுல எல்லாம் டிசைன் அப்படியே நூல் வேலை டிசைன் சரிகை எல்லாம் போட்டு சைட்ல எல்லாம் போட்டு கீழே பார்டர் வந்து பெட்டஸா போட்டு எல்லாம் வந்துருச்சு. இப்ப வேட்டி பாத்துருக்கீங்களா நீங்க?
7: அது வந்திருக்குமா நிறைய வேட்டி ஒட்டிக்கோ கட்டிக்கோ விளம்பரம் வர நிறைய வருது.
0: செல்வகுமார் நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்க, அடுத்த இணைப்புக்கு வாங்க.
7: இருந்தாலும் இருந்தாலும் பெண்களுக்கு தான் அதிகமான அந்த அந்த பட்டு மேல ஆர்வம் அதிகம்.
0: ஆண்களுக்கு இல்ல. எதுக்கு அப்ப பட்டு வட்டி கட்டுறீங்க நீங்க?
7: கல்யாணம் பண்றப்ப கட்டிக்க சொன்னாங்கம்மா.
0: அதுக்காக மாட்டுவீங்க. பேந்து கட்டுறது இல்லையா கோயிலுக்கு?
7: அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கோயிலுக்கு
0: விசேஷ தினங்களுக்கு கட்டணும் பட்டு வட்டி கட்டினா ஒரு அழகு தான். பட்டு ஷர்ட்டும் பட்டு வட்டியும் ஆண்களுக்கு இல்லையா?
7: அதுக்கு
0: லுங்கி கட்டுறாங்க. அவங்கள மாதிரி தான் சிங்கள இனத்தவர்களும் கட்டுவாங்க லுங்கி. அது எப்படின்னா அது வந்து லுங்கியில சைஸ் இல்ல, கொஞ்சம் நீட்டா இருக்கும் அந்த துணி. அது ஒரு சுருக்கு வச்சு அத ஒரு இடுப்பு பக்கம் அப்படியே விட்டு மற்றவளம் கொண்டு செருவாங்க. அந்த சுருக்கு அப்படி இழுத்து விடுவாங்க, நல்லா இருக்கும். அப்படித்தான் சிங்கள மக்கள் உடுக்கிறது. அதுவும் ஜாக்கெட்டும் போடுவாங்க. கேரளாலையும் அப்படி என்னதான் நினைக்கிறேன்.
7: சரிங்கம்மா, இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா எப்படி அந்த பாவாடை இல்லாம ஜாக்கெட் போறாங்கன்னு சொல்லிட்டு படத்துல பாருங்க.
0: என்னத்துல பாக்க அத சொல்லுங்க. அத நாங்க எங்க அர்ஜுன் சொல்லணும். பாவம் அவர் அப்படி பார்க்கவே இல்லை.
7: முதல் முதல் மரியாதை திரைப்படத்துல
0: எங்கட பழைய காலம் அது. வணக்கம் வணக்கம் எங்களுடைய செல்வகுமார். வணக்கம் வணக்கம்.
8: இளவரசோட சத்தமே கேக்குமா?
0: இல்ல இளவரசோட சத்தம் இல்ல, உங்களோட சத்தமே சரியா கேட்கல. என்ன செய்யறீங்க நீங்க?
8: எம்டிஆர் உறவுகள் அனைவருக்கும்
7: என்னோட பக்கம் சவுண்ட் கட்டதமா இருக்கு.
0: இல்ல அவருடைய சத்தம் சத்தமே கேட்கல, அதனாலதான் அவருக்கு அப்படி தெரியுது. எங்க உங்களோட சத்தம் கொஞ்சம் பெருசா கேளுங்க, நீங்க பேசுங்க எங்களுடைய செல்வகுமார். செல்வகுமார் இன்னொரு தடவை நீங்க அழைக்கணும். என்னடா உங்களுடைய பக்கம் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது. இப்ப இவ்வளவு நேரமும் அங்க எல்லாரும் அந்த பக்கத்துல இணைஞ்சிருந்தார்கள். மஜித் பேசி இருந்தார், எல்லாரும் இருந்தது. எங்க நீங்க இன்னொருக்க இணைய வேணும். நீங்க இணைஞ்சாத்தா நான் அதை எடுக்கலாம். சரி, நீங்க சொல்லுங்க. அது முதல் மரியாதையில அது வந்து எங்களுடைய பாரம்பரிய உடை. அது முந்தி ரவுக்க போடையில பெண்கள் போடாட்டியும் பாருங்க. ஒரு அந்த ரவுக்க போடாமல் அவர்கள் உடுத்தும் அவர்கள் பவ்யமாக நல்ல அழகாக அந்த ஒரு
7: சேலை கூட சின்னது ஒரு கவர்ச்சி கூட வெளியில் தெரியாமல் ரொம்ப அழகாக கட்டிருக்காங்க.
0: ஒரு சின்ன அதாவது மேல ஒரு கொஞ்சம் தோளோடு சேர்ந்த கொஞ்சம் அளவு தெரிஞ்சாலும் கூட மற்றவர்களை ஒரு உணர்ச்சி ஏற்படும் விதமாக ஆக்காத வண்ணம் இருக்கிறது அந்த உடை.
7: கண்டிப்பாகமா.
0: அப்ப நீங்க பாருங்க இந்த காலத்துல இருக்கிற பெண்கள் என்ன போயிட்டீங்களா நீங்க? இந்த காலத்துல இருக்கிற பெண்கள் அப்படி கட்டினாலும் கூட கவர்ச்சியா தான் கட்டுவார்கள். அதை
7: எங்கம்மா இப்ப இந்த காலத்துல யாரு அப்படி கட்டுற?
0: நிச்சயமா. ஆனா உடை அதாவது அந்த காலத்துல அவர்கள் ரவக்க போடாத பழக்கம் இருந்தும் கூட தங்களுடைய மானத்தை மற்றவர்கள் பார்த்து ஒரு கொச்சத்தனமா நினைக்காத வண்ணம் தான் அதை உடுத்திருந்தார்கள். ஒரு மரியாதை தான் வந்தது.
7: அதாவது அந்த அந்த காலத்துல வந்து கண்ணியம் கட்டுப்பாடு அதுதான் தலைவிரிச்சு ரொம்ப எல்லோருடைய மனசுலயும் அதுதான் அதிகமா இருந்தது. ஆனா இந்த காலத்துல வந்து கவர்ச்சி என்பத மனசுக்குள்ள அதிகமா இருக்கு.
0: நிச்சயம் நிச்சயம். நல்லது நல்லது.
7: ஆடைகளை குறைத்து கவர்ச்சி காட்டுவதில் தான் அதிக ஆர்வம் காட்டுறாங்க.
0: நிச்சயமா. நல்லது நல்லது இளவரசு. நன்றி.
7: சரிங்கம்மா. நன்றி நன்றி.
0: எங்கே எங்களுடைய செல்வகுமார் நீங்க ஒரு கணஞ்சு கொள்ளுங்க பாக்கலாம். எப்படி நீங்க உங்களுடைய இருக்கிறதன்று பாக்க எங்கே. வணக்கம் வணக்கம் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம். இல்லை உங்களோட பக்கம் ஏதோ ஒரு பழுது இருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்ப பேசுங்க செல்வகுமார். உங்களோட டவர் விட்டு வருது
9: அதனாலதான் வருது.
0: சரி உங்களுடைய பாட்டு
9: சொல்லிடுறேன்.
0: பாட்டு சொல்லுங்க.
9: பாடல் வந்து வேட்டிக்கட்டுன்னு ஒரு பாட்டு வரும்.
0: அதனாலதான் நீங்க
9: மட்டும்
0: அதுக்காக இவ்வளவு ஓட்டம் ஓடி வந்தீங்க. நீங்க இல்ல அத யாரும் எடுத்துருவாங்க என்ன? பாத்தீங்களா. நல்லது. நன்றி நன்றி நன்றி. எங்க காற்றில இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரதீஷை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க ரதீஷ். ரதீஷ் சொல்லுங்க.
10: என்ன
0: சாப்பிடுவது
10: இல்ல நிக்கரும் டி ஷர்ட்டும் பாட்டு வேணும்.
0: நித்திரம் என்ன வேணும் உங்களுக்கு? டி ஷர்ட்.
10: நிக்கரும் டி ஷர்ட்.
0: என்ன படத்துல அது?
10: அது ஒரு ஹிந்தி படம் டெங்கில். ஆனா அது வந்து தமிழ்ல டப்பிங் பண்ணிட்டு தமிழ் பாட்டு.
0: அது அனுப்பி வைங்க எனக்கு. நீங்க
10: நீங்க சொன்ன மாதிரி பொம்பளையோட ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வரல.
0: இல்ல அதுவும் புள்ளை இல்ல. எங்க ஆண்கள் நிக்கர் போடுறது?
10: போடுவோம்
0: போட்டு
10: நினைக்கிறேன்.
0: நீங்க நிக்கரோட வந்துட்டீங்க. பாருங்க நீங்க மட்டும் லுங்கியோட இளவரசி லுங்கியோட வந்த செல்வகுமார் வேட்டியோட வந்த நீங்க நிக்கிறோட சொல்லுங்க இந்த கேள்விக்கு பாரு சொல்லுங்க. இப்ப இளவரசு இளவரசு வந்து லுங்கியோட வந்திருக்க செல்வகுமார் செல்வகுமார் வேட்டியோட வந்திருக்கார் நீங்க நிக்கிறோட வந்து யார கூடுதலா எல்லாரும் பாப்பாங்க அத சொல்லுங்க.
10: அது இனி இனி இனி கொஞ்சம் கூடி ஹாஃப்ல வரும் கொஞ்சம் கூடி ஹாஃப்ல வந்து தெரியும்.
0: இத நான் கேட்ட இந்த மூன்று பேர்ல யார உடனே பாப்பாங்க எல்லாரும் மக்கள் அதிசயமா
10: இன்னொரு பாட்டும் கூட இருக்கு அந்த பாட்டு வரல அந்த பாட்டுல வந்தா ரெடியாகும்.
0: சரி
10: பாட்டும் கூட இருக்குது
0: இன்னொரு அனுப்பி வைங்க என்ன பாட்டு.

0: சரியா பாக்கும். அந்த மாதிரி பாக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ட்ரெஸ். பழைய காலகட்டங்கள்ல எல்லாம் எல்லாரும் யூஸ் பண்ணது இல்ல. அது மாதிரி இந்த ஒரு ஒரு பாட்டுல வந்து இடையில ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வருது, தெரியுமா உங்களுக்கு அந்த பாட்டுனா?
1: இல்ல இல்ல, ஜீன்ஸ் பேண்ட் அடிஞ்சு அந்த பாட்டு, அது அப்படி கன பாட்டு இருக்கு.
0: திரைப்படத்துல ஜீன்ஸ் என்ற பாட்டு இல்ல,
1: இல்ல இல்ல அதுல வரையில
0: படத்தோட பேர் மட்டும்தான்
1: இருக்கு. இப்ப இப்ப முதல்ல உங்களுடைய இந்த நிக்கிறேன் டிஷர்ட்டே தான் இப்ப ஒளிபரப்பி பாக்க போறேன். இருக்க பாக்கலாம்.
0: சரி சரி, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. எங்கே என் அன்பு உறவுகளை நீங்கள் இணைப்புக்கு வாங்க பாக்கலாம். முதல்ல நான் ரதீஷோட பாடல, இந்த நான் கேட்காத ஒரு பாட்டு, அது ஒரு கேட்டு பார்க்கலாம். நாளைய தினம் எங்களுடைய புதிய அறிவிப்பாளருடைய நிகழ்ச்சி 10 மணிக்கு, உங்களுடைய காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது. அவர்கள் வருக வருக வந்து நாங்கள் வரவேற்கிறோம். எங்கே வணக்கம் செல்வகுமார், சொல்லுங்க செல்வகுமார்.
2: கலக்கிதான்
1: வருது.
2: நீங்க பேசுறது
1: நீங்க நான் எந்த டவர்
2: அந்த பாட்டு இல்லாட்டி
1: இருக்கு இருக்கு
2: இருக்கு
1: இருக்கு இருக்கு உங்களுக்கு அந்த பாட்டு இருக்குது. வேற பாட்டு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாக்கலாம்.
2: பட்டுச்சேலை
1: காத்தாட, அது யாரும் சொல்லல பாக்கலாம், வர்றவங்க சொல்லட்டும். சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க ஆண்டாளம்மா வணக்கம். வணக்கம் ஆண்டாளம்மா. ஆண்டாளம்மா வணக்கம். ஆண்டாளம்மா வணக்கம். என்ன உங்களுக்கு நடந்தது? அம்மா ஆண்டாளம்மா
3: பேசுறீங்களா?
1: கேக்குதுங்க. சொல்லுங்க. இப்ப கேக்குது, சொல்லுங்க ஆண்டாளம்மா.
3: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களோட பேச முடியா போகும். பட்டுப்பாவாடை எங்கே? பட்டுச்சேலை சொல்லல.
3: பட்டுச்சேலை காட்டாதே படம்,
1: தாய் சொல்லி தட்டாதே.
3: அஞ்சு விட வைக்கிறேன்.
1: நல்ல சோமா இருக்கிறேன், அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. ஏன் எல்லாருக்கும் நெட்ஒர்க் பிள்ளையா இருக்கிறது? என்ன
3: நடந்தது?
1: அதேதான்
3: முதல்ல ட்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் அப்புறம் வந்து கிடைக்கவே கிடைக்காது லைன்.
1: நல்லது ஆண்டாளம்மா, நீங்க முதல்ல நீங்க இணைஞ்சாதான் சிறப்பு, ஓடி வரணும். இந்த இணைப்புக்கு அடுத்த இணைப்புக்கு நீங்க வரணும்.
3: நன்றி
1: நன்றி நன்றி. எங்கே நண்பர்களே, நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும். நிறைய பாடல்கள் எங்களுடைய அண்ணன் சேகர் நிறைய பாடல் அனுப்பி வைக்கிறீங்க. இது இது நல்லா இருக்கு. நீங்க உள்ளுக்குள்ளேயே நீங்க அனுப்பி வைக்கிறது பார்க்கலாம். இப்ப பார்க்கலாம் எங்களுடைய குரூப்ல கண்ணன் சந்தனராஜ் மாமா, கண்ணன் செல்வகுமார் புதுக்கோட்டை வந்துட்டீங்க நீங்க. வணக்கம் கண்ணன், உங்களுடைய பாட்டு என்னன்று நீங்க எழுதல, வணக்கம் மட்டும் போட்டிருக்கீங்க. ஜெயவர் சாதி கண்ணா கதமணியில நிகழ்ச்சி வருகை தந்துலாம் எல்லாம் போட்டுட்டு உங்களோட பாட்டு என்ன, எல்லாரும் பாவாடைய கேட்காங்கன்னு நீங்க எழுத பஞ்சு படுறீங்க எல்லாரும்.

0: நெட்வொர்க் ப்ராப்ளம் நிகழ்ச்சி கேட்கவில்லை என்று. என்ன உங்களுக்கு நெட்வொர்க்கா இல்லாட்டி எங்களுடைய எதுவும் பிரச்சனையா நிகழ்ச்சி கேட்க முடியாம? நீங்க பார்க்கலாம், அது உங்களுடைய பிரச்சனையா இல்லை, எங்களுடைய எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். மற்றும் கதம்பை நேரலை நிகழ்ச்சியில் நீங்க என்ன பாட்டு கேட்டிருக்கீங்க? பறக்கும் பாவை படத்துல பட்டு பாவாடை எங்கே, அது கேட்டுட்டாங்க. தேவசாதிகண்ணா அது கேட்டுட்டாங்க. நிகழ்ச்சி தற்போது கேட்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நெட்வொர்க் எங்கே கண்ணன்? நீங்க வந்து சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே, உன் மீது காதல் வந்ததான். ஆஹா, இது முதல் ஆரம்பமே எப்படியா வருது கண்ணன்? கண்ணன் சரியா நீங்க சொல்லணும். ஆரம்பமே சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே என்றா தொடங்குது என்று கேட்டிருக்கேன். இங்கே பார்க்கலாம். சரி, உங்களுடைய பாடல் எடுத்து வர மஜித் இணைந்து சிறப்பித்தீங்க. நீங்க கோட்டு சூட்டு அம்மான்னு சொல்லி இருக்கிறீங்க. வணக்கம் அர்ஜுனன். வணக்கம் அர்ஜுனன்.
1: வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்க அர்ஜுனன்.
1: இன்னும் வந்து சில பாடல் வந்து சொல்லலாம்னு பாக்குறேன்.
0: இன்னொரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: அதை விட ரகசியங்கிற படத்துல எந்த கதை சேலை இந்த பொண்ணு உடல் மேலன்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: அதை விட ரகசியம்
1: படம், பி சுசிலாமா பாடின பாட்டு.
0: எந்த கதை சேலை,
1: எந்த கதை சேலை இந்த பொண்ணு உடல் மேல அப்படின்னு வரும் இந்த பாட்டு வரும். அதை விட ரகசியம் படத்துக்கு
0: இந்த பொண்ணு உடல்
1: இந்த பாட்டு
0: மேலே
1: இந்த ஆமா எந்த கதை சேலை இந்த பொண்ணு உடல் மேல
0: இந்த பொண்ணு உடல் மேலே மேல மேல நன்றி நன்றி
1: இந்த பாட்டு. ஆமா, ஏன்னா இந்த பாடல வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது, ரொம்ப அபூர்வமான பாடல்.
0: இந்த பாடல் நாங்களும் கேட்கல.
1: இந்த பாட்டு மேருக்கு தெரியாது, அதனால இது ஒரு அபூர்வமான பாட்டுனால திரும்ப சொல்லிடுறேன். சொன்ன எல்லாரும் கேட்கட்டுமே அந்த பாட்டு அப்படிங்கறத சொன்னேன்.
0: நிச்சயம் நிச்சயம். நல்லது நல்லது அர்ஜுன். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: எங்க இப்பொழுது நாங்கள் நாங்கள் இப்பொழுது பாடல் ஒன்றை கேட்கலாம். எங்களுடைய ரதீஷுடைய பாடலை முதல்ல கேட்டு பார்க்கலாம். கேட்காத பாடல் அது ஒருக்கா கேட்டு பார்க்கலாம்.

0: நேரம் சரியாக இப்பொழுது 10:48, இதுதான் அவருடைய பாடல் பாத்தீங்களா சார். ஆனா நாங்கள் முதல் முதல் கேட்கிறோம் இந்த பாடலை, ரதீஷ் நீங்கள் கொண்டு இந்த பாடல் முதல் முதல்ல நாங்கள் இந்த பாடலை கேட்கிறோம். பார்க்கலாம், நீங்களும் பாடல்களை தெரிவு செய்து அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். அடுத்த பாடல் எங்களுடைய ஒரு பாடலை எடுத்து வரலாம், அதுவும் நீங்க கொடுக்கற பாடலையே எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றா இன்றைக்கு எனக்கு இந்த உடைகளில் பாட்டு தேட கஷ்டமா இருக்கிறது, அதனால நீங்கள் எடுத்து வந்த பாடலையே நாங்கள் கொடுத்துடலாம். அடுத்த பாடல் எங்களுடைய ஆண்டாளம்மா அவளுடைய பாடலை எடுத்து வரலாம். ஆண்டாளும் அம்மாவுடைய பாடலை எடுத்து வருவோம்.
1: What is Tropicana? Well,
0: நேரம் சரியாக 10:49 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது.

நேரம் சரியாக 10:53. இப்பொழுது நீங்க கேட்ட பாடல் எங்களுடைய ஆண்டாள் அம்மாவுடைய பாடல். கண்ணன் உங்களுடைய பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது. நாங்க கீழே இருந்து மேல போறோம் பாருங்க.

0: காற்றனை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். இவரை தான் நீண்ட நாளா தேடி கொண்டிருந்தேன். வாங்க இளையராஜா. வணக்கம் இளையராஜா. எப்படி இருக்கீங்க? எங்க போனீங்க? உங்களை தான் நான் நினைக்க நினைச்சு கொண்டிருக்கிறது. ஏன்னு தெரியுமா? இப்ப உங்களை சார்ந்த பண்பலை கேட்கிற எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். இளையராஜா, உங்களை தான் நான் நெடுக நினைக்கிறது இந்த காலகட்டத்துல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கேக்குதா? பிளட் டெஸ்ட் செய்து கொள்ளலாம். இல்ல, இந்த கொரோனா வைரஸ் இருக்கா
1: இல்லையாண்டு?
0: நல்ல காலம் டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் இப்ப அதுவே இருக்கும். சரி, ஒரு பாட்டு சொல்லுங்க. உடை வார மாதிரி ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு உடை. பாவாடை வரலாம், சேல வரலாம், வேட்டி வரலாம். அது கேக்குறீங்க? சேலையில வீடு கட்டவா அந்த பாட்டு.
1: அவள் வருவாளா?
0: அவள் வருவாளா படவா?
1: சேலை கட்டும் பெண். எந்த பாட்டு மேடம்? அந்த வேலைக்காரன் படத்துல.
0: இப்ப எது கேக்குறீங்க நீங்க? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசத்தை அந்த பாட்டை கேக்குறீங்களா, இல்ல சேலையில வீடு கட்டலாமா? எது வேணும்? வாசம் தான் வேணும். பாருங்க எவ்வளவு அட்வான்ஸா இருக்கிறாங்க. சேலை
1: வாசம் நேசம்,
0: வாசம் நேசம். குரல் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது இளையராஜா.
1: என்ன மேடம்?
0: அவரை பார்த்தா தான் எங்களை ஞாபகம்
1: வருது. ரொம்ப நாள் ஆச்சு வராங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப கவலையா கேட்டேன். உடல்நிலை எப்படி இருக்கு மேடத்துக்கு? நானும் விசாரிக்கல.
0: ஒவ்வொரு நாளும் வாங்க காட்டளைக்கு. சரியா?
1: அவசியம் வரேன் மேடம்.
0: நிச்சயமா வாங்க. உங்களுக்கு நான் வாசத்தை கொண்டு வரேன். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு.
1: வாசம் உண்டு.
0: வீட்டை யார்ட்டையும் கொடுத்துடலாம் இல்ல? சேலை இருந்தா போதும், சேலையும் வாசம் இருந்தா போதும், வீடு வேணாம்ன்றீங்க உங்களுக்கு, அப்படித்தானே? சேலையும் வாசம் இருந்தா போதும், வீடு வேணாம், அப்படித்தானே? நன்றி நன்றி இளவரசு. இல்லைய ராஜா.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின்பாக இளைய ராஜா இணைந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம், அன்பையும் தெரிவித்துக் கொள்ளலாம் இளையராஜா. மீண்டும் மீண்டும் நீங்க இணைஞ்சு கொள்ள வேண்டும். அவர் இப்ப இரண்டு சேலை பாட்டில உண்டு அவர் எடுத்துட்டார். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு என்று கொண்டு வந்துட்டார். வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம்.
2: வணக்கம்.
0: எப்படி
2: மேடம்?
0: எப்படி இருக்கிறீங்க நீங்க? என்ன உடம்பு?
2: நல்லா இருக்கேன்.
0: உடைய பெட்டி பாவாடைய பெட்டி கேட்டோம்னா நீங்க அந்த பக்கம் வர்றது கொஞ்சம் லேட் ஆகுது. என்ன
2: இன்னைக்கு ஒரு கல்யாணம் போயிட்டு வந்தேன், வானொலி நேயர் கல்யாணம். உத்திரமேரூர் மோகன்.
0: என்ன பேருங்க?
2: உத்திரமேரூர் மோகன்.
0: மோகன் உத்திர
2: உத்திரமேரூர் மோகன்.
0: மேரூர் மோகன். இங்க இந்த வானொலிக்கு என்ன அவர் வரையல?
2: ஓ, அப்புறம் மேடம் வானொலி தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: உங்களுக்கு, உங்களை சுத்தி வானொலியை கேட்டு அதன் மேல் உயிராகவும் அன்பாகவும் இருக்கும் உறவுகளுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். சரியா?
2: நன்றி மேடம்.
0: சரி, இன்றைக்கு நீங்க
2: எங்களோட பிறந்த நாள் மாதிரி இருக்கு.
0: யாருடைய பிறந்த நாள்? உங்களை எங்களோட பிறந்த நாள் மாதிரி இல்லையா?
2: நேயர்களாகிய வானொலி, வானொலி பர்த்டே இல்லையா? அதனால எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. எங்க பர்த்டே மாதிரி
0: நிச்சயம் உண்மைதான். இது இருக்கிறதாலதானே நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா? நீங்க பேசுறதான் நாங்க சந்தோஷமா இருக்கோம். வீரமணி அப்படியே இணைப்புல இருங்க, சத்தம் போடாம இருக்கணும். சத்தம் போட்டான சத்தம் போட்டா நான் பாட்டு தர மாட்டேன் சரியா? என்ன பாருங்க ஊர்வலாம் பயப்படுறேன். சரி எங்க ரேவதி அம்மா நீங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க. சேலை ஏதாவது ஒரு உடல் உடை
2: வரணும் பார்த்த உருவமா நீ பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா.
0: ரேவதி அம்மா இந்த பாவாடை இன்னொரு ஆக்கள் கொண்டு வந்துட்டாங்க. மெர்சி ராணி கொண்டு
2: வந்துட்டாச்சா?
0: நீங்க வேற
2: லேட்டா வந்துருக்கு.
0: நீங்க வேற
2: வந்துட்டா
0: இல்ல நீங்க வேற பாவாடை தேடுங்க.
2: பட்டு பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே பொட்டெங்கே பூம் எங்கே சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா.
0: நான் சொல்றேனுங்க அதுவும் வந்துட்டுதுங்க. பட்டு
2: பாட்டு வேற எல்லாருமே குடுத்துட்டு இருக்காங்க.
0: சேலை என்று வாங்க பாட்டு
2: அதான் ரெண்டு சொன்னார. இப்ப சேலையில வீடு கட்டவா
0: அது அதுல
2: உங்களை வச்ச ஜாக்கெட் போடுவான்னாரு. அப்புறம் சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு.
0: அவருக்கு வீடு வேணாண்டு வாசத்தை மட்டும் அதை தாங்க நின்று போயிட்டேன்.
2: அப்ப எனக்கு வீடு குடுத்துருங்க. வீடு குடுத்துருங்க
0: சேலையில வீட்டை தர உங்களுக்கு.
2: ஆஹ் வீடு குடுத்துருங்க. ஜன்னல் வச்ச ஜாக்கெட் சேர்த்து கொடுங்க.
0: இப்ப அது அது ஒரு கொஞ்ச காலம் தான் எண்ணலன்னாலும் வச்சாங்க எண்ணலும் கதவும். இப்ப அதுவும் இல்ல.
2: ஆமா
0: அதுவும் இல்ல. அந்த அதாவது ஒரு வீட்டை அப்படியே சும்மா அந்த சிவரை மட்டும் எழுப்பி விட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இப்ப ஜாக்கெட் போடுறாங்க. அத மறைக்க இல்ல.
2: ஆனா
0: அதுக்கு அதுக்கு துணியெல்லாம் குறைவா முடியும் இல்ல?
2: ஆமா ஆமா திரைப்படங்கள்ல பார்த்து மக்களும் அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது யார் ரசிப்பாங்க சொல்லுங்க. நம்ம அப்புறமா நம்மளே நம்மளுக்கு ஆபத்தை தேடிக்கிட்டு அப்புறம் இப்படி நாட்டுல நடக்குதுன்னு சொன்னா எப்படி? நாட்டுல எப்படி காலம் கெட்டு போச்சு நாட்டுல எப்படி நடக்குதுன்னு நம்ம சொன்னா எப்படி?
0: நிச்சயம் உண்மைதான்.
2: நம்ம ஒழுங்கா இருந்ததுன்னே நல்லது.
0: ஆனா எந்த ஒரு அழகும் நாங்கள் பொத்தி வச்சு பார்த்தா தான் அழகு. அது
2: கண்டிப்பா சொல்லுவாங்க. திறந்தா போனா கைய திறந்தா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. மூடி வச்சாதான் அழகு திறந்தா போச்சு. சிரிப்புக்கும் சொல்லுவாங்க பம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சுன்னு. அதே மாதிரி பார்க்க பார்க்க மூட மூடதான் நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கு. அதனாலதான் இப்ப ஆண்கள் எல்லாம் அழகா இருக்கிறாங்க. என்ன அவங்க மூடிக்கொண்டு வந்துருக்கீங்க.
2: நல்லா சொன்னீங்க மேடம் நல்லா சொன்னீங்க. இந்த கை கிட்ட ரெண்டு ரவுண்டு கிழிச்சு ரெண்டு ரவுண்டு கை கிட்ட அது மாதிரி கிழிச்சு போட்டுக்கிறாங்க.
0: கிழிச்சு போட்டுக்கிறாங்க.
2: அப்புறம் ஒரு விட்டு வந்தது மேடம். ஒரு அம்மா வந்து பேத்திக்கு ஜீன்ஸ் கிழிஞ்சிருக்கு பாட்டி வந்து தைக்கிறாங்க. அவங்க கீழ்ச்சிதான் போட்டுக்கிறாங்க. இந்த பாட்டி வந்து ஊசி நூல் வச்சு பேச்சுக்கு தைக்கிறாங்க.
0: பாட்டிக்கு தெரியாது
2: நீ வந்து பேஷன்ட். பாட்டி
0: அது ஃபேஷன்ட் தெரியாது ஆனா பாட்டி தைக்கலாம் வச்சு.
2: ஆமா ஆமா அந்த காலத்துல செய்வாங்கல்ல ஊசி நூல அப்படியே வச்சுக்கிட்டு பட்டன் தைச்சு விடுவாங்க. பொட்டின் இருக்கும் போதே செய்வாங்க. அந்த மாதிரி பாட்டி என்ன பண்ணுது பேத்தியோட ஜீன்ஸ் தைக்குது.
0: தைக்குது அப்ப பாருங்க நல்லது.
2: காலம் மாறி போச்சு.
0: காலம் மாறி போச்சு. கிழிஞ்சதை எல்லாம் தைக்கிறத விட்டுட்டு நல்லதெல்லாம் கிழிச்சு போடுறாங்க.
2: அதான் சொல்றாங்க, இல்லாதவங்க கீழ்ந்தத போட்டுக்கிறாங்க, பார்த்தா நாகரிகமானவங்களும் காசை குடிச்சு கீழ்ந்தத வாங்கி போட்டுக்கிறாங்க.
0: நிச்சயம் நிச்சயம், உண்மை உண்மை நிச்சயம். நல்லது ரேவதி அம்மா, உங்களுடைய
2: பாடலோட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பு சிறப்பா இருந்தது,
2: நன்றி மேடம்.
0: நாளைய தினம் ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார், யாருன்னு நாளைக்கு பாருங்க. சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா. எத்தனை மணிக்கு?
0: சரியா 10 மணி, உங்களுடைய காலை 10 மணிக்கு.
2: சரி மேடம், கண்டிப்பா கேக்குறேன்.
0: நன்றி நன்றி நன்றி.
2: நன்றி மேடம், நன்றி நன்றி. வணக்கம்.
0: எங்கே காற்றலையில இப்பொழுது எங்களுடைய வீரமணி. வணக்கம் வீரமணி, அமைதியா இருந்ததுக்கு நன்றி. சொல்லுங்க வீரமணி.
3: நிகழ்ச்சிக்காக எனக்கு சந்தோஷமா இருக்குது. இவ்வளவு நேரம் உங்க குரல் மட்டும் கேட்டு இருப்பேன், கடைசி இருக்கும் போது டைம் இருக்குமா நான் லைன்ல வந்துருவேன்.
0: ஆஹ், நல்ல. அப்ப வீரமணி சொல்லுங்க, ஏதாவது ஒரு பாட்டு. எங்க உடைய உண்டு இருக்கானு அதுல, சேலை ஜாக்கெட் அப்படித்தான்.
3: துணி மேலே காதல் குறியை போட்டு வைத்தவானே, நெஞ்சினிலே குறியை போட மறந்து போனாயேனோ. இந்த பாடல் இருக்குமா?
0: அது துணி அல்ல, துணியும் ஆடையும் அதுவும் வரையலாது. ஆடை என்றது அத சொல்றது, நீங்க அந்த உடுப்புட பேரை சொல்லணும் எனக்கு. உடுப்புட பேர்
3: அதுவா? சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு. அந்த பாடல் நல்லா இருக்குமா?
0: படம்
3: சலக்கு சலக்கு.
0: உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன். நல்லது வீரமணி, நன்றி
3: நன்றி நன்றிமா. அதே மாதிரிமா நாளைக்கு வந்து
0: சொல்லுங்க.
3: ஹலோ.
0: நாளைக்கு
3: நாளைக்கு புல்வாமா தாக்குதல் நடந்த 14ஆம் தேதி காதல் தினம் அல்ல, நாளைக்கு ஒரு துக்க தினமாக மனதில் பட்டதை நான் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு
0: நல்லது நல்லது நன்றி. நாளைக்கு காதல் தினம்,
3: நாளைக்கு 14 பிப்ரவரி 14 வரும்போது காதல் தினம் வந்துருதுமா?
0: ஆனா
3: அந்த காதல் இனிமேல் இந்த உலகத்துல இருக்க அனைவரும் சொல்ற அந்த வார்த்தை உலகத்தில் இருக்க அனைத்து நேர்களுக்கும் போய் சேரட்டும். நாளைய தினம் வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு இழப்புன்னா பேர் இழப்பானது வந்து புல்வாமா தாக்குதல்ல 40 பேர்களுக்கும் வீரர்கள் மேல வந்து ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. இந்தியாவில அத்தனை வீரர்களுக்கும் பாதுகாப்பு அத்தனை பேரும் இறந்து போயிருந்தது வந்து துக்கமா வந்து அனுசரிப்பா இருந்து நான் ஒரு இந்திய குடிமகனா இருந்து நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோமா இந்த நிகழ்ச்சியில முடியுமா?
0: நன்றி நன்றி நன்றி. எங்க
3: நன்றி
0: எங்க இளவரசு. வணக்கம் இளவரசு. காதலர்சனம் இல்ல கொண்டு பூ குடுக்க வாங்க பூ வாங்காம நான் இது யாருல இருந்த
4: அது கொஞ்சம் கஷ்டம்
0: தான். கஷ்டம் தான். அவ நீங்க அதுக்கு ஒரு வழி சொல்லிக்கிறீங்க.
4: இப்ப காட்டுறது இல்ல, காட்டுறதுல வேற எல்லாரும் பூ கொடுக்க போயிட்டாங்கன்னா அப்புறம் யாரு வர்றது?
0: பூ வாங்கவும் பூ கொடுக்காம போயிட்டாங்கன்னா யாரு காட்டுல வர்றது? அதை சொல்லுங்க முதல்ல. அப்ப நான் மட்டும் இருந்து எந்த பூவையும் வாங்காம இதுல இருந்து நான் பேசிட்டு இருந்தா இதை எப்படி? எனக்கு இப்ப காட்டுலையில எத்தனை பேர் பூ தர போறீங்க அதை சொல்லுங்க முதல்ல. என்ன
4: சத்தத்தை
0: அன்புக்கு குடுக்கற இது வேற, நீங்க அதுக்கு வர யோசிக்கிறீங்க. பூவை வந்து இப்ப அன்போட தான் குடுக்கறாங்க, மென்மையான இந்த தன்னத்துல உனக்கு அன்பை தெரிவிச்சுக்கிறேன் தான். அது காதலர் தினம், காதலன்றது ஒரு அன்பு. சரியா? பாட்டு எனக்கு அனுப்பி வைங்க. வேட்டி வேட்டி வேட்டி கட்டு, அந்த பாட்டு.
4: அடுத்தது
0: விசுவாசத்துல, அடுத்தது நீங்க உங்களுடைய பாட்டு. சென்னைக்கு போனேன் ஆனா அதுவும் கிடைக்கல. லுங்கி டான்ஸ் அதையும் அனுப்புங்க.
4: பாட்டுறீங்களா? பேசுறது
0: யாருல?
4: அம்மா பாட்டு கேட்டு ரெண்டு மூணு பாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த பாட்டு எல்லாம் வந்துச்சு வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அம்மா பாட்டு கேட்டாங்களா என்ன
0: பாட்டு? வீடு கட்டவா அந்த பாட்டு தர சொன்னா
4: என்ன
0: பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
4: எங்கேயோ கேட்ட குரல் படம் பேரு.
0: ஓ அதுல
4: பட்டு வண்ண சேலை
0: கறி, அது சூப்பர் சூப்பர் பாட்டு. அத
4: கொடுக்கறி
0: அத கொடுக்கலாம்.
4: ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன பொதுமை,
0: நல்ல ஒரு பாடல் அது. பட்டு வண்ண சேலைக்காரி
4: அந்த பாட்டு கொண்டு வரலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அம்மா பேசி முடிச்சுட்டு
0: இல்ல அம்மா இப்ப நான் சொன்ன பாட்டு தான் அம்மா எடுத்து வந்தா அதை நான் கட் பண்ணிட்டு அம்மாக்கு பட்டு வண்ண சேலைக்காரி நல்ல ஒரு பாடல் அந்த பாடல் அதாவது கண்ணன் உங்களுடைய சுடுதார இடையில நிப்பாட்டிட்டேன்னா அத கேக்கலாம்.

0: நேரம் சரியாக இப்பொழுது 12:45 அது இந்திய இலங்கை கனடிய நேரம். எனக்கு மாறி போச்சு பாருங்க, சேலையும் ரவுக்கையும் கொண்டு வந்தோன்ன எனக்கு எல்லாம் மாறி போச்சு. சரி, இந்திய இலங்கை நேரம் சரியா 11:15. நீங்கள் இணைந்து சிறப்பிக்கணும். பூ பூ யாரது ஆறதுன்னு கேட்டோடனே மாமா இதான் சாட்டன்னு இந்த வாட்ஸ்அப்ல பாருங்க மாமா எத்தனை பூவை போட்டிருக்காருண்டு. இப்படி நாங்க பூ கொடுப்போம் மாமா எல்லாருக்கும். நாளைக்கு நான் எல்லாருக்கும் பூ போட்டுடுறேன் சரியா. இன்னும் ஒரு விஜயன் தருமபுரி நீங்க காட்சிக்கு வர முடியாது. சரி, இருந்தாலும் உங்களுடைய பாடல் எழுதிட்டீங்க. அடி அடி நீல சேலை பறக்கையில் அப்படி ஒரு பாட்டு, என்ன படம் என்றதை எழுதிருங்க. நீங்க எங்கேயோ இடையில பார்த்து எழுதிட போறீங்க வரிகளை, நாங்க தேடிக்கொண்டே இருக்கணும். தயவு செய்து படத்தை எறியுறீங்க. எங்கே அந்த பாடல் என்ன? அடி நீல சேலை பறக்கையில். சரி, எங்களுடைய தருமபுரி என்ன சொல்லுகிறாரு பாக்கலாம். எங்களுடைய தமிழன் பாரதி
1: வணக்கம். இனிய வானொலி தின நல்வாழ்த்துக்களை, உலக வானொலி தின நல்வாழ்த்துக்களை நம்முடைய நேய உறவுகள் அனைவருக்கும், மீரா அம்மாவுக்கும், நம்முடைய சிந்தனை செல்வர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் நம் நிலையத்தில் பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்கும், நேய உறவுகள் குடும்பத்தார் அனைவருக்கும், உலகமெங்கும் இருக்கிற அன்பு நேய உறவுகள் அனைவருக்குமே இந்த உலக வானொலி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் உங்கள் கொடையூராம் தகடோ தமிழன் பாரதி தருமபுரியிலிருந்து மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்.
0: நன்றி தமிழன் பாரதி. நீங்க கேட்ட பாடல் காஞ்சி பட்டுடுத்தி, அது என்னோட அன்பு உறவு கேட்டிருக்கிறார். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டும் பச்சு என்று ஒரு அன்பு உறவு கேட்டிருந்தார் அந்த பாடலை. அதனால நீங்க பாடலை மாற்றி கேட்க வேண்டும் நான் நினைக்கிறேன். அது வந்து எங்களுடைய முத்துவேல் கஸ்தூரி பொட்டு வச்சு என்று கேட்டிருக்கிற. சரி, ஒவ்வொருடைய பாடலையும் எடுத்து வருவதற்கு முடிந்தவர்கள் பாடல் உங்கள் கைவசம் இருந்தால் தயவு செய்து அனுப்பி வைங்கன்னு சொல்லிக்கொண்டு, அப்ப உடனே எடுத்து வரப்படும் என்று சொல்லிக்கொண்டு, தமிழன் பாரதி உங்களுக்கு ஒரு பாடல் நீங்கள் எடுத்து வர வேண்டும். விஜயன் தருமபுரி, நீங்க எனக்கு அந்த படத்தை நீங்க என்னன்னு சொல்லணும். ஒரு உடையலுக்கு என்று சொல்லும் போது அந்த எடுத்துக்கொண்டு வருவது கஷ்டம். அதனால எல்லாரும் அமைதியா கொஞ்சம் வர்றதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நீங்க இணைந்தால் நாங்கள் உங்களுக்கு எப்படியாவது பாருங்க, எங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தேடி தாரத்துக்கு. அதனால அதனால நீங்க தாராளமா இணைஞ்சால் உங்களுக்கு பாடல் நாங்க தருவோம் சரியா. ஒரு பாடலை கேட்கலாம். இந்த பாடலை கேட்டவொன்னே மற்றவர்களுடைய பாடலை நான் எடுத்து வருகிறேன். ஒரு பாடல் கேட்கலாம்.

0: வணக்கம் காட்டியில். வணக்கம் இளவரசு. வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா.
0: சொல்லுங்க.
1: எங்களுடைய
0: கண்ணன் சேகர் கேட்டிருந்தார், ஊமை ஒரு கனவு கண்டால். ஊமை கனவு கண்டால் படத்துல
1: ஒரு கனவு
0: ஊமை கனவு கண்டால் அந்த படத்துல ரவிக்கு சேனை வாங்கி தாரேன் அந்த பாட்டு. அதை அனுப்பி வைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா, சரி, நீங்க எல்லாரும் சேலை பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கும் விருப்பமான ஒரு சேலை பாட்டு இப்ப போகுது பாருங்க.

நேரம் சரியாக 11:24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மற்றும் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்னொரு பாட்டு இருக்கு, இது யாருக்கு வேணும்னு கேட்குறீங்களோ கை வைத்தோணும். அது என்ன பாட்டுண்டா, அது அது என்ன பாட்டுண்டா, வர ஆத்தாடி பாவாட காத்தாட கூத்தாட என்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த முரளி நடித்த படம், ஆனா சூப்பர் பாட்டு அது, அது ஒரு நல்ல ஒரு பாடல். இந்த பாடல் யாருக்கு வேணுங்க கையை வைத்துங்க பாப்போம், கெட்டிக்காரன்டா யாரு இந்த பாட்டு வேணுமென்று பாக்கலாம். பாவாடையன்ட்டு வெக்கப்பட்டு கொண்டிருக்காதீங்க, பாட்டத்தான் வேணுமான்னு கேட்டேன் நான், பாவாடையே வேணுமான்னு கேட்கல உங்கள்கிட்ட. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய யாருடைய பாடல்னா, கண்ணன் சேகர் உங்களுடைய பாடல் காட்டளிக்கு வருகிறது. இளவரசு உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக் கொள்றேன். கண்ணன் நீங்களே அனுப்பியிருக்கிறீங்களோ தெரியாது, ரெண்டு மூணு பாட்டு அனுப்பியிருக்கீங்களோ பாக்கலாம்.

அவர் சும்மா வாங்கி கொடுக்க இல்லைங்க, காரணத்தோட தான். இப்ப ரவக்க சேலை இந்தாங்க நீங்க வாங்கி கொண்டு போங்க, இந்தாங்க உங்களுக்கு தானேன்னு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, ராப்பகலா பேசுவான்னு கேட்டுக்காரு பாருங்க. உண்ட குடுத்துட்டு பேசலாம், பாப்பா அதுவும் தூங்க விடாம பேச போற பாருங்க. சரி பாக்கலாம். அதுலயும் ஏதோ தங்களுக்கு ஏதோ ஒரு நலன் வருத்தான்னு பாட்டு கேட்டிருக்காங்க, பாட்டை பாடி இருக்காங்க, பாக்கலாம். இன்னொரு முறை முதல்ல இருந்து எடுத்து வரலாம், நல்ல பாடம்.

0: காலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய கண்ணன் சேகர். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது, நாளைய தினம் சரியா காலை 10 மணிக்கு கேட்க தவற வேண்டாம். வானொலியில் இன்னும் ஒரு புதிய அறிவிப்பாளர் எங்களுக்கு நிகழ்ச்சி தொகுத்து வழங்க போகிறார், நாளைய தினம் அதை ஆரம்பிக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு எல்லார்ட்டையும் ஒரு சின்ன கேள்வி. எங்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்கறீங்களே, எங்களுடைய அதாவது நீங்க உங்களுடைய எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளை போடக்கூடாது, தனிப்பட்ட முறையா என்னட்ட போடணும். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வானொலியில கடமை ஆட்டுகிற அறிவிப்பாளர்களின் பேர் பட்டியலை நீங்கள் எழுதி போடுங்க, பார்க்கலாம். அவசரமாக இல்ல, பார்க்கலாம். எல்லாருக்கும் யார் யார தெரிகிறதுன்னு பார்ப்போம். எல்லாருடைய பேர் இப்ப புதுசு புதுசா எல்லாம் இணைஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லாருடைய இந்த வானொலிய கடமை ஆட்டிக்கொண்டிருக்கின்ற அறிவிப்பாளர் பேர் எல்லாத்தையும் நீங்க வரிசை கிரமமாக நீங்க எழுதி போடுங்க, பாக்கலாம். கட்டிக்காரர் என்று சொல்லிக்கொண்டு போடுங்க. ராஜவேல் என்ன சொல்ற கேக்கலாங்க.
1: வணக்கம், எங்கள் மீரா அம்மா, நலமாக உள்ளீர்களா? நான் கடம்பம் நிகழ்ச்சியை இப்பொழுது கேட்டு வருகிறேன் அம்மா. நான் வேலையில் உள்ள காரணத்தால் எனது வேலைகள் மண்டபத்தில் உள்ள வேலைகளை முடித்துவிட்டு இப்பொழுது நிகழ்ச்சியை கேட்டு வருகிறேன் அம்மா. அம்மா, இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எனக்காக ஒரு பாடலை தாருங்கள் அம்மா. நான் விரும்பி கேட்கும் பாடல் படம் பரிசு பாடல் 10 வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்த்ததுன்னையாரையடி அண்ணனடை போட்டு பார்த்ததுன்னையாரையடி அண்ணனடை போட்டு. இந்த பாடலை கதம்பம் நிகழ்ச்சியில் எனக்காக இந்த பாடலை விரும்பி கேட்கும் அன்பு உள்ளங்கள் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு விமலா ராஜவேலு எங்களுக்காக கதம்பம் காற்றலையில் தவழ விடுவீர்களா அம்மா? நன்றி அம்மா, வணக்கம். வாழ்க வளர்க MTR FM வானொலி நிலையம். வணக்கம் அம்மா.
0: வணக்கம் ராஜவேல். பிள்ளை விட்டுட்டீங்களே, நீங்க பிள்ளை விட்டுட்டீங்களே. அந்த பாடல்ல பின்னுக்கு வருதோ எனக்கு தெரியாது, சில நேரம் வந்தா அதுக்கு ஒரு சைன் போட்டுருங்க. அதுல இப்படி வந்திருந்தா கூட அந்த பாட்டை நான் எடுத்து வந்திருப்பேன். பட்டு வண்ண சிட்டு நீ பாவாடை கட்டி என்ன சொல்லி இருந்தா கூட நான் எடுத்து வந்திருக்கோம். நீங்க அது பட்டுன்றது அது ஒரு துணி, அதனால அதுல உடையிற பேர் வரையில அப்படி நான் நினைச்சுக்கிறேன். அதோட இடையில ஏதாவது நீங்க பட்டை பெட்டி அதை உடைய பெட்டி ஏதோ வருகிறதோ இல்லையோ எனக்கு தெரியல, இருந்தாலும் நீங்க எனக்கு அறியத்தாங்கோ. அதுக்குள்ள வந்து அந்த பாடலை எடுத்து வரலாம், இல்லாட்டி வேற ஒரு பாட்டை சூஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு தெரியாத பாட்டை நிறைய பாட்டை இருக்குல்ல, எங்க எடுத்து வாங்க என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்று பாக்கலாம். அடுத்தது எங்களுடைய முத்துவேல், உங்களுடைய பாடல். நீங்க தூங்கி இருப்பீங்க, நல்ல பாடல் அதை கேட்கலாம்.
2: வைத்து தேவதை போல் நீ நடந்து வர

இந்த பாடலை கேட்டவர் எங்களுடைய எங்களுடைய அர்ஜுனன். அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அந்த பாடலை மெர்சி ராணி, எங்களுடைய கலைவாணன் இருவரும் கேட்டு ரசிக்க போகிற பாடல். நாங்களும் மெல்ல ஒரு காத அந்த பக்கமா திருப்பி கேட்கலாம். சரியா, இது அவங்களுடைய பாடல்.

இந்த பாடலை மெர்சில் ராணி எங்களுடைய கலைவாணன் இருவரும் சேர்ந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். அவருடைய பாடலை இப்பொழுது ஒளிபரப்பினோம். அடுத்த பாடல் காட்டளைக்கு வருகிறது. மஜித், உங்களுடைய பாடல் காட்டளைக்கு வருகிறது, கேட்கலாம்.

0: இந்த பாடலை கேட்டவர் எங்களுடைய மஜித் கேட்ட பாடலை நீங்கள் கேட்டீர்கள். அடுத்த பாடல் யாருடைய பாடல்? இளவரசு உங்களுடைய பாடல்ல பார்க்கலாம். இளவரசு நீங்கள் உங்களுடைய வேட்டி கட்டு இல்ல இல்ல லுங்கி லுங்கி பாடல பார்க்கலாம். லுங்கி டான்ஸ். நேரம் சரியாக 1:21 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் இந்திய இலங்கை. நேரம் சரியாக 11:51. அடுத்த பாடல் இளவரசு உங்களுடைய பாடல்.
1: This is the tribute, the tribute of the Laiwa, the Laiwa from King Kong, King Kong.
2: मुझों को थोड़ा रंग घुमा के अन्ना की

0: காட்டிலையில இணைந்து கொண்டு நண்பு உறவை சந்தித்துக் கொண்டு லுங்கி டான்ஸ் கொண்டெல்லாம் வாங்க வாங்க வாங்க லுங்கி டான்ஸ் ஓட வாரீங்க வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: இல்ல நீங்க நீங்க தான் ஆடிட்டு இருக்கீங்க.
0: அது நானும் இப்ப உண்மையிலேயே நான் இப்ப இவ்வளவுதோடய நிறுத்தி போனான்னு அந்த லுங்கி டான்ஸ் சொன்ன எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கிளுகிழப்பு வந்துருச்சு. அதாவது எப்படி என்ன ஓடி போய் ஆடணும் வந்து நீண்டு என்ன அந்த பாட்டை கேட்கும் போது நீங்க வந்து இடையில குழப்பிடுங்க பாருங்க. சே அதுல ரசிச்சு கொண்டிருக்கும் போது இந்த லுங்கி டான்ஸ் உங்களுக்கு லுங்கி டான்ஸ் தெரியுமா ஆட
1: எனக்கு எனக்கு யோசனை பண்றோம் ஆட தெரியுமா ஆட முடியுமா ஆட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு
0: லுங்கி டான்ஸ் ஆட தெரியுமா தெரியாது லுங்கி கட்டுறீங்களா நீங்க முதல்ல
1: லுங்கி கட்டிட்டு ஒரு டான்ஸ் ஆனா அது லுங்கி டான்ஸ் தான் அது என்ன இருக்கு
0: ஏன்னா லுங்கி கட்டி கொண்டு நீங்க ஒரு டான்ஸ் ஆனா லுங்கி டான்ஸ் நீங்க சொல்றீங்க அப்படியா
1: லுங்கி டான்ஸ் லுங்கி கட்டிட்டானா லுங்கி டான்ஸ் பாவாடை கட்டிட்டானா அது பாவாடை புடவை கட்டி வச்சாருன்னா அது புடவை டான்ஸ்
0: ரதீஸ்வர பாட்டு கொண்டு வந்த பாத்தீங்களா நிக்கரும் சேட்டும் போட்டுக்கொண்டு டி சேட்டும் போட்டுக்கொண்டு வந்த
1: நான்
0: வந்து
1: என்ன பாட்ட என்ன பாட்டோட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் போற கேக்குற பாட்ட போடுவீங்களா
0: ஆனா இருக்கேன் அப்படி ஒரு பாட்டு சொல்லுங்க
1: மறுபடி இல்ல அந்த இது எடுங்க எனக்கு வந்து
0: அதுல பாவம் ஏதாவது
1: நான் சொல்றதை நீங்க கேட்டுங்க எதுலயும் நீங்க வாய திறக்கவே கூடாது நான் சொன்ன பாட்டை மட்டும் நீங்க எடுத்து கரெக்டா வச்சு
0: சரி அது அதுல உடை வரணும் ஏதாவது ஒரு உடுப்பு வரணும் பாவாடை இல்ல ஏதாவது ஒன்று வரணும்
1: இல்ல நான் ஒரு ஏதாவது சொன்னா ஒரு அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும்
0: பாட்டு சொல்லுங்க
1: வந்து என்ன படம் மறுமலர்ச்சி படத்துல
0: மறுமலர்ச்சியில
1: நன்றி சொல்ல உனக்கு அந்த பாட்டை எடுத்து ரெடியா வச்சீங்க
0: வச்சிருக்கவா ஒளிபரப்பவா
1: ஒளிபரப்ப வேணில ரெடியா வச்சீங்க
0: ஒளிபரப்ப வேணா
1: வேணா
0: நன்றி நன்றி சொல்ல உனக்கு உனக்கு அதுல உடைய ஏதாவது வராம இருக்கட்ட சரி நீங்க நீங்க பட்டு பாவனை பாத்திருக்கா
1: பாவம் பாத்திருக்கா
0: இப்ப
1: பட்டு அந்த அதுல ஒரு சரி அதே படத்துல அந்த அந்த ஒரு படத்துல இருக்கு பட்டு பாவனை கட்டி பல பல குந்தாவ நீயில் பக்குவமா குனிஞ்சு நிக்கிறா அது வந்து விஜயகாந்த் படம் தெரியுமா அந்த பாட்டு
0: என்ன படம் என்ன படம் அது பட்டு பாவாடை கட்டி
1: அது
0: பல பழக்கம்
1: பட்டு பாவாடை கட்டி பல பழக்கம் தாவனையும் பக்குவமா குனிஞ்சு நிக்கிறா தலைய அந்த குனிஞ்சு நிக்கிறா தலைய குனிஞ்சு நிக்கிறான் விஜயகாந்த் படம் விஜயகாந்த் கௌதமின்னு அடித்த படம்
0: பட்டு பாவாடை கட்டி அதை போட்டு பாக்கலாம் போட்டு
1: பல பழக்கம் தாவணியும்
0: பல பழக்கம் தாவணியும் பரவணும் அப்படித்தானே நீங்க எந்த வயசுல முதல்ல பட்டு பாவாடை பாத்தீங்க அத சொல்லுங்க
1: அது வயசா அப்ப எத்தனைன்னு தெரியல
0: பார்த்தா மட்டும் ஞாபகத்து
1: இந்திய டைம் எத்தனை
0: இந்திய டைம் 11:59 இப்ப
1: 12 மணி ஆகும் போது ரெடியா இருந்தீங்க நான் சொல்ல போறேன்
0: நீங்க ஏதோ சொல்ல போறீங்க 12 மணிக்கு யாருக்கு பர்த்டே போல இருக்குது பிறந்த நாளா இல்லையே இன்னைக்கு 13ஆம் தேதி என்ன 13ஆம் தேதி என்ன 12 மணிக்கு நீங்க யாரோட பிறந்த நாள் சொல்ல போறீங்க நீங்க ஆயிட்ட மாத கடத்துல இருக்கிற புடிச்சு வச்சிருக்கீங்க நீங்க என்ன 100 ரூபாய் நான் கேட்டது நீங்க பட்டு பாவாடை எத்தனை வயதுல பாத்தீங்கடா அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க 12 மணி வரட்டும்னு நிக்கிறீங்க சொல்லுங்க வயது தெரியாத பாவாடை பாத்தீங்க
1: அவ்வளவுதானே அந்த கடையில விக்கும்ல அதை பார்த்தேன்
0: சரி 12 மணி ஆச்சு சொல்லுங்க
1: ஆயிடுச்சா. இன்று இனிதாக திருமண நாளை கொண்டாட இருக்கும் சிலுவை சந்தனராஜ் அந்தோணி, சிலுவை சந்தனராஜ் மந்திரம் சேர் ராணி இவர்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: அட்டே அப்பா மாமாடு, அதாவது வேலண்டைன் டே என்று தான் அவங்களுடைய திருமண நாள் இல்லையா?
1: அந்த பாடல், அந்த பாடல போடுங்க இப்போ.
0: அந்த பாடலுக்கு முன்னால, அதுக்கு முன்பாக, அந்த பாடலுக்கு முதலாக நாங்க ஒரு விடயத்தை எடுத்து வரலாம். முதல்ல சின்னனா, நீங்க வந்து சொல்லிட்டீங்க, நாங்க ஒரு சின்னனா எடுத்து
1: வரவானு மாமா மாமா இருக்கீங்க, ஞாபகம் வச்சு நீங்க.
0: இனி நாங்க அந்த டேட் வந்தா தானே ஞாபகம், அதுக்குதான் மாமா ரோஸ் போட்டாரு. இல்ல இப்பதான் விளங்குது. சரி பாக்கலாம்.

0: இன்று திருமண நாளை கொண்டாடும் உங்களுடைய அன்பு மாமா சந்தனராஜ் அவர்களுக்கும் ராணி அம்மா அவர்களுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை ஒன்றிய தமிழ் வானொலியின் நேர்கள் கலைஞர்கள் உறவுகள் அவர்களுடைய உற்ற உறவுகள் எல்லோரும் அவரை வாழ்த்துகிறோம். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். காற்றில இன்னொரு திரு இணையரங்க பொருங்க பாக்கலாம். வணக்கம் இளவரசு, நீங்களும் உடனே ஓடி வந்து வாழ்த்து சொல்லிருங்க இளவரசு. என்ன சத்தத்தை காண
1: வணக்கம்மா. இன்று திருமண நாளை கொண்டாடும் அன்பு உள்ளம் சிதம்பரம் பண்டிகை செல்வி சந்தனாட்சி அண்ணா அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் ராணி அம்மா அவர்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். என்றென்றும் மகிழ்ச்சியை நிறைந்திருக்கட்டும் அவர்கள் வாழ்வில்.
0: எல்லா நலனும் சிறப்பும் செல்வமும் என்ன மாதிரி செல்ல மருமகளும் கிடைக்க வேணும் என்று வாழ்த்துறோம். அப்படித்தானே?
1: கண்டிப்பாகம்மா, கண்டிப்பாக. அது ஒரு திருமண பாடல் ஒண்ணு இருக்குமா?
0: என்ன பாட்டுங்க?
1: அவர்கள்
0: திருமணம் முடிஞ்சு
1: அர்ஜுன் நடிச்ச அர்ஜுன்
0: திருமணம் முடிஞ்சது. திருமணம் முடிஞ்சு இப்ப எத்தனை ஆண்டு மாமாட்ட கேட்கணும் இப்ப நாங்க. சரி, பக்கத்துல இருக்கிற
1: நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தான் இருக்கும்.
0: நாலு அஞ்சு வருஷத்துல எங்க 16 வயது பொன் குழந்தை இருக்கன்னா இது ஒரு சந்தேகத்துக்குரிய உடைய. நீங்க சொல்லுங்க எத்தனை வருஷம். அவர் ஓடியே போயிட்டார் பாருங்க, அவர் ஓடி போயிட்டார் வாழ்த்து சொல்லிட்டு. நாங்க அவருக்கு அந்த நன்றி சொல்ல அந்த பாடலை எடுத்து வருவோம், எடுத்து வரேன். சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி. மீண்டும் மீண்டும் அன்பு சந்தனராஜ் மாமாவுக்கு எங்களுடைய இனிய திருமண நாள் வாழ்த்து. மாமா மாமி இரண்டு பேருக்கும் வாழ்த்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதுவும் காதலர் தினத்தண்டு உங்களுடைய திருமண நாள் நல்லா கொடுத்து வச்சுனீங்கன்னு சொல்லலாம். எப்போதும் சிறப்போடும் அன்போடும் எல்லா சுகம் செல்வம் எல்லாம் பெற்று வாழ தம்பதியரை வாழ்த்தி கொண்டு எங்களுடைய ஷாகுல் ஹமீத் அவர்கள் கேட்ட பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக ஒரு அன்பு உறவு இணைகிறார். வணக்கம் துரைசெந்தில். வணக்கம் துரைசெந்தில். வணக்கம் துரைசெந்தில். வணக்கம்.
2: வணக்கம் துரைசெந்தில் பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க துரைசெந்தில்.
2: எங்க குருநாதருக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றது வாழ்த்து சொல்றது புரியல. எங்களுக்கு மூத்தவரா இருக்காரு, நாங்க எப்படி சொல்றது? அதாவது நீங்களே சொல்லுங்க. சிலுவை சந்தன்ராஜ அந்த நேருக்கு அது நான் எப்படி நேயர் சொல்றதா நண்பர் சொல்றதா எப்படி சொல்றது எனக்கு கன்ஃபியூஸ்லயே உட்கார்ந்துட்டு
0: நண்பருக்கு நண்பருக்கு.
2: ஆமா, நம்ம நண்பரை கல்யாணம் எப்படி சொல்றது கன்ஃபியூஸ்லாம் பேசணும்
0: நண்பருக்கு.
2: நான்
0: சொல்றேன் பாருங்க மாமா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணா எல்லாருக்கும் வெக்கமா இருக்கும் மாமா. எனக்கே வெக்கம் வந்துருச்சு.
2: எப்படிதான் அது இல்ல, காலையில வேற போய் பாக்கணும் எங்க அக்கா வேற. நானே போய் சொல்லிட்டு எப்படி செய்யறது தெரியாதான் பிரச்சனை இல்ல.
0: திருமண நாளை கொண்டாடி கொண்டும் சிலுவை சந்தனராஜ் மாமா அவர்களுக்கும் எங்களுடைய ராணி அம்மா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா சிறப்பும் நலனும் செல்வமும் பெற்று இப்படி ஒரு அழகிய செல்ல குட்டி மர்மகளையும் நீங்கள்.
2: ஆமா, நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு பெரிய வயசும் கிடையாது. அதாட்டி நாங்களே எங்களாட்டி சொல்றது அளவுக்கு அதுக்குதான் இல்லாதுக்கு நீங்க இருக்கீங்களா? அப்ப நாங்க வேற சொல்றதுக்கு அதுக்காக தான் நான் சொல்ல விரும்பல. எனக்கு வயசும் கிடையாது சொல்றதுக்கு.
0: ஐயோ, எவ்வளவு பொய்யன்னு சொல்றேன்.
2: அப்படி இல்லையா? அப்படி இல்ல மீராமா, எனக்கு உண்மையில வயசு கிடையாது. கடவுள் முடிச்சு எந்த நோய் நொடி இல்லாம நல்லா வாழ்ந்தால் நோய் நொடி இல்லாம வாழ்வார்கள். அது மட்டும்தான் என்னடி சொல்ல முடியும். இந்த மாதிரி வார்த்தை சொல்றது நமக்கு வயசு இல்ல.
0: எல்லாம் எப்படி சொன்னாலும் எது சொன்னாலும் எப்படி சொன்னாலும் வாழ்த்து சொன்னாலும் அல்லது வாழ்த்து தானையா அவர்கள் இந்த
2: வாழ்த்து. நோய் நொடி இல்லாம நோய் நொடி இல்லாம நீண்ட காலம் வாழணும், அதுதான் எங்களோட குருநாதருக்கு வேண்டுகோள். என்னடி செலுத்த முடியும்? மற்றபடி யாரடி சொல்ற அளவுக்கு வயசு கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. அவங்க குருநாதர் எங்க அக்காவுக்கு சொல்றது சாதாரண விஷயம், அதுவும் சொல்ல முடியாது. விவரமான எங்க அக்கா அதாவது நம்ம எப்படி சொல்றது சொல்லாம நீங்க சொல்றீங்க ஒரே வார்த்தையா. நன்றி மகேஷ், திருமண வாழ்த்துக்கு மிகவும் நன்றி. ஈரோடி வாழ வேண்டும் என்று நான் நன்றி சொல்லி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. துளசேந்தல், நீங்க உங்களுடைய பாடலை சொல்லாம போயிட்டீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடலை நாங்க நினைச்சிடறோம், எடுத்து வர்றோம் என்று சொல்லிக்கொண்டு மாமா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கு எங்களுடைய ஒன்றிய தமிழ் வானொலி நேயர்கள் கலைஞர் சார்பாக. அது பாருங்க மாமா எப்படி பொருந்தி வருது அந்த வானொலி. உலக வானொலி நாளுக்கு பக்கத்திலேயே உங்களோட திருமண நாள் வந்துருச்சு. அதுல அர்த்தம் வந்து நீங்க வந்து ஒரு வானொலி பிரியர், லவர் என்று சொல்லுகிறது பாத்தீங்களா. சரி ராணியம்மா, உங்க மேல மட்டுமில்ல காதல், வானொலி மேலும் மாமாக்கு காதல் என்று சொல்லிக்கொண்டு நீங்க இப்ப கேட்டு கொண்டிருக்க மாட்டீங்க மாமா, என்ன வீட்டை போயிருக்க மாட்டேன். நீங்க வீட்டுக்கு மாமா போன பிறகு நான் சொல்றேன், அவர் கேட்கக்கூடியதான். இந்த பாடலை எடுத்து வரலாம், எங்களுடைய ஷாவுல் ஹமீத் அவர்களுக்காக எடுத்து வந்த இந்த பாடல்.

வர வர வர வர உண்டை சொல்லணும். அதுல மம்முட்டின்ற இடத்துல மாமாவையும் எங்களுடைய அவட பேர் வருது இல்லை எனக்கு, அந்த நடிகை இப்ப ஞாபகம் வந்து மறந்து மாமா, ஏன்னா அவன் ராணியம்மான்னு சொன்னேன், அந்த நடிகையோட இடத்துல ராணியம்மாவையும் வச்சுதான் அந்த பாட்டு நான் பாக்குறேன் கேக்குறேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு நீங்க அப்படியே அந்த சீனை ஓட விடுங்க, மாமாவும் ராணியம்மாவும் வச்சுக்கொண்டு அந்த சீன்ல அவங்க ரெண்டு பேரையும் இப்ப நீங்க உங்களோட கண்ணுக்கு முன்னால நிறுத்தணும், சரியா கேக்குறேன்.

மீண்டும் மீண்டும் எங்களுடைய சந்தனராஜ் மாமா, ராணி அம்மா இவர்களுடைய இந்த திருமண நாளை நாங்கள் வாழ்த்திக் கொண்டு ராணி அம்மா பாடுவது போல ஒரு பாடலை எடுத்து வந்தா எப்படி இருக்கும் என்று ஒரு யோசனை வந்தது. அதுக்கிடையில் அந்த பாடல் எங்கேயோ மறைஞ்சு போச்சு. சரி, அந்த பாடலை எப்படி எடுத்து வரலாம், ராணி அம்மா பாடினா எப்படி பாடியிருப்பா அப்ப என்றதை கேட்டு பார்க்கலாம்.

0: மீண்டும் எங்களுடைய இந்த திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களுடைய சந்தனராஜ் மாமாக்கும் ராணி அம்மாவுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாழ்த்து தெரிவித்து பதிவு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய முதல் வாழ்த்தை கேட்கலாம்.
1: பெருமதிப்பிற்குரிய எங்கள் சிலுவை சந்தனராஜ் ஐயா மற்றும் ராணி அம்மா, தாங்கள் இருவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமாற நாங்கள் வாழ்த்துகிறோம், இறையர்களோடு வாழ்த்துகிறோம். இறையம்பெருமான் எங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை வாழ்த்த, உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு துணை நிற்க காலமெல்லாம் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் காணும்படியாக கடவுளுடைய அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய அருள் உங்கள் மீது இறங்கி இருக்கட்டும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு பாதுகாப்பாக அமையட்டும் என்று சொல்லி, அன்பு மீராம்மாவின் சார்பிலும், சிந்தனை செல்வர் ஐயா அவர்கள் சார்பிலும், மற்றும் உலகெங்கும் உள்ள நம்முடைய தமிழ் நேய உறவுகளின் சார்பிலும் உங்களை வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வாழிய வாழிய வாழிய பல்லாண்டு வாழ்க, வளர்ந்து வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டுமாய் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் இறைவனிடத்தில். என்றும் உங்கள் கொடையூரான் குடும்பம் தகடூர் தமிழன் பாரதி தர்மபுரியில் இருந்து. வணக்கம், வணக்கம், வாழ்க வளமுடன்.
0: அடுத்த வாழ்த்து

திருமண நாள் வாழ்த்து. பிப்ரவரி 14 தேதி இன்று திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் மற்றும் சகாயா அன்சியா ராணி அவர்கள். இவர்கள் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சியை நிறைந்திருக்க அன்பான வாழ்த்துக்களை அள்ளி தூவுகிறோம். முன்னாள் தமிழ் வானொலியின் கலைஞர்கள், உறவுகள், நேயர்கள் அனைவரும் வாழ்த்துகிறார்கள் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்.

0: இந்த பாடலை கொடுத்து வாழ்த்தியவர் எங்களுடைய இளவரசு. இப்பொழுது நாங்க புதுசா திருமணமாகி வந்திருக்கோம், எங்களுடைய சந்தேகமா சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: என்ன ரெண்டு பேரும் என்ன வெக்கமா பேசுறீங்க? வணக்கம் மாமா. மாமா நீங்க திருமணமாகி, நீங்க ரெண்டு பேரும் திருமணமாகி, நீங்க ரெண்டு பேரும் திருமணமாகி 4 வருஷமா, ஆனா பெண் குழந்தை 16.3 வயசுல இருக்கு. அத வடிவா கேட்டுக்கங்க, இளவரசி எத்தனை வருஷம் அவங்க திருமணம் ஆகினதும்? 4 வருஷம் இருக்கும் அம்மாண்ட. பாருங்க மாமா. என்ன மாமா?
2: வாழ்த்து போறேன்
0: விட்டு விட்டு வருதே மாமா. எந்த வாழ்த்து தானே வாணியம்மா கேக்குறீங்க நீங்க?
1: உங்களோட வாழ்த்தே தான்
0: சார். இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும். சரி, அது ஒரு அஃபெக்டோட வரணும்னு சொல்றீங்களா? சரி சரி, கொஞ்சம் போறங்க. அதத்தான் நீங்க கேக்குறீங்க. சரி, ஒரு அஃபெக்டோட வர்றது பாருங்க.

0: திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் உங்களுடைய அன்பு மாமா சந்தன ராஜ் ராணி அம்மா.
1: என்னன்னு
0: எங்களுடைய அன்பு சந்தனராஜ் மாமாக்கும் ராணி அம்மாக்கும் இனிய பிறந்த நாண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் சுகமும் செல்வமும் பெற்று வாழணும், எல்லா நன்மைகளும் பெற்று வாழணும். எப்பொழுதும் இந்த தம்பதியர்கள் எப்பொழுதும் இன்று போல் என்றும் வாழவும் இந்த குட்டி மருமகளும் சேர்ந்து இருக்கவும்
2: வாழ்த்துக்கு
0: அமைதியா இருந்தவ. இந்த குட்டி மருமகள் அது என்ன மாமா சிரிப்பு, அதை கேளுங்க மாமா. இப்பவே நீங்க நீங்க கேட்கணும்
2: கேளுங்க.
0: அவர் சொன்ன பாவாடே பாக்கவே இல்லையாண்டு போட்டு பார்த்தேன். அப்ப சரி நீங்க பாக்கணும்னா நான் அங்க வர பாக்கலாம். சரியம்மா சரியம்மா பாக்கலாம்னு சொன்னேன். சரி நீங்க யானைக்கு பாவாட ஓட்டு பாத்துருக்கீங்க.
1: விவரம் தெரியுது.
0: அவ சந்தோஷம் சந்தேகத்தோட கேட்டார் மாமா, அது என்ன நீங்க வர்றீங்க யானைக்கு பாவாட போட்டு பாக்குறன்றீங்க என்னம்மா? இன்னைக்கு மீண்டும் மீண்டும் அப்ப மாமா நான் இவ்வளவு எல்லாம் வாழ்த்திட்டோம் இல்ல, ஏதாவது சாவுல சொன்னாலும் ஏதாவது பழதான லட்டம் தான ஒரு ஆறு அனுப்பி நீங்க அதுவும் இல்லையா மாமா? நீங்க அது ஏதாவது பாருங்க, அன்றைக்கு அந்த திருமணத்துல கிடைச்ச ஜிலேபி ஏதாவது இருக்கும் அங்கனேக்க. அவர்கிட்ட ஒரு சின்ன துண்டு ஜிலேபிய கொடுங்க மாமா, அவருக்கு நிறைய எடுத்து
2: காட்டுவேன்.
0: சரி இன்னைக்கு மாமா என்ன உடுப்போட வந்திருக்கீங்க? பாட்டு மாமி ஒன்று சொல்லுங்க, மாமா ஒன்று சொல்லுங்க, ராணியம்மா சொல்லுங்க.
2: மாமா போல இந்த சிக்கு புக்கு ரயில் போலன்னு பார்த்தேன். அப்புறமா இன்னொரு பாட்டு இருக்கு, தாய் மாமன் அப்படிங்கிற பாட்டு வந்து கொஞ்சம் நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்க ஒரு பாட்டு இருக்கு. இல்ல
0: அதுல உடுப்பு இருக்கா மாமா?
2: போட்டுருப்பாங்க
0: மாமா, உடுத்து கொண்டு வர இல்ல மாமா சொல்லி வர.
2: கொங்கு நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்க ஆமா.
0: கொங்கு தாய் மாமன் படத்துல அப்படித்தானே மாமா?
2: ஆமா மாமா.
0: இப்ப ராணியம்மா என்ன கேட்க போற? மாமா தாய் மாமன் எடுத்துட்டு மாமா, கொங்கு நாட்டுக்கு தாய் நாடு மாமா, கொங்கு நாட்டை காணல மாமா. தாய் மாமன் தான் மாமா எடுத்துருக்கேன், தாய் மாமனை தான் எடுத்துட்டேன். தாய் மாமன் வந்துட்டாரு ஆனா கொங்கு
1: மருமக தாய் மாமன் மட்டும்தான் இருப்பீங்க.
0: எங்க மாமா? அதுல கொங்கு நாட்டு காணையிலையா மாமா? கொங்கு நாட்டுக்கு, கொங்கு நாட்டுக்கு மாமா அனுப்பி வைங்க மாமா, உடனே அனுப்புங்க மாமா கொங்கு
1: நாட்டை. கனடாவில கொங்கு நாடு எப்படி கிடைக்கும்? கனடாவில போய் கொங்கு நாடு இருக்கு.
0: ஓ அது சரி. ஏன் உங்களோட இப்படி கர கறக்குது? உங்களோட நெட்வொர்க் அப்படி செய்யுது. வணக்கம்
2: ராமியம்மா.
0: நெட்வொர்க் உங்களுக்கு தான் நின்றுச்சு, எங்களுக்கு நிக்க இல்ல, இப்ப வருது. சரி, அந்த உங்களுக்கு சிக்கு புக்கு வேணுமா? அண்ணாட்டி ஆத்தாடி பாவாட காத்தாட நெஞ்சு கூத்தாட என்னமா மஜித் சொன்னாரு, பச்சை கலர் பாவாட முன்னுக்கு
2: கொஞ்ச நேரம் கேட்க முடியாம
0: போட்டீங்க. கேக்கல ராணியம்மாக்கு அந்த பாட்டு உங்களுக்கு அதான் நல்ல பாட்டு. இப்பவே வருது ராணியம்மாட பாட்டு. சரியா?
2: சரிம்மா, நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம் மாமா. சரி, இப்ப நாங்க மாமாட பாட்டை எடுத்து வரலாம். எங்கே? கொங்கு நாட்டுக்கு. நானே இன்றைக்கு தான் கேட்க போறேன் இந்த கொங்கு நாடு பார்க்கலாம்.

நாட்டு நல்ல காலம் பிறக்க சிங்கம் போலவே எட்டு வச்சு நடக்க கொங்கு நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்க சிங்கம் போலவே

0: மாற்றி இணைந்து கொள்ளும். வணக்கம் சுரசெந்தில், வணக்கம்.
1: வணக்கம் சார். எங்க அக்காவுக்கு ஒரு நல்ல பாட்டை தேர்ந்தெடுத்து அம்மாவே அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தா.
0: என்ன பாட்டு?
1: பாடல் மட்டும் படம், என்ன படம் தெரியல.
0: என்ன பாட்டு?
1: நூறு வருஷம், நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான், பெரு விளைஞ்ச இங்கு வாழணும். அந்த பாட்டுதாம்மா.
0: அந்த பாட்டு
1: மாப்பிள்ளை தான் நினைக்கிறேன். அந்த படம்
0: ஒரு பாட்டுல உடைய வேண்டும், அதாவது ஏதாவது உடையிற பேர் வரணும், பாவாடை ஜாக்கெட் அல்ல சேலை அல்ல வேட்டி ரெண்டு வரணும்.
1: அப்படி இல்லாமா?
0: ஆனா பரவாயில்ல, இந்த பாட்டு, இந்த பாட்டு நாங்க எடுத்து வரோம்.
1: இந்த பாட்டு எங்க அக்காவுக்காக போடுவோம். அந்த உடைக்காக ஒரு பாட்டு சொல்றோமா,
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஆத்தாடி ஆத்தாடி பாவாடை காத்தாடி, அவ்வளவுதான் தெரியாம. பாவாடை என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு.
0: நீங்க பாவாடை, பட்டு பாவாடை பாக்கலையா? நீங்க சொல்ல போறீங்க
1: சின்ன பட்டு பாவாடை? ஆமா, முத முதல் நீசன் பட்டு பாவாடை மட்டும்தான் தொழிலுக்கு போகும்போது. அந்த பாவாடை தான் நீசிட்டு இருந்தேன்.
0: என்ன செய்தீங்க?
1: அந்த சேலை பட்டு சேலைங்கிறாங்கல்ல, அதுதான் நிசிட்டு இருந்த பஸ். அந்த அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன்.
0: அதுதான் செய்து கொண்டு.
1: ஆமா ஆமா, அதான் அதான் அந்த ஒர்க் பண்ணி.

0: காட்டி தந்திருக்காள்ல, உடனே உடனே அனுப்புவோம்ல நல்ல பாட்டு போட.
1: கண்டிப்பாமா, அதான் எங்க அக்காவுக்கு அந்த அந்த பாட்டை போட்டுருங்க. அவங்க வந்து இப்ப இங்க இல்ல, உச்சியில இருக்காங்க. உச்சியில எங்க சொல்லுங்க, மலை உச்சியில இருக்காங்க. பேச வராது, வாய் வராது,
0: ஒண்ணு வராது.
1: தம்பி அக்கா இவங்க பேசும்போது அவள் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும்.
0: நிச்சயம் இதெல்லாம் கேட்டுட்டு உச்சில உச்சில இருப்பாங்க
1: அப்படிதான். அவங்க மலை உச்சியில இருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் இருக்காரு என்ன மலை தெரியல எனக்கு சரியா. எங்க சிலவன் சந்திரன் ஐயா குருநாதர் ஐயா கீழே இருக்கிறாரு. அக்கா வருவாங்களா வருவாங்களா வருவாங்களா, நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் அங்கேயே இருக்காங்க. ஐயா ஐயா வருவாங்களா வருவாங்களா வெயிட் பண்ணி கீழே இருக்காரு. நீங்க தான் சொல்லி அடிச்சு விடுங்க.
0: அதுவும் மாமாக்கு சொல்லுவாங்க,
1: மாமா சொல்லி அடிச்சு விடுங்க.
0: மாமா
1: இல்ல உச்சிக்கு போகலமா,
0: அது எப்படி உங்களுக்கு தெரியும் போயிட்டாருங்க.
1: இல்ல இல்ல இல்ல, இப்ப நாங்க எங்க அக்கா எங்க அக்கா விட்டு நாங்க வச்சுட்டோம் உச்சியில மலையில. கிளம்ப வந்தா புடிச்சு சொல்ல வந்து.
0: அப்ப ஏங்க அக்கா இறங்கி இதுன்னு வராம இல்ல மாமாட்ட.
1: நாங்க வரமாட்டோம்,
0: மாமி வரமாட்டான். அப்ப மாமாட்ட அவன் இறங்கி வாராவா இல்ல மேலே இருக்கிற மாமிட்டு மாமா ஏறி போறாரான்.
1: நீங்க மிரட்டி வரக்கூடாது அக்காவா.
0: இல்ல நான் இங்க வந்துட்டு போறேன், இன்றைக்கெல்லாம் மிரட்டி பேச மாட்டேன். நீங்க இறங்கி வருவீங்களா அல்லாட்டி மாமா ஏறி வரட்டு வந்து நீங்க இருப்பீங்களா, நீங்க சொல்லணும் வந்து இதுக்கு விட இல்லையா. நான் சொல்றேன் அவ இறங்கி வருவா.
1: கண்டிப்பா வரமாட்டாங்க, நாங்களும் மலை உச்சியில வச்சிருப்போம்.
0: இல்ல இல்ல எனக்கு உங்களுக்கு 10 ரூபா பெட் இது.
1: ஆமா
0: சரியா.
1: இல்ல நீ அப்படி இல்ல, நாங்களா பாத்து இறங்கி வந்தாதான் நீங்க வரமாட்டோம். சரி ஐயோ என் குருநாதர் கீழே இருக்காங்க இறங்கி
0: வந்தாதான். அப்படி இல்ல இப்ப நீங்க கதையே மாத்திரீங்க. இல்ல உங்களுக்கு எனக்கு 10 ரூபா சரி கணக்கு வேணாம். உங்கள்ட்ட இருக்கிற பணத்துல எல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாமரம் தான் நீங்க எனக்கு ஒரு முட்டியில
1: செய்யணும்.
0: ஒரு பெரிய பானையில செய்து கொண்டு கொடுக்கறேன் சரியா.
1: சரி கண்டிப்பா
0: ரானியம்மா நீங்க இறங்கி வருவீங்களா மாமாட்ட அல்லாட்டி மாமா அங்க வரணுமான அந்த கேள்வி மட்டும்தான் கேப்பேன். வெறுட்ட ஒண்ணுமே
1: கண்டிப்பா கேட்டுருக்க. எங்க அக்காவுக்கு இந்த பாட்டு போடுங்க மாப்பிள்ள, 100 வருஷம் இந்த மாப்பிள்ள அந்த பாட்டு போட்டுருங்க. நீ கேட்டீங்கல்ல ஒரு பாவாட பாட்டு, ஆத்தாடி பாவாட
0: கத்தாட அது உங்களுக்கு
1: அது உங்களுக்கு அக்காவுக்கு அந்த பாட்டு. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. பாருங்க பாருங்க பாணியம்மா முடிஞ்சா நீங்க வந்து இதை சொல்லணும். நான் விரட்ட இல்ல ஐயோ, நான் கதைக்கிறது கூட விரட்டுற மாதிரி பேர் நீங்க நினைச்சிருங்க. பாணியம்மா நீங்க வந்து இப்ப நான் இது விரட்டி கதைக்கே இல்ல, இதை நான் அறுத்துறுத்து அதாவது மெதுவா சொல்றேன். பாணியம்மா நீங்க காற்றடைக்கு வந்து கவனமா கேட்டுக்குங்க நான் சொல்றேன் சரியா. காற்றடைக்கு வந்து நீங்க சொல்றீங்க நீங்க இறங்கி மாமாட்ட வாரண்டு சரியா, வாரனா அல்லது மாமா மேல ஏறி அங்க வாரா உங்கள்ட்ட நீங்க சொல்லணும். என்னடா இப்ப நீங்க திருசந்திரத்தில் சொன்னதை நாங்க பெட் பண்ணி இருக்கிறோம். ஆனா நினைச்சு இப்ப நான் யோசிக்கிறேன் நீங்க வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கு வீணா எனக்கு என் பஞ்சாமரசத்தை கொடுப்பான்னு நினைச்சேன். சரியா பாடலை கேட்கலாம் மாமாட பாட்டு. மாமா உங்களோட பாட்டுல வேட்டி வருது.

0: எங்கே? வணக்கம் ராணியம்மா. ராணியம்மா வணக்கம். சொல்லுங்க, நான் உங்களை விரட்டியல, வடிவா கேளுங்க, நான் உங்களை விரட்டியல. நீங்க நீங்க மேல இருந்து மாமாட்ட இறங்கி வர்றீங்களா? வடிவா கேளுங்க, நான் சொல்றத. மேல இருந்து மாமாட்ட நீங்க இறங்கி வர்றீங்களா, அல்லது மாமாவை அங்க கூப்பிட போறீங்க? முதல் சொன்னதும் நல்ல ஆழமா கேட்கணும். நீங்க மாமாட்ட
1: சொல்லுங்க.
0: மலை
1: உச்சில யாரு இருந்தாலும் சரி, வாழ்க்கையில ஏறுமுகம் தான் தேவை.
0: இறங்க கூடாதுன்றீங்களா?
1: இறங்க கூடாது. ஏறுமுகம் நான் இருந்தாலும் அவங்க ஏறி வரணும், அவங்க இருந்தாலும் நான் ஏறி வரணும்.
0: நல்லா இருக்குது. உங்களுக்கு உங்களோட அன்பானவங்க கீழே இருந்தா நீங்க இறங்கி வர மாட்டீங்களா?
1: நான் அதை சொல்லலம்மா. பொதுவா ஒருத்தர் வந்து உயரத்துல இருக்காங்கன்னா நம்மளும் அவங்க பார்த்து உயரமா போக கத்துக்கணும்ல.
0: உயரமா மேல இருக்காங்கன்னா பார்த்து நாங்க மேல போகணுமா அவங்கள்ட்ட?
1: முன்னேற்றம் தானே தேவை.
0: மாமா நீங்க போவாங்க, மாமா நாங்க எல்லாம் கீழே இருக்கிறோம், அவன் மேலே இருக்க.
1: அந்த இடத்துல உங்க மாமா மேல இருந்து நான் கீழே இருந்தாலும் நான் ஏறி போவேன், மாமாவை பக்கம் மேல ஏறிதான் போவேன்.
0: இது இப்ப நாங்க கேள்வி, எங்கட கேள்வி
1: என்னண்டா? அது மாமா மேல இருந்தாங்க, உங்க மாமா ஏறி முகமா ஏறிதான் வருவாங்க.
0: வாணியம்மா, மாமா அங்க இருந்தாலும் நீங்கதான் போகணும். எங்க இருந்தானே அவர் மேல இருந்தாலும்
1: சரி,
0: இந்த அவனை அன்பு நீங்க, மாமா அங்க இருந்தாலும் நீங்க தான் போகணும். மாமா எங்க இருக்கிறாரோ அங்கதான் நீங்க போகணும். ராமன் இருக்கு விடாமே சீதைக்கு அயோத்தியா.
1: சக்திய தேடிச்சு வரக்கூடாதா? சக்திய தேடிச்சு வரக்கூடாதா?
0: சக்தி அதுதானேங்க, முந்தி தொடக்க நடந்த அந்த பிரச்சனை வருது. சக்தி நான்
1: என்று வேலையா இல்லாம போயிருமே.
0: அப்படி சொல்லக்கூடாது. சக்தி இருக்கோம் இல்லையா? சிவன் சிவன் இல்லாமல் சக்தி இல்லை.
1: அப்படி இல்லையா? சிவனுக்கு சக்தியை கொடுக்கறதே இந்த சக்தி தானே.
0: உங்களுக்கு எதுக்கு? எனக்கு ஒரு கொஞ்சம் பஞ்சாமிரம் கிடைக்க போகுது, அதையேங்க நீங்க இல்லையாம. எதுக்கு வாணியம்மா? ஒரு கொஞ்சம் பானை, அத ஒரு பானை தான் கேட்டிருந்தேன், ஒரு ஒரு பானை, ஒரு முட்டி, அதாவது ஒரு பானையில தான் கேட்டிருந்தேன். அதான் இல்லாம ஆக்குறீங்களே.
1: பானைங்க பத்துமா?
0: அதுதானே பானையா? நீங்க என்ன பைசன்னு கேட்கல தானே? நான் எதாண்டாலும் கொடுக்கலாம் தானே? என்னங்க நீங்க சின்ன பானையா தான்?
2: அவரு சின்னதவர் மண் பானையில வச்சிருக்கிறாரு இந்த கலசத்துல.
0: அதோட அவர் ரெண்டு நாளைக்கு கதை பூட்டி இருப்பாரு. என்னடா இனி போய் எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வரணும் இல்ல எனக்கு தந்துட்டு. என்ன யோசிச்சு பாருங்க, எந்த
1: பானையாண்டு
0: அதுல இருக்கிற பணம் என்ன? பஞ்சாமிரதம் போட்டுட்டா ரெண்டு நாளைக்கு அவர் இனி சேகரிக்கணுங்க, அங்க இருந்து கொண்டு வரணும் இல்ல.
1: எங்க அண்ணன் மாதிரி நான் வாரி வளர்ந்துறதுல வல்லல்கள்
0: தெரியுது. அதுக்கு நீ சரி, இப்ப இப்ப இப்ப கொஞ்சம் பாருங்க, எனக்கு இது ஏதோ ஒரு கொஞ்சம் பஞ்சாவது கிடைக்க போகுது, அதையும் நீங்க இல்லமாக்குறீங்க. இறங்குறது சொல்லிட்டா பிரச்சனை இல்லை.
1: பஞ்சாவது
0: பஞ்சாவதா? பழனியிலேயே ஒரு
1: கொஞ்சம் என்ன வாங்கி கொடுத்தா பஞ்சாமிரதமா?
0: இல்ல இல்ல,
1: அதான் மாமா வாங்கி கொடுத்தாலும் பஞ்சாமிரதம், ராணி வாங்கி கொடுத்தாலும் பஞ்சாமிரதம்னா
0: இல்லைன்னு
1: பேர் மாற்றமா கிடையாது.
0: அப்படி இல்ல, ஒரு போட்டியில சின்ன பிள்ளைகளுக்கு போட்டியில வெற்றி பெற்று கிடைக்கிறது தாங்க ஒரு சந்தோஷம். நான் இப்ப போட்டியோண்டு வச்சிருக்கேன். பாவம் அந்த பிள்ளை, அட ஒரு கொஞ்சம் பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிட போதே அதுல பக்கமா கதைச்சு சரி அவருக்கு கொடுக்கட்டு வண்டி இல்லாம நீங்க இல்ல இல்லையான்னு நிக்கிறீங்களே பாருங்க.
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ரெண்டு பானையை
0: போட்டு சொல்லிட்டு வாங்க மாமா, அவ இறங்கினாதான் பஞ்சாம் வருவேன், இல்லாட்டி இல்ல மாமா.
2: கயிறு
1: கட்டி ஏத்ததான் முடியும், இறக்க முடியாது. கயிறு கட்டி ஏத்ததான் முடியும், இறக்க முடியாது.
0: ஏன் நாங்க லிப்ட் போடுவோம் என்ன அங்க பழனியில போட்டிருக்க மாதிரி, அதுல நாங்க போட்டு
1: இறங்குறதுக்கு யாரும் லிஃப்ட் தேட மாட்டாங்க, ஏறதுக்குதான் லிஃப்ட் தேடுவாங்க.
0: எதுக்கு நீங்க ஏறாங்க மாமா, பஞ்சாவது கிடைச்சா
2: சரி, பஞ்சாவது
0: கிடைச்சா
1: தீர்ப்பு சொல்ல வச்சா நீங்க பஞ்சாமரத்தை கம்சனா வாங்கிட்டு கலந்துட்டு போறீங்க.
2: இல்ல இல்ல, அந்த சொம்பு வேற கொண்டு வரேன் அப்படின்னு போட்டுருக்கு.
0: நாளைக்கு கேட்டு பாக்கலாம் நாட்டா தீர்ப்பு. எதுக்கு ராணியம்மா களமா சொல்றேன், ஆமான்னு சொல்லி இறங்குங்க, நான் திருப்பி ஏற்றி வர்றேன் ரெண்டு பேரையும். பஞ்சாமுகமா வந்தோடனே ரெண்டு பேரையும் சரியா? நன்றி,
1: பஞ்சாமுகம் உண்டு.
0: நன்றி
2: நன்றி
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. பாருங்க, ஒரு பஞ்சாமிரதம் கிடைக்கிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். ராணியம்மா என்னண்டா இல்ல அவங்க தான் வரணும், நான் சக்தியன்னு நிக்கிறேன். சரி பரவாயில்ல, நான் அதை ஏத்தி விடுறேன் ராணியம்மா, முதல்ல இறங்குறேன்னு சொல்லுங்க. இறங்குனானு இறங்காட்டின்னு பரவாயில்ல, நான் இறங்குறேன்னு சொல்லுங்க சரியா?

இந்த பாடல் எங்களுடைய ராஜவேல் உங்களை இந்த பாட்டோட சேர்த்துக் கொண்ட இது உங்களுக்காக என்ன நீங்கள் கேட்ட பாட்டில எல்லாம் அந்த புடவை வரையில எல்லாம் பட்டும் தான் வந்திருக்குது. நீங்க உங்களுக்காக ராஜவேல் உங்களுக்காக இந்த பாட்டு வருது சரியா, இது உங்களுக்குரியது. பஞ்சு முட்டா சேலை கட்டி பாத்துருக்கீங்களா நீங்க? பஞ்சு முட்டாய் சேலை கட்டிக்கான சொல்லுங்க பாக்கலாம். பஞ்சு முட்டாய் சேலை பாத்துருக்கீங்களா? அது என்ன சேலை அப்படி சொல்றாங்க என்றதுதான் இப்ப கேள்வி. யாராவது தெரிஞ்சா அந்த அதுக்கு பதில எழுதிருங்க. பஞ்சு முட்டாய் சேலை ரெண்டா என்ன?

எப்படி அழகான ஒரு பாடல் பாருங்க. அந்த பாடல்களை ரசிக்கிற விதத்துல தான் இருக்கு, அவர்களுடைய நடமும் அப்படித்தான் இருக்கு, ஆனா அதில் நடித்தவர்களுக்கும் அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. பட்டு வண்ண வேட்டி கட்டி தொடதறிய கட்டி வரட்டான் அவ பாருங்க எப்படி அண்டு. அவர் நல்ல அழகா டீசண்டா ஒரு, அதாவது எந்தவித சக்தியா போகாம இருக்கிறதுக்கு அவர் டீசண்டா போறார், இவ பழக்கிறா அது எப்படி வாரண்ட தொடதறிய கட்டி வாங்கண்டு. அவ இது நல்லா இருக்கா பாருங்க. பட்டு வண்ண ரவுக்க போட்டான் எப்படி அவர் வர்ணிக்கிறாருன்னு பாருங்க. நல்லா இருக்கு இந்த பாட்டை கேட்கலாம். ராஜவேல் இது

இந்த பாடல் ராஜவேல் உங்களுக்காக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். தமிழன் பாரதி, நீங்க என்ன பாட்டு எழுதியிருக்கிறீங்க? அண்டு ஏதோ ஒரு பாட்டு ஒன்று நீங்க எழுதியிருந்தீங்க என்றது தெரிகிறது. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய துறை செந்தில் நீங்கள் கேட்ட பாடல் காற்றளிக்கு வருகிறது. துறை செந்திலோடு நான் தமிழன் பாரதி உங்களை இணைத்துக் கொள்றேன். நாளைய தினம் இந்த பாடல்கள் எடுத்து வரும்போது உங்களுடைய பாடல் எடுத்து வரலாம். துறை செந்தில் ஆத்தாடி பாவாடை, அதோடு தமிழன் பாரதியை இணைத்துக் கொள்ளலாம்.

அடுத்து ஒரு பாடல் காட்டலுக்கு எடுத்து வருகிறோம். சரி, இந்த பாடலை எங்களுடைய தமிழன் பாரதி உங்களுக்காக இந்த பாடல்

0: அடுத்த பாடல் எங்களுடைய செல்வகுமார் வேட்டி கட்டு பாடல் இப்பொழுது காட்டிலைக்கு வருகிறது, கேட்போம். நேரம் சரியாக 1:13, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM மத்திய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்திய இளைஞர் நேரம் சரியாக 1:13. கனடிய நேரம் சரியாக 2:43. இப்பொழுது வருகிறது செல்வகுமார் உங்களுடைய பாடல் காற்றணைக்க.
1: தூக்கு தொருண அடாவடி, தூக்கு தொருண அளப்பற, தூக்கு தொருண தடாலடி, தூக்கு தொருண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

பாடல் எங்களுடைய செல்வகுமார் கேட்ட பாடல் காட்டலுக்கே வந்தது. அநேகமா எல்லாருடைய பாடலும் கொடுத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். எங்களுடைய ரேவதி அம்மாவுடைய பாடல் இப்பொழுது காட்டலுக்கு வருகிறதா?

பாடல் மாறிவிட்டது. இந்த பாடல் பாடல் மாறிட்டது. இதோ அடடடா. சரி,

முறையாடோ. இந்த பாடலோடு நான் நிறைவுக்கு கொண்டு வர போறேன். என் அன்பு உறவுகளை இந்த இறைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கு அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணன் சேகர் இணைந்திருந்தீர்கள், முத்துவேல் இணைந்திருந்தீர்கள், அர்ஜுனன், கலைவாணன், மெர்சி ராணி, மஜித் மற்றும் இளவரசு, செல்வகுமார், ராஜேஷ், ஆண்டாள், கண்ணன், இளையராஜா இன்றைக்கு இணைந்திருந்தார். இளையராஜா அடிக்கடி இணைந்து கொள்ளுங்க. ரேவதி அம்மா மற்றும் வீரமணி, ராஜவேல், ஷாகுல் ஹமீத், துறை செந்தில், சந்தன்ராஜ் மாமா, ராணி அம்மா, எங்களுடைய தமிழன் பாரதி, ஜவஹர் சாதி கண்ணா, மற்றது முருகன், தர்மபுரி முருகன் என்று இணைந்தவர்கள். ராஜவேல் உங்களை சொல்லிட்டேன், தர்மபுரி முருகன் நீங்கள் தனிப்பட்ட முறையாக நீங்கள் பாடல் எழுதியிருக்கிறீங்க, உங்களுக்கு மனக்கதமா. எங்களுடைய மணிகண்டன், மதுரை மணிகண்டன் மற்றும் தர்மபுரி விஜயன் நீங்களும் அதில் எழுதியிருக்கிறீங்க. இன்று இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயவர் சாதிக்கண்ணா உங்களையும் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலோடு எப்படி வேட்டி கட்டுனா முறுக்கிற மீசை இருக்கணுங்க, அப்பதான் வேட்டி கழகு என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலோடு நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அங்கே இருக்கும் பொழுதும் இங்கே இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கும் நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கலாம் என்று சொல்லி இந்த பாடலோடு நிறைவுக்கு உங்களை விட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை அன்பு மீரா. நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

உறவுகளுக்கு வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் கூறி வந்து இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று வினாவி நாங்களும் நலமன்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு காற்றலையில் வந்து கலந்து கொள்கின்றேன் உங்களோடு கதம்பம் நிகழ்விலே. எங்களுடைய பகல் நேர வணக்கத்தை உங்களுக்கு தெரியும் இந்த வேளையில், இது உங்களுக்கு இரவு நேர வணக்கமாக ஆகிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்னோடு 6478746415 என்ற இலக்கத்தோடு. ஒரு வழி இணைப்பில் இருக்கும் நான் ஒவ்வொருவராக நீங்கள் வந்து உங்கள் பாடல்களை கேட்கலாம், பேசிக்கொள்ளலாம், மகிழ்ந்து கொள்ளலாம். இது கதம்பம். இன்று முடிந்த பொழுது எங்களுக்கு நல்ல பொழுதாக அமைந்திருந்தது. உங்களுக்கும் நல்ல பொழுதாக அமைந்து நீங்கள் இரவு நேரத்தை அண்மித்து இந்த நாளை கழித்துக் கொள்ள செல்லும் வேளையிலே இறைவன் கருணையால் நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என்ற ஒரு நல்ல செய்தியோடு நாங்கள் காற்றலையில் சந்திக்கும் வேளையில் நீங்கள் வந்து உறவாடிக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு ஒரு பாடலோடு ஆரம்பிப்போமா?

0: வணக்கம்.
1: சிவகுமாரன் பேசுறேங்கப்பா, நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்ல சுகமாவே.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம்.
1: நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா? நானும் ரொம்ப சுகமாக இருக்கின்றேன்.
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். அழைத்தமைக்கு நன்றி. நேற்றைய தினம் நீங்கள் வந்து வழியடைக்காமல் திரும்பி சென்றீர்கள் இல்லையா?
1: ஆமாங்கப்பா.
0: ஒரு அழைப்பு தான், ஒரு வழி அழைப்பில் தான் நான் பேசிக் கொண்டிருப்பது. அப்போ ஒவ்வொருவர் வந்து பேசிக் கொண்டிருக்கும் போது சற்று தடையாக இருக்கும். நீங்கள் மீண்டும் மீண்டும்
1: அழைக்கிறீங்களா? ஆமா, முயற்சிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது அதன் முதல் கலராக நான் ஒரு பதிவில்
0: இருந்து முதல் தடவையா முதல் மாணாக்கனாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அன்பு நீயராக முதலில் வந்த மகிழ்ச்சிக்குரிய கூறுங்கள். முதலில் உங்கள் பாடலை கூறுங்கள் சிவகுமாரன். என்னென்றால், சில சமயம் அலைவாசல் சரியில்லாமல் இருந்தால் முதல் பாடல் நினைத்து வந்த பாடலை கூறிவிட்டு பின்பு பேசுவோம். கூறுங்கள், என்ன பாடல்?
1: எனக்கு வந்து கருணை இல்லைன்னு கடவுள் வாழும் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்குங்களாப்பா, அந்த பாட்டுங்கப்பா.
0: நல்ல ஒரு பாடல் அந்த பாடல்.
1: அதுக்கான விளக்கங்களும் நான் இப்ப சொல்றேன்ப்பா. அது முன்னாடி காலையில உங்களுடைய செய்திகள் கேட்டேன்ப்பா. காலையில இருந்து நல்ல தெளிவா இருந்துச்சு. இன்னைக்கு மத்தியானம் வரையுமே அருமையா இருந்துச்சுப்பா. எந்த ஒரு தடைகள் இல்லாம இன்னைக்கு வானொலி கேட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா இருக்கும்.
0: ஆமா, அதெல்லாம் நேற்று தினம் 24 மணி நேரம் புனரமைப்பு வேலை நடந்து கொண்டு
1: சரிங்களாப்பா.
0: இவர் மீராமா அவங்களோட தொடர்பு கொண்ட தொழில்நுட்பவியலாளர் எல்லாம் வந்து எல்லா அலைவரிசையிலும் புனரமைப்பு செய்திருக்கின்றது. இப்பொழுது துல்லியமாக நீங்கள் அனைத்து வழிகளிலும் கேட்கலாம்.
1: சரிங்களாப்பா.
0: கூறுங்கள்.
1: அந்த பாடலுக்கான தேவைகளை சொல்லலாமாப்பா?
0: கூறுங்கள், கூறுங்கள்.
1: அப்ப இப்பொழுது நம் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றோம். இருப்பினும் கால சூழ்நிலையை காரணமாக அனைவரும் கொரோனா என்னும் ஒரு தொற்றில் இருந்து தன்னை தானே எப்படி விடுபட்டுக் கொண்டுவது என்று குடும்பத்தில் அனைவரும் யோசனையில் இருக்கின்றோம். இதற்கு முன்பாக நம் பிறந்த நாளாக இருக்கட்டும், தந்தையின் பிறந்த நாளாக இருக்கட்டும், குழந்தைகளுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், தாயோட நினைவு நாட்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட நாட்களில் நம் அன்னை இல்லங்களுக்கு சென்று உணவுகளை நாம் கொடுத்து கொண்டிருந்தோம். அதே போல் பணம் உதவிகளும் செய்து கொண்டிருந்தோம்.
0: நல்லது.
1: இந்த கால சூழ்நிலையில் அனைவரும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இல்லங்களில் இருக்கின்றோம் அரசு உத்தரவுப்படி.
0: ஆமாம்.
1: இந்த நேரத்தில் உணவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த உள்ளங்களுக்கு முடிந்தளவு ஏற்கனவே பண உதவிகள் செய்தவர்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், உதவிகளை நிறுத்தாமல் செய்யுமாறு.
0: நல்ல கடமை, நல்ல கடமை. கூறுங்கள்.
1: அதுக்காகத்தான்ப்பா இந்த ஒரு பாடல். ஏன்னா கருணை இல்லைனே கடவுள் அப்படிங்கிற அந்த பாட்டுக்கான ஒரு வரிகள் தான்ப்பா இது நான் சொன்னது.
0: நல்லபடியும் சிவகுமாரன் நீங்கள் கூறிக்கொள்ற விஷயம், நம்மை போல அடுத்தவர்களுக்கு எங்களை போன்று அடுத்தவர்களும் வாழ வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணம் உங்களை இருப்பதற்கு இறைவன் நிச்சயமாக அருள் தருவார். எங்களால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கும் உதவி செய்து வாழ வேண்டும் என்பதுதான் அந்த குறிக்கோள். அரசாங்கம் எங்களை வீட்டினுள்ளே முடங்கி கிட என்று கண்டிப்பாக கூறுவதன் காரணம் இந்த கொடிய நோயிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்காக. இதனால் அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை, உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் வெளியே சென்று எங்களுடைய எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு இருந்திருக்கலாம் அந்த நோய். நாங்கள் அவரிடம் வாங்கி வந்து எங்கள் வீட்டில் உள்ளேயும் கொடுத்து விடுவோம், அடுத்தவர்களுக்கு பரப்பி விடுற ஒரு நோய் காவியாக நாங்கள் இருக்கக்கூடாது. அந்த நோயை காவி கொண்டு சென்று அடுத்தவர்களுக்கு விநியோகம் செய்பவராக இருக்காமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று. அது மட்டுமல்லாமல் சற்று வெளியே சென்று எங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவதற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் சுய பாதுகாப்போடு சென்று சமூக இடைவெளிகளை அனுசரித்து நெருக்கமாக செல்லாமல் கூட்டமாக செல்லாமல், ஏனென்றால் ஒருவரிடமிருந்து தும்மலோ இருமலோ அவர் செய்யும் பொழுது அல்லது நாங்கள் தும்மும் பொழுது இருமும் பொழுது எங்களுடைய வாயிலிருந்தும் அந்த கிருமி வெளியே போகலாம். இப்ப எங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு இருந்து கொண்டு எங்களுக்கு நோய் தோற்றவில்லை, அதனால் நாங்கள் லாபி தெரிகின்றோம். எங்கள் உள்ளே இருப்பது எங்களுக்கு தெரியாது, சிலவர்கள் இருக்கலாம் இல்லாமலும் விடலாம். அதே போன்றுதான் ஒவ்வொருவரும் ஒரு தும்

வந்த பாடல் சற்று தடுமாற்றமான பாடலாக இருக்கின்றது. அடுத்த பாடலை கேட்போம். வணக்கம் வணக்கம் சிவகுமார்.

0: வரை எங்கு 10ஆம் வகுப்பு வரை படித்த நண்பர்கள் அனைவரும் பொழுது ஒன்று சேர்ந்து 30 வருடங்கள் கழித்து இப்ப ஒன்று சேர்ந்து
1: பழைய மாணவர் சங்கம் அமைத்திருக்கிறீர்கள்.
0: சங்கமாக அமைத்து இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் வந்து கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இப்படி 3 மாவட்டங்களில் இருந்து அந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் அனைவரும் சென்று
1: அந்தந்த மாநிலங்கள்
0: இன்று அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்றவர்கள் அந்த மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு உதவிகள் செய்து கொண்டு வருகின்றார்கள். அப்பா
1: நிச்சயமாக நீங்க தர்ம வழியில் அறம் செய்யும் பொழுது அது நிச்சயமாக உங்களுக்கு பலன் அளிக்கும். சிவகுமாரன், உங்களுடைய எண்ணம் ஈடேற வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த நல்ல எண்ணம், நல்ல சிந்தை உள்ள உள்ளம் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்வாக இருப்பீர்கள் என்று என்னுடைய நம்பிக்கை. தொடர்ந்து உங்களுடைய கைங்கரியத்தை செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் காற்றலையில் வந்து கூறியதை எங்கள் காற்றலையில் இணைந்திருக்கின்ற அனைத்து உறவுகளும் கேட்பார்கள். உலகம் முழுக்க இருக்கின்றார்கள் எங்களுடைய உறவுகள். அந்த உறவுகள் அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டு உங்களுடைய இந்த நல்ல உள்ளத்தை பாராட்டுவார்கள். தொடர்ந்து உங்களுடைய கைங்கரியத்தை செய்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களை செய்ய தூண்டும் மனப்பான்மை உங்களுக்கு இருந்ததை விட்டு நான் நீங்கள் செய்து கொண்டு மற்றவர்களை கேட்கிறேன். சில பேர் தாங்கள் செய்ய மாட்டோம், மற்றவர்களை செய்ய சொல்லி கேட்பார்கள். ஆனால் நீங்களும் செய்து கொண்டு அடுத்தவர்களையும் செய்யும் வண்ணம் தூண்டுவது மிகவும் போற்றக்கூடிய ஒரு விடயமாகும். சிவகுமாரன்,
0: உண்மைங்கப்பா. ஏனென்றால் இன்றைய காலகட்டங்கள் நமக்கு தான், ஏனென்றால் இன்று ஊரடங்கு இன்று முடியுமோ நாளை முடியுமோ இல்ல 10 நாட்கள் ஆகுமோ இல்ல இன்றும் ஒரு 10 நாட்கள் அதிகமாகுமோ என்ற எண்ணத்தில் தான் அனைவரும் இருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைய கால சூழ்நிலையில் நோய் தொற்று அதிகமாக பரவி கொண்டு வருவதாக என்று சொன்னார்கள். இப்பொழுது கணிசமாக குறைந்து விட்டது என்று நார்மலாக சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள்.
1: மறைமுகமான செய்திகள் சிவகுமாரன், உண்மையல்ல. ஏனென்றால் இவர்கள் குறைவு என்று கூறுகிறார்களே தவிர நிச்சயம் நாளாந்தம் கூடிக்கொண்டு போகின்றது. விஞ்ஞானிகளும் அரசியல் தலைவர்களுமே அதற்குள்ளே உடன்பட்டு அல்லல் படுகின்றார்கள். அவர்கள் மக்களை பாதுகாக்கக்கூடிய நிலையில் இன்று இல்லை, அவர்களுக்கே வந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் உணர்கின்றனர், இறைவன் யார் ஆட்சி யார் மேலிடத்தில் இருக்கிறாரோ அவர்களை உணர வைக்கின்றது. பெரும் பெரும் பணக்கார கோடீஸ்வரர்கள் எல்லாம் இப்ப பணத்தை உண்ண முடியாமல் இருக்கின்றார்கள், அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றார்கள், உணர வைத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்று கோடீஸ்வரனும் கோடியிலே இருப்பவனும் ஒரு தாவாரத்திலே இருப்பவன் பிளாட்பாரத்திலே இருப்பவன் மரநிழலில் குடிசை வைத்துக் கொண்டிருப்பவனும் சமநிலைக்கு வந்துவிட்டதுதான். இதுதான் இறைவனுடைய ஆட்டம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு தான். மற்றது இந்த வைரஸ் வந்து காலத்துக்கு காலம் வந்து கொண்டிருந்தது. இது வந்து இப்ப 2 கேள்வி, தானாக உற்பத்தி ஆகினதா உற்பத்தி ஆக்கப்பட்டதா என்ற சர்ச்சையில் இருக்கின்றார்கள். தானாக உற்பத்தி ஆகியிருந்தது என்றால் நாங்களாக அழித்துக் கொள்ளலாம். இது நாங்களாக உற்பத்தி ஆகினதா என்றால் யாரால் அழித்துக் கொள்ள முடியும்? உற்பத்தியாகி விட்டவர்களே அழிக்க முடியாமல் இருக்கும் நிலை இந்த செய்தி அறிக்கைகளை படிக்கும் போது என்னால் உணரக்கூடிய இருக்கிறது. ஒரு பெரிய புலி ஒன்று வருகிறது, அந்த புலியை இந்தாபார் நான் பிடித்து அவிழ்த்து விடுகிறேன், புலி ஓடட்டும் என்று விட்டு திறந்து விட்டால் அந்த புலி அட்டகாசம் பண்ணிக்கொண்டு போகும்பொழுது ஓடிச் சென்று அந்த புலியின் வாலில் பிடித்து இழுத்தார்கள். வாலிலே பிடித்து இழுக்கும் பொழுது புலியை இழுக்க முடியாது, புலி இழுக்கின்றது இவர்களை. இவர்கள் கையை விட்டால் திரும்பி இவர்களைத்தான் கடிக்கும் அந்த புலி. அந்த நிலைக்கு இன்று ஆளாக்கி இருக்கின்றது. ஆனால் பொதுமக்கள் நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம்? நாங்கள் புலியை பிடிக்கவும் இல்லை, இந்த கிருமியை உண்டாக்கவும் இல்லை. அதனால் தான் வீட்டுக்குள்ளே இருங்கள், வீட்டுக்குள்ளே இருங்கள் என்று கூறுகின்றார்கள். முடங்கிக் கொண்டிருங்கள், எந்த நேரத்தில் எங்கே இந்த தொற்றுவேன். இது காற்றிலேயே பரவுகின்ற ஒரு கிருமி. வழக்கத்தில் மனிதன் என்று தோன்றினானோ பூமி என்று ஆரம்பித்ததோ அன்றிலிருந்தே இந்த கிருமிகளும் இருக்கின்றது. வைரஸ் என்ற கிருமி இருக்கின்றது. காலத்துக்கு காலம் அது கோலம் எடுத்து வந்து தாக்கும் பொழுது வித்தியாசமான வருத்தங்களை. ஆரம்ப காலத்தில் இந்த அம்மை நோயிலிருந்து இந்த வைரஸ் தான் தாக்கம். அதன் பின்பு படிப்படியாக வந்த நோய்கள் எல்லாம் ஒவ்வொரு உருவெடுத்து வருகின்ற இந்த கிருமிகளிலே ஆயிரக்கணக்கான கிருமிகள் இருக்கின்றது, விஷக்கிருமிகள். அவற்றுக்கெல்லாம் தடை மருந்துகளையும் கண்டிருக்கின்றார்கள். இது வந்து என்னவென்றால் கொஞ்சம் வீரியம் வாய்ந்தது. இதற்கான மருந்தை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. எத்தனை மாதம் என்று இது செப்டம்பரிலே துவங்கிவிட்டது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்று 8 மாதங்களாகியும் இன்னும் தடை மருந்து காணவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னும் ஒரு வருடம் பிடிக்கும் என்று. அடுத்தது இந்த அரசியல் போட்டி, பெரிய வல்லரசுகளுக்குள்ளே போட்டி, யார் முந்துவது என்ற போட்டி, இப்படியான விடயங்கள் மக்கள்

0: பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். மனிதா, இந்த பூமி உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, சகல ஜீவராசிகளுக்கும் சொந்தம். நீ உனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று ஆறு அறிவு படைத்த நான் என்று ஆணவம் கொண்டு ஆகாயம் வரை சென்று எல்லாவற்றையும் நீ அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றாய். சற்று அமைதியாக இருந்து சிந்தித்துக் கொள் என்று சொல்லி நாடகம் நடத்துகின்றார். படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல் என்ற கைங்கரியம் ஐந்தொழிலே சற்று அழித்தல் தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார். பஞ்சமா பாதகங்களில் சென்றவர்களை ஒரு நீரான கோட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்ற எடுத்துக்காட்டாக இந்த முயற்சினர். நாங்களும் இப்பொழுது யதேச்ச அதிகாரமாக போலீசார் தடியடி கொடுக்கின்றார்கள். இவர்கள் என்ன வீட்டுக்கு இருக்க பண்றேன், நான் வெளியே போகத்தானே என்று அடாவடித்தனம் பண்ணிக்கொண்டு வெளியே போனா அவர்களுக்கு நிச்சயமாக இந்த கிருமி கற்றுக் கொடுக்கும். அடக்கமாக இறை சிந்தையோடு, உங்களை போன்ற தர்ம சிந்தனையோடு அறவழியில் எவர் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நல்லது சிவகுமாரன்.
1: கடவுள் உங்களுடன் கதைத்தது மிகவும் மகிழ்ச்சி. இருப்பினும் நான் ஒரு சிறு கதைகள் ஒன்று சொல்லலாமாப்பா?
0: கூறுங்கள்.
1: ஒன்று இல்லையாப்பா, சின்ன கொஞ்சம் குறைவான இந்த இடத்தில் கதையை கூறுகிறேன். ஒரு இறைவன் முதலில் ஒரு பெரிய பணக்காரன் சொல்கிறார், இறைவா எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது, நான் என்ன செய்வது என்று இறைவனிடம் கேட்கின்றார். அதேபோல் ஒரு இவர் ஒரு முதலில் கேட்டவர் கோடீஸ்வரர், இரண்டாவது கேட்பவர் லட்சாதிபதி, இறைவா என்னுடைய தொழில்களில் நஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது, நானும் கடனில் இருக்கேன், என்ன செய்வது இறைவா என்று அவரும் பூஜை செய்கின்றார். பின்பு நடுத்தர மாணவன், என்னை போல் நடுத்தர மாணவன், இறைவா நான் என்ன செய்வது, எனக்கும் குடும்ப சூழ்நிலை காரணமாக நானும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றார். கையளவு ஒரு வேளைக்கு உணவுகளை உண்கின்ற ஏழை மனிதனும், இறைவா எனக்கும் ஒரு கையளவில் தானே எனக்கு கோயிலில் பிரசாதம் கிடைக்கிறது, என்ன செய்வது என்று இறைவனை வேண்டுகின்றார்கள். இப்படி நான்கு பேரும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள், ஒரு நாள் நீ என்னிடம் வரமாட்டாயா இறைவா என்று. நான்கு பேருடைய குறைகளையும் இறைவன் கேட்பதற்காக ஒரு நாள் பூமியில் வருகின்றார். முதலில் கோடீஸ்வரனிடம் சொல்கின்றார், உனக்கு கஷ்டம் என்று என்னிடம் கூறியதை நான் அறிந்தேன், உனக்கு எந்த அளவு கஷ்டங்களோ, நீ வைத்திருக்கின்ற ஒரு வாகனத்தில் உனது கஷ்டங்களை போட்டு நான் சொல்கின்ற இடத்திற்கு வருமாறு சொல்கின்றார் இறைவன். கோடீஸ்வரரும் இவர் சொன்னதை கேட்டு இறைவன் சொன்ன இடத்திற்கு வாகனத்தில் இவருடைய கஷ்டங்களை மூட்டை மூட்டைகளாக கட்டிக்கொண்டு அங்கு செல்கின்றார். அடுத்து லட்சாதிபதி, அவரிடம் கேட்கின்றார், நீ உனது சிறு வாகனத்தில் உனது கஷ்டங்களை மூட்டைகளாக கட்டி நான் சொல்லும் இடத்திற்கு கொண்டு வா என்று சொல்கின்றார். உடனே நடுத்தரம், என்னை போல் உள்ளவரிடம் கடவுள் தோன்றி உனது வேண்டுதலை நான் கேட்டேன், உனது கஷ்டங்களை நீ வைத்திருக்கின்ற கைப்பையில் உனது கஷ்டங்களை வைத்து நான் சொல்லும் இடத்திற்கு வா என்று கடவுள் ஆணையிடுகிறார். அதேபோல் கோயிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிடும் அவரிடம் சென்று
0: அவரிடம் கூறுகின்றார்.
1: அவர் சொன்னதை கேட்டு இறைவன் அங்கும் செல்கின்றார், உனது கஷ்டத்தை நீ உள்ளங்கையில் வைத்து என்னிடம் கொண்டு வா என்று சொல்கின்றார். நான்கு பேர்களும், முதலில் கோடீஸ்வரன், அடுத்து லட்சாதிபதி, அடுத்து நடுத்தர மக்கள், கடைசியில் கையில் தானம் வாங்கி சாப்பிடுகின்றவர், இந்த மூன்று பேர்களையும் பார்க்கின்றார். ஆஹா, கோடீஸ்வரருக்கு வண்டி அளவில் கஷ்டம், லட்சாதிபதிக்கு அதோட சிறிய கஷ்டம், நடுத்தரமாக இருக்கின்றவருக்கு பையளவு கஷ்டம், நமக்கு உள்ளங்கையில் தான் கஷ்டம். கோடீஸ்வரனாக இருப்பவரும் இன்று கஷ்டப்படுகிறார், லட்சாதிபதியாக இருப்பவரும் இந்த நேரத்தில் கஷ்டப்படுகிறார், நடுத்தர மக்களும் இன்று கஷ்டப்படுகின்றார், கஷ்டங்கள் அனைவரையும் இன்று படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது என்று அவரே உணர்ந்து சொல்கின்றார். இப்பொழுது கடவுள் நான்கு பேரையும் பார்த்து உனது கஷ்டங்களை நீயே நிறைவேற்றி செய்து கொள் என்று சொல்வதை போல்
0: நான் என்று இறைவன் எங்களுக்கு கஷ்டத்தின் மேல் கஷ்டம் என்று எல்லோரை உணர வைக்கின்றார் இல்லையா சிவகுமாரன். நல்லதோர் கதை கூறுவீர்கள், நல்ல கதை எல்லோரும் கேட்டிருப்பார்கள். அடுத்த அழைப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கட்டளையில் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. அத்தோடு உங்கள் பாடல் இன்று உங்களுடைய பாடல் வந்து வளமை போல கதம்பம் நேரலை நேயர்கள் விருப்பம் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. இந்த பாடல்கள் அத்தனையும் அங்கு பாடல்களாவது நீங்கள் தொடர்ந்து வானொலியை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்கள் தர்ம சிந்தையில் இருங்கள், அறம் தாங்கி நடங்கள். அறம் தாங்கியில் இருப்பவர்கள் அறம் தாங்கி அறத்தின் வழி செல்லுங்கள். வாழ்த்துக்கள் என்று கூறிக்கொள்கிறேன்.
1: மிக்க மிக்க மகிழ்ச்சி. அப்பா உங்களுடன் உரையாடியது மனதளவிலும் உள்ள தளவிலும் மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி சிவகுமார். நன்றி நன்றி நன்றி. அவர் சிவகுமாரன் வந்து சிறிது தன்னுடைய தர்ம சிந்தனையும் அறம் தாங்கியில் வாழ்வதால் அறத்தை பற்றியும் கூறி சென்றார். அனைவரும் கேட்டிருப்பீர்கள் அன்பு உறவுகளை. இது மொன்றியல் தமிழ் வானொலி. இப்பொழுது நேரம் 9:30 போகின்றது. உங்களுக்கு இரவு நேரம், எங்களுக்கு 12 தொட இருக்கின்றோம். நண்பகலை பகலில் வெளியே வெளிச்சமாக இருக்கின்றது. ஒரு பாடல் ஒன்றுக்கு செல்வோமா? அழைத்திருந்தீர்கள் அன்பு உறவுகள், இருவர் அழைத்தீர்கள், இருவரும் நீங்கள் அழைப்புக்கு வரலாம். இப்பொழுது பாடல் ஆரம்பிக்கும் போதே வரும் அன்பு உறவை ஏற்றுக்கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் மகாலிங்கம், எப்படி இருக்கிறீங்க? மானா மானா மானா மானா வணக்கம்
1: மல்லிய மகாலிங்கம்.
0: மானா
1: டைப் படிக்கும் போது
0: அதான் மானா மானா
1: இல்லையம்
0: மானா மானா
1: மானா
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கோம் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக. நேற்றைய தினம் நீங்கள் வந்தீர்களா? வந்தீர்கள் என்ன இணைந்தீர்களா? வந்து மகாலிங்கம் மகாலிங்கம் வராமல் கதம்பம் சோபிக்காது தானே.
1: மூன்றாம் நம்பரா என்னமோ
0: வந்தீர்கள் வந்தீர்கள் வந்தீர்கள் வந்தீர்கள்.
1: இப்போ ஒருத்தர் கதை சொன்னார் இல்லையா?
0: ஆமா.
1: அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஜோக்கு
0: படிச்சேன்.
1: ரொம்ப பேரு பக்கத்து வீட்டுக்காரன் அழியணும் அழியணும்னு வேண்டிப்பான், ஆனா இப்பதான் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறான். ஏன்னா அவனுக்கு கொரோனா வந்துட்டுனா இவனுக்கு வந்துருங்கிறதுனால
0: அவனுக்கு
1: கொரோனா வராம
0: பார்த்தீர்களா? இதுதான் படிப்பன, இதுதான் படிப்பன, காலத்தால் படிக்கின்றோம். நல்லபடியா மகாலிங்கம்? நல்லபடியா. அடுத்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்க முதலில் பாடல் என்னவென்று கூறிவிட்டு பின்பு பேசலாம். பாடலை கூறுங்கள். நீங்க நினைத்து
1: செல்வம், செல்வம்ங்கிற படத்துல அது வந்து எங்க ஊர்ல எடுத்ததுயா, எங்க ஊர்லயும் எடுத்தாங்க. கே எஸ் பிரபாகரன் டேஷன், அதுல சிவாஜி கே ஆர் விஜயா நடிச்சிருப்பாங்க.
0: தெரியும் எங்களுக்கு, எல்லோருக்கும் தெரியும் செல்வம் படம். கூறுங்க பாடலை கூறுங்க.
1: அந்த அந்த படத்துல வர்ற பாட்டு
0: என்ன பாட்டு?
1: நான் உனக்காகவா என்னை காணவா, என்னில் உன்னை காணவா வாவா எனக்காகவா. தாராபுரம் சுந்தரராஜன் பாடினது அருமையா இருக்கும்.
0: அந்த பாடல் தான் ஒரு திரைப்படத்தில் முதல் பாடின பாடல், தாராபுரம் சுந்தரராஜன்.
1: ஆமா,
0: அவர் ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழக சங்கீத விரிவுரையாளர். அவருடைய சாதாரணமானவர்கள் கலை உலகத்துக்கு வரையில் அது உயர்ந்த இதுல மகாலிங்கம். அவரும் கலையிலே அவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சங்கீத பிரிவிலே ஒரு விரிவுரையாளர். இந்த தாராபுரம் சுந்தரராஜன் 2-3 பாடல்கள் பாடி இருக்கின்றார்கள். அந்த பாடல்
1: குறைவான பாடல் தான் பாடி இருக்காரு.
0: அவர் சந்தர்ப்பம் கிடைத்தது, நல்ல பாடல், நல்ல குரல், நல்ல அழகாக பாடியிருந்தார் அந்த பாடல். மற்றபடி உங்களுடைய ஆன்மீகங்களை படி சொல்கின்றது.
1: வழக்கம் போல சில அண்ணா கோயிலுக்கு போக முடியல, அதனால வீட்லயே வந்து சாமி கும்பிடுற மாதிரி நிலைமை.
0: அந்த நிலைமைக்கு வந்து
1: இப்ப கோயில் உள்ளார விட மாட்டாங்கிறாங்க.
0: தொற்று
1: மட்டும் இல்ல, அத்தனை பேரும் உள்ளார வர
0: ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு வாரம் போறாருன்னா அதுக்கு பின்னாலே அவர் ஏன் போறாருன்னு தெரியாமல் பின் தொடர்ந்து போயிடுறாரு.
1: இந்த தடை வந்ததுக்கு பிறகு மூணு பிரதோஷம் வந்தது, தேய்பிறை பிரதோஷமும் வந்தது, சனி பிரதோஷம் வந்தது. அதாவது பிரதோஷத்திலே சனி பிரதோஷம் வந்து பெரிய உயர்வான்னு நினைப்பாங்க. அந்த தனி அந்த சனி பிரதோஷம் அன்னைக்கு தான் முத தடை வந்தது. அப்படி இருந்தும் நான் வழக்கமா போறதுனால என்னை மட்டும் விட்டாங்க. அது என்னன்னா பெரிய இஷ்யூ ஆகி மகாலிங்கம் மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து ஊருங்கனால ஊர்காரங்களும் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அவரு மட்டும் வந்தாரு, நான் என்ன மட்டும் உள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கு அதுல உள்ள கணக்கு புள்ள சொல்லி என்னையா இது மாதிரி பண்ணிட்டாங்க, இது மாதிரி சொல்றாங்க ஏன்னா சரிண்ணா அப்புறம் விடல. அப்புறம் பக்கம் அடுத்த அடுத்த வாரமும் நான் போய் உள்ளார வரணும் என்ன பார்த்துட்டு சரி வாங்க வந்து கதவை சாத்திட்டு உள்ளார நாங்க இருந்தோம். அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருந்ததுனால இப்ப வந்து நான் போவேன் நேரா வாசல்ல இருக்கிற கோபுரத்தை பார்த்துட்டு நான் கும்பிட்டுட்டு நான் பார்த்தா நேரா வந்துடுறது.
0: ஏனென்றால் மாலிகம் அந்த தெய்வம் அந்த சுவாமி எங்கள் மனதிலே இருக்கின்றார். எங்களோட உடல் தான் கோவில், உள்ளம் தான் கோவில், அதுல வந்து இருப்பார் சுவாமி. நீங்க அங்கே சென்றுதான் வணங்க வேணும் இல்லை, நீங்க அந்த அதோட நீங்கள் வீட்டில் இன்னும் அதை செய்து கொள்ளலாம். ஏனென்றால் மற்றவர்கள் கேட்பதற்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது அல்லவா?
1: ஆமா, நம்மளால வந்து அது சிரமம் இருக்க கூடாது. அந்த ஐயருக்கோ அங்க வேலை செய்யற பணியாளருக்கோ எந்த விதமும் தொந்தரவு வந்துடக்கூடாதுன்னு நான் இப்ப போறது இல்ல. அப்படியா இருந்தாலும் வாசல்ல இருக்கிற பிள்ளையாரும் முருகனையும் கும்பிட்டுட்டு வந்துருவேன் நான்.
0: அது போதும், அது போதும். உங்களுக்கு வீட்டுல இருந்து படிப்பாக ஆறுதலா உங்களுக்கு போதிய நேரம் இருக்கு. உங்களோட பிரார்த்தனைகள், உங்கள் பாடல்கள், படிப்புகள் வீட்டுல இருந்து உங்களுக்கு அம்மனையும் பிள்ளைகளோடு சேர்ந்து செய்தாலும் அது பெரும் புண்ணியமும் உங்களுக்கு எல்லோருக்கும் பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். எல்லோருக்கும் துன்பம் இருக்கிறது, அடுத்தவர்கள் துன்பப்படும்படியே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இல்லையா?
1: ஆமாயா.
0: குறுங்கள்
1: அந்த பாட்டு வந்து அதுல இந்த விரச வருது, விரச பாடல்லாம் வருது. ஆனா அது
0: விரசம் பெறுங்க, விரசம் பெறுங்க
1: நிறைய. ஏன் இது அது வந்து விரச பாடல் தான். அதாவது மனைவி
0: விரசம் இல்லையா? அது விரசம் இல்லை, விரகம். அவர் விரகதாகத்துடன் இருவரும் பாடுவது. விரசம் வேறு, விரகம் வேறு. நல்லது. அவர்கள் இருவரும் ஒருவரை அடைய முடியாமல் விரகதாகம் கொண்டு அழைக்கின்றார்கள். நீராட நதியா இல்லை, நீராட நதியா இல்லை. நதி இருக்கின்றது, நீராடுவதற்கு இருக்க ஆட முடியாமல் இருக்கின்றது. கலந்துறவாட முடியாமல் இருக்க என்றால் அங்க உள்ள அந்த கதை அம்சம் அப்படி கொண்டு போ. ஆனா இருவருக்கும் தாகம் இருக்கின்றது ஒருவருக்கு. அது அந்த பாடல் தான், அந்த பாடல் நல்ல ஒரு பாடல். வாகனத்திலே அவர் வருவது சொல்ற பாடல். இறுதியிலே அந்த ஆணையை வைத்து இருவரும் பிரிந்து போற மாதிரி நல்ல ஒரு திரைப்படம், நல்ல கதை அம்சம்.
1: ஜாதகம், ஜாதகம் பார்க்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு வலியுறுத்துறதுக்கு ஒரு
0: ஜாதகம் பார்க்க கூடாதுன்ற அல்ல, ஜாதகத்தை நம்பி இருக்கும் சரங்களை சாதகமாக எனக்கு சாதகமாக வரக்கூடிய மாதிரி அந்த ஜாதகத்தை படிக்கிறது. அதுதான் ஜாதகம் இப்படி என்று சொல்ல முடியாது. ஜாதகத்தை எனக்கு சாதகமா இருக்கக்கூடிய மாதிரி அந்த வில்லன் பண்ணுகிறான். அதான் அந்த கதையோட்டம். ஒரு சிலர் அப்படித்தான. ஒரு சிலர் அடுத்தவருக்கு துன்பம் பெற வேண்டும் என்று சில சந்தர்ப்பங்களை தங்களுக்கு சாதகமாக பாவித்துக் கொள்வது நல்லது. மகாலிங்கம் நல்ல ஒரு விடயத்தை கூறுகிறது. அந்த காலையில் நீங்கள் அந்த விகட துணுக்கு அடுத்த வீட்டுக்காரன் நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் வேண்டி நல்லொரு கருத்தை கூறுகிறீர்கள். ஏனென்றால் அடுத்தவர் நன்றாக இருந்தால்தான் நாங்கள் நல்லாக இருக்கிறோம். முன்பு அப்படி இல்லை, என்னை விட அவர் நல்லா வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டவர்கள் இப்பொழுது அடுத்தவர்களும் நலமாக இருக்க வேண்டும். ஏன் இப்பொழுது பாருங்கள், நாங்கள் உலக நாடு எல்லாத்தையும் யோசிக்கிறோம் தானே. அந்த நாட்டில் எப்படி, இந்த நாட்டில் எப்படி, ஐயோ அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம் தானே. இதைத்தான் இறைவன் வலியுறுத்துவதற்காக இப்படியான சந்தர்ப்பங்களை கொண்டு வாரது.
1: அதே மாதிரி அமெரிக்கா காரணம் நம்ம எல்லாம் எவ்வளவு முட்டாள்தனமா ஆக்கி நான் தான் முதலாளிங்கிற மாதிரி உலக நாடுகளுக்கு ஒரு வல்ல ஒரு வெறியனா வந்தான், வல்லவனா வந்தான். ஆனா அவனே வந்து நான் வல்லவன் இல்லைங்கிற நிரூபிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நிலைமை அவங்ககிட்ட, நம்ம கிட்ட கையேந்திர அளவுக்கு ஆயிடுச்சு.
0: அமெரிக்கன் மட்டுமில்ல, எல்லா நாடுகளும் எல்லா நாடும் அவனை பந்தம் பிடிச்சு தூக்கி வச்சு அவன்கிட்ட வாங்கினது உண்டுதான். அதை மறக்க கூடாது. அவன் அப்படி அப்படி வரக்கூடியதா இருந்தது என்றால் அடுத்தவர்கள் கொடுத்த விடம். இவன் இழிச்ச வாயன் அவன் இழிக்க வைத்து விட்டான், இவனுக்கு மாளிய மனம் மாத்தி விட்டான். இதுதான் நடந்தது. அவன் உயிரா வாராதுக்கு நாங்கள் எங்களை துச்சமாக மதிச்சு கொண்டு அவனைத்தான் பெரிதை நினைச்சு அடுத்தவனுடைய இதெல்லாம் அரசியல் விடயங்கள். நல்லது மகாலிங்கம், ஒருவருக்கு ஒருவர் தீங்கு செய்ய முடியாது. இறைவன் ஒருவன் இருக்கின்றான். நீங்கள் கொண்ட கருத்தின்படி எவன் ஒருவன் தீங்கிழைக்கின்றானோ அந்த பஞ்சமா பாதகங்கள் இருக்கின்றனோ அவன் நிச்சயமாக பெறுபொரு அடைவான் என்பதுதான் நியதி இல்லையா மாலிங்கம்? நல்ல விடயம். நல்லொரு பாடல் கேட்டிருக்க, எனக்கு விருப்பமான பாடலும் அது, நல்லொரு பாடல் கேட்டிருக்கிறீர்கள். பாடல் காற்றலைக்கு வர மகிழ்ந்திரோ. நலமாக இருங்கள், வளமாக இருங்கள், மகிழ்வாக இருங்கள்.
1: சந்தோஷம், சந்தோஷம்.
0: நல்லது, நல்லது. அடுத்த உறவு காற்றலைக்கு வந்த உறவு வரல, ஓடி வாருங்கள். நீங்கள் வந்த இடத்தில் வழி தடைபட்டு இருந்ததால் அழைக்க முடியவில்லை, உங்களால் அழையுங்கள். இப்பொழுது கனடாவில் நேரம் சந்தோஷமாக மகிழ்வாக நண்பகல் 12 மணியை தாண்டி விட்டது. நாங்கள் பாதி பொழுது கடந்து விட்டோம். நீங்கள் முழு பொழுதையும் கடந்து இரவு நித்திரைக்கு செல்ல வேண்டும் நேரம், இரவு போஜனம் அருந்தி சயனிக்க போகும் நேரமாகின்றது. நீங்கள் இன்றைய புதன்கிழமை இரவு நேரத்துக்கு சென்று விட்டீர்கள். நாங்கள் இப்பொழுதுதான் மிரட்டி கொண்டு வருகின்றோம் இரவு நேரத்தை பிடிப்பதற்கு. இப்ப பகல் நேரத்தில் இருக்கின்றோம், இன்னும் 6 மணி நேரத்தில் நாங்களும் இரவு நேரத்தை ஆண்டி விடுவோம். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கதம்பன் நிகழ்வுகள் வந்து உங்கள் உங்கள் கருத்துக்களை பதிந்து கலந்துரையாடி செல்லும் பொழுதிலே அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். ஓடி வாருங்கள், இப்பொழுது வழி தடையின்றி இருக்கின்றது, நீங்கள் இலகுவாக வரலாம். இந்த வேளையில் ஒரு பாடலை கேட்போமா?

0: அடுத்த மல்லியம் வருகின்றது. வணக்கம் மானா ராணா.
1: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்க சார்?
0: நான் நலமாக இருக்கின்றேன் மானா ராணா. ஆரம்பத்தில் சற்று தரமாற்றங்கள் எங்களுக்கு, மல்லிகம் பண்ண உடனே ரவியை வருவார்
1: போட்டாச்சு.
0: ஆமா, வந்து பாருங்க, நல்ல அழகாக அவர் வந்து நல்லதோர் கருத்தை கூறிவிட்டு சென்றார் மகாலிங்கம்.
1: வெளியில போய் கும்பிட முடியாத ஒரு சூழ்நிலை, வீட்டிலேயே படங்கள் எல்லாம் வச்சு அத வந்து நம்ம மனசார உள்ள ஒடுக்கி நம்ம பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்ப கொடுத்துருக்காங்க. வெளியில போகாத அளவுக்கு வீட்டு உள்ளே இருந்து அந்த வெளியில போடுறத விட வீட்டுல கும்பிடும் போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமான ஒரு பக்தியோட அந்த பாடலோட நிகழ்ந்து பாடி அதுல வள்ளலார் ஐயா வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சில பாடல்கள் எல்லாம் கொடுத்து காலை மாலை இரவுல பாட சொல்லி அத வந்து மனசுல அந்த நெகிழ்வு வர்ற மாதிரி எல்லாம் சில ஒரு பாடல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நேற்று கூட நம்ம ரேவதி அம்மா கூட ஒரு அந்த திருப்பூர் பாடுறது ரொம்ப அருமையான எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா பாடுறது பாடுறது நல்லா இருந்தது. அதனால அந்த வகையில இன்னைக்கு நான் வல்லார் பாட்ட கூட இன்னைக்கு ஒரு பாடலாம் கூட எனக்கு ஒரே ஆசை வந்தது.
0: நல்லபடியா வீட்டிலேயே நீங்கள் அப்படி செய்யும் பொழுது ஒரு நன்மை இருக்கின்றது. என்னவென்றால், நீங்கள் கோவிலே சென்று அதை நீங்கள் பாராயணம் செய்யும் போது, கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது, அங்கு உள்ளவர்கள் எல்லோரும் கேட்கின்றார்கள். உங்கள் வீட்டில் உங்களோட குழந்தைகள் மனைவிகள் நீங்கள் உள்ளம் நெகிழ்ந்து அதை பாடும் பொழுது அவர்களும் உணர்கின்றார்கள். வீட்டில் உள்ளவர்களும் வீட்டில் உள்ளவர்களும் அதை கடைபிடிக்க முற்படுவார்கள். நீங்கள் ஓதுவதோடு அல்லாமல் அதை நீங்கள் கடைபிடித்து சென்றால் உங்களை பின்தொடர்ந்து உங்கள் மனைவி மக்கள் உங்களோட உறவினர்கள் வரும்பொழுது போல ஒரு சிறப்பாக இருக்கும். அது ஒரு
1: மனசுல வந்து அந்த நம்ம பாடி படிக்கிறது அவங்க மனசுல வாங்கி அவங்களுக்கும் ஞாபகம் அந்த பாட்டில் அவங்களுக்கும் மனசுலயும் பதியுது.
0: நிச்சயமாக தெரியாதவை கேட்பார்கள், நீங்கள் அவருக்கு கூறிக்கொள்வீர்கள், நீங்களே அதை வழி நடத்துறதற்கு அது ஒரு வழி, அது ஒரு முன்மாதிரியாயிரும். எங்க அந்த அதை வள்ளலார் பாடல் என்று கூறினீர்கள், அதை பாடுங்கள்.
1: தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், பாயார வாழ்த்துகின்றோர் மனதமர்ந்த தெய்வம், பாயார வாழ்த்துகின்றோர் மனதமர்ந்த தெய்வம், மலரதியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்திணிக்கும் தெய்வம், காயாது கனியாகி கலந்திணிக்கும் தெய்வம், கருணைநிதி தெய்வம் மற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமக தெய்வம், சேயாக என்னை

0: தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம். அந்த நெகிழ் வர்றதுக்காக
1: இனிமை இனிமை அந்த கருத்து தாயாகி தந்தையாகி சேயாகி குழந்தையாகி
0: ஆமாப்பா
1: சிற்சபையில் நின்றாடும் சிற்சபையில் நின்றாடும் திருநடனம் புரிகின்ற அந்த தாண்டவம் செய்கின்ற திருநடனம் புரிகின்ற நடராஜ பெருமான் அந்த தெய்வத்தை தான் அங்கு கடைசி ஒளியாக வரும் தெய்வம் என்ற அருமையாக எடுத்துக்கொண்டு வந்திருக்க அந்த வரிகள் நல்ல வரிகள் அந்த வரிகள். அதை நீங்கள் வீட்டிலே
0: நிறைய விளக்கங்கள்
1: மெய்யுருக பாட வேண்டும் எல்லாம் தெய்வம் தெய்வ சக்தி இல்லாமல் எங்கும் காணலாம் தாயாக தந்தையாக பிள்ளையாக எங்களோடு எங்களோடு தான் இருக்கின்றார். நாங்கள் ஆலயத்தில் சென்றுதான் அவரை அறிய வேண்டும் என்று வீட்டிலேயே அந்த மனைவியின் கடமைகள் பிள்ளைகளின் மழலைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வழிகாட்டியாக இருக்கலாம் வீட்டிலே இதை செய்வதால் உங்களோடு புனிதமடைகின்றது மகாலிங்கம். ஆரம்பத்தில் மகாலிங்கம் வந்து பாடி காட்டியிருந்தார் ஒரு தடவை இந்த வள்ளலாருடைய வரிகளை தாங்கள் அங்கே சென்று பாருங்க.
0: ரெண்டு பேருமே அந்த வள்ளலாருடைய அந்த சன்மார்க்கத்தில் இருக்கிறோம் போய் தரிசனம் பண்ணுவோம். ரெண்டு மாசம் போறதுக்கு வழி இல்ல அப்படிங்கறதுனால உள்ளூர்லயே சாமி டெய்லி கும்பிட்டு இந்த மாசமும் போறதுக்கான வாய்ப்பு இல்ல இருந்தாலும் அடுத்த மாசம் தான் நல்ல ஒரு சன்மார்க்கத்துல நல்ல ஒரு புலன்களுடைய கட்டுப்பாடு ஜீவ ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் எல்லா ஒழுக்கமும் கடைபிடிச்சு மனிதன் வாழ்ந்தால் நிச்சயமாக இறைவனை சென்று அடையலாம் என்ற கருத்துக்கு சன்மார்க்கம் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குப்பா.
1: அதனால் தான் அப்படி வாழ்ந்தபடியால் தான் இன்று வள்ளலார் போற்றப்படுகின்றார். அவருடைய போதனைகள் கடைபிடிக்கப்படுகின்றது நல்வழி செல்கின்றார்கள். ஆரம்பத்தில் மகாலிங்கத்தோடு நான் பேசும் பொழுதும் வந்த ஆரம்ப காலங்களிலே அவரும் இதை பற்றி எடுத்து கூறியிருந்தார் அந்த பெருமைகளை பற்றி. நிச்சயமாக நீங்கள் அந்த வழியில் பின்பற்றி செல்வது ஒரு பாராட்டக்கூடிய விடயம். உங்கள் வீட்டிலே புனிதமடையும் உங்கள் வீடு புனிதமடையும் நல்ல விடயம்.
0: என்ன பாடல் மாசம் மாசம் எனக்கு வந்து இந்த எந்த பாடல் கொடுங்க ஆனந்த ஜோதியிலிருந்து காலமகள் கந்திரப்பால் சின்னையா நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா நாலு பக்கம் வாசல் உண்டு சின்னையா அதில் நமக்கும் வழி இல்லையா என்னையா. அந்த பாட்டுங்க
1: அருமையான பாடல். இந்த பாடலை கேட்டு தென்னகத்து திரைப்பட துறையிலேயே சில பேர் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். தோல்வி அடைந்த வேளையில் இந்த பாடலை கேட்டு மீண்டும் அவர்கள் காலடி எடுத்து காலமகள் அந்த காலம் கனியும் வரை நாங்கள் பார்த்துக் கொண்டு போடும் அது நல்ல பாடல் அந்த பாடல். அதோட இல்ல உருக்கமாக பாடப்பட்ட பாடல் அந்த பாடல் பாடலை கூறிவிட்டதும் மறந்து போகாமல் கூறிவிட்டீர்கள். இப்பொழுது எப்படி இருக்கின்றது வானலை வானலை துல்லியமாக கேட்கின்றதா
0: வானலை ரொம்ப தெளிவா இருக்கு. பழைய ஆப்லயே பேசுனா இன்னைக்கு பழைய ஆப்லயே பேசுறேன் நல்ல தெளிவா நல்லா எந்த குறவரப்பு இல்லாம தெளிவா இருக்கு.
1: உங்கள் அதிபர் 24 மணி நேரம் தூக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் இந்த தொழில்நுட்பவியலாளர்களோடு இணைந்து அவங்களை போட்டு வேலை வாங்கி எல்லாம் செய்து எடுத்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ரொம்ப கவலையா இருந்தது எங்களுக்கு அதற்காக
0: தற்காலிகம்
1: சரி துல்லியமாக இனி எல்லாம் கேட்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்பொழுது தெளிவாக கேட்கின்ற ஒருவரும் எனக்கு ஒரு கம்ப்ளைண்டும் வரவில்லை நன்றாக
0: இருக்கின்றது.
1: அடுத்து உங்க காலநிலை எப்படி இருக்கு உங்களுக்கு
0: காலநிலை எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. வெயில் அந்த அளவுக்கு சித்திரை வெயில்ங்கிறது ரொம்ப அதிகமா இல்ல ஓரளவுக்கு மீடியமா இருக்கு. மானம் வந்து மழை வர்றதுக்கான அறிகுறியோட டெய்லி மிக்கல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு.
1: ஓ எங்களுக்கும் சற்று வெப்பமாக இருக்கின்றது ஆனால் வெளியே ஜாக்கெட் இல்லாமல் போக முடியாது. வெயில் தான் லேசாக பிரேக்கர் போடத்தான் வேணும் மேலே தனியா சட்டையோட போக முடியாது எங்களுக்கு.
0: ஓஹோ
1: காற்று குளிர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சரியான வெப்பத்தை எங்களுக்கு வருவதுன்னா ஜூன் மாதம் வர வேணும். ஜூன் மாதம் வந்தால் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மட்டும் அந்த 3 மாதம் தான் உச்ச வெயில் இருக்கும். அதன் பின்பு குறைந்து கொண்டு போயிடும். இப்பொழுது அவ்வளவு பெரிய இப்ப வெளியால நாங்கள் ஒரு வெளியில போனால் காற்றோட வந்து சரியான குளிராயிருக்கு அந்த குளிர் தாங்க முடியாது. அப்ப அதற்காக ஆகலும் பெரிய கடுமையான ஜாக்கெட் தேவையில்லை லேசான ஜாக்கெட்டோட போகக்கூடிய இருக்கும்.
0: எங்களுக்கு வந்து அந்த வெயில் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வெயில் ஆரம்பிக்குது. அப்பாங்க
1: இந்த 3 மாதம் தான் எங்களுக்கு இந்த 3 மாதம் எதிர்பார்க்கும்
0: ஜூலை ஆகஸ்ட்
1: 3 மாதத்திலும் ஒரு சில நாட்கள்லாம் கடுமையான வெப்பமாக இருக்கும். மற்றபடி அந்த நேரம் ஜனங்கள் எல்லாம் வெளியேறி சென்று உலாவுவார்கள். இந்த வருடம் அப்படி செய்ய முடியாது. இப்பொழுதே வெளியிலே ஜனங்களை காணவில்லை. இல்லாடி இந்த நேரத்திலே வெளியிலே சிறார்கள் எல்லாம் ஓடி திரிவார்கள். சின்ன ஏகதையும் போட்டு வண்டி ஓடிக்கணும். யாரும் வரையில அது எல்லோருக்கும் பயங்கரமான சட்டம். எங்களுக்கு எல்லாம் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. எங்களுக்கு எனக்கு பக்கத்து வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியாது.
0: ஆமா ஆமா, அந்த அளவுதான் இருந்தது. இப்ப கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் மத்தியானம் வரைக்கும் போறது அப்படிங்கறதுனால கொஞ்சம் எல்லாரும் போய் எல்லாரும் வாங்குறதுனால கொஞ்சம் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் கொஞ்சம் நடமாட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் கடைபிடிக்கிறாங்க. எல்லாம் ஓரளவுக்கு இருக்கு. முடிஞ்சு போயணுங்கிறதுதான் எங்களுக்கு வேண்டுதல்.
1: இந்திய இலங்கை மண்ணிலே வந்து இயற்கையான மூலிகை தாவரங்கள் உண்டு. அந்த மூலிகைகள் எங்களை காத்து கொண்டிருக்கின்றன. அந்த மூலிகைகளையும் வெட்டி அழித்து வியாபாரத்துக்காக அதை வெட்டி அழித்து வியாபாரிகள் பல நாசம் செய்து விட்டார்கள். ஆனால் அந்த இயற்கை மொழிகளும் எங்களை காத்துக் கொண்டிருக்கின்றது ரவி.
0: ஆமாப்பா, அதனாலதான் ரொம்ப அதிக பாதிப்பு இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கு.
1: மகன் மகள்வாக இருக்கிறாரா?
0: நல்லா இருக்காப்பா. டெய்லி பேசிட்டு இருக்காப்ல. எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாம் சாப்பாடு எல்லாம் அவங்களே கொடுத்துடுறாங்க. அந்த மீட்டிங்ல பேசினது தொட்டு அப்புறம் நம்ம நிலைமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த எல்லாருக்கும் சமைச்சு போற சாப்பாடை வந்து இந்த இன்ஜினியர்களுக்கும் கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டு வரக்குள்ள வேலை முடிஞ்சவனே பொட்டத்தை கையில கொடுத்து
1: அனுப்பிடுறாங்கப்பா. வலி உண்டு, வாய் திறந்து வலியும் நல்லது. கேட்க சந்தோஷமாக இருக்கும்போது அப்ப அடுத்து என்ன கூட போகிறீர்கள்?
0: மத்தபடி வேற ஒன்னும் வெளியில போட்டுக்கலாம். இல்லப்பா, ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கினா ஒரு வாத்து ஒரு நம்பி வாங்கிக்கிறோம். மத்தபடி கடந்த வெளியே இங்க வந்து தெருவுலயே எல்லா ஜாமனும் மளிகை ஜாமான் காய்கறி எல்லாம் வந்துருது.
1: அதனாலதான்
0: வெளியில அதிகமா போறது இல்ல. வீட்டு உள்ளே நம்ம வந்து இந்த ரேடியோ கட்டிவிட்டு ஜாலியா பசங்களோட இருந்துட்டு இருக்கோம். பசங்களோட பேசிக்கிறது வெளியில உள்ள பயன்படுத்தி பேசிக்கிட்டு நம்ம ரேடியோ கட்டிவிட்டு ஜாலியா இருந்துட்டு இருக்கோம். மத்தபடி மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்துல இருக்கிறோம்.
1: இந்த இறைவன் இந்த கட்டுப்பாட்டை இந்த நோயை அறிந்தினாலும் எங்களை வெளியே போக வேண்டாம்னு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் மனம் வெளியே போகின்றது தானே. தொலைபேசி மூலம் ஊடகங்களில் பேசிக்கொள்ள நீங்கள் இங்கிருந்து ஓடி சென்று கடிதம் மூலம் பார்க்கறது உங்களோட மகனோட நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதையெல்லாம் இறைவனுடைய விரந்தானதெல்லாம் நாங்கள்
0: நேரடியாக பேசிக்கிறோம்.
1: இதெல்லாம் முன்பு பாருங்கள். இந்த வீர அபிமன்யு போற இன்னும் ஒரு திரைப்படத்தில் பாருங்கள். அந்த காலத்திலே சின்ன பெட்டியை வைத்து அதுக்குள்ள பார்க்கிற மாதிரி சில காட்சிகள் அமைத்திருக்கின்றார். அதுதான் இப்போது வாட்ஸ்அப் இதெல்லாம் இப்போ வந்து விட்டது. தொலைபேசி
0: பின்னாடி நடக்கணுமா அதை பூரா முன்னாடி
1: அந்த புத்திமதிகளை அந்த அறிவுகளை எல்லாம் வழங்கிய கடவுள் அளவாக பாவங்கள் அளவுக்கு முந்தி சென்றதால் தான் வந்தது. நல்லது ரவி, இன்னும் ஒரு அன்பு உறவு அளிக்கின்றார் அவரிடம் செல்லலாம். நன்றி, உங்களோட பேசியது மகிழ்ச்சி. நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் காற்றலையில்

0: இரண்டு அன்பு உறவுகள் அழைத்தீர்கள். நீங்கள் காற்றலைக்கு வரலாம். 6477764145 உறவுகள் அழைத்த வண்ணம் இருந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பே கூறியிருந்தேன், ஒரு வழி இணைப்பு, நீங்கள் வரலாம். ஒரு தடவை வந்து வழி கிடைக்கவில்லை என்றால் மறுபடியும் நீங்கள் வரலாம் என்று கூறினேன். அந்த வகையில் வருகின்றார் அன்பு உறவு. வணக்கம். வணக்கம்.
1: நலமாக
0: இருக்க.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றேன் வீரமணி. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: உங்களோட நான் பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு லைன் கட் ஆயிடுச்சுப்பா.
0: நல்லது, நீங்கள் மீண்டும் வரல. ஏனென்றால் நான் ஒரு வழி அழைப்பில் தான் இருக்கின்றேன். ஒருவர் அழைத்தால் இன்னொருவர் வர முடியாது. அவர் நான் பேசி முடிந்தால் அடுத்தவரிடம் போடும். நீங்கள் பாடல்கள் போகும் நேரத்தில் அழைக்கலாம், அப்பொழுது வழி தெளிவாக இருக்கின்றது. இப்பொழுது உங்களால் பேசலாம், பேசுங்கள். எப்படி போகின்றது உங்களோட எப்படி நீங்கள் போனது? உங்களுக்கு
1: இன்றைய நாள் வந்து ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாகிவிட்டிருப்பா. இங்க அதுமே இங்க நான் தருமபுரி மாவட்டத்துல வந்து எங்கேயும் கொரோனா இல்லாத ஒரு மாவட்டமா இருந்தது. இன்றைய பொழுது வந்து வெளியில் சென்று வந்த டெல்லியோ எங்க சென்று வந்த டிரைவர் ஒருவருக்கு கொரோனா வந்ததுன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க.
0: அவரை தனிமைப்படுத்தி
1: இருந்து எல்லா ஊரடங்கு
0: அவரை கொண்டு
1: இருந்து ஊரடங்கு
0: தனிமைப்படுத்தி வச்சிருப்பார்கள். அவருக்கு உண்மையாக இருக்கின்றது தானா என்று பார்த்து அது வீரியம் உள்ளதா என்று சிகிச்சை கொடுக்க முடியும் என்ற கொடுத்து அவர் டெல்லி போயிடும். அவர் டெல்லி வெளி மோசமா இருக்கின்றது என்ன?
1: ஆமாமா, அங்க வந்து பல வண்டிகள்லதான் காய்கறிகள் பழங்கள் ஏற்றி கொண்டு சென்ற நபர் அவரு. அது நம்ம தருமபுரி பக்கம் ஒரு சிட்டு ஊர்லதான் அவர் வந்து இருந்தது. அப்படி அவரோட செக்அப் அதாவது உடல்நிலையை வந்து பரிசோதிக்காம இருந்திருக்கு. அப்படி அது நாள் பட்ட 10 நாள் அது ஒரு கொரோனா வந்து கொண்ட அறிகுறி வர்றதுக்கு 10 நாள் அது ஆகும் இல்ல. அதனால வந்து மருத்துவமனை சும்மா என்ன சொல்றது மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. இன்னும் என்னன்னு தெரியல.
0: அவராக சென்றாரு, அவரை வந்து கண்டுபிடிச்சு வந்து அழைத்து கொண்டு போனார்கள். அவராக போய் முறைப்பாடு
1: கண்டுபிடித்து அழைத்து கொண்டு போனார்கள். இப்ப அவர் வந்து கண்டுபிடித்து அழைத்து கொண்டு போனார்கள். ஏன்னா சொல்லிருந்தேன் அங்க இருந்த அவர்கள் போல அவர் இவருக்கு சளி காய்ச்சல் வந்த உடனே அங்க இவரவங்க எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வெளியில போயிட்டு வந்த நபர் ஊர்ல இருக்க அப்படி கடுமையான காய்ச்சல் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்களை வந்து அந்த ஆம்புலன்ஸ் வண்டி மூலமா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த ஊர் எல்லைகள் பூராமே எல்லாமே மூடப்பட்டது. காவல்துறை எல்லாம் ஃபுல் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கப்பா.
0: வந்தவுடனே அவருக்கு தெரியவில்லை. அவருக்கு அதுதான் காரணம், வேணுமென்று அவர் இருந்திருக்க மாட்டார் வேண்டும் என்று.
1: அவரோட வந்த நபர்கள் கூட அவங்க கைப்பட்ட ரூம்ல தனி வந்துட்டாங்களாம். இவர் மட்டும் வந்து ஊர்ல இருந்து கடைகளும் வைத்திருந்திருக்கு. அப்படி டீ கடை போட்டு இருக்கு. அப்படி மத்த நபர்கிட்ட பேசிருக்கு. அப்படி இப்ப எத்தனை பேருக்கிட்ட நபர்களுக்கு பறவை இருக்குன்னு தெரியாம
0: ஒரு
1: இவர் ஒரு நபர் தயாரிப்பு அந்த குடும்பத்தை பிரதிநிதிப்படுத்திருக்காங்க.
0: ஒருவருக்கு வந்தால் அவர் தும்மும் போதும் இருமும் போதும் வெளியே வருகின்ற அந்த கிருமியினுடைய தாக்கம் 3 நபரை தாக்கும். எனக்கு வந்தால் நான் எனக்கு இருக்குது, நான் தும்முகிறேன் அல்லது இருமுகிறேன்னா என் வாய் மூலம் அந்த எச்சில் மூலம் பறந்து கிட்டத்தட்ட 3 அடி தூரம் பறக்கக்கூடியது. அந்த 3 அடிக்கு உள்ளே இருக்க 3 பேரை தாக்கும். அதனால் தான் அவர்கள் 3 மீட்டர் 6 அடி தள்ளி மக்களை சொல்ற காரணம் அதுதான். அவ்வளவு வீரியம் உள்ளது. அந்த 3 பேரும் இன்னும் 3 பேரை கொடுப்பார்கள். இப்படி இப்படித்தான் பெருகி கொண்டு போறார்.
1: நபர் வந்து எங்கும் எதுவும் செல்லாமல் இருந்திருந்தா பரவாயில்லப்பா. அவர் ஜெனரலா செக்அப்புக்கு போயிருந்தாங்கன்னா பரவாயில்ல, மருத்துவமனைக்கு போயிருந்தாங்கன்னா பரவாயில்ல. எங்கும் போகாம இவர் வந்து ஜாலியா எல்லாத்துலயும் சுதந்திரமா போயிருக்கா. அப்படி இப்ப எந்தெந்த நபர்கிட்ட அவருக்கு போய் வந்தாங்க தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து ஃபுல் லாக்டவுன் ஆச்சு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா என்ன சுத்தி கிட்டத்தட்ட யாருமே அசாதாரணமா சூழ்நிலை யாருமே இல்ல. ஒரு நபர் கூட எங்கேயுமே இல்ல. இப்ப நான் மட்டும் வெளியில நின்று பேசிட்டு இருக்கேன்.
0: அந்த நபருடைய வீடு உங்களுக்கு கிட்டவா?
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஒரு 3 மாவட்டங்கள் இருந்தது. அந்த மாவட்டத்திலும் இது போல ஒரு நபர் வந்து தன்னை போய் மருத்துவமனை பரிசோதனைக்கு பயந்து கொண்டு இப்படி பண்ணதுனால எல்லாருமே வந்து அவதிக்குள்ளார காரணமா ஆச்சு. இப்ப
0: ஐயோ அவரவரும் சுய பாதுகாப்பு. அவர் அந்த நபர் வந்து தற்பாதுகாப்போட இருந்திருக்க வேண்டும் வெளியே செல்லாமல். அவர் ஒரு அவரோட கூடி சென்றவர்களுக்கு நோய் என்றால் அவரும் போய் அதை செக்அப் பண்ணியிருந்தால் ஆரம்பத்திலே களைந்திருக்கலாம். இப்பொழுது இவருக்கு காய்ச்சல் வந்து கூடுதலாக வந்தோன்னா அது கொஞ்சம் தாக்கம் கூடத்தான் இருக்கும். அப்ப முட்டி விட்டாலும் முட்டி விட்டாலும் அவரை குணப்படுத்த. எத்தனை வயது இருக்குமா அவருக்கு?
1: வயது வந்து 35
0: நடுத்தரமானவர். அவர் அதை சிந்திச்சிருக்கோம், நாங்களும் கொஞ்சம் பாதுகாப்பா
1: இருக்கோம். போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்ல வந்துருக்குது, ஆனா இன்னும் பகிரங்க அறிவிப்பு ஒண்ணு வரவில்லை. அதாவது மாவட்ட
0: செய்தி பகுதிகள் ஊடகங்களே இல்ல, உண்டு பத்தன் எழுதுவாங்கள எங்கட ஆக்கள் இல்லையா?
1: அதனால வந்து மாவட்ட முதன்மை அதிகாரி உங்களுக்கு அவர் வந்து கலெக்டர் என்பது அவர் வந்து அறிவிக்கவில்லை, பகிரங்க அறிவிப்பு வரவில்லை. முதல் கட்ட பரிசோதனை நடந்திருக்கு, இரண்டாம் கட்டம் வந்து மதராஸ் மாகாணத்துக்கு அனுப்பி அதை செக் அப் பண்ணிட்டு வந்திருக்காடி தான் அதை சொல்ல முடியும் சொல்லிட்டாங்க.
0: என்ன செய்வோம், எல்லோருக்கும் பாதுகாப்போட இருந்தால் சுகமாக வாழலாம். பாதுகாப்பு தவறி போனா முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டும். என்ன பாடல் என்று நீங்கள் விரும்பி கேட்க வந்த பாடல்? அதை முதலில்
1: அன்பும் மறைவனுப்பும் எங்களை வந்து மிக சிறப்பாக இருக்க வைக்கும் என்பது இந்த நிலையில் வந்து நான் குறிக்கிறேன். படம் வந்து அன்னையின் அன்னை,
0: அன்னையின்
1: அன்னையின் அன்னை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை பாடல் வந்து
0: அன்னையின் ஆணை அந்த திரைப்படம். அன்னையின் ஆணை இல்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை நல்ல பாடல். அந்த
1: பாடல் வந்து அம்மா அவன் பணி வந்து மிக சிறப்பாக உள்ளதுப்பா, நான் இரண்டு அந்த செயலியும் பதிவிறக்க செய்துவிட்டேன், மிக தெளிவாக இருக்கிறது.
0: வருடத்திலே சில சமயம் அப்படி எங்களுக்கு அந்த அப்டேட் பண்றதுன்னு ஒரு விடயம் இருக்கு இல்லவா, அதை திருத்தி புனரமைப்பு செய்கிறது. அது மேலதிகாரிகள்னாலே எங்களோட மேலிடத்துல இருந்தே வரும். அந்த வகையில எல்லா கணனிகள் எல்லாம் திருப்பி செய்ய எல்லாம் சரிப்படுத்தி அலைவரிசைகளை எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு ஒரு 24 மணி நேரம் எடுத்தது. நீர் அவர்களும் அவர்களோட இருந்து முழு நாளும் இணைந்திருந்து எல்லாம் தொலைபேசி மூலம்தான் நாங்கள் செய்ய முடியும், கணனி மூலம்தான். நேரடியாக யாரும் கலட்டி போட்டு எல்லாம் அது எலக்ட்ரானிக் அந்த விடயங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் தான் சில தடைகள் ஏற்பட்டது. அந்த தடை ஏற்பட்ட நேரத்திலும் நாங்கள் தற்காலிகமான ஆப்ஸ்களை அனுப்பி கொண்டிருந்தோம், எல்லோரும் கேட்டார்கள் பாதிக்கு பாதி. இப்பொழுது கிளியரா துல்லியமாக எல்லாம் வருகின்றது இல்லையா?
1: உங்களுடைய
0: வாழ்த்துக்கள் அவருக்கும் சேரும். அவருக்கு நீங்கள் நலம் கேட்டது அவருக்கு தெரியும், நானும் கூறுகின்றேன். மீண்டும் அவ காற்றலைக்கு நேரம் வந்து நீங்கள் வந்து பேசிக் கொள்ளலாம். நன்றி வீரமணி காற்றலை அலங்கரித்தமைக்கு. பாதுகாப்பாக இருங்கள், பாதுகாப்பாக நன்றி, பாதுகாப்பாக இருங்கள் மகனே. நல்லது,
1: ஆசீர்வாதம் மூலமா நான் கண்டிப்பா நலமா இருப்போம். அம்மாவோட ஆசீர்வாதம் நலமா இருப்போம்பா.
0: நல்லா இருக்கும்,
1: மிக்க நன்றிப்பா, மிக்க நன்றி, அம்மாவுக்கு நன்றி.
0: நன்றி. இப்போது நேரம் கனடாவில் 12:30 நண்பகல் ஆக இருக்கும் வேளையிலே இலங்கை இந்தியாவிலே 10 மணியாக காணப்படுகின்றது. அன்பு உறவுகள் இருவர் வந்து அழைப்பில் திரும்பி இருக்கின்றீர்கள், நீங்கள் இப்பொழுது அழையுங்கள், வரலாம், வாருங்கள். முத்துவேல் அழைப்பில் வந்தீர்கள், ஷாகுல் ஹமீத் நீங்கள் அழைத்திருந்தீர்கள், வாருங்கள், பேசிக்கொள்ளுங்கள். வந்து இது முன்னேல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடலுக்கு இன்று நமது உள்ளமே என்று ஆரம்பிக்கும் பொழுது வேறு வாருங்கள், வாருங்கள்.

0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் ஷாவல் அமீத்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கீங்களா? நீங்கள்?
1: நலமா இருக்கேன்.
0: என்ன நாள் நேற்று தினம் வேலையா?
1: இல்ல, இங்க நெட்வொர்க் பிரச்சனை.
0: உங்களுக்கு நெட்வொர்க், எங்களுக்கும் வந்து கொஞ்சம் சீரமைப்பு நடந்ததால் எங்களுக்கும் சில தடைகள் இருந்தது. நல்லது, இப்பொழுது சரியா கிடைத்திருக்கின்றதா? அது என்ன வந்தால், மாலை நேரம், இரவு நேரத்தில் இப்போ எல்லோரும் வீட்டிலேயே இருக்கிறபடியால் நெட்வொர்க்கை உபயோகிக்கின்றார்கள் கூடுதலாக.
1: என்ன,
0: அதனால கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். என்ன நிலைமை இப்பொழுது குவைத்தில்?
1: நேற்று 161 இருந்துச்சு, இன்னைக்கு 150. இறப்பு 15 கிட்ட போயிடுச்சு.
0: வயதானவர்களா இளம் ஆட்களா? அந்த இறப்பு
1: வயதானவர்கள்
0: அவர்கள் இந்த தொற்றை தாங்க முடியாதவர்களால், அதற்கு எதிர்ப்பு சக்தி காணாது,
1: தாங்க முடியாது,
0: அதனால் தான் அவர்கள்.
1: இதுல இப்போ இன்னைக்கு ஒரு 3 மொத்தம் 4 பேரு மாரடைப்பால வந்து, 3 மலையாளிகளும் 1 தமிழ்நாடு, 4 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திருந்து.
0: 4 ஆசிய நாட்டை சேர்ந்தவருக்கு மாரடைப்பு என்றால் ஏக்கம், அந்த மனதுக்குள்ள துன்பங்கள் நிறைய தானே. ஷாவுல் ஹமீத், என்னவென்றால் பிறந்த மண்ணிலும் இல்லை, உறவுகளோடும் இல்லை, வெளிநாடுகளில் அந்நிய நாடு, அந்நிய மொழி, அந்நிய உணவு, அந்நிய கலாச்சாரம், அந்நிய சீதோஷ்ண நிலைகளுக்குள்ளே வாழுகிறார்கள். இந்த கட்டத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் மார்பு அந்த சிந்தனை கூட இதயத்துக்கு துடிப்பு கூடவாக இருந்திருக்கின்றன என்றால், நிச்சயமா அவர்கள் வயது போனவர்களா இருக்க மாட்டார்கள். வெளிநாடுகளிலிருந்து வேலை வாய்ப்பு தேடி உங்க வந்தவர்கள் ஓரளவு திடகாத்திரம் உள்ள மத்திய தரப்பு, அவர்களுக்கு உணவின்மை, தூக்கமின்மை, இதெல்லாம் கூடாதுதானே, அந்த காரணங்களாக இருக்கலாம். கவலைக்கிழமையிருக்கின்றது, மனது தளரப்படக்கூடாது. ஷாவுல் ஹமீத், எது வரணும் வரட்டும், எது வரணும் வரட்டும், நாங்கள் எதிர்நோக்குவோம், பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்துக் கொண்டு எதிர்நோக்குவோம் என்று இருக்கணும். மனத்துக்கு, இதயத்துக்கு இந்த நேரத்தில் ஓய்வு தேவை, ஓய்வு தேவை, ஒரு நிம்மதி. அங்கு எம்மவர்கள் நம்மவர்கள் ஆறுதலாக சுகமாக இருக்கின்றார்கள், ஒரு நற்செய்தியை நாங்கள் கேட்கும் பொழுது மனதுக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா? எல்லா இடத்திலும் இந்த தாக்கங்கள் இருக்கும், ஆனால் எம்மவர்கள், எம்மை சேர்ந்தவர்கள் நலமாக இருக்கின்றார்கள் என்று எண்ணும் பொழுது சற்று மனதுக்கு, அப்படி இல்லை என்றாலும் கூட என்ன செய்ய முடியும்? எங்களால் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்கிறீர்கள், அதற்கு மேற்பட்டது இறைவாண்டு இறைவன். இப்பொழுது உங்களுக்கு நோன்பு காலம் இல்லையா? ரமடான் ஆரம்பித்து விட்டதா? ஷாவுல் ஹமீத் கூவி விட்டதே உங்களுடைய. ஷாவுல் ஹமீத், என்ன நடந்தது? அழைப்பு வந்து விட்டதா? ஆரம்பித்து விட்டது உங்களுக்கு?
1: எனக்கு நெட்வொர்க் இன்று தொடக்கம்.
0: சுலபமாக இலகுவாக உங்களுடைய ரம்லான் பெருநாள் உங்களுக்கு மன ஆறுதலே நிம்மதியையும் கொடுக்க வேண்டும், இறைவன் கருணை செய்ய வேண்டும். உங்களுடைய விரதம் உங்களோடு சேர்ந்து உலகத்துக்கும் சமாதானமும் அமைதியும் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுதும் வேண்டிக் கொள்வீர்கள், அது பலிக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்ளுகின்றேன். இலகுவாக எடுத்துக்கொள்ளுங்கள், இலகுவாக எடுத்துக்கொள். சகலதும் இறைவனிடம்தான், அவரன்றி எதுவும் நடக்காது. அதனால் தான் நாகூர் ஹனீஃபா ஐயா
1: எல்லாமே எல்லாருக்கும் எல்லாமே எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும்,
0: கிடைக்க வேண்டும். அதனால் ஒரு பாடலே கூறுகின்றது என்ன, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வது இல்லை. நாங்கள் முழுமனத்தோடு இறைவனை வணங்கி கேட்டுக்கொண்டால் அவர் எங்களுக்கு நன்மையே செய்வார். நான் ஒரு ஹனீபா ஹஜியார் அவர்களுடைய பாடலே இருந்தது கேட்டிருக்கிறேன். அந்த பாடு எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற ஒரு பாட்டும் இருக்கின்றது, எல்லோரும் கொண்டாடுவோம் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. எல்லோரும் எல்லோரும் நாங்கள் மட்டுமே எல்லோரும், அதனால் உங்கள் பிரார்த்தனை வீண் போகாது. ஆனால் காலங்கள் வந்து சில பேரை தாக்கிக் கொண்டு போகும்போது நாங்கள் கையால் மறைக்க முடியாது இல்லையா?
1: கண்டிப்பா
0: காலத்துக்கு ஏற்றதுதான், இதுவும் படைத்தவனுக்குத்தான் தெரியும் ஒவ்வொன்றும், எப்பொழுது இங்கு அறுவடை செய்ய வேண்டும் என்று அதை அவர் சரியாக செய்து கொண்டு போகின்றார். எப்பொழுது உங்களுடைய நண்பர் எப்படி இருக்கார் ஹனீப்?
1: நல்லா இருக்காரு அவரு. நான் இன்னைக்கு இப்ப நாளையில நோம்புல ஆளா இருக்காரு, அவருடைய ரூமுக்கு போல என்னோட ரூம்ல இருக்கேன், நல்லா இருக்காரு அவரு.
0: சரி, என்ன பாடலோடு வந்தீர்கள் என்று?
1: இன்றைக்கு வந்து முதல் மரியாதை படத்துல இருந்து பூங்காற்று திரும்புமா,
0: இந்த பாடல் சுத்தி சுத்தி இப்ப எல்லோரும் கேட்கிறார்கள், என்ன விடயம்?
1: ஏன்னா இந்த பாடல் வந்து எத்தனை முறை கேட்டாலும் அது ஒரு அழுக்காத பாடலா இருக்கும்.
0: அழகான பாடல்,
1: ஆறுதல் அடிக்கக்கூடிய பாடலாவே இருக்கு.
0: அந்த பூங்காற்று திரும்புமா விடயத்துல அங்க எசப்பாட்டு வருகிறது, அதுக்கு இல்லையா? ராசாவே வருத்த மீன்
1: வருத்தமா,
0: அந்த எனக்கு ஒரு தாய் மடி கிடைக்கும் பாருங்கள். எப்பொழுதும் எந்த உயர்ந்தவர்கள் கூட தனக்கு ஒரு துன்பம் வரும்போது தாய் மடியைத்தான் தேடுகின்றார்கள் இல்லையா? அந்த தாய் மடியிலே இருக்கின்ற தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த தாயின் மடி கிடைத்தால் எல்லாம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல். அதுபோல இப்பொழுது தாங்குவதற்கு ஒரு தாய் மடி தேவை என்று எல்லோரும் தாய் மண், தாய், தாய் குலம், தாய் உறவுகளை, அதற்கு தாய்க்கு தாயாக எல்லோரையும் பராமரிக்கிறது ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவன் மீது பழியை போடுங்கள், ஆண்டவனிடம் முறையிடுங்கள், ஆண்டவனிடம் முறையிட்டு ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். நல்ல ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருக்கீங்கள். அன்றைய கேள்விக்கு நீங்கள் பதில் கிடைத்தது, அதை மீரா வந்து உங்களோட பேசிக் கொள்வார். ஒரு கேள்வி ஏதோ முதல் மரியாதை படத்தில் கேட்டிருந்தார்.
1: அதுக்கப்புறம்
0: மீரா வரவில்லை, மீராவும் ஒரு நாள் அதன் பின்பு மறந்து விட்டார்கள். நான் கூறிவிட்டேன் அந்த பதிலை.
1: எனக்கும்
0: சரியென்னும் சொல்லவில்லை, பிழையென்றும் சொல்லவில்லை. மன்னிக்க வேண்டும். ஓகே, குரல் குரல் எனக்கும் குரல் சளி இப்பொழுது இந்த இங்கே காற்று மண்டலம் சரியில்லை, இங்கே வெயில் மாதிரி இருக்கின்றது. அப்பொழுது நான் கூறிய போது அதே சாதாரணமா எடுத்துக்கொண்டாவே தவிர சிரித்துக் கொண்டு சொன்னா சரி பிள்ளை கூறவில்லை. ஏதும் வேற பதில் வைத்திருக்கிறாவோ தெரியாது, வேறு நபர்கள் யாரும் வந்து கூறவில்லை. அவரோட அதை நின்று விட்டதே மீண்டும் அதை புதுப்பிப்பா அவர் வந்து கேட்பாரு. நேற்றைய தினம் எங்களுக்கு முழு நாளும் அலைவரிசைகள் எல்லாம் பிழைத்து எல்லா அப்ஸ்களும் வேலை செய்யாம இருந்தோம் உங்களுக்கு. ஏன்னா இங்கே பிரதான கணனியிலே கவுன்சில் அதாவது சேவர்கள் வந்து புனரமைப்பு செய்யப்பட்டது, எல்லாம் ஒன்று ஒன்று மாறி எடுத்து எடுத்து செய்து கொண்டிருந்ததாலே அலை சரியாக துல்லியமாக வரவில்லை. ஐந்து வழியும் ஐந்து அலைகளும் கேட்கின்றோம், ஐந்து தளமும் சரியாக இயங்கவில்லை என்று முறைப்பாடு இன்று தற்காலிகமான தளம் திறந்து கொடுத்து அதிலேயே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது எல்லா தளமும் வேலை செய்கின்றது என்று நம்பிக்கொள்ளுகின்றேன்.
1: சரி,
0: அப்ப உங்களுக்கு பூங்காற்று திரும்பி வரும், பயப்படாதீங்க, பூங்காற்று
1: திரும்பி வரும் கண்டிப்பா வரும்.
0: வேற ஏதாவது கூறுவீர்களா?
1: சரி, ஓகே, நன்றி. மீண்டும் நாளை
0: சந்திப்போம். உடம்பை கவனித்துக் கொள்ளு, இதயத்துக்கு நல்ல ஆறுதல் கொடுங்கள், இதயத்துக்கு கடும் வேலை கொடுக்காதீர்கள். நன்றாக பிரார்த்தனை செய்யுங்கள், அப்படியான நேரத்திலே நீங்கள் செய்ய வேண்டியது பிரார்த்தனை. பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், அதாவது பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுக்கு தானே ஐந்து வேளை தொழுதல் இருக்கின்றது
1: தானே? தொழுவு முடிஞ்சா, ஐந்து வேளை தொழுவு முடிஞ்சாலே பிரார்த்தனை செஞ்சிட்டு இருக்கோம், எல்லாம் நல்லபடியா நடக்கும்,
0: எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நன்றி சாகுல் கமீத், நன்றி, மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். முத்துவேல் ஐயா, வணக்கம். முத்துவேல் ஐயா, உங்களைத்தான் எதிர்பார்த்திருக்கின்றேன்.
2: வணக்கம், வணக்கம, வணக்கம்.
0: இப்ப எத்தனை வணக்கம், எத்தனை வணக்கம் கூறிவிட்டீர்கள் என்னால்? நான் ஒரு வணக்கம் கூறுவதற்கு இவ்வளவு தூரம் வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம் என்று கூறிக்கொண்டிருக்கேன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி என்று நானும் கூறிக்கொள்ளுவேன். என்ன நிலைமை என்று உங்களுடைய நிலைமை? பகல் எப்படி போகிறது உங்கள் பொழுது? எங்கும் செல்லவில்லையா?
2: இல்ல, எங்கேயும் வெளியில செல்ற வாய்ப்பு இல்லை.
0: நான் இங்கே என்னுடைய புலனத்திலே பார்த்தேன், நைனா முகமது, நீங்கள், இளவரசு, அதோட ராஜவேல் எல்லோரும் வருகை கூறியிருக்கீர்கள். மகாலிங்கம் எல்லோரும் எனக்கு வணக்கம் கூறி வருகை கூறியிருக்கின்றீர்கள் புலனத்திலே. நன்றி, நன்றி, நன்றி. எங்கும் செல்லவில்லை அமுத்துவேல் என்று நீங்கள்?
2: இல்ல, எங்க வெளியில போறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதாவது போனா டூ வீலர்ல தான் போகணும்.
0: நீங்கள் டூ வீலர், டூ வீலர் என்று கூறுவது மோட்டார் சைக்கிள் தானே? மோட்டார் பைக், சைக்கிள் தானே?
2: ஆமா,
0: மோட்டார் பைக், அந்த வண்டியை தான். டூ வீலர் என்று அழகாக தமிழ்ல கூறுகிறீர்களா, ஆங்கிலத்தில் கூறுகிறீர்களா?
2: ஆங்கிலம் இது
0: என்ன மோட்டார் பைசிக்கிள் ஆங்கிலம் தான்.
2: ஆமா ஆமா, இது வந்து தானியங்கி வண்டின்னு கூட சொல்லலாம் தமிழ்ல சொன்னா.
0: வேற என்ன மொழி சொல்லலாம்?
2: தானியங்கி வண்டி தான். என்ன ஆட்டோமேட்டிக் பைக் அதுதான் வருது.
0: எப்படி அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு? நீங்கள் ஆன் பண்ணினா தானே இது ஆட்டோமேட்டிக்கா ஓடும்.
2: ஆமா, ஆன் பண்ணாலே ஓடிட்டு
0: அதுலயே நீங்கள் இந்த கியரை மாத்தினா தானே அது ஓடும்.
2: ஆமா ஆமா,
0: அது ஆட்டோமேட்டிக் இல்லையே. ஓடுவதற்கு நீங்கள் அதுக்கு கியர்களை மாற்றத்தானே வேண்டும், அது ஆட்டோமேட்டிக் இல்லை. விசை உருளி,
2: விசை உருளி,
0: விசை அதுக்கு பவரை கொடுத்தால் உருண்டு போகும். மற்றது உந்துருளி, நாங்கள் உந்த வேண்டும் துவிச்சக்கர வண்டி. நல்லது, அந்த ஆழத்துக்கு அந்த ஆழத்துக்கு நாங்கள் தேவையில்லை. உங்களுக்கு டூ வீலரும் வீட்டிலேயே தான், அதற்கு நல்ல ஓய்வு இல்லையா?
2: ஆமா ஆமா, ஓய்வா தான் இருக்கிறது.
0: இங்கே பார்த்து
2: எண்ணெய் போட்டு
0: நீங்க எண்ணெய் போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி இங்க எங்களுடைய அயல்லே பார்த்து ரெண்டு சிறுவர்கள் வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் பொழுது போகாமல் குழப்பம் பண்ணியிருக்காங்க. உடனே தந்தையார் அவர்களை அழைத்து வந்து கராச்சுக்கு முன்னாலே அவர்கள் வீட்டிலேயே கார் போடுகிற கார் பார்க்கிங்கில வைத்து எல்லாம் கழுவி துடைத்து கொண்டிருந்தார்கள். இவரு செல்ல முடியாது என்றும் அதை துடைத்து கொண்டு. அது உங்களுக்கு உந்துருளி, உங்களுடைய இரு உங்களோட டூ வீலர் எல்லோரும் கூறிக்கொள்வது டூ வீலர். இந்த டூ வீலர் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது எல்லா இடத்துலயும் இல்லையா?
2: ஆமா, நான் எங்க போனாலும் டூ வீலர்ல தான் போறது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வரையும் கூட நான் அதுலதான் போவேன்.
0: அதுக்கு மிஞ்சி போவது இல்லையா?
2: 100 கிலோமீட்டருக்கு மேலனா பஸ்ல தான் போறது.
0: அப்படியா? என்ன
2: குறைந்தபட்சம் 100 இல்ல, எனக்கு அந்த பஸ்ஸுக்கு நிக்கிறது, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, அப்புறம் அங்கிருந்து வர்றதுங்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது.
0: பொறுமை இல்லை.
2: ஆமா, வண்டி எடுத்தா எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம், நிக்கலாம். இல்லைன்னா சமயத்துல பஸ் விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல. நம்ம எங்கயும் நடக்க வேண்டிய அவசியம் இல்ல, நேரம் அந்த எந்த இடத்துக்கு வேணாலும் இதுலயே போயிடலாம்.
0: உங்கள் வீட்டு வாசலில் இருந்து ஏறி உட்கார்ந்தால் எங்க போய் இறங்க விடுமோ அந்த இடத்துல இறங்கலாம்.
2: ஆமா ஆமா, இறங்கலாம் இறங்கலாம்.
0: குறுக்கு நெடுக்கு
2: எந்த நேரத்துக்கு வேணாலும் திரும்பி வரலாம். அதாவது
0: பஸ் வண்டி
2: காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல.
0: அந்த கூறுகிறீர்கள், நல்லது நல்லது. நேரத்தை நீங்கள் மிச்சப்படுத்திக் கொள்ளலாம். நேரத்தை மிச்சப்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் காற்றலைக்கு வரும்பொழுது 2-3 தடவைகள் அழைத்தீர்கள், அழைப்பு கிடைக்கவில்லை. என்ன பாடல் உங்கள் மனதிலே முட்டிக் கொண்டிருந்தது? என்ன பாடல் கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வந்தீர்கள்?
2: ஆமா, இன்று வந்து ஜானகி அம்மா அவர்களோட பிறந்த நாள் கொடுத்தாங்கல்ல.
0: இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாளா?
2: இன்று
0: எத்தனை மணிக்கு என்ன நட்சத்திரத்தில் பிறந்தா?
2: எனக்கு வந்து ஜானகி அம்மா பாடல்னா எனக்கு அவங்களுடைய பழைய பாடல் தான் எனக்கு பிடிக்குது.
0: என்ன பாடல்?
2: பழைய பாடல்ல அவங்க அந்த ரேஞ்சில பாடின பாடல்கள் தான் எனக்கு பிடிக்குது. இப்ப மறுபடியும் புதுசா வந்த பாடல்களோட அந்த பழைய குரல்ல உள்ள ஒரு காந்தம் புது குரல்ல இல்ல.
0: அப்படியா?
2: கருத்து
0: பழைய குரல் இல்ல, அவோட ஆரம்ப காலத்து குரல், இளம் வயது குரல். நீங்களும் இளம் வயது, அதனால் உங்களுக்கு பிடிக்கின்றது. சரியா? அப்படி ஆமா. அப்ப அப்படி என்றால் என்ன பாடல் அவ இளமை காலத்தில் பாடிய பாடல் என்ன பாடலா இருக்கு?
2: இளமை காலங்கள்ல அவங்க பாடல் வந்து நிறைய பாடியிருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடல் நீங்க வந்து சொல்றேன். இந்த வெண்ணிலாடி படத்துல இருந்து சித்திரமே நில்லடி முத்தமிட்டால் என்னடி, அந்த பாடல்.
0: சித்திரமே நில்ல சொல்லடி முத்தமிட்டால் என்னடி என்று ஸ்ரீனிவாசகியாதான் கேட்கிறார். அதோடு இவன் இணைந்து பாடுகிறாவா?
2: ஆமா.
0: ஓ, நல்ல பாடல். ஆனா இந்த பாடல் எதற்காக கேட்கிறீர்கள்? அவருடைய பிறந்த நாளுக்காகவா?
2: பிறந்த நாள் அதற்காக, அந்த இளமை குரலுக்காக.
0: இளமை குரலுக்காக, சரி. இன்று பிறந்த நாளுக்காக, இது ஒரு பிறந்த நாள் பாடல் அல்லவே? அவவே நீங்கள் வாழ்த்து
2: அவர்கள் பாடிய ஒரு பாடல்
0: நினைவு நினைவாக கேட்கிறீர்கள். நல்லது நல்லது. ஆனால் ஜானகி அம்மாவின் பிறந்த நாள் அன்றுதான் அவருடைய பாடலை இனிக்கும் என்றல்ல, இன்றென்றும் இனிக்கும்.
2: எனக்கு வந்து அந்த பழைய இளமை குரலுக்காக கேட்கிறேன்.
0: இந்த குரல்ல அவருடைய எந்த வரி உங்களுக்கு பிடித்தது?
2: அது வரிகள் மறந்துருச்சு. அது இல்ல, நல்லா இருக்கும் அந்த பாடல், நல்லா இருக்கும்.
0: பாடுங்கள் பாருவோம்.
2: அதே மாதிரி இந்த கொஞ்சம் சலங்கை, கொஞ்சம் சலங்கையில வந்து
0: குரல் ஐயா, அது குரல், அது
2: அந்த ரேஞ்ச், அந்த ரேஞ்ச், அந்த
0: அவருடைய குரல் முழுமையாக வருகின்றது. இது சிறுநிவாஸ் ஐயா சேர்ந்து வருகின்றது.
2: சேர்ந்தவர், சேர்ந்தவர்.
0: உங்களுக்கு இந்த பாடல் தான் விருப்பம். சித்திர சிங்கார வேலனை பாடல் வேண்டாம், அப்படித்தானே?
2: இல்ல, வேண்டாம்னு சொல்ல வரல. என்ன, அது வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அது யாரும் கேட்காத பாடல்களா, ஓரளவுக்கு இல்ல பாடல்களா எடுத்து கொடுக்கணும்னு தான் நான்
0: இந்த பாடலை கேட்கிறீர்கள். நல்லபடியும் இந்த பாடல், இந்த திரைப்படம் வரும்போது என்ன திரைப்படம் கூறினீர்கள்? இது வெண்ணிற ஆடை.
2: வெண்ணிற ஆடை.
0: எத்தனை வயது இருக்கும் உங்களுக்கு?
2: அப்ப நான் பிறந்திருக்க
0: மாட்டேன்.
2: இல்ல, நான் பிறந்திருக்க மாட்டேன். அதெல்லாம் கிட்டத்தட்ட 62-65 வந்திருக்கும். அது
0: நான் அப்படித்தான் நான் நினைத்தேன் உங்களை.
2: இல்ல, அப்பெல்லாம் நான் பிறக்கல.
0: ஐயோ பாவம். அப்ப நீங்க பிறந்தது பிறகு எப்பொழுது ஜானகி இந்த குரல்?

0: இன்னும் ஒரு பாடல் கூறுங்கள். 10 வயதில் உங்களை மனதை கவர்ந்த ஜானகி அம்மா ஒரு பாடலை கூறுங்கள்.
1: 10 வயதில் கவர்ந்த பாடல் இந்த சித்திரமே நில்லடி
0: முதல் பாடல். அந்த குரல் உங்களுக்கு பதிந்து விட்டது மனதில் இல்லையா? முதல் முதலில் கேட்கும் போது நன்றாக ரசித்தால் அதை பதிந்து விடும் மனதில் இல்லையா முத்துவேல்? அந்த வகையில் உங்களுக்கு இந்த பாடல் நன்றாக படித்த. நீங்க பாடசாலை காலத்திலே பள்ளி மாணவர் மத்தியிலே நீங்கள் பாடுவது உண்டாம இடையிலே பாடசாலையிலே மௌனமாக இருப்பீர்களா?
1: இல்லை இல்லை, அப்பெல்லாம் நான் எதையுமே பாடவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன்.
0: பேசவும் மாட்டீர்களா?
1: பேச மாட்டேன்.
0: இப்பொழுது நன்றாக பேசுகிறேன்.
1: பேச ஆரம்பிச்சது
0: ஒரு சில வார்த்தை பேசுகிறேன். மொன்றியல் தமிழ் வானொலியில் கால் வைத்த பின்னர் நன்றாக பேசுகிறீர்கள் இல்லையா?
1: பேசிருக்கிறேன்.
0: காரணம் அனைத்து உறவுகளுடன் நீங்கள் கலந்துரவாடுகிறீர்கள், பேசுகிறீர்கள், உங்கள் மனதை பகிர்ந்து கொள்கிறீர்கள், மனதில் எழும் உணர்வுகள் உள்ளத்திலே படுகின்ற கருத்துக்களை வெளியே கொண்டு வருகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலியிலே. அப்படித்தான் கூறுவோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மனதிற்கு ஆறுதலான ஒரு விஷயம்தான் இது. எனக்கு
0: ஒரு மாற்றம், நிறைய மாற்றங்கள் இருக்கிறது உங்கள்.
1: ஆமா, நிறைய மாற்றங்கள் எனக்கு வந்து. எனக்கு வந்து நண்பர்கள் யாரும் கிடையாது.
0: ஆரம்ப காலத்தில் நீங்கள் பேசியதை நான் கேட்டேன், இப்பொழுதும் பேசுவதை கேட்கின்றேன், உங்களில் மாற்றம் இருக்கின்றது இல்லையா?
1: ஆமா, ஒரு எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்குதுல.
0: ஓ, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அதுதான் தேவை, அதுதான் தேவை எங்களுக்கு. மக்கள் வந்து தங்களுடைய மனதை பகிர்ந்து உள்ளத்தில் இருக்கும் நெருக்கங்களை இலக்கி விலக்கி இலகுவாக்கிக் கொள்ள வேண்டும். சிரித்து இன்று நான் காற்றலைக்கு வந்திருக்கும் வேளையிலே 4-5 பேரை ஒன்றாக வைத்து உங்களை கும்மாளம் அடிக்க எனக்கு விட முடியாது. அது அம்மா வந்தா தான் உங்களுக்கு சரியா. அவோடு தான் நீங்கள் அப்படி எல்லாரும் சேர்ந்து சரளமாக பேசி ஒரு சீண்டி விளையாடி பிள்ளைகள் இந்த கூத்துகள் காட்டுவீர்கள். நான் வெளியே இருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பேன். நான் காற்றலைக்கு வந்த பின்பு அப்படி எனக்கு அந்த வழியும் இல்லை. நான் அந்த வழி விரும்புகிறேன். 4 பேரை ஒன்றாக வைத்து பேச நான் விரும்புவதும் இல்லை. ஒவ்வொருவராக வந்து தனிப்பட்ட முறையிலே அவர்கள் கருத்துக்களை அளந்து.
1: ஆமா, இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் உள்ள விஷயங்களை வந்து முழுமையாக சொல்ல முடியும். இதுல
0: 4 பேரோட பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது இல்லையா?
1: இல்ல, கூச்சம் இல்ல எனக்கு. ஆனா எந்த ஒரு கருத்தை என்னால முழுமையா சொல்ல முடியல. நிறைய குறுக்கீடுகள் வருது. அப்படியே கவனத்தை டைவர்ட் பண்ணி அப்படியே வேற ட்ராக்ல போயிடுது.
0: ஆனா உங்களுக்கு நண்பர்கள் சேர்கின்றார்கள். நான் பார்த்தேன்,
1: நண்பர்கள் வந்து
0: பதிவுகளில் பார்க்கின்றேன். நன்றாக நீங்க சரளமாக பதிவுகளில் உரையாடுகின்றீர்கள் இல்லையா? அதை இந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வந்த பின்புதான் அப்படி உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கு. அந்த உள்ள கிடக்கைகள் அப்படி நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரே நேரத்தில் உங்களை மனதுக்கு வச்சு அமுக்க கூடாது முத்துவேல். நீங்கள் பகிர்ந்து கொண்டு இலகுவாக்கிக் கொள்ள வேண்டும் இதயத்தை. இதயம் இதயம்
1: அது ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து இந்த நாள் வரை நண்பர்கள் இல்ல, ஒரு வெளி பழக்கம் இல்ல. அதனால என்னுடைய சோகங்கள் எண்ணங்கள்லாம் என்னக்குள்ளாரே
0: முடங்கிட்டேன். வைத்திருக்க கூடாது முத்துவேல். வெளிக்காட்ட ஒரு நண்பரையாவது வைத்திருக்க வேணும். உங்கள் அன்னை, தந்தை, மனைவி, மகள் இவர்களோடு ஒரு நல்ல கருத்து பரிமாற்றம் கொடுத்து கலந்து பரிமாறிக்கொள்ள வேண்டும். அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு நண்பனாவதற்கு அல்லது குரு உங்களுடைய ஆசிரியர் இருக்க வேண்டும். அல்லது தெய்வத்திடம் போய் முறையிடலாம், உங்கள் மனக்கிடக்கை வெளியே சொல்லிக் கொள்ளலாம். அல்லது நல்ல நண்பனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நண்பர்களை தேடுவதற்கு திடீரென்று ஒரு நண்பர் கிடைக்காது. 4 பேரோடு பேசினால்தான் அவர்களை அறிந்து அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக. ஆகவே நீங்கள் நிச்சயமாக உங்கள் உள்ள கிடக்கைகளை வெளியே கொண்டு வந்து கொட்டுவதற்கு இந்த வானொலியிலே நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அனுபவங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் போது கூட உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். சில பூதாகரமான கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே அடங்கி இருக்கும். 4 பேர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே யாரோ ஒருவராவது உங்களுடைய அந்த மனதிற்கும் பாரத்தை குறைகின்ற விதமான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். அதுகளை கேட்டுக்கொள்ளலாம்.
1: ஆமா, அது ஒரு விஷயம். அதுல வந்து இன்னொரு விஷயம், நான் சின்ன பிள்ளைல இருந்து அடிபட்டதுல ஒரு விஷயம் என்னன்னா,
0: அடிபட்டதா
1: எனக்கு? ஆமா இல்ல, சின்ன பிள்ளைல இருந்து இந்த வாழ்க்கையில நான் அடிபட்டதுல ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மிகுந்த திறமைசாலிகள், மிகுந்த அறிவாளிகள்கிட்ட மட்டும்தான் நம்ம அதை வச்சு உரையாடணும்.
0: உண்மைதானே, மிகுந்த நம்ம எனக்கு தெரியாததை இன்னொருத்தர் தெரிந்து கொண்டால் என்ன விட அவர் கொஞ்சம்

பகிர்ந்துகொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் எண்ணுகிறீர்கள். எல்லோரும் வாழ்க்கையில் வாழ்க்கையின் அனுபவத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றார்கள். இப்ப உங்களை விட மிகுந்த அறிவாளிகளிடம் சென்று நீங்கள் பேசுவதற்கு அவருக்கு ஈடு கொடுக்கக்கூடிய, அதை கொள்வனவு செய்யக்கூடிய மனம் உங்களுக்கு இருக்க வேண்டும், புத்தி இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு செம்பை கொண்டு போய்

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ, கனடா. நேரம் சரியாக 11:32 முற்பகல் கனடாவில், ஈழமணி திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் இப்பொழுது நேரம் 9:02 இரவு நேரம் என்று காட்டும். 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 20வது நாள். இனிமையாக என்றும் மலர்வது போல் என்றும் மலர்கின்றது கதம்பம், அறிவன் கிழமையிலே. கதம்பம் நிகழ்வுக்கு வந்திருக்கும் நான் அன்னை, தந்தை, ஆசான், இவர்களை நான் அறிந்த எங்கள் அன்பு தமிழ், இவற்றையெல்லாம் எமக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன், எங்கள் கலையகத்தின் அருகே இருக்கும் தெய்வம் என்று நாங்கள் கூறப்படும் கைலாசநாதர் அமைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவனை ஓம் நம சிவாயோ என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்பணிந்து இவர்களை எல்லோரையும் வணங்கி காற்றலையில் அமர்த்தி உங்களையும் அழைத்துக் கொள்ளுகின்றேன். சிந்தனை செல்வன், கனடா கலையகத்தில் இருந்து வணக்கத்தோடு. இனிமையான இந்த நாளில் நாங்கள் கதம்பத்திலே என்ன நிகழ்வை கொண்டு வரலாம் என்று எண்ணும் வேளையிலே அது எதுவாக இருக்கும் என்றதை இசையே கேட்டால் தெரியும் தானே. இதுதான் அந்த இசை. கள்வன் என்றால் ஒளிந்திருப்பவன் அல்லவா? ஒளிந்திருப்பவனை கண்டுபிடி கண்டுபிடி என்ற பொக்கிசம் நிகழ்வில் இணைகின்றோம். வளமை போல அறிவன் கிழமை வாரத்தில் ஒரு நாள் மொன்றியல் தமிழ் வானொலியில் 6478746415 என்ற வளமையான எண்களை நீங்கள் சுழற்றிவிட்டால் ஓடி வந்து இணைந்து விடலாம். நேரலையிலே கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடல் வருகின்றது. அது என்ன கண்டுபிடி? அதுதான் பொக்கிஷம். பொக்கிஷத்துக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இனிய தமிழ் பதங்கள் 20 பெட்டிகளுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. 20 பதங்கள். அந்த பதங்களையும் கண்டுபிடித்தால் மொத்தம் 40 புள்ளிகள் கிடைக்கும். யார் அந்த 40 புள்ளிகளையும் பெறுவது? இல்லை, அந்த 40 புள்ளிகளில் எத்தனை புள்ளிகளை பெறுகின்றார்கள் என்று பார்த்து இன்றைய வெற்றியாளரை நாங்கள் கணித்துக் கொள்ளலாம். அன்பு உறவுகளே, இங்கிதமான இந்த வேளை என்று எங்களுக்கு இப்பொழுது மகிழ்வோடு கூறினால் 21 பாகை என்று பூஜ்ஜியத்துக்கு மேலே என்றும் அது படிப்படியாக 22 கண்டு அதன் பின்பு குறைந்து நள்ளிரவுக்கு 5 பாகைக்கு வரும் என்றதையும் தெரிவித்து கொண்டு அற்புதமான சூரிய கிரணம் நாங்கள் 15 மணித்தியாலத்தை ஓரிரு நிமிடங்களோடு தாண்டி நீண்ட பகலில் இருக்கின்றோம். அற்புதமான வேளை இந்த வேளை. இந்த வாரம் முழுவதும் இனிமையாக இந்த காலநிலை இருக்கும் என்று கூறுகிறார்கள். பார்ப்போம், நடப்பதை அவ்வப்போது மாறிவிடக்கூடும். ஆனால் 22 பாகை என்றால் வெப்பமாக இருக்குமோ என்று எண்ண வேண்டாம். தாழ்ந்த நிலையில்தான் அந்த வெப்பம் எங்களுக்கு இருக்கும். சூரியனுடைய ஒளி மிகவும் துல்லியமாக பரவி கொண்டிருக்கின்றது. நடைப்பயணங்கள், வாகன பயிற்சிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. பிராணிகள், பறவைகள், உயிரினங்கள் அத்தனையும் மகிழ்வாக உல்லாசமாக உலாவிக் கொண்டிருக்கின்றன. பசுந்தரைகள் எல்லாம் அப்படியே பசுமையாக காட்டிக்கொண்டிருக்கின்றது. மரங்கள் எல்லாம் அழகான இலைகளை வளர வைத்து ஆடி பாடி பூக்களை மலர வைத்து மகிழ்ச்சியோடு இருக்கும் இந்த தருணத்திலே நீங்களும் வாருங்கள். உங்கள் காலநிலை எப்படி இருக்கும் உலகளாவோ என்பதையும் தெரிந்து கொள்வோம். மொன்றியல் தமிழ் வானொலியில் பொக்கிஷத்துக்கு வருகின்றேன் என்பதற்கு முன்பு நான் ஒரு வணக்கம் போட்டுவிட்டேன். இங்கே உடனே எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள், தஞ்சாவூர் மாவட்டம் கிருஷ்ணன் அவர்கள் உடனே வாழ்த்து வரவேற்பு கூறி பூ ஒன்று வரைந்து வணக்கம் தெரிவித்து வருக வருக என்று வரவேற்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்று கூறிய வேளையிலே மகள் ரேவதி, அது மட்டுமில்லாமல் அன்பு மகள் ஷியாமலா, அப்பா வந்தாச்சு என்று ஆனந்தத்தோடு வரவேற்றிருக்கின்றார். அந்த வேளையில் வளமை போல எங்கள் ஜெகவர் சாதிக்கு அவர்கள் அழகான படம் ஒன்றை இணைத்து MTR FM வழங்கும் கதம்பம் நேரலை பொக்கிஷம் இணைந்திடுவோம் அன்பு உறவுகளே என்றும் கரம் கூப்பி அவர் வணக்கம் தெரிவித்து தந்த வேளையில் தானாக வந்தனமென்று நான் வந்தவர் என்று
தானாக வந்த சந்தனம் என்று நான் அழைக்கும் அன்பு நாகப்பன் அவர்களும் அஞ்சா வணக்கம் என்று வணக்கம் கூறி வரவேற்ற பிறகு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை அலங்காரமாக கொண்டு செல்வதற்காக அந்த வகையில் இன்று பொக்கிஷத்தில் வரும் 20 பதங்களை நாங்கள் கண்டுபிடிப்பதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-8746-415. வளமையான தொலைபேசி எண்கள் தான் இந்த எண்களோடு ஓடி வந்து இணையுங்கள், பேசுங்கள், மகிழுங்கள். வரும் பொழுது நிச்சயமாக மறக்க வேண்டாம், உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேட்டு சொல்லுங்கள், அந்த பாடலும் உங்களுக்காக ஒளிபரப்படும். இது மொன்றியல் தமிழ் வானொலி, கண்டுபிடி கண்டுபிடி, பொக்கிஷம்.

0: வந்துவிட்டார் வந்துவிட்டார் திருபுவனம். தஞ்சாவூர் மாவட்டம் அன்பு கிருஷ்ணன் போல் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன் கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களே. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களே, தனிமை எப்படி இருக்கின்றது?
1: இனிமையா தான் இருக்கு.
0: அந்த இனிமை என்று சொல்லும் போது ஒரு மாதிரி இனிமையாக இருக்கின்றது என்று கூறுகிறீர்கள். இருப்பினும் கொஞ்சம் கடினம் இருக்குன்னு தான் பல்லை கடித்துக் கொண்டிருங்கள். இன்னும் ஓரிரு நாட்கள் தானே. சரி, அங்கே உங்கள் உங்களுடைய காலநிலை என்று எப்படி இருக்கின்றது? எங்களுக்கெல்லாம் சிறப்பு ஐயா. இதே போன்ற காலநிலையை நாங்கள் காண முடியாது ஐயா வருடம் பூராவும். அங்கே வெப்பம்தான்,
1: வெப்பம்தான்.
0: குத்தால அருவி கொட்டுகிறது மேல், குத்தால அருவி கொட்டுகின்றது உடம்பில் என்ன கை விசிறியின் உதவியோடு இருக்கின்றீர்கள். உணவு அருந்து விட்டீர்களா? உங்கள் தயாரிப்பா அல்லது உணவு? அப்படியா, சாப்பாடுதான் சாப்பாடுதான். சிறப்போடு இருங்கள், தனிமையை நீங்கள் மகிழ்வாக ஏற்றுக்கொள்வீர்கள் எனக்கு தெரியும். அது நிரந்தரமானதில்லை இந்த தனிமை. எப்படியும் அன்பு மகள் அனுஷ்யா வருவார், இணைவார், உங்களை கவனிப்பார். அங்கிருந்தாலும் உங்களை நிறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னையா? சரி, நல்லது. நாங்கள் உங்கள் காலநிலையை கூறினீர்கள். சரி, உங்களை விருப்பமான பாடல் என்னவா இருக்குங்க கிருஷ்ணா?
1: படம் வந்து ராஜதுரை.
0: ஓ, ராஜதுரையிட்ட போயிட்டீங்களா என்று. சரி, ராஜதுரையில் என்ன பாடல்?
1: ஊசிமலை காடு.
0: இல்லையா, அனுஷ்யா அங்கே இல்லை, நீங்கள் ஊசிமலை காடெல்லாம் உலா வருகிறீர்கள் போல் இருக்கின்றது. அப்படியா, அங்கே இருக்கின்றதா ஊசிமலை காடு உங்கள் அருகில்?
1: கிடையாது.
0: அப்ப எங்க இருக்கின்றது அது?
1: எனக்கு தெரியாது.
0: ஊசிமலை என்றால் கூரான மலையாம் என்ன? கூரான மலை. சரி, ஊசிமலை காடு, அதிலே இருக்கிற காட்டுக்குள்ளே ஒரு பாடலை போட்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கும் அந்த பாடல் என்று ஒலிபரப்பும் போது கேட்டு மகிழ்வோம். அந்த விடயத்துக்கு வருவோமா? சரி, 20 பெட்டிகள் உங்களுக்காக இங்கே முழுமையாக காத்து கொண்டிருக்கின்றது. பொக்கிசத்திலிருந்து உங்களுக்காக எடுத்து வரப்படும் இந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும். ஐந்தை பிடிப்பதற்கு ஓடி வந்து விட்டீர்கள் இல்லையா? ஐந்தாவது இலக்கம், ஐந்தாவது எண் பெட்டியை தாருங்கள் கிருஷ்ணனுடைய பெயரிலே. இப்பொழுது அந்த ஐந்தாவது எண் பெட்டியை கொண்டு வந்து வைத்துவிட்டு, நல்ல அழகான பெட்டி தான், அதற்குள்ளே இருக்கின்ற பதத்தை கண்டுபிடிப்பதற்கு பெட்டியை திறந்தால் தானே எங்களால் படிக்க முடியும். அதற்காக ஒரு கடவு மந்திரம் இருக்கின்றது, அந்த மந்திரத்தை உச்சரியுங்களே கேட்போம்.
1: அண்டகாகசம் அபுகாகுகும் திறந்து விடு சீசே.
0: சபா, சரியான மந்திரம், திறந்து விட்டது பெட்டி. அந்த உங்களுடைய பூத கண்ணாடியை வைத்து ஒரு தடவை பாருங்கள், இதில் எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் இருக்கலாம் என்று.
1: 3.
0: சரியாக கண்டுபிடித்து விட்டு நீங்கள் ஒளித்திருந்து பார்த்து விட்டீர்கள் போல் இருக்கிறது. 3 எழுத்து தானே ஐயா? 3 எழுத்தில் அப்படியே முழிச்சு பார்த்து கொண்டிருக்கின்றது என்னை. முழித்து பார்க்க 3 எழுத்து கொண்ட பதம் எது என்பதற்கான தரவுகளை தருகிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சரியா? இது ஒட்டி இருக்கும் ஒன்றை பிரித்து எடுத்து எடுத்து விடுவதை கருத்தலாம். ஒற்றுமையாக இருப்பவர்கள் பிரிந்து வாழ்வதை கூறலாம். கூடி செல்பவர்கள் விட்டு செல்வதையும் நாங்கள் கூறலாம். ஆனால் அது சில சமயம் நன்மையையும் பயக்கும், சில சமயம் துன்பமாகவும் இருக்கும். 3 எழுத்தை கொண்டது ஒரு பாடல்லேயும் வருகின்றது. அது இருந்தால் இது இருக்கும். ஒன்றாக இருப்பதை இரண்டாக்குவதுன்னா என்ன செய்ய வேணும்? ஒன்றாக இருக்கு, அதை இரண்டாக ஆக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? இரண்டாக்கி விட்டால் அது என்னவா இருக்கும்? அது சேர்ந்திருக்க மாட்டோம். பிரிவு, சரியான பதம். பிரிவு, ஒன்றாக இருப்பதை இரண்டாக பிரித்து வைப்பது, சேர்ந்திருப்பது பிரிந்து செல்வது, கூடி செல்வது பிரிந்து. அது சில சமயம் பிரிந்து செல்வது நன்மையாகவும் சிலது துன்பமையும் துன்பமாகவும் இருக்கும் அந்த பிரிவு என்பது இல்லையா? சிறந்த பதத்தை ஒரு அடியிலே கண்டுபிடித்த கிருஷ்ணாவுக்கு கெட்டிக்காரன் என்ற பட்டம் சூட்டி 2 புள்ளிகளையும் உங்கள் பையிலே சேர்க்கின்றேன் நான். கை விசேஷம் போலி பண்ணியிருக்கீர்கள். 2 பெட்டிகள், 2 புள்ளிகளை ஒரு அடியிலே பெற்று விட்டீர்கள். இன்று வெற்றி நிச்சயம் உங்களுக்கு என்று கூறிக்கொண்டு, உங்களுக்காக நீங்கள் 2வது பெட்டிக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கின்றது. 2வதாக எந்த எண் வேண்டும்?
1: முதலாம் என்னையா?
0: ஓ, ஒன்று கேட்க பார்க்கின்றீர்கள். ஆஹா ஆஹா, கொண்டு வாருங்கள், கிருஷ்ணாவின் பெயரிலே தந்து விட்டார்கள். எங்கே உங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
1: அண்டகாகசம் அபுகாக்குகும் திறந்துவிடு சீசே.
0: சபாஸ், திறந்து விட்டது, ஒரு அடியில் திறந்து விட்டது. சரி, இப்பொழுது உங்கள் கண்ணாடியை வைத்து பாருங்கள், இங்கே எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் காணப்படும் என்று?
1: நான்கு.
0: நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் காணப்படுகின்றது என்று கூறினீர்கள். கெட்டிக்காரன் என்று நான் கூற பார்த்தேன், ஆனால் அது மூன்று எழுத்திலே இருக்கின்றது ஐயா. உங்களுக்கு அதிர்ஷ்டம் மூன்று தான் ஐயா. சரி, தரவுகளை கொடுக்கின்றேன். இந்த மூன்று எழுத்திலேங்கிறது உலகத்திலே எல்லோருக்கும் வேண்டிய ஒன்று. இது எல்லோரும் எல்லோரிடமும் பாராட்டுப்படுவது ஒன்று. எல்லோரும் இதை உபயோகிக்கின்றோம், பாராட்டுகின்றோம், பகிர்ந்து கொள்ளுகின்றோம். அது இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஒற்றுமை என்பது இல்லை. சரியா? எல்லா அறத்திலே அறத்துக்கு மேலானது அதுதான். அது மட்டும் உள்ளத்தில் இருந்தென்றால் உலகத்தில் துன்பமே வரமாட்டாது. அதற்கு மூன்று எழுத்தால் இன்னும் ஒரு ஒன்று கூறப்படுது. அது வந்து அநேகமாக பிரிய முடியாத அன்பை சொரிந்து இணைந்து கொள்ள செய்வது அதுதான். ஒருவரோடு ஒருவர் எல்லா உயிரினங்களுக்கும் அது பொருந்தும். பாடல்கள் பல வந்திருக்கின்றது, திரைப்படங்கள் பல வந்திருக்கிறது அந்த பெயரிலே. இன்று உலகமே வாழ்கின்றது அதனால்தான். உலகம் ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால், மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால் இது இருக்க வேண்டும். மூன்று எழுத்துக்களை கொண்டது. ஒற்றுமை நான்கு எழுத்து அல்ல கண்ணா. ஓ, ஒற்றுமை, ஒற்றுமை அல்ல இது. ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வது, பாராட்டிக் கொள்வது, அன்பு. அன்புக்கு இன்னொரு பெயர் என்ன?
1: பாசம்,
0: காதல். உலகத்திலே இந்த காதல் இல்லையென்றா இயங்காத ஐயா இந்த உலகம், இல்லையா? அன்பு, நீங்கள் சரியான இடத்திலே நிற்கின்றீர்கள். அது அன்பு காதல் என்று கூறியிருக்கின்றது. அதனால் உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகளை தருகின்றேன். உங்களுக்கு வாழ்த்து கூறி கெட்டிக்காரனும் கூறிக்கொண்டு, உங்களுக்கு உங்களுடைய பாடல் ஊசிமலை காடு பாடலையும் தருவேன் என்று கூறிக்கொண்டு ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கின்றேன். சென்று காப்பி அருந்து விட்டு மீண்டும் ஓடிவாருங்கள். ரெண்டு பெட்டிக்கு மேல் திறக்க முடியாதான் கெட்டிக்காரன், ரெண்டு பெட்டியையும் கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி கிருஷ்ணா, நன்றி நன்றி. இணையர்களாக வந்து இணைந்து புள்ளிகளை பெறுவீர்கள் என்று தனிமையிலே, அதுவும் ஒரு இனிமைதான் என்று கூறினீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி.

0: அன்புடன் நாகப்பன் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய இணைப்பு நின்றுவிட்டது. மீண்டும் இணைக்க அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தவர்களையும் 6478744154 தானே அழையுங்கள், வாருங்கள், பெட்டிகளை திறவுங்கள், பொக்கிசத்துக்குள்ளே இருக்கும் தமிழ் பதத்தை கண்டுபிடியுங்கள், புள்ளிகளை பெறுங்கள், வெற்றி உங்களுக்குத்தான். வந்துவிட்டார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம். தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்களே,
1: வணக்கம், வணக்கம, வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: எங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தை தந்த உங்களுக்கு உங்கள் இரவு நேர வணக்கத்தை நான் சமர்ப்பிக்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நீண்ட பகல் நேர வணக்கம்.
0: நீண்ட பகல் எங்களுக்கு தானே. எங்களுக்கு கிட்டத்தட்ட 15 மணித்தியாலம் 3 நிமிடங்கள் வரை எங்களுக்கு இன்று பகல் இருக்கும் என்று தெரியப்படுகின்றது. 15 மணித்தியாலம். நீங்கள் எல்லாம் 12 மணித்தியாலம் 12.5 மணித்தியாலம் தான் காண்பீர்கள். நாங்கள் 15 மணித்தியாலத்தை தொட்டு விட்டோம்.
1: 9 மணி நேரம்
0: எங்களுக்கு தூக்கமே. நேற்று தினம் நண்பர் வீட்டுக்கு பிள்ளைகள் போல என்னோட பிள்ளையை கொள்பவர்கள் அங்கு சென்று இருந்தால் அவர்களோட உபசரிப்பு, அவருடைய அன்பான பேச்சு, இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களை அறியாமல் 12 மணி ஆகிவிட்டது ஐயா. இரவு, நள்ளிரவு அப்பொழுதுதான் போனது மாதிரி இருந்தது. என்ன 9 மணி வரைக்கும் இரவு இருக்கு, 8 மணி மட்டும், 15 மணித்தியாலம் அல்லவா? அப்புறம் அதிகாலையிலே பார்த்தால் திடீரென்று எழுந்து விட்டோம். வெள்ள எல்லாம் புலர்ந்து விட்டது. பொழுது புலர்ந்து பட்சிகள், பறவைகள், பிராணிகள், மிருகங்கள் சத்தங்கள், அழகான இனிமையான குரல் ஓசைகள் கேட்க எழுந்து விட்டோம். ஆமாம், ஆமாம், ஆமாம், ஆமாம். இன்று இன்று வந்து பகலவன் மறைவது எத்தனை மணிக்கு என்றால் கூறுகின்றேன், உடனே கூறுகின்றேன். அவர் இன்று 8 மணி கடந்து 8:27 வரை இருப்பார். கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு பொழுது சாய்ந்தால், மறைந்தால் அப்புறம் வெளிச்சம் இருக்கும் தானே. நீங்கள் கூறியது போல 9 மணி மட்டும் வெளிச்சம் இருக்கும். அப்போ வெளிச்சம் இருக்கும்போது அந்த வீட்டுக்கு சென்று விட்டோம். ஆனால் நேரத்தை கவனிக்கவில்லை. அப்பொழுது 9 மணி. ஒரு 2 மணி நேரம் அவர்களோட பேசி இரவு உணவுகள் கொடுத்தார்கள், உண்டு இருந்து நகைச்சுவைகள் எல்லாம் பேசி பல பல விடயங்கள் பேசி முடிய பார்த்தால் 12 மணி. அங்கே குழந்தைகள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். இரவு வீட்டு பாடங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கின்றார்கள். இலேசான மலைத்துறளோடு வீடு வந்து சேர்ந்து விட்டோம். அப்படி பகல், நீண்ட பகல், இந்த கிடைத்த இந்த இனிமையான பொழுதை கழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு எத்தனை பணிகள் இருக்கும் எல்லாம் செய்யும். அதன் பின்பு சுருங்கி சுருங்கி 4 மணி, மாலை 4 மணிக்கு பொழுது 2, காலை 7:45 8 மணிக்கு தான் முடியும். அப்ப எப்படி இருக்கும் இரவு, நீண்ட இரவு. ஆனால் அது கடினமாக இருக்கும் எங்களுக்கு. இது மிகவும் சுலபமாக அங்கு போவோர், இங்கு உல்லாசமாக போவார்கள், களியாட்டமாக போவார்கள், எல்லாம் இருப்பார்கள், சிறப்பாக இருக்கும். அங்கே எப்படி இருக்கின்றது உங்களுக்கு? நீண்ட பகலோடு எங்களுக்கு வணக்கம் தந்தீர்கள். மழை பெய்ததா
1: உங்களுக்கு? நீண்ட பகல் அல்ல
0: உங்களுக்கு, சாதாரண 12 மணி நேரம் தான் என்ன ஐயா? அதாவது வந்து பூமியின் சுழற்சியிலே சூரியனை வலம் பெறும் வேளையிலே சூரியனுடைய ஒளிபடும் வேளை நேரம் கூடுதலாக இந்த வடக்கு திசை நாடுகளுக்கு இருக்கும். ஆனால்
1: நீங்க வந்து பதிவுல சொல்லும் போது நீண்ட பகலா இருந்ததுன்னு சொன்னதுனால நான் நீண்ட பகல் வணக்கம் சொன்னேன்.
0: நன்றி. முதலே குறிப்பிட்ட பகல் வணக்கம் வேணும். இது நீண்ட பகல் என்றவுடன் நான் நினைத்தன் உங்களுக்கு நீண்ட பகலா இருக்குமோ என்று. இங்கே எங்கே ஒரு நாடு இருக்கும் தானே ஐயா? 24 மணி நேரமும் 2 இருக்கின்ற நேரம். ஒரு சில மாதங்களைத்தான் சூரியனை பார்ப்பார்கள் அவர்கள், ஐரோப்பிய.
1: ஆமாம்,
0: ஆமாம். சரி, இப்போ நாங்கள் அங்கே நலமாக நீங்கள் இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள். மற்றவர்களும் போட்டியிலே வந்து புள்ளிகளை பெற வேண்டும் என்று ஆதங்கத்தோடு இருக்கின்றார்கள். இப்பொழுது 2 பெட்டிகள் சென்று விட்டன. 18 பெட்டிகள் உண்டு. உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டும் என்று கூறினால் நான் கொண்டு வந்து வைப்பேன். நீங்கள் அதற்குரிய பதிலை கூறலாம். எந்த எண்ணை தெரிவு செய்வோம்? 9 தான் என்ன? 9. 9 என்ற அதிர்ஷ்டமான உங்களுக்கான இலக்கத்தை, எண்ணை தருகின்றீர்கள். கொண்டு வந்து வைத்து விட்டேன் இங்கே. இப்பொழுது நீங்கள் அந்த கடவுச் சொல்லை ஒரு தடவை மந்திரமாக கூற வேண்டும்.
1: அந்த திறந்துடுச்சு.
0: சிறப்பு சிறப்பு. அப்படியே மெதுவாக அழகாக அமைதியாக திறக்கின்றது அந்த பெட்டி. சரி, திறந்து விட்டது கெட்டிக்காரன். அப்படி என்றால் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு உற்று பார்க்கும் பொழுது ஓரளவு அண்ணளவாக எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் அங்கே காணப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: எனக்கு தெரிஞ்ச வகையில் ரெண்டு எழுத்து தான்
0: ஐயா. ரெண்டு ரெண்டு எழுத்து என்று சொன்னவுடன் எனக்கு மகிழ்ச்சி தான். கெட்டிக்காரன் என்று தான் உங்களை நான் கூற வேண்டும். ஆனால் ஒரு மூன்று எழுத்தை கூட்டி ஐந்து எழுத்திலே இருக்கின்றது. ஏனென்றால் நாகப்பனுக்கு எத்தனை எழுத்துக்கள் அதிகமாக வருதோ அதெல்லாம் ஒரு சின்ன விடயமாக இருக்கும் இல்லையா? ஐந்து எழுத்துக்களை கொண்டது. நான் தரவுகளை கூறுகின்றேன், உற்று கவனித்து விட்டு பதத்தை கூறுங்கள் பார்ப்போம், கண்டுபிடிங்கள் பார்ப்போம். இது வந்து ஆண்களுக்கு அணியப்படும் ஒரு பொருள், ஆண்கள் அணிகின்றதிலே ஒன்று. அதிலும் சில இனத்தவர்களுக்கு இது முக்கியமானது ஒரு உடையாக, ஆடை ஆடை என்று கூற முடியாது, அணிகின்ற ஒரு ஆடையினால் நெய்யப்பட்ட அணிகின்ற ஒன்று. அதிலே வைத்து அவர்கள் இந்த இனம் என்று கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஆனால் அரசர்கள் அதை அன்று அணிந்திருந்தார்கள், இன்றும் முதியவர்கள் அதை அணிவார்கள். அதிலும் எங்கள் நாட்டில் இனத்தையே காட்டிக்கொள்ளும், அதை அணிந்து போ அந்த அப்படி அணிந்தால் அவர் இனத்தை காட்டி கூறிக்கொள்ளும். ஆனால் சிறியவர்கள் முதியவர்கள் முன்னால் கண்டால் அதை அணிய மாட்டார்கள். ஊகிக்க முடிகிறதா? சிறிய முதியவர்களுக்கு முன் அது அப்படி அணிய மாட்டார்கள், விரும்பவும் மாட்டார்கள். ஆனால் அந்த இனம் இருக்கின்றது, அது சிறுதிலிருந்து முதுமை வரைக்கும் அணிந்திருப்பார்கள் ஆண்கள். ஆமா, பெண்கள் முக்காடு போட்டுக் கொள்ளுவார்கள். இது ஆண்கள் அணிவது, ஆண்கள் அணிவார்கள். இஸ்லாமியர்கள் அவர்கள் அணிவது வேறு மாதிரி இருக்கும். அந்த இஸ்லாமியர்களுக்கும் வித்தியாசமான வகையிலே அணிந்து கொள்ளுவார்கள். அதை நாங்கள் பார்த்து அவர்கள் இந்த இனத்தை இந்த நாட்டைச் சேர்ந்தவர்களும் கூறிக்கொள்ளலாம். எங்களவர்களும் அணிவார்கள். நிச்சயமாக திருமணத்திலே ஆண்கள் அணிந்து கொள்ளுவார்கள். திருமணத்தை நடாத்தி வைக்கின்ற புரோகிதர்கள் அதை அணிந்து கொள்வார்கள். ஆலயங்களிலே அவர்கள் அணிந்து கொள்வார்கள், நாங்கள் அணிய மாட்டோம் சைவ மக்கள். அதை ஒரு ஒரு திருவிழா செய்ய வேண்டிய அந்த உபயகாரர் இருந்தால் அவருக்கு அதை கட்டுவார்கள். வாழ்த்துக்கள், சரியான பதம் கெட்டிக்காரன். தலைப்பாகை கண்டுபிடித்து விடுவார் என்று நான் கூறினேனே. உங்களுக்கான இரண்டு புள்ளிகள் உங்களுடைய பையனிலே எழுத்து, உங்கள் பெயர் பொறித்த பையனிலே சேர்க்கப்படுகின்றது. சரி, இந்த வேளையிலே நாகப்பனுக்கு என்ன பாடல் விருப்பமாக இருக்கும்?
1: வழக்கம் போல நிகழ்ச்சி நிறைவுல கொடுத்துருங்க.
0: ஆமா, நல்ல பாடல் நேற்று நீங்கள் தந்த பாடல். அதை பற்றி என்னுடைய நண்பர் என்னுடைய அன்பரும் அதை நீண்ட நேரம் அதை கவனித்துக் கொண்டிருந்தவர் வானொலியே நேரலையில் வர முடியவில்லை. அவர் பணியிலே இருந்தவர் இங்கே கனடாவிலே. அவர் வந்து எழுத்திலே அறிவித்து விட்டார், சிறந்த பாடல் ஒன்றை தந்திருக்கின்றீர்கள் என்று. என்ன பாடலா இருக்கும்? தூங்கா நகர் இல்லையா? தூங்கா நகர் திரைப்படத்தில் என்ன பாடலா இருக்கும்?
1: கொண்டாட்டம் கொண்டாட்டம்.
0: ஓ, கொண்டாட்டம் கொண்டாட்டம், நீ சிரித்தால் கொண்டாட்டம். அது என் எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களும் ஒரு திரைப்படத்திலே கொண்டாட்டம் என்ற பாடல் வரி வைத்து ஒரு பாடல் வச்சிருந்தா ஞாபகம் இருக்கின்றதா?
1: ஒண்ணுல இருந்து 20
0: வாழ்த்துக்கள். கண்டுபிடித்து விட்டார் கெட்டிக்காரன் நாகப்பன். கெட்டிக்காரன், இது வேற கொண்டாட்டம். அதனால் கொண்டாட்டம் என்பதில் பல வகை உண்டு, அதிலே இது கொண்டாட்டம். ஆனால் எல்லா கொண்டாட்டங்களும் இறுதியிலே திண்டாட்டமாக வராது, எல்லா கொண்டாட்டங்களும் இறுதியிலே மண்டாட்டமாக இருக்காது இல்லையா? கொண்டாடி விட்டு மண்டாடுவார்கள் காவல்துறையிடம். சிறப்பு ஆமா. ஆனா மற்றும்படி எங்களுக்கு உல்லாசமான கொண்டாட்டம் நல்ல பாடலா இருக்கும். இந்த பாடல் உங்களுக்கு இறுதி பாடலா கிடைக்கும். சரி, இப்பொழுது நீங்கள் முதலாவது பெட்டியிலே வந்து சரியான பதத்தை தந்து இரண்டு புள்ளிகளை பெற்ற உங்களுக்கு இரண்டாவது பெட்டி திறக்கும் வாய்ப்பும் கிடைக்கின்றது. எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: 10.
0: மேலிருந்து கீழாக வருகின்றீர்கள், சரி. 10. 10வது எண் பெட்டியை நாகப்பனையாவின் பெயரிலே தாருங்கள் என்றவுடன் அங்கே எழுதி வைத்து விட்டார்கள். அடுத்தது நீங்கள் தான் என்று மந்திரத்தை கூறுங்களேன். வாழ்த்துக்கள் சிறப்பு நாகப்பன் அவர்களே. இப்பொழுது முதல் 5 எழுத்துக்களிலே வந்ததை அப்படியே குறிப்பிட்டீர்கள். இப்பொழுது 1 எழுத்தை குறைந்து 4 எழுத்திலே தருகின்றார்கள். உங்களுக்கு தரவுகள் கொடுக்கின்றேன். இந்த உலகத்திலே மக்கள் தனித்து வாழ்கிறார்கள், சேர்ந்து வாழுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்பு, குறிப்பிட்ட வயது வரும் வரை நாங்கள் எல்லாம் இளைஞனாக வாலிபனாக துள்ளி திரிந்து விட்டு பொறுப்புகள் என்றெல்லாம் பெற்றுக்கொண்டுதான் வருவோம். அதன் பின்பு எங்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் எங்களுக்கு ஒரு பெயர் சூட்டப்படும். திருமணமானவருக்கு குடும்பம் என்று வந்துவிடும் தானே. அவரை அவருக்குள் ஆணினை எப்படி கூறுவது? ஒரு ஆண்மகனை, திருமணம் முடித்த ஒரு ஆண்மகனை எப்படி கூறுவோம்? கருத்து சரியாக இருந்தால் சரி. என்னையா
1: தலைவர்?
0: இல்ல, தலைவர் வந்து குடும்ப இல்ல, திருமணம் முடித்த பின்பு அவரை தலைவன் என்று கூறுவது நல்லதான். ஆனால் அவருக்கு இன்னும் ஒரு, அதாவது வந்து தலைவன் வந்து மனைவியை இல்லை, கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது குழந்தை குட்டிகள்லாம் வந்துவிடும், வீட்டுக்கு அவர் தான் தலைவன். அந்த பெயருக்கு இன்னும் ஒரு பெயர் அவரை பார்த்து விட்டு திருமணம் முடித்தவர் என்பதை குறிப்பிடும் ஒரு பெயர். தலைவன் எல்லாருக்கும் பொதுவாக வருகின்ற பெயர், இவர் திருமணம் முடித்த ஒருவர் என்பதை உணர்த்தும் ஒரு பதம்.
1: நீங்களே சொல்லிட்டீங்க.
0: சொல்லுங்க. இல்லை இல்லை, தனி அவருக்கு
1: அதுவும் வராதாங்கய்யா.
0: இல்ல, இதுல இருக்கு ஐயா, காசிக்கு போகும் அதிலே இந்த பதம் வருகின்றது இடத்திலே. காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்ன யோசி என்ற பாடலே இந்த பதம் வருகின்றது. அடுத்து, பொதுவாக இரண்டு பேரையும் சேர்த்து ஒரு திரைப்படமும் வந்தது, விசு அவர்களுடைய திரைப்படம். மின்சாரம் என்று கருத்து வரக்கூடிய ஒரு எதுக மூனையில பெறும் அந்த பதம். ஆனா ஆணை குறிக்கும். வாழ்த்துக்கள், கண்டுபிடித்து விட்டார். கற்பூர புத்தி ஐயா உங்களுக்கு. சம்சாரி, அதுதானே ஐயா. விட்டு கொடுப்பவங்களா? விட மாட்டாங்க, கெட்டிக்கார். அதனால தானே பொக்கிசம் என்றால் நாகப்பன் எங்கே என்று கேட்பார்கள். வாழ்த்துக்கள். அடுத்து 2 புள்ளிகளை உங்கள் பெட்டியில் சேர்கின்றது. சம்சாரி என்று, சம்சாரி என்று கூறிக்கொள்ளும் அந்த அந்த பாடலே வருகிறது. சம்சாரம் ஒரு மின்சாரம் என்ற திரைப்படத்தில் குறிக்கப்படுது. சம்சாரம் என்றால் குடும்பம், சம்சாரி என்றால் குடும்பஸ்தன். தலைவன் நல்லதான், தலைவன் இப்போ கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கலாம், குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கலாம். அதை விட சம்சாரி என்றால் அவர் ஒரு சம்சாரி என்று நாங்கள் கூறினோம். அந்த ஆணை குறிப்பது சம்சாரி. சிறப்பான பதிலை சம்சாரி என்று கூறுவேன். நான் அப்படி சொல்ல கடிகாரன் சூழ்ந்து பிடித்து விட்டீர்கள். உங்களுக்கு 2 புள்ளிகள் மேலும் சேர்ந்து உங்கள் பாடல் கொண்டாட்டம். கொண்டாட்டம் என்ற பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டாடுவோம். இப்பொழுது நாங்கள் அடுத்த உறவுக்கு உடைய நன்றி நன்றி நாகப்பன் அவர்களே. அடுத்த உறவாக தர்மபுரியிலிருந்து மகள் சாந்தி அழைப்பது போல் தெரிகின்றது. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? ஐயா, தகடூரிலிருந்து சாந்தி பேசுகிறேன்.
0: நன்றி சாந்தி மகளே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். தகடூரில், தர்மபுரியில் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: என்ன
0: நடந்தது அழகிக்கு? அப்படி என்ன அவருக்கு விருப்பம் இல்லாத நடந்தது அவருக்கு? அப்படியா? அப்ப ராசனுக்கு, ராசாவுக்கு
2: ராசா வந்து அவங்க அப்பா மாதிரி.
0: ஆஹ், அப்படியா? வாழ்த்துக்கள், சிறப்பு. பிள்ளைகளையும் பேர குழந்தையும் பார்த்து மகிழ்வடைந்து கொண்டு சீபகாரண்யத்துடன் இருக்கின்றீர்கள். அது எங்களுக்கு ஒரு பாடமாக, எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. அந்த பண்பு அறத்திலே ஒன்று. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. இன்று அங்கே உங்களுடைய தர்மபுரியிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: வெயில், வெப்பம்.
0: இரவு நேரம், இரவு நேரமும் வெப்பமாக இருக்கின்றதா? வெப்பம் தானே, வியர்த்து போ, வியர்த்து ஒழுகுகின்றது. கிருஷ்ணா குருவார் அடிக்கடி குளிக்க வேண்டும் போல் இருக்கு. ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்க வேண்டும்.
2: இதெல்லாம் கூட இப்ப வெளியில் சென்றுட்டு வந்துட்டு குளிச்சுதான் வந்தேன்.
0: அது வீட்டிலே இருப்பது போலதான், வெளியே சென்றாலும் அனல் வீசி கொண்டிருக்குமே நம்மளே. வெப்பம்தான், வெப்பம்தான். சரி, என்ன செய்வதம்மா? வெப்பம் எவ்வளவு நாள் வந்தாலும் தாங்கலாம். ஒரு நாள் அடைமலை பொழிந்தால் உங்களால் தாங்க முடியுமா? முடியாது. சூரிய பகவான் வர வேண்டும். அப்பதான்
2: இப்ப பெஞ்சா நல்லதான் இருக்கும்.
0: அது உடனே காய்ந்து விடும் மகளே. அந்த நின்று பிடிக்காது, ஆனால் குளிர்மை ஏற்படும். எங்களுக்கு பகல் நல்ல வெயிலோடு நல்ல, ஆனால் வெயில் வெப்பமாக எங்களுக்கு இருக்காது. ஆனால் பகல் நண்பகல் நேரம் கொஞ்சம் வெப்பம் போல் தெரியும். ஆனால் இந்த வானிலை ஆய்வாளர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள், பகல் 11 மணியும் மாலை 4 மணிக்கும் இடையில் முதியவர்கள், இந்த குறிப்பிட்ட நோய் உள்ளவர்கள், குழந்தைகள் வெளியே செல்வது புத்திசாலித்தனம் இல்லை என்று அறிவித்திருப்பார்கள். அப்போ நாங்கள் வெளியே செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, உள்ளே இருப்போம். குழுகுழு வண்டிருப்போம், உள்ளே தானே குளிரூட்டிகள் வேலை செய்கின்றது. சரி, அப்படி இருந்தால் நாங்கள் இப்பொழுது வந்த விடயத்தையும் கவனிக்க வேண்டும், வியாபாரத்தையும் கவனிக்க வேண்டும் அல்லவா? இப்போ 1, 5, 9, 10 ஆகிய 4 பெட்டிகளும் பொக்கிஷ பெட்டிகள் தீர்ந்துவிட்டன. மிகுதி பெட்டிகள் உண்டு. உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டும்?
2: 3.
0: எண் 3 உங்களுக்கு ராசியான எண் என்று நினைக்கின்றேன். பார்ப்போம். சாந்தி, கொண்டு வந்து வைத்து விட்டேன் உங்கள் பெயரிலே. இப்பொழுது அந்த கடவுச்சீட்டு கடவுச்சொல் மந்திரமாக சொல்ல வேண்டும்.
2: அண்டகாக்சம் அபூகாக்சம் திறந்தடி சீசே.
0: பாடடா பாட, பெண் குரல் நண்டவுடன் எவ்வளோ அழகாக திறக்கின்றது அந்த பெட்டி. சிரித்து கொண்டு திறக்கின்றது. சரி, இனிப்பான ஒரு மந்திரத்தை பெண்குரலில் வந்தால் அது பெட்டி உடனே திறந்துவிடும் தான். சரி, இப்பொழுது உற்று நோக்கி பாருங்கள். உங்கள் கண்ணாடி மூலம், பூத கண்ணாடி மூலம் இத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் அங்கு உள்ளே பொதியப்பட்டிருக்கும் என்று.
2: 5.
0: ஓ, கெட்டி காரை 5 என்று பெருந்தன்மையோடு கூறியிருக்கின்றீர்கள். ஒரு எழுத்து குறைந்த 4 எண்கள் தான் மகளே காணப்படுகின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வேண்டுமா வேண்டாமா 4 எழுத்தோடு? தொட்டுவிட்டீர்கள், விட முடியாது. சரி, இப்பொழுது அதற்குரிய தரவுகளை கொடுக்கின்றேன். இந்த இது ஒரு தாவரம் என்றும் சொல்ல முடியாது, கொடி என்றும் சொல்ல முடியாது, மரம் என்றும் சொல்ல முடியாது, புல் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் தாவர இனத்துக்குள்ளே தான் இது வந்து மக்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு விரும்பி வளர்த்தெடுக்கப்படுவது. இது மிகவும் சுவையானது, இனிப்பானது. இதனுடைய பெருமதி அதிகம். இதை கொண்டு சென்று இதை பிழிந்து சாராக குடிக்கலாம், அதை அப்படியே கடித்து உண்ணலாம், அந்த சாரிலிருந்து பலவிதமான இனிப்பு பதார்த்தங்களை செய்யலாம். 4 எழுத்துக்களை கொண்டது. நாங்கள் குழந்தைகளை அள்ளி அணைக்கும் பொழுதும் இந்த பதத்தை உபயோகித்து கட்டி முத்தம் கொடுப்போம் குழந்தைகளுக்கு. அதுதான் விரும்பி வந்த சொல் அல்லவா? இதை விட வேறு என்ன தரவு தருகிறது? வாழ்த்துக்கள் மகளே. கரும்பு என்றது சரியான பதம். 4 எழுத்துக்களை கொண்டது என்று கூறி பதத்தை கூறியவுடன் சொல்லி உடனே 2 புள்ளிகளை சாந்தி பெற்று, சாந்தி தொடர்ந்து வந்தால் அதிக புள்ளிகளை பெறக்கூடிய கட்டி காரி. இப்பொழுது முதலாவது பெட்டிக்குரிய பதத்தை சரியாக சொல்லி நான் 2 புள்ளிகளை பெற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்காக என்ன பாடல் நினைத்து வந்தீர்கள் கேட்க வேண்டும் என்று?
2: எடுத்து ஒரு ஊர் பேர் வருங்க ஐயா, அந்த ரோட்டு மேல கொத்து பரோட்டா அப்படின்னு வரும்.
0: அப்படியா? ஒரு ரோட்டு மேல கொத்து பரோட்டாவா? என்ன பாட பாடல பார்ப்போம். யாராவது எழுதுவார்கள் அதை என்ன திரைப்படம் என்று தேடி பார்த்து பிடிப்போம். அதற்கு என்னம்மா என்னம்மா
2: தொட்டப்பட்டான்னு ஒரு ஊரு ஊட்டியில இருக்குங்க ஐயா.
0: ஆமா,
2: அது தொட்டப்பட்டா ரோடு மேல கொத்து பரோட்டா.
0: தட்டப்பட்டாவா தொட்டப்பட்டாவா?
2: தொட்டப்பட்டா.
0: ஓ தொட்டப்பட்டா, ஓகே தொட்டப்பட்டா ரோடு. என்ன திரைப்படம்னு தெரியுமா?
2: உயரமா இருக்குங்க ஐயா அந்த ஊர்ல, அந்த ஊட்டியில நின்னு பார்த்தா நல்ல இயற்கை காட்சிகள் எல்லாம் நல்லா தெரியும்.
0: ஓ அப்படியா? என்ன திரைப்படம்னு தெரியுமா?
2: அது தெரியலங்க.
0: அப்படியா, சரி தேடி பிடிப்போம், வந்து விடும் தேடி பிடிப்போம். தொட்டப்பட்டா ரோட்டிலே கொத்து பரோட்டா அதானே? சரி, கொத்து பரோட்டா வந்தா
2: எல்லாரும்
0: வந்துடும். அப்ப கொத்து பரோட்டா உங்களுக்கு விருப்பமான உணவா? நீங்கள் தயாரிப்பீர்களா கடையில பெற்றுக் கொள்வீர்களா?
2: கடையில்
0: தான் என்றோ
2: ஒரு நாள் தான் வெயிட்டிங் செய்வோம்.
0: ஆமா, அதுக்கு அவங்கள தான் அதுக்கு சரி, அந்த கடை உணவு உணவு விடுதிக்காரர்கள் என்ன உணவு சாலை. சரி, இந்த தொட்டுப்பேட்டாவில் சென்று ரொட்டி கொத்து ரொட்டியை சாப்பிடுவோம். என்ன என்ன ரொட்டி ரொட்டில கொத்து பரோட்டா சாப்பிட்ற சுவையோடு சுவையோடு இரண்டாவதாக இந்த எண் பெட்டி உங்களுக்கு தேவைப்படும். குறுங்கள் எட்டு எட்டாண்ணம் எட்டு எட்டாவது ஆறா வேணும் எட்டு வேண்டாம். சரி, ஆறை பெற்றுக்கொள்ளும் உங்களுக்கு தேவையான ஒன்றுதானது போல் தெரிகின்றது. ஆறாவது நீங்கள் வெல்லலாம் என்று எண்ணுகின்றேன். சரி, நான் பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன் உங்கள் பெயரோடு. இப்பொழுது உங்கள் கரத்திலே தான் அந்த மந்திரம் இருக்கின்றது, அதை உங்கள் வாயினால் ஓதிவிடுங்கள். சரி, இப்பொழுது உங்களுடைய ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதமாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
2: மூன்று.
0: கெட்டிக்காரி என்றுதான் சொல்ல விருப்பம் இரண்டு எழுத்திலே இருக்கின்றது. பரவாயில்லை தானே? பரவாயில்லை, இரண்டு மேலும் சுலபமாக இருக்கும். இந்த இரண்டு எழுத்து யாரும் தனியாக இருக்காமல் சேர்ந்து வாழ்வதற்காக கிடைக்கும் ஒன்று. அதில் முக்கியமாக பெண்களுக்கு இது இல்லாமல் வாழ்வது கடினம். அதேபோன்று ஒரு கொடி படர்வதென்றாலும் அதற்கு படர்வதற்கு ஒரு ஏதோ வேண்டும். அயன் ராசா சத்தம் போடுவார். ராசாவா அழகியா? ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு தடயம் கிடைத்து விட்டால் போதும். ஒரு ஒரு ஒரு ஆட்டம் ஒரு அசைவு தெரிஞ்சாலே போதும் அவர்களுக்கு. என்ன பெரும் காவலாளியர்கள் தான். இது யார், ராசாவா அழகியா? ராசா என்கிற புரிகிறது தொன்மை. அந்த அந்த அந்த ஆண் குரல் தெரிகின்றது. சிறப்பு சிறப்பு. ஆமா ஆமா ஆமா, அவனுடைய குரல் கொஞ்சம். சரி, இப்பொழுது நீங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கும் ஒரு இது தேவை, இரண்டு எழுத்தை கொண்டது. இப்பொழுது தனிமையிலே இருக்கின்றார் எங்களுடைய கிருஷ்ணா அவர்கள் இல்லாமல். அதுக்கு இரண்டு எழுத்திலே கூறப்படுகிறது. எது
2: இணை?
0: அதை அதை தகரத்திலே மாற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். தாவரிசையிலே துணை. கெட்டிக்காரி துணையின்றி வாழ முடியுமா? முடியாது. அதுலேயும் பெண்களுக்கு துணை அத்தி அவசியம், பாதுகாப்பு. கொடி படர வேண்டும் என்றால் ஒரு கொம்பு துணை வேண்டும் இல்லையாம்மா? துணை நல்ல பதம், சிறப்பான கருத்து. அதுக்குள்ளே ஆழமான கருத்துக்களும் பல இலக்கிய சுவையான சம்பவங்கள் எல்லாம் துணைக்குள்ளே கிடைக்கும். அந்த துணை என்பது சேர்வது கடினம், சேர்ந்தால் பிரிவது கடினம் இல்லையாம்மா? அந்த துணையின்றி வாழ முடியாது என்ற ஒன்றுக்கு பறவை இனத்திலே ஒரு இலக்கிய கதை உண்டம்மா. இலக்கிய அந்த கால புராண கதையிலே அந்தில் பறவை என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? அந்தில் பறவை தன் துணை இறந்து விட்டால் உடனே தானும் இறந்து விடுமாம். இல்லை இல்லை இல்லை இல்லை, அந்த இது வந்து அந்த ஆரம்ப காலத்திலே எங்கள் தமிழ் பண்பாடுகளுக்கு உடன்கட்டை ஏறுவதுன்னு ஒன்று இருக்கிறது தெரியுமா? கணவன் இறந்து விட்டால் அந்த சிதையிலே இவளும் குதித்து மாய்ந்து விடுவாளாம், மாண்டு விடுவாளாம். இந்த பறவை அப்படித்தான், உடனே தன்னை சகாடித்து விடுவான். சரி, துணை என்பது மிக மிக முக்கியம். எந்த ஒரு விடயத்தை நாங்கள் செய்தாலும் துணை ஒன்று வேண்டும். வாழ்த்துக்கள். ஆனால் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் மறு உலகத்துக்கு சொல்லும் பொழுது அறம் கூறுகிறது இறைவன் திருவடி துணை என்று கூறுகின்றது இல்லையா? சிறப்பு. இப்பொழுது உங்களுடைய பாடல் தந்துவிட்டீர்கள், இரண்டு புள்ளிகளை பெற்று, இரண்டு தடவை பெட்டி திறந்து நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும், வந்து இணைந்து மீண்டும் மீண்டும் புள்ளிகளை பெற்று பார்ப்போம் என்று வெற்றியாளர் யார் என்று. நன்றி மகளே, அடுத்த உறவுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய அன்பு உறவு, தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து தனித்திருந்து வாழும் தவமணியாக கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணா
3: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். 1, 2, 5, 6, 8, 9 சென்று விட்டன, 10 சென்று விட்டன. இப்பொழுது இருப்பது எது வேண்டும்?
3: 8
0: அவர் தொட்டுவிட்டு சென்றது உங்களுக்கு கிடைக்கின்றது இப்பொழுது 8. கிருஷ்ணா, 8 கிருஷ்ணாவின் பெயரிலே தாருங்கள். தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். எங்கே உங்கள் கடவுச்சொல்லை உங்கள் ஓசையிலே தாருங்கள் கேட்போம். திறந்து விட்டது பெட்டி. அழகாக அற்புதமான மந்திரத்தை அழகாக உச்சரித்தீர்கள், சரியாக உச்சரித்தீர்கள். எங்கே அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் உங்களுக்காக காத்திருக்கின்றது என்று உங்களால் எண்ணி பார்க்க முடிகின்றதா, நினைத்து பார்க்க முடிகிறதா, சிந்திக்க முடிகின்றதா?
3: 3.
0: வா, அந்த மாதிரி கூறியிருக்கள் 3 என்று. ஆனால் இங்கே 2 தான் இருக்கின்றது. தருவோமா விடுவோமா? தாருங்கள். தாராள மனப்பான்மை. அந்த 2 பத எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவென்று நாங்கள் தகவல் தரவுகளை தருகின்றேன். அந்த 2 எழுத்துக்களை கொண்டது அது வந்து ஒரு பதம். மிக மிக பெருமதியையும் பெருமதி இல்லாததையும் அது குறிக்கும். இந்த உலகம் உருண்டோடுவது அதனுடைய ஆட்சியிலே தான் என்று. மன்னிக்க வேண்டும் ஐயா என்றால், வெளியாலே நல்ல காலையில் உள்ளே வெப்பமாக இருக்கும். நான் கலையத்துக்குள்ளே எல்லாம் மூடிக்கொண்டிருக்கின்றபடியால் சுவாசத்துக்கு கடினமாக இருக்கணும், கொஞ்சம் வெப்பமான காற்று தான் வந்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த உலகம் என்று உருண்டோடுவதற்கு இதுதான் மூலகானது. எப்படித்தான் கண்டுபிடித்தார்களோ தெரியவில்லை ஐயா. இடத்துக்கு இடம், மனிதனுக்கு மனிதன், மாறி மாறி மாறி பிறகு இது திரைப்படமும் வந்தது, பாடல்களும் வந்திருக்கின்றது. 2 எழுத்தை கொண்டது. உலக நாடு, உலக நாடெல்லாம் இருக்கின்றது. குறுங்கள் காசு தான், காசே தான் கடவுளடா. என்னையா காசா? லேசா? காசாலே சா, பாருங்க அந்த கருத்து. காசா லேசா, அது லேசு இல்லை அதை சேர்ப்பது. ஆனா காசாலே சா, காசாலே தான் சாவு நடக்கின்றது. காசு என்ற சரியான 2 எழுத்தை கண்டுபிடித்து கூறிய கிருஷ்ணா, உங்களுக்கு மேலும் 2 புள்ளிகளை உங்கள் பையிலே நான் சேர்த்துக் கொள்ளுகின்றேன். கெட்டிக்காரன் என்றும் கூறிக்கொள்ளப்படுகின்றது உங்களை. அப்படி என்றால் 2 பெட்டியை நீங்கள் திறக்கும் பாக்கியமும் பெற்றிருக்கின்றீர்கள். எந்த எண் வேண்டும்?
3: 13.
0: எண் 13. நாங்களெல்லாம் மேலை நாடுகளில் 13 யாரும் விரும்ப மாட்டார்கள். அதிகம் 13
3: விரும்ப மாட்டார்.
0: 13 எண்ணை இங்கே அங்கேயும் விரும்ப மாட்டார்களா? சரி,
3: ஆமாம் ஐயா, 8, 13 விரும்ப மாட்டார்கள்.
0: ஓ, என்ன காரணம் ஐயா? இயேசுநாதர் வந்து சிறைப்பிடிக்கும் வேளையிலே, உணவு விடியிலே 12 தோழர்களுடன் வெறும் இணைந்து ஒன்றாக இருந்த வேளை, அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை அவரை சிறை கைது செய்தார்கள். அது ஒரு துன்பமான நாள். அந்த எண் அதிர்ஷ்டம் இல்லை என்று ஒரு கருத்தை கூறுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்று என்னால் கூற முடியாது. நீங்கள் கூறியது போல் அது 13 பொருத்தமில்லாத என்று தான் கூறுகிறார். ஆனால் எனக்கு ஒரு மகள் 13 தேதியிலே பிறந்து மிகவும் சிறப்பாக இருக்கின்றார். இங்கே என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், கலை உலகிலே சிறந்து விளங்குகின்றார். அதைவிட எனக்கு நெருங்கிய உறவுகள் 13 இருக்கின்றார்கள். அதை ஒன்றும் தள்ளவில்லை, அழித்து அனைத்து தானே வாழ்த்து வளர்க்கின்றோம். 13 சும்மா பேச்சு வழக்கிலே சொல்வதை நாங்கள் கேட்டு பின்பற்றி கொண்டு வரோம். எண்கள் எல்லாம் சிறந்ததுதான், எண்கள் எல்லாம் சிறந்தது. மூட நம்பிக்கை, கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், மூட நம்பிக்கை. ஒரு தடவை வரத்தான் போகின்றது, பொக்கிஷத்துக்குள்ளே பார்ப்போம் எப்பொழுது. சரி, இப்பொழுது உங்களுடைய எண் 13 உங்களுக்காக கொண்டு வந்து வைத்த வேளை நீங்கள் மந்திரம் கூறிவிட்டீர்களா? கூறினீர்களா? அதுதான் திறந்தபடி இருக்கின்றது. எனக்கு ஆச்சரியம், எப்படியெல்லாம் கொண்டு வந்தவுடன் திறந்ததுன்னா நீங்கள் மந்திரத்தை கூறிவிட்டது என்பதுதான் பேசும். சரி, ஊகித்து பாருங்கள் இத்தனை எழுத்துகள் இருக்கலாம் என்று.
3: எனக்கு 3 தான் அதிர்ஷ்டம் நினைக்கிறேன்.
0: சரி, ஒரு 2 சேர்த்து 5 எடுத்துக்கொள்ளுங்களேன்.
3: தாராளமா தாருங்க.
0: ஏன்னா காசு 2 தானே வந்தது நீங்க கூறியது.
3: ஆமா.
0: அப்ப நீங்கள் சொன்ன 3 சேர்த்து 5 5 எழுத்துக்களே கொடுப்போம். விருப்பம் தானே? 5 உங்களுக்கு, 5 உங்களுக்கு உங்களுடைய ராசி நம்பர் தானே, ராசி எண் தானே. சரி, இந்த 5 எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவென்றால், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வாக்குக்கு ஒப்பாக வாழ்ந்து காட்டி சென்ற ஒரு ஞானி, ஒரு யோகி, ஒரு மிகவும் இரக்கமுள்ள இதயமுள்ளவர், அவருடைய பெயர் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது ஆலயங்கள் இருக்கின்றது அவருக்கு, அவருடைய நெறி கழகங்கள் உண்டு, அவர் கூறி சென்ற சைவ நெறிகளை எல்லாம் பின்பற்றுகிறார்கள். வெள்ளை உடுப்பு உடுத்திருப்பார் அவர்தான், உங்களுக்கு தெரியும். வள்ளலார், வாழ்த்துக்கள். கற்புர புத்திய நண்புறவுகளுக்கெல்லாம் வள்ளலார், வள்ளலார். நான் கூற இருந்தேன் அப்படி என்றால், வாடிய வயிறையெல்லாம் கண்டம் போது வாடுகின்றது என் நெஞ்சம் என்று கூறியவர் என்று சொல்ல வாய் எடுப்பதற்கு முதல் வள்ளலார் என்று கூறிவிட்டீர்கள். எவ்வளவு கட்டிக்காரன்! அற்புதம், அற்புதம். சிறப்பாக இயங்கி கட்டித்தனமாக புள்ளிகளை பெற்ற உங்களுக்கு ஒரு களைப்பு ஏற்படும் அல்லவா? அதனால் ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் பெற வேண்டும். அடுத்த உறவாக வந்துவிட்டார் தானாக வந்த சந்தனம். வணக்கம் நாகப்பனவர்களே. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. மீண்டும் வணக்கம்.
0: மீண்டும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே இப்பொழுது இருக்கின்ற பெட்டிகள் 2, 4, 7, 11, 12, பின்பு 14 to 20 வரைக்கும் உண்டு. நீங்கள் 9, 10 2க்கு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். இந்த 2
1: ஒரு பக்கமா கிளியர் பண்ணுவோம்.
0: ஆமா, மேல இருந்துகளே அப்படியே கொண்டு வருவோமா, பார்ப்போம். சரி, இப்ப மந்திரத்தை கூறுங்கள். உங்கள் மந்திரத்தை.
1: திறந்து விசேஷே.
0: சபாஸ், திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. சரி, உங்களுடைய ஊகத்திலே அதற்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: 1, 3
0: 1, 3, 3. அதில் ஒருவை விட்டு விட்டால் 2 தானே வரும். அப்ப 2 எழுத்துலேயே தான் கிடைக்கின்றது. நல்லதுதானே? எது வரலும் வரட்டுமா. சரி, இந்த 2 எழுத்து பதங்கள், 2 எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவாக இருக்கும் என்றால், போதை தரும் ஒரு பானம். அவசரப்பட வேண்டாம். இது வந்து இயற்கையாக கிடைக்கும் ஒன்று. அதை நாங்கள் பேசும் பொழுது சிலர் வந்து 3 எழுத்தாலும் கூறுவார்கள். ஆனால் சரியான பதம் 2 எழுத்து தான். அதற்கு அது அநேகமாக உயர்ந்து நீண்ட காலம் வாழக்கூடிய மரங்களிலிருந்து பெறப்படுகின்றது. பெரிய மரங்களிலிருந்தும் கிடைக்கும் அது மருந்தாகவும். 2 எழுத்தை கொண்டது, வெள்ளை நிறமாக இருக்கும். அதை கூறுங்கள்.
1: கல்.
0: வாழ்த்துக்கள். சரியான பதத்தை சரியாக கூறிவிட்டார். மதுவோடு சேர்ந்தது கள் என்பது. பனங்கள், தென்னங்கள், எங்கள் நாட்டிலே என்ன இன்னும் ஒன்று இருக்கின்றது, ஒரு உடனே அந்த பெயர் வருதில்லை, கித்தூள், கித்தூள் என்ற மரம். அதை விட இந்த வேப்ப மரம், முது வேம்பு என்று கூறுவார். நன்றாக முதிர்ந்த வேம்பிலே ஒரு பருவத்திலே அந்த பட்டை வெடித்து அங்கிருந்து ஊறி ஒழுகும் அந்த கள். அந்த கல்லை வந்து மிகவும் சிறந்த ஒரு வைத்திய குணம் உள்ளது. அது தேடி எடுப்பார். அது கிடைப்பது மிகவும் அருமை. இல்லை இல்லை இல்லை, அது பிசின் எல்லா இடத்துலையும் வறுமையா, இது தண்ணீராக கல்லாக வறுமை. வேப்பங்கள் என்று கூறுவார். அது மிகவும் சிறந்த ஒரு வைத்திய பானம். அதுல கசப்பு குறைவாக இருக்கும் என்று நானும் எடுக்கவில்லை. அவற்றையும் கள் என்றுதான் கூறுவது. அதே போல இங்கே பெருமரமான மேப்பிள் என்ற மரத்தில் இருந்து வடிகின்றது. அது தேன் என்றும் கூற முடியாது. பிசுன்றது கண் போர்ந்து தான் பெறும். அதுவும் ஒரு நீராகத்தான் பெறும். அதிலே தான் மேப்பிள் சிறப்பெல்லாம் செய்வார்கள். இனி மிகவும் இனிமையானது. ஆனால் மது போதையோடு வருவது கள். வெப்பம் இது குடித்தால் கள், அது குடிக்கும் பொழுது அநேகமான அந்த காமாலை என்ற ஒரு வருத்தம் இருக்கின்றது, நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? காமாலை, காமாலை நோய் உள்ளவர்கள் இழைத்து அழகு குறைந்து பொலிபுலந்தெல்லாம் காண்பார்கள். அவர்களுக்கு அந்த வேப்பம் கள் மிகவும் ஒரு அருமருந்தாக இருக்குமா? அது கிடைப்பது அரிது. எங்கள் நாட்டில் நான் கண்டிருக்கின்றேன், ஒரு ஒரு ஒரு வயது வந்த வேப்ப மரம் முதிர்ந்து வரும் பொழுது அங்கே மேலிருந்து பட்டையிலிருந்து சொட்டு சொட்டாக ஒழுகும். சார்
1: இங்கே வந்து அந்த கீழா நெல்லி தலையை தான் தருவாங்க.
0: அப்புறம் அது அதுக்கும் கொடுப்பார், கிளா நெல்லி கொடுப்பார்கள். இது பெருமரத்திலிருந்து கிடைக்கின்றது. சிறப்பான முன்பு இருந்த மக்கள் இந்த, அதனால் தான் கனடாவினுடைய தேசிய மரம் மேப்பிள், MAPLE மேப்பிள், ஐந்து இதழ் கொண்ட ஒரு இலை உண்டு. எங்களுடைய முன்றியல் தமிழ் வானொலியினுடைய லோகோ அதுதான் அதில் இருக்கின்றது அந்த இதில். சரி, கள் என்ற சரியான பதத்தை நாகப்பன் தந்து இரண்டு புள்ளிகளை தன்னுடைய வயிறே சேர்த்து கொண்டீர்கள். இன்னும் ஒரு பெட்டிக்கு நீங்கள் செல்லலாம் தானே? வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் அதை கொண்டு வந்து வைத்து விட்டோம் மேடையிலே. நாகப்பன் அவர்களுடைய பெயரோடு அவர் தன்னுடைய கடவு சீட்டு கடவு மந்திரத்தை சொல்லாக கூற போகின்றார். கூறுங்கள். எவ்வளவு தாராளமாக மனப்பான்மையோடு கூறுகிறீர்கள். அழகாக திறந்து இப்பொழுது மேலிருந்து அப்படியே வரிசையாக கொண்டு வந்து நிரப்புகிறீர்கள் கெட்டிக்காரன். சரி, ஊகித்து பாருங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று. ஒரு நாளிலே ஒரு எடுத்து விட்டால் மூன்று தான் இருக்கும், மூன்று எழுத்துலேயே வருகின்றது. சரியா? கெட்டிக்கா, கிட்டத்தட்ட கெட்டிக்காரன். எப்படி கிட்டத்தட்ட கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் கிட்டத்தட்ட. சரி, தகவலை தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். சரியான பதில் பெறப்போகிறது உங்கள் வாயிலிருந்து கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம். இப்பொழுது இது எங்கள் நாட்டில் இதை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தோம், நீண்ட காலம் காணாமல் இப்பொழுதுதான் கண்டோம். மரங்கள், செடிகள், பூ மரங்கள் எல்லாம் அது வந்து எங்களை மகிழ்விப்பதாக மலர்வதற்கு முன்பு இருக்கும் ஒரு நிலை. மலர்கள் மலர்வதற்கு முதல் இருக்கும் நிலை. மூன்று எழுத்துக்களை கொண்டு பாடல்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கின்றது. அந்த அதை இந்த தாமரைகளிலே பார்த்தா இன்னும் அழகாக. கூறுங்கள். வாழ்த்துக்கள். மொட்டு, சிறப்பான பதத்தை சரியாக கூறியிருக்கின்றீர்கள். இவையெல்லாம் எங்கள் தமிழ் பதங்கள், உலக அரும்பதங்களாக இருக்கின்றது. அற்புதமான பதத்தை நாங்கள் அறியும் பொழுது இவ்வளவு ஆவலாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றது. மேலும் இரண்டு புள்ளிகள் உங்களுக்காக சேர்க்கப்படுகின்றது. இரண்டு பெட்டிகளையும் அழகாக திறந்து கடவுச்சொல்லை சொல்லி அதில் உள்ள பதத்தை கண்டுபிடித்து புள்ளிகளை பெற்ற உங்களுக்கு மகிழ்ச்சியோடு ஒரு கட்டாய லீவு கொடுக்கட்டுமா? பாருங்கள், சென்று பாருங்கள். முன்னையில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடாவிலிருந்து ஒளிபரப்பாகும். கண்டுபிடி பாடலோடு வரும் பொக்கிசத்துக்கு வந்து விட்டார் மீண்டும் தகடூர் தர்மபுரி சாந்தி அவர்கள். வணக்கம் சாந்தி. வணக்கம். பார்த்தீர்களா, நீங்கள் முதல் தொட்டு விட்டு விட்ட பதம் விட்டு அதிலே காசு என்ற பதம் அற்புதமான பதத்தை கிருஷ்ணன் கூறியிருந்தார், நீங்களும் கூறியிருப்பீர்கள். கட்டிக்காரிதான் நீங்கள். இப்பொழுது எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேணும்? இங்கே இடையிலே 1, 2, 3, 4, 5, 6 தாண்டி 8, 9, 10 தாண்டி தாண்டி 14 என்று போகின்றது. உங்களுக்கு எந்த எண் வேண்டும்?
2: 8
0: தானே. இப்பொழுது நீங்கள் தொட்டு விட்டு சென்றதை கிருஷ்ணா வந்து தொட்டு காசு என்ற பதத்தை கண்டுபிடித்தார். 6க்கும் 7க்கும் இடையே 6க்கும் 8க்கும் இடையிலே 7 இருக்கின்றது. 10 கடந்து 11, 12 இருக்கின்றது. அதன் பின்பு 13 கடந்து 14, 15 என்று அப்படியே போகின்றது.

0: ஐயாக விட்டு சொன்னாலும் அதை தட்டு தடங்கள் இல்லாமல் திறந்து விட்டதம்மா. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: நான்கு.
0: நான்கு கூட்டல் மூன்று எத்தனை? ஏழு. பதத்தில் வந்து ஏழு சுரங்களுக்கு இத்தனை பாவம். ஏழு என்றுடன் பயப்பட வேண்டாம், ஒரு சாதாரணமான பதம். இது வந்து எங்கள் ஒரு ஒரு பாலத்தை குறிக்கிறது அம்மா. ஒரு பாலத்தின் பெயர், பிரபல்யமான பெயர், அன்று தொட்டு இன்று வரை பேசி கொண்டு வருகிறது. இது இலங்கை இந்தியாவை இணைக்கின்ற ஒரு பாலம். அதில் வாகனங்கள், அதாவது தொடர்ந்து செல்லும், பேருந்து செல்லும், மிகவும் பிரபல்யம் பெற்றது. அது எந்த பாலம்? சிந்தியுங்கள்.
1: அடிக்கடி
0: பேசுவோம். இந்த ஊர்ந்து செல்லும் ஒரு உயிரினத்தை குறிக்கும் அது முதல். ஊர்ந்து செல்லும் ஒரு உயிரினத்தை குறிக்க கூடிய பதம் தான் முதல் இருக்கும் அந்த பாலம் என்பதற்கு. விஷம் உள்ள ஒரு உயிரினம் நிலத்திலே ஊர்ந்து ஊர்ந்து ஊர்ந்துதான் செல்வாங்க, கால்கள் இல்லை. அதன் குறிக்கும் ஒரு சொல்லுத்தான் ஆரம்ப சொல்லாக இருக்கும் இந்த பாலத்துக்கு. கண்டுபிடித்து விட்டீர்களா?
1: மனசுக்குள்ள இருக்கு, வரமாட்டீங்க.
0: ஒரு தடவை தொங்குங்கள், மனதை துள்ள வையுங்கள், துள்ளி அதை மேலே கொண்டு வாருங்கள். தொங்க தொங்க துள்ளினா அது மேலே வரும் என்று சொல்லு. ஊர்ந்து செல்வது எது? ஊர்ந்து செல்வது விஷம் உள்ளது. விஷம் உள்ளது,
1: விஷம் உள்ளது
0: நீட்டாக இருக்கும். அதுதான் நம்ம எட்டி பிடித்து விட்டீர்கள். கெட்டி கோரி பார்த்தீர்களா? மனதுக்குள்ளே இருந்ததை நான் துள்ள சொன்னேன், இல்லை ஊர்ந்து பார்ப்போம் என்று ஊர்ந்தீர்கள், வந்துவிட்டது. பாம்பன் பாலம், சிறப்பான பதம், கெட்டிக்காரி. உங்களுக்கான இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்த்து விடுகிறேன். இரண்டாவது பெட்டிக்கும் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. எந்த எண் பெட்டி வேண்டும்? பாம்பன் பாலம் என்ற பிரசித்தி பெற்ற வரலாறு சிறப்பு பெற்ற பாலம் பாம்பன் பாலம். சரி, அடுத்து உங்களுக்கு.
1: ஐயா, முதல்ல நீங்க இந்த கல்லு பத்தி சொன்னீங்க இல்லைங்கய்யா, வேப்பங்.
0: ஆமா ஆமா,
1: அது இங்க கோயில் பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருந்ததுங்க ஐயா, அதுல வடிஞ்சது.
0: வேப்ப
1: மரத்துல பால் வடிதுன்னு ஒரு அஞ்சாறு வருடத்திற்கு முன்னாடி.
0: அது எப்பொழுதும் கிடைக்காது அப்படியா? நேரத்துல அது ஒரு முதிர்நிலைக்கு வரும் பொழுது அது அதுல இருந்து வடிச்சு அந்த சாரங்கள் கல்லாக வடி.
1: தெரியலங்க ஐயா, நீங்க சொன்னது தெரியல, அந்த விஷயம் யாருக்குமே தெரியல.
0: இல்லை, அது மிகவும் அருமருந்தம், அருமருந்து. ஆஹா, அருமருந்தாக, அது அருமருந்தானோ? அது எத்தனையோ வருத்தங்கள் நோய்களுக்கு குணமான. ஆயுர்வேத வைத்தியர்கள் அதை அறிந்தால் விட மாட்டார்கள். சரி, கெட்டிக்காரி. ஒரு ஒரு
1: எல்லாரும் அதை வந்து லேடிக்கு பார்த்து எல்லாம் பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க. ஆனா வேப்ப மரத்துல பால் வருது அப்படின்னு
0: தான் போடுவாங்க. அது கல், அது
1: இவர்கள் சொல்லல. யாருக்குமே இந்த விஷயம்
0: தெரியாமல் போய்விட்டது, தெரியாமல் போய்விட்டது. இப்பொழுது இனிமேல் வந்தால் நீங்கள் உடனே எல்லோருக்கும் பகிரங்கமாக கூறுங்கள். அதை பெற்றுக்கொண்டு வந்து உண்மையில் சிறப்பான சாமி. நாங்கள் சாதாரண மக்களும் அதை நாங்கள் அருந்தலாம். எவ்வளவோ மருத்துவத்தன்மை உள்ளது, எவ்வளவோ மருத்துவத்தன்மை உள்ளது. அப்பப்பா அறிந்திருக்கின்ற
1: சேமித்தும் வைக்கலாமாங்க ஐயா? எடுத்து
0: அநேகம் இல்லை, நீண்ட நாளைக்கு வைக்கல அது என்று எண்ணுகின்றேன். அதை பதப்படுத்தி வைப்பார்கள் பின்பு வைத்தியர்கள் என்று எண்ணுகின்றேன். அது கிடைப்பது அரிது, கொஞ்சமாகத்தான் வருமம்மா. இப்படி ஊத்தாது, டொர்னு கல் வடிந்த மாதிரி வடியாது கணக்கு, கொஞ்சமாகத்தான் வரும். அதை இவர்கள் கண்டுபிட்டு ஊடகத்திலே எழுதுறோம். அவங்க அந்த நேற்று ஒரு ஊடகத்திலே பார்த்தேன், வாழை மரத்தின் நடுவிலே இந்த குலை தாறு வந்திருக்கின்றது. அது தாறு வார குறித்து எழும்பும் பொழுது அதில் இடைவெளி இருந்தால் அதுக்குள்ளே புட்டுக்கொண்டு வந்து விட்டது. அது எது பெரிய அதிசயம், உலக அதிசயம் மாதிரி. அது எத்தனையோ பேர் அது ஒன்று இந்த ஊடகங்களும் ஏமாற்றுவது தான் எங்களை. அதை ஏதோ பெரிதாக கூறுவார். இப்பொழுது நாங்கள் விடயத்தை கவனிப்போம். வியாபாரத்தில் இருக்கின்றோம், மற்ற கொள்வனவுக்காரர்கள் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்? இடையில் இப்பொழுது 7, 11 தங்கி இருக்கின்றது. அதன் பின் 14 20 வரைக்கும் செல்கின்றது.
1: 7ங்கய்யா.
0: 7 வேணுமா? நான் சொன்னதுக்காக உங்களுக்கு விருப்பமா அந்த ஏழு?

0: இல்லையா?
1: ஆ
0: சரி, அது ஏன் நடுவில் இருக்கணும்?
1: இல்லை இல்லை, அப்படி இல்லை. உங்களுக்கு விருப்பமானுடைய 7 இருக்கிறது, 11 இருக்கிறது, 14, 15, 16, 17, 18, 19, 20. நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளலாம்.
0: இருக்கட்டும்.
1: நன்றி கட்டிக்காரி, அதான் உங்களுக்கு புள்ளி தர வேண்டும் என்றால் தருகின்றேன். எங்கே மந்திரத்தை கொண்டு வாருங்கள். அவசரமாகத்தான் கூறுகிறீர்கள். ஆனால் அந்த பெட்டியும் அவசரமாக பெரிய சந்தத்தோடு திறந்து சந்தத்தோடு திறக்கின்றது. வாழ்த்துக்கள். அப்படி என்றால் இசையோடு சம்பந்தப்பட்ட ஒரு எத்தனை மதமாக இருக்கும், எழுத்தாக இருக்கும்? ஐந்தெழுத்து. கட்டிக்காரி தான் அதிலே. 7 எழுத்திலே வந்து 5 எழுத்துக்கு வந்து விட்டீர்கள். இன்னும் 7 2 குறைத்து 5 வந்தீர்கள். உங்களுக்கு 5 ஒரு 2 குறைத்து 3 தருகின்றோம். இது 3 எழுத்தை கொண்ட பதம். இது வந்து இந்த இசைக்கருவிகளுக்கு ஒன்று. மங்கள இசைகளுக்கு முக்கியமாக பாவிப்பார்கள். திருமண மண்டபம், ஆலயங்களில், திருவிழா காலங்களெல்லாம் மிக மிக சிறப்பாக கச்சேரியெல்லாம் வைப்பார்கள் கூட்டம் கூட்டமாக வந்து. அதிலே தில்லானா மோகனாம்பாளிலே நீண்ட ஒரு இசைக்கருவியும் ஒரு வட்டமான வச்சு கொண்டு அடிக்கிற கருவியும் இருந்தது. அதுக்கு தான் பெயர் கேட்கிறார்கள். 3 எழுத்துலேயே அதை சொல்லுவார்கள். மேளம் என்று கூறுவது எல்லா விதமான சத்தம் டும் டும் அடிக்கிற எல்லாவற்றுக்கும் மேளம் தான் பெயர். அவைக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு. இந்த மங்கள வாத்தியத்திலே வருகின்ற அந்த மிருதங்கத்தோடு வருகின்ற என்ன அந்த நாதஸ்வரத்தோடு இணைந்த வாத்தியம், அதுக்கு என்ன பெயர்? திரைப்படங்களில் வந்திருக்கின்றது. அங்கே பார்த்துட்டு பாலையால் அந்த மாதிரி அடிப்பார் போட்டு இல்லை நம்ம நாம் பாடல குழுங்க குழுங்க உடம்பு குழுங்க, அதுக்கு பேர் என்ன பேர்? 3 எழுத்து. அல்ல அல்ல அல்ல அல்ல, அது எங்களுடைய பதவும் அல்ல. நாதஸ்வரம் போலே வந்த பாடல்லே வந்த பதம் வருகின்றது என்று எண்ணுகிறேன். நாதஸ்வரத்துக்கு இணையாக ஒருவர் நாதஸ்வரத்தை வாசித்தால் அங்காரே இதை இசைப்பார். மிகவும் மங்களமாக திருமண நேரத்தில் கட்டி மேளம் என்று கூறுகின்றது அதை, இல்லையா? ஆனால் திருமணத்தில் அடிக்கப்படும் அந்த இசை கட்டி மேளம் அல்ல, அந்த ஓசையின் பெயர் தான் கட்டி மேளம். அந்த மேள அந்த சத்தத்தை தருகின்ற அந்த கருவியின் பெயர் உங்களுக்கு தெரியும். வித்வான்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் இந்தியாவில். அது ஊதுறதம்மா, நான் கூட அடிக்கிறது உங்களை காட்சி கூறினேன் அல்லவாடா. அந்த தில்லானம்மோகனாம்பாள் திரைப்படம் பார்த்தீர்களா?
0: சரிங்க.
1: ஆமாம், அதிலே நாதஸ்வரத்தை சுவாஜி கணேசன், ஏபிஎம் ராஜன் அவர்கள் நாதஸ்வரத்தை நீட்டி வச்சு கொண்டு ஊதுகிறார்கள். அருகில் இருந்தாண்டு சகசனா இவர் சக்கரபாணியும் இவர் மற்ற தவில் அவர் அது அவர் எங்களை எங்களுடைய பாலையா இருந்து எல்லாம் உடம்பு அசைத்து ஆட்டுவர் டெண்டர் கேட்டு நான் கூறிவிட்டேன் தவறு என்றாலும் பிடித்து விட்டீர்கள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டி தவில் என்று கூறுவது தவில் வித்துவான்களுக்கு அதை பிடிச்சு விட்டீர்கள். பிடிச்சு விட்டீர்கள் அது உங்களுக்கு சேர வேண்டும் என்று என்ன நீங்க கண்டுபிடிச்சு விட்டீர்கள். தரவு தரம் எழுது நான் தவறுதலாக தெரியாமல் அங்கால செல்வோம் என்று கடந்து வேறு வார்த்தைகளை கொண்டு வந்தேன். பிடிச்சு விட்டாள் மகள், பிடிச்சு விட்டாள் கெட்டிக்காரி. தவில் என்றுதான் அம்மா அதுக்கு பேர். மேளம் வந்து எல்லா விதமானது மேளம். மற்ற தபோலா வந்து அது ஒரு இசைக்கருவி, ஆனால் அது தமிழ் பதம் அல்ல. தபோலா அது தமிழ் பதம் இல்ல, மேற்கிந்திய. சரி, தவில் என்பது சரியானது. தவில் வித்துவான் தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஈழத்திலிருந்து வந்து காரைக்குறிச்சி அருணாசலம் ஐயா அவர்களுக்கு தவில் வடித்த அந்த பெருமைகள் எல்லாம் இருக்குது. அந்த தவிலை எப்படி வாசிப்பதென்று பல தடவை சென்று நேரே பார்த்து கற்று வந்தார் பாலையா அவர்கள். அற்புதமாக அதில் நடித்திருந்தார். அதற்கு பெயர் தவில், 3 எழுத்தை கொண்டது. கெட்டிக்காரி அந்த தவில் அதை ஒரு வித்தியாசமான வகையிலே அந்த மேளம் அமைந்திருக்கும் இல்லையா? அந்த அதனுடைய உருவம், ஒவ்வொரு மேளம் தோல் கருவிக்கும் வித்தியாசமான உருவங்கள் இருக்கின்றது. நீண்டு இரண்டு பக்கம் தட்டக்கூடிய, ஒரு பக்கம் மேலே தட்டக்கூடிய எல்லாம் இருக்கின்றது. இது வந்து முக்கியமாக அது என்ன மரத்தில் செய்யப்படும் என்று தெரியுமா? முக்கியமாக 99% வீதம் பலாமரத்தில். கட்டிக்காரை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். இவையெல்லாம் எங்கள் தமிழ் பதங்கள், தமிழ் அற்புதமான பதங்கள், அதனுடைய சரித்திரங்கள், அதெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம். வாழ்த்துக்களை கூறி உங்களுக்கு ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கட்டுமா? நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது கிருஷ்ணன் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள், நாகப்பன் அவர்களும் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களே, நீங்கள் முந்தி விட்டீர்கள், கொண்டு வாருங்கள். சரி, இப்பொழுது நாகப்பன் 11, 14, 15, 16, 17, 18, 19, 20 ஆகிய பெட்டிகள் காத்து கொண்டிருக்கின்றன உங்களுக்காக. இணைத்து விட்டேன் நாகப்பன். ஓ, உங்களோட இணைப்பு துல்லியமாக எனக்கு கிடைக்கவில்லையே. இருக்கு, இப்பொழுது வருகின்ற. வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம்.
1: மீண்டும் ஒரு பகல் நேர வணக்கம். மீண்டும் ஒரு பகல் நேர வணக்கம். மீண்டும் ஒரு இரவு நேர வணக்கம். இங்கே 11, மீண்டும் 14, 15, 16, 17, 18, 19, 20 எண் கொண்ட பெட்டிகள் உண்டு. பதினொன்னு முடிப்பாம. என்ன நேரம், நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றது இல்லையா? சரி, இலக்கு எண் 11 தாருங்கள். நாகப்பன் அவர்களுடைய பெயரை பதிந்து தந்து விட்டார்கள். கொண்டு வந்து வைத்து விட்டேன். இங்கே இப்பொழுது கடவுச் சொல்லை மந்திரமாக நீங்கள் உச்சரிக்க வேண்டும். சரி, திறந்து விட்டது பெட்டி. கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
2: ஒரு 5.
1: அப்படியா? இதுல வந்து 5 இல்லை 7 எழுத்துக்களாக காணப்படுகின்றது. தனி பெயர் சரியா? அந்த 7 எழுத்துக்கள் அவ்வளவு பெரிய ஒருவருடைய பெயர் தானே. இது ஒரு எங்களுடைய பாண்டிய மன்னர்களில் ஒரு மன்னனின் பெயர். அந்த பாண்டிய மன்னனுக்கு என்ன வரலாறு என்றால், அவன்தான் கோவலனுக்கு மரண தண்டனை கொடுத்தவர், மதுரையை ஆண்டவர். சிலம்பு கொண்டு வந்து விற்க வந்து அது களவு தன்னுடைய மனைவியின் காற்சிலம்பு என்று தவறுதலான தகவல்களை கொண்டு கருதி உடனடியாக தீர்ப்பு வழங்கிவிட்டார், கொலை தண்டனை. அவர் யார், அவருடைய பெயர் எல்லோருக்கும் தெரியும்.
2: முன்னாள் முதல்வர் ஒருத்தர் இருந்திருக்கிறார்.
1: ஆமாம் ஆமாம், சரியாக சொல்லுகிறேன், கூறுங்கள்.
2: நெடுஞ்செழியன்.
1: சிறப்பு, நான் சொன்னேன் தானே, இவையெல்லாம் ஒரு சின்ன முடியும் உங்களுக்கு என்று. நெடுஞ்செழிய பாண்டியன், நெடுஞ்செழியன், சிறப்பான பதில், நல்ல உதாரணமும் தந்து கூறினீர்கள். உங்களை
2: உடனே
1: பெருமளத்தண்ட நாகப்பனுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன விடயமாக இருக்கும் இல்லையா? கெட்டிக்காரன் என்ற பெயரை பெற்று நெடுஞ்செழியன் என்றவுடன் எங்களுக்கு கோவலன் சரித்திரமே வந்து பிறந்துவிடும், சிலப்பதிகாரமே எங்களுக்கு தெரிந்துவிடும். வாழ்த்துக்கள் நெடுஞ்செழியன், சிறப்பான பதிலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களை கூறும் வேளையிலே இப்பொழுது நீங்கள் 13 வரை
2: 11 எழுத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஐயா, பாண்டிய
1: நெடுஞ்செழியன் என்று. அதையிருந்தா கண்டுபிடிச்சு விடுவீர்கள் அல்லவா? நெடுஞ்செழியன் பாண்டியன் இல்ல, குலோத்துங்க பாண்டியன், அந்த அதிவீதி ராம பாண்டியன் எல்லாம் இருக்குது. நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னன் என்று குறிப்பிட்டேன் முதல், பாண்டிய மன்னர்களுக்கு ஒருவன் நெடுஞ்செழியன். அதேவேளை 13 இலக்கம் வரை பக்குவமாக அப்படியே கொண்டு வந்து சேர்த்து விட்டோம். இப்பொழுது 14 இருந்து 20 வரைக்கும் இருக்கின்றது. உங்களுக்கான அடுத்த பட்டி எதுவாக இருக்கும்? சரி, வந்து விட்டோம். 20வது இலப்பெட்டியை நாகப்பனின் பெயரில் தாருங்கள். தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். நீங்கள் உங்களுடைய கடமையை புரியுங்கள். எத்தனை எழுத்துக்கள் கிடைக்கும்? 7 எழுத்து வரை சென்றவர்கள் எல்லாம் நீங்கள். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
2: 20, 20 ஒரு 2 எழுத்து.
1: சரி, இன்னொரு 2 சேர்த்து 20லே 2ஐயும் நீங்கள் சொன்ன 2ஐயும் சேர்த்து 4 எழுத்தாக்குவோம். 4 எழுத்துக்கள். 4 எழுத்துக்களை கொண்ட பதம் நாகப்பன் உங்கள் பெட்டி. அதற்குள்ளே இருக்கிற பதத்தை கண்டுபிடிப்பதற்காக ஊகித்து சொல்லிவிட்டு 4 எழுத்திலே வந்து என்று தீர்மானித்துக் கொண்டோம். அது என்ன பொருளாக இருக்கும், என்ன விடயமாக இருக்கும் என்று எண்ணுவதற்காக தகவல்களை தருகின்றன. இது ஒரு இடம்தான். இடங்கள் பல உண்டு, இயற்கை வளங்களை சேர்ந்தது. இந்த இயற்கை வளங்களை உள்ள மலைகளுக்கு மிகவும் அருமை பெருமையான ஒரு மலை. ஆனால் இந்த மலை எங்களுக்கு பயன்படாத மலை. இந்த மலையின் அடிவாரத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதும் ஆபத்தை மடியிலே கட்டி கொண்டிருப்பார்கள். அது எந்த மலை? மக்களுக்குள் உள்ளும் இப்படி மலை போன்று இருக்கின்றார்கள் சில சம்பவங்களை செய்வதற்கு.
2: மலைப்பகுதி
1: மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு மலை. அந்த மலை அடிவாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள், அது பொங்கி எழும். அது என்ன மலை, எந்த மலை?
2: அந்த மலை வந்து
1: எரிமலை. வாழ்த்துக்கள், சிறப்பு, சிறப்பான பதில். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். எரிமலை என்ற சரியான பதிலை கூறி மீண்டும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே சேர்க்க வைத்தீர்கள், வைத்து விட்டேன். சிறப்பாக விளையாட உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால் உங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கின்றேன். சென்று மீண்டும் பாருங்கள், வென்று விடுவோம். இந்த வேளையிலே எங்கள் அன்பு கிருஷ்ணன் அழைக்கின்றார், அழைக்கின்றார். அவரால் இணைய முடியாமல் இருக்கின்றார் சொல்கிறது. கிருஷ்ணா பார்ப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்தில். இப்பொழுது நேரம் சரியாக 12:41 நண்பகல் என்று காட்டும் இந்த வேளையில் உங்களுக்கும் 10:10 11 என்று காட்டுகின்றது. இப்பொழுது எங்கே வந்துவிட்டார் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம், வணக்கம், வணக்கம் கிருஷ்ணா.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: திறந்திருக்கின்றது.
1: சரி, அதன் உள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
2: 5.
1: அதோடைய ஒரு ஒன்றை குறைந்து விட்டால்
2: 4
1: போதும் தானே? 4 பேர் வேண்டும் ஐயா. 4 பேருக்கு நல்லவரா நடக்கணும் ஐயா. சரியா, 4 வகை நிலத்தை கொண்டது ஐயா. நான் மறை உள்ள ஐயா. 4 பேர் சிறப்பார்கள் தான். சரி, அதற்குள்ளே இருக்கும் பதம் எப்படி இருக்கும் என்று நான் கூறுகின்றேன். இந்த பதம் அண்மையிலே தமிழில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பதம். ஆனால் அதனுடைய ஆங்கில பதமோ, அதனுடைய ஆங்கில ஆக்கமோ எல்லோராலும் வாய் நிறைய கூறப்படுவது. சரியா, யூடியூப் என்று கூறுகிறார்கள் எல்லோரும். அது என்னவென்று தமிழ் சொல்லு தெரியுமா? அந்த தமிழ் பதம் தான் இங்கே கேட்கப்படுகின்றது. யூடியூப் என்பதன் தமிழ் பதம் என்ன?
2: சொல்லியிருக்கேங்க, எனக்கு நினைவில்லையே.
1: ஐயோ, நீங்கள் விரும்பி கேட்டப்பட்டிதானே ஐயா? நீ மந்திரத்தை கூறினீர்கள் தானே? இல்லை, கூறினபடியே தான் திறந்தது. சரி, இது வந்து யூ வலைத்தளம் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு பதம் இருக்கு. அந்த வலை என்றதை சேர்த்து தான் வரும். எப்படி அந்த தளம் வருகிறது உங்களுக்கு? அதுக்கு வெளிச்சம் இருந்தால் தானே வரும் இல்லையா? அது அப்போ ஒளி எங்கே தேவைப்படுகிறது? அப்போ இது வலை பின்னலுக்குள் எல்லாம் வருகின்றது. அப்போ இரண்டையும் சேர்த்து பாருங்கள், என்ன ஒளி என்று? வலை என்ன செய்யும்? எல்லாவற்றையும் வளைத்து பிடித்து ஒன்றாக கொண்டு வருவதுதான் வலை. ஆற்றிலே வீசினால் அங்கே இருக்கிற மீன்களை சுருட்டி அடித்து கொண்டு வந்து இழுக்கும் போது ஒன்றாக வரும். அதே போன்று உலகத்திலே உள்ள விடயங்களை நாங்கள், இல்லை வீட்டிலே தானும் ஒரு பொருளை நாங்கள் மூடி வைக்கணும், ஒரு வலையாலையை மூடிவிட்டு அடக்க ஒடுக்கமாக அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா? அதே போன்று இது ஒளியாக எங்களுக்கு விடயங்களை கொண்டு வந்து தருகின்றது, ஒரு பின்னலாக. அதுக்கு என்ன பதத்தை போடலாம் 4 எழுத்திலே?
2: ஒலியலை.
1: ஒலியலை என்பதை விட வலை என்று கூறினேன் அல்லவா, அதுதான் இதுக்கு முக்கியம். வலை ஒளி, அது எனக்கு தெரியும் உங்களுக்கு இது கொஞ்சம் கடினமான பதம் என்று, அதனால் உதவி செய்தேன். மற்றவர்களும் பொறுத்துக் கொள்வார்கள். வலை ஒளி என்று கூறப்படுது. யூடியூப் என்றால் வலை ஒளி. இது முன்பும் ஒரு தடவை வந்து இது சாந்தி இதுக்கு பதில் தந்திருக்க வேண்டும், ஞாபகம் இருக்கின்றது. வலை ஒளி என்பது யூடியூப் என்பதற்கு சரியான தமிழ் வலை ஒளி. கற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொண்டோம் உங்களால் என்று உங்களுக்கு 2 புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்க்கப்படுகின்றது. சரி, அடுத்து எந்த பெட்டி வேண்டும்?
2: சரவணன் பெட்டி 16.
1: சரவணன் பெட்டி என்று நீங்கள் பிடித்து விட்டீர்களா? கெட்டிக்காரன் கிருஷ்ணா, கிருஷ்ணா வாழ்த்துக்கள். சரவணன் கேட்டுக்கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன் இப்பொழுது. சரி,
2: தெரியவில்லை.
1: மந்திரத்தை கூறுங்கள். வருவதற்கு தரவை தருகின்றேன். இந்த உலகத்துக்கு இயக்கம், ஆக்கம், வளர்ச்சி எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கின்றார். அவருக்கு ஆண்களின் உச்சரிப்பிலே பெயரை கூறுவார்கள். ஆனால் அவருக்கு பல பெயர் உண்டு. நான்கிலே இன்று வருகின்றார் எங்களுக்கு. இன்று எங்களுக்கு அவர் நீண்ட நேரம் எங்களுக்கு காட்சி தருகின்றார். அவர் யார்? நான்கிலே கூற வேண்டும்.
2: சூரியன்.
1: வாழ்த்துக்கள். கட்டிக்காரன், கிருஷ்ணன் கட்டிக்காரன் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டிருக்கின்றார். எங்களுடைய காற்றறையில் வந்து என்று நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். இல்லையா கிருஷ்ணன் கட்டிக்காரன் ஐயா, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருக்கின்றது. சூரியன் என அவருக்கு பல பெயர்கள் உண்டு. அநேகமாக பல பெயர்ல ஒவ்வொரு பெயரோட வருவார் பொக்கிஷத்துக்கு. இன்று 16வது எண்ணிலே இருந்திருக்கார் பெட்டிக்குள்ளே. 16வது நிலையிலே வந்த கிரகம் சூரியன். ரெண்டு பெட்டிகளையும் கண்டு புள்ளிகளையும் பெற்று உங்களுக்கு வாழ்த்து கூறி ஒரு விடுமுறை ஒன்று எடுப்போமா?
2: மீண்டும்
1: வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். போட்டி பலமாக இருக்கின்றது. எங்கள் நாகப்பன் வந்து விட்டார். வாருங்கள் நாகப்பன், உங்கள் பதத்தை கொண்டு வாருங்க. எந்த பெட்டி இலக்கம், எந்த எண் பெட்டி வேண்டும் உங்களுக்கு? 14, 15, 17, 18 நான்கு பெட்டிகள் உண்டு.
2: 14, 17, 17.
1: வாழ்த்துக்கள். சரி, 17க்கு நான் கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரத்தை கூறுங்களேன் நாகப்பன். திறந்து விட்டது அழகாக. தரவுகளை தருகின்ற நித்தனை எழுத்துக்களை தந்தால் நன்றாக இருக்கும். ஒரு நான்கே தந்து விடுவேன் கேட்டபடி. அவருக்கு நான்கு, உங்களுக்கு நான்கு, முதலில் நான்கு, இப்பொழுது நான்கு. சரி, அந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் எங்கள் நாட்டை முன்பு ஆண்டவர்களை ஒன்றாக இணைத்து கூறும் ஒரு பதம். இப்போ நீங்கள் பாண்டியனை கூறினீர்கள், சேரன் இருந்திருக்கின்றார், மற்றவரார் சோழன் இருந்திருக்கின்றார். இவர்களை மூவரையும் சேர்த்து அழைக்கும் ஒரு பெயர், நான்கு எழுத்து. இல்லை, மன்னிக்க வேண்டும், ஐந்து எழுத்து. ஐந்து எழுத்து, மன்னிக்க வேண்டும்,
2: நாலு எழுத்துன்னு உடனே சொல்லியிருப்பேன்.
1: இது நான்கு. மீண்டும் இருக்க சார், சரி செய்கிறேன். 1, 2, 3, 4, 5 ஐயா.
2: இந்த
1: இப்பொழுது இது நடைபெறது வழக்கு. ஒன்றிலே ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒன்று, ஒரு வித்தியாசத்திலே புரிய மாட்டேன்னு கிடையாது. ஒரு வித்தியாசத்திலேயும் வெற்றி பெறுவது உண்டுதானே உங்களுக்கு? 4க்கு 5க்கு ஒன்றுதானே வித்தியாசம். மூன்று குல அரசர்களையும் இணைத்து சொல்லும் ஒரு பதம். அப்படி சொன்னால் இவர்கள் யார் யார் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம்.
2: அப்ப நம்ம சரத்குமார் நடிச்ச படத்தை சொல்லிட வேண்டியது.
1: அதுதான் குருங்கள்.
2: மூவேந்தன்,
1: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். புள்ளிகளை முதலில் உங்கள் பையிலே போட்டுக் கொள்ளுங்க. அப்ப ரஜினி நடித்த படம் எது?
2: மன்னன்.
1: மன்னனுக்கே பொதுவாக எல்லாரும் வருகின்றது. இது மூவேந்தர் என்ற சரியான பதம். மூன்றுல வந்தான்னு நாலு. ஒரு எழுத்துல, ஒரு எழுத்திலே கொண்டு விட்டீர்கள், ஒன்றிலே கொண்டு விட்டீர்கள்.
2: நீங்க முதல்ல சொன்னது நாலு எழுத்துன்னு சொன்னீங்க.
1: ஆமா,
2: நம்மளோட ஞாபக முறை நாலு சுத்தியே வரும். என்ன எழுத்து வரும், என்ன எழுத்து வரும், அதுதானே தவிர டக்குன்னு அஞ்சு எழுத்துக்கு மாத்த சொன்னா
1: உடனே மாத்தலாம். உடனே அப்படியே மூளை சக்கரத்தை சுத்தி எடுக்க வேண்டும். மூவேந்தர், மூவேந்தர். அதுக்கெல்லாம் உதாரணங்களை அழகா வைத்திருக்கிறீர்களோ சான்றுகளை. கட்டிக்காரன் உங்கள் பையிலே உங்கள் புள்ளி சேர்ந்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் 2வது பெட்டிக்கு போக போகின்றீர்களா? ரெண்டும்
2: வந்து
1: சரி. எந்த
2: 15, 15க்கு
1: போவோமா? ஓகே சரி. எண் 15க்கு நாகப்பன் வந்து விட்டார். அவருடைய பெட்டியோடு இங்கே அமர்ந்திருக்கின்றேன். எங்க நீங்கள் மந்திரத்தை கூற வேண்டும்? திறந்து விட்டது அழகாக அந்த பெட்டி. இப்பொழுது அந்த பெட்டிக்குள்ளே இருப்பதும் ஒரு சின்ன பொருள், எது சொல்லுங்க? சின்ன பொருள், நாங்கள் உலகத்தை எல்லாம் ஆண்டு கொண்டு வருகின்றோம் கையிலே வைத்து.
2: எழுத்து எத்தனை எழுத்து ஐயா?
1: எத்தனை எழுத்து இருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஐந்து எழுத்து.
2: ஒரு மூணு
1: இல்ல, இன்னொரு ரெண்டு சேர்த்து ஐந்திலே கொடுப்போம். என்ன உங்களுக்கு ஐந்து எழுத்து ஒரு சின்ன உடையம் தானே? இந்த ஐந்து எழுத்தும் கூறுகிறது ஒரு சின்ன ஒரு பொருளை, ஒரு சின்னன் விரலாலே தான் அதை அலைய தூக்கலாம். கையாலேயும் தூக்கத்தவில்லை, ரெண்டு விரல் போதும் அதற்கு. இது வந்து இன்று இந்த உலகத்தை ஆளுகின்றது. இந்த உலகத்தை நாங்கள் ஆளுவதற்கு உபயோகிக்கப்படும் கருவி கைபேசி. அது மட்டுமல்லாமல் வேறு இலத்திரவியல் உபகரணங்கள் உபயோகிக்கின்றோம். இவற்றையெல்லாம் அதற்குள்ளே ஞாபகப்படுத்தி பரவி உருவி எல்லாம் செய்வதற்கு ஒரு சின்ன ஒரு அட்டை, சிம் கார்ட் என்று கூறுகின்றோம் அல்லவா? அந்த சிம் கார்ட் என்பதற்கு என்ன தமிழாக்கம் கண்டுபிடிப்பீர்களா? கார்டுக்கு அட்டை என்று தெரியும் இல்லையா? அதுக்கு முன்ன அந்த சிம் அதுக்கு என்ன? கிட்டத்தட்ட சரி, செறிவட்டை என்று கூறுகின்றது. செறிவு, செறிவு என்ற உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உருவி அடித்து செறிவாக கொண்டு உள்ளே அடக்கி வெளியே எங்களுக்கு தருகிறது. செறிவு, செறிவட்டை. நீங்கள் சொன்னதும் கிட்டத்தட்ட சரி. திறன் அட்டை என்று கூறுகிறீர்கள், சரி. நீங்கள் சொன்னதும் சரி. நான் திறன் அட்டை என்று கூறுவதோடு கூட செறிவட்டை என்று தெரியப்படுகின்றது. அதனால் ரெண்டும் சரிதான்.
2: சரியான இருக்கலாம்.
1: அதனால் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு புள்ளி, இரண்டு புள்ளியை செய்து கொள்வோம். இதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் இதை கொண்டு நாங்கள் சிம் கார்டை கொடு, சிம் கார்டை கொடுனு எல்லோரும் சொல்லுகிறார்கள். யூடியூப், யூடியூப் எல்லோரும் சொல்லுகிறார்கள்.
2: ஓ, யூடியூபுக்கு தமிழ் பதம் கேட்டீங்க. யூடியூபுங்கிறதே எங்களுக்கு தமிழ் தானே?
1: யூடியூபா? அதுதான் எங்கட தமிழ். ஆனால் உண்மையான தமிழ் இது. நாங்கள் உபயோகிக்கின்ற பேச்சு தமிழ்ல யூடியூப் என்றால் தான் விற்கிறவருக்கும் புரியும், வாங்குறவருக்கும் புரியும், எல்லோருக்கும் தெரியும்.
2: வலை ஒளின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஏதோ எங்கேயோ யாருக்கோ சொல்றாங்கன்னு
1: நினைச்சுக்கோங்க. தரிப்பிடம் என்ற மாதிரி தான் வரும், பேருந்து நிலையம் என்பது போன்றதான் வரும். அதான் சாப்பிட போய் உட்கார்ந்திருந்தார் ஒருவர் ஒரு உணவு சாலையிலே. அந்த உணவுக்கு உப்பு பற்றாக்குறையாக இருந்தவர், உப்பு உழைப்பு, அந்த உப்பு அவருக்கு சுவைக்கவில்லை, காணாது. அப்போ அவர் இந்த அதை அந்த விநியோகஸ்தர் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஆளிடம் கூறினார், ஐயா சாம்பாருக்கு உப்பு பற்றாது, கொஞ்சம் உப்பு கொண்டு வாயான்னு அவர் சிந்தித்து கொண்டே போகின்றார். அவருக்கு தெரியவில்லை. திரும்ப திரும்ப கூறினார், ஒன்றுமே கூறுறார். அப்படின்னா என்ன ஐயான்னு கூறின போது இவர் சொன்னார், ஐயா சால்ட் ஐயான்னு. உடனே அவர் சொன்னார், சால்ட்டு தமிழில் பேசுங்களேன் ஐயா, உங்களுக்கு என்ன அவர் கேட்டாராம். சரியா?
2: அப்படி நிறைய சொல்லு வந்துருச்சு,
1: அப்படி பல இருக்கின்றது. எங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் என்ன, நாங்கள் இந்த எவ்வளோ தூரம் இந்த ஆங்கில பதம் யூடியூப், சிம் கார்ட், என்ன வாட்ஸ்அப், அதை ரெண்டெல்லாம் வருகின்றது. எல்லோருடைய வாயிலையும் அந்த பெயர் வந்து விட்டது. கைபேசி என்றதை விட செல் என்று தான் கூறுவார்கள் எல்லாம். அதனால்
2: எங்களுடைய,
1: ஆமாம், எங்களுடைய அருஞ்சொற்கள் மறைந்து விட்டன, மறைக்கப்பட்டு விட்டன என்று தான் கூறணும். யாரால் என்றால் எங்களால் மறக்கப்பட்டு விட்டன. அதை புதுப்பிக்க வேண்டும். இது எங்கள் தொண்டு, எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் நாங்கள் கொஞ்சம் நீண்ட நேரம் இந்த விடயத்துக்கு வலையொளி என்பதற்கும் சிறுவட்டை என்பதற்கும் சிறிது நேரம் எடுத்தோம். மற்றவர்களுக்கும் புரியும் வண்ணம் அதற்கு ஒத்துழைத்த உங்களுக்கும் கிருஷ்ணாவுக்கும் நன்றி. நன்றி, நன்றி நண்பர்களே. வாழ்த்துக்கள், மீண்டும் பெறுவோம். வந்துவிட்டால் மகள் சாந்தி, போட்டி பலமாகத்தான் இருக்கின்றது. வெங்கே வணக்கம் சாந்தி. சாந்தி வணக்கம். ஓ, ராசனம் பெறப்போகின்றாராமா? சாந்தி என்ன, என்ன ராசன் பெறப்போறாரா? ராசனும் போட்டிக்கு வரப்போகின்றாரா? ஓசை கொடுக்கின்றார். சரி, இப்பொழுது சாந்தி வருக வருக என்று வரவேற்று உங்களுக்கு இரண்டு பெட்டிகள் இங்கே காத்து கொண்டிருக்கின்றன. 14, 18 இதிலே எந்த எண்
0: பெட்டி?
1: 14 உங்களுக்கு வேண்டும். சரி, வாழ்த்துக்கள். 14 கொண்டு வருகின்றேன், வைத்து விட்டேன் சாந்தி. குறிப்பாளர் உணருங்கள் எத்தனை எழுத்துக்கள் அங்கே இருக்கின்றது என்று. மூன்று கட்டி காரை அச்சொட்டாக பார்த்து விட்டாள். கட்டி காரை சரி, மூன்று எழுத்தில் இருப்பது என்ன பதம் என்று கண்டுபிடிப்போமா? தரவுகளை தருகிறது. இது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் ஒன்று. ஒருவர் எங்களுடைய தாரக மந்திரத்திலே இருக்கின்றது, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று. அதைக்கு அடுத்தவராக இருக்கிறார் அன்னையும் பிதாவுமானால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவர் இந்த உலகறிய எங்களுக்கு தமிழையோ மொழியையோ போதித்து அறிவியல் தருபவர். இவரை இரண்டு எழுத்திலே குருவெண்டும் கூறலாம், ஆனால் இங்கே மூன்று எழுத்திலே இருக்கின்றத எப்படி அழைக்கலாம்? அவரை மூன்று எழுத்திலே ஆணை குறிக்கும். ஆண்பாலில் சொல்ல வேண்டும், பாடசாலைகள் எல்லாம் இருப்பார். குறுநாள் இரண்டு புள்ளிகள் சாந்தி.
0: வாழ்த்துக்கள்.
1: கெட்டிக்காரி ஆசான் என்பது அற்புதமான பதம் தந்துவிட்டீர்கள். உங்களுக்கான இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டியிலே சேர்த்துக் கொண்டேன். இப்பொழுது இறுதியாக ஒரு பெட்டி இருக்கின்றது. அந்த பெட்டி 18 பகடை 18 வெற்றியிலே சூதாட்டத்திலே 18 மிகவும் முக்கியமான இலக்கம். 18 படிகளை கொண்ட ஐயப்பன் சுவாமியிடம் செல்லுங்களும் 18 படி வேண்டும். பாரத போர் கூட 18 நாள் தான் நடைபெற்றது. சாரி, இந்த 18வது எண் பெட்டியை உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டால் மந்திரம் கேட்கின்றது. திறந்து விட்டது பெட்டி. சிறப்பு சிறப்பு, இது உங்களைத்தான் அதனுடைய கருத்து. எத்தனை எழுத்தாக இருக்கும்?
0: 4
1: கெட்டிக்காரை மீண்டும் புகுந்து பார்த்து விட்டாள் சூரத்திலிருந்து. கெட்டிக்காரை சரியாக 4 எழுத்து தான் இருக்கின்றது. மகளே, இந்த 4 எழுத்திலே வரும் பதம் உங்களையே குறிக்கின்றது. உங்களை என்றால் பெண்களையே தான் குறிக்கின்றது ஒரு பதம். பகர வரிசையிலே வரும், நெடிலே வரும். அதுதான், அப்படித்தான் ஆரம்பிக்கும். பாடல்கள் கூட இருக்கின்றது. பாடல்கள் பல இருக்கின்றது. பாவிலே ஆரம்பிக்கும், பூ அண்ணாவிலேயும் ஆரம்பிக்கும், ஆனால் இங்கே பாவண்ணாவிலே ஆரம்பிக்கின்றது. 4 எழுத்துக்களை கொண்ட பதம்.
0: பாவையர்
1: வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி பாவையர் என்ற பதம் சரியான. பாவையர் பாவையர்கள், பூவையர் பூவையர்கள் என்றெல்லாம் கூறுவார்கள் இல்லையா? பாவை விளக்கு பாவையர் என்றெல்லாம். பாவை என்றது பெண்களை குறிக்கும் அற்புதமான பதம். 4 எழுத்துக்களை கொண்டது என்று கண்டுபிடித்து விட்டீர்கள். 2 புள்ளிகள் உங்களுக்கு சேர்த்து. இன்றைய பெட்டிகள் அத்தனையும் நாங்கள் பிரித்து பார்த்து விட்டோம். எனக்கு வியாபாரம் நன்றாக நடந்தது என்ற மகிழ்ச்சியோடு உங்கள் புள்ளிகளை கூறுவதற்கு முன்பு நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி மகளே. இணைந்து சிறப்பித்த கிருஷ்ணன், நாகப்பன், சாந்தி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி அம்மா. சென்று பாருங்கள், பாடல் உங்கள் பாடல் ஒளிபரப்பும் கேட்டு மகளுங்கள். புள்ளிகள் கூறுவதற்கு முன்பு பாடல்களை கேட்போம். அதற்கு முன்பு மூவரும் வந்து இணைந்தவர்களை இன்று முக்கியமான உறவு என் மகள் ரேவதி வரவேற்பு தந்திருந்தார். சியாமலா வரவேற்பு தந்திருந்தீர்கள். இரண்டு மகளைக்கும் வருவதற்கு வலைத்தளம் சதி செய்து விட்டது என்பதை நான் உணர்வேன். இங்கே இவர் என்ன பதில்கள் பல எழுதியிருக்கின்றார்கள். பாடல்கள் இப்பொழுது பொக்கிஷத்தின் ஒரு இசையை கேட்போம்.
3: நீ காதலோ செய்

0: ஃபோக்கஸம் நிகழ்வு வாரத்திலே அறிவன் கிழவை ஆகிய புதன்கிழமைகளில் நிகழ்வது வழக்கம். அந்த வகையில் இன்றும் பலர் வரவேற்று தந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். காற்றலையை கேட்டுக்கொண்டு அந்த வழியிலே அவர்கள் தங்கள் அற்புதமான பதில்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தளத்திலே எல்லோரும் ஆவலோடு இருக்கும் வழியிலே ஒவ்வொருவருக்கும் சில சில தடைகள் ஏற்படுவதால் தொடர்ந்து இணைந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கின்றார்கள் என்று தெரிய வரும் வேளையிலே வளமையாக வருவது போன்று என்று வாக்கிய வசதியாக இருந்தவர்கள் மூவர் வந்து இணைந்து கொண்டார்கள். முழுமையாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருவதற்கு இந்த மூவரும் நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். உங்களுக்கு நன்றி. கிருஷ்ணன், நாகப்பன், சாந்தி, உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்து எங்களுக்கு ஊக்கம் தந்து கொண்டிருந்த என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்ளும். இந்த வேளையில் இப்பொழுது ஒரு பாடல் ஒன்றை கேட்போம். கிருஷ்ணன் அவர்கள் முதலில் வந்து புள்ளிகளை சேர்த்துவிட்டு பெட்டிகளை திறந்துவிட்டு பதங்களை கண்டுபிடித்து கூறிவிட்டு ஒரு பாடலை கேட்டிருந்தார். ராஜதுரை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஊசி மலை காட்டு என்ற ஒரு ஊசி மலை காடு உள்ளே வந்து என்றது ஒரு பாடல். இப்பொழுது அந்த பாடல் ஒளிபரப்பாக்குவோம். கட்டு மகிழ்வோமே.
1: என்ன சார், உங்கள் கல்யாண நாளை எங்கள் காலனியே கொண்டாடுன்னு ஆச்சரியமாக இருக்கா? இன்னையோடு இந்த காலனி ஆரம்பித்து 25 வருஷம் ஆச்சு. உங்களுக்கும் வெளிவிழா, இந்த காலனிக்கும் வெளிவிழா. எங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருங்க சார். வாங்க சார்.

இனிமையான அந்த பாடல் ஊசுபேல காடு உள்ளே வந்து பாரு என்று பாடி சென்ற வேளையிலே தனிமையிலே இருக்கும் கிருஷ்ணாவுக்கு இது மகிழ்ச்சியை கொடுக்கும், எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது, நல்ல பாடல் என்று கூறிக்கொள்ளுகின்றோம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் பொக்கிசம் புதன்கிழமை தோறும் அறிவியன் கிழமைகளிலே மலரும் பொக்கிசம். பொக்கிசத்தை அலங்கரித்து வந்து பாடல்களை தந்து மகளை வைத்தவர்கள் அவர்கள் தங்களுடைய திறமையை கொண்டு பொக்கிசத்தில் வந்த பெட்டிகளை திறந்து அதன் உள்ளே உள்ள பதத்தை கண்டுபிடித்து புள்ளிகளை பெற்றிருக்கும் வேளையிலே இரண்டாவது பாடலை அன்பு மகள் சாந்திக்காக ஒலிக்கின்றேன். சாந்தியும் இருந்து அந்த பாடலை கேட்டு மகளை வேண்டும் என்ற ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் விஷ்ணு திரைப்படத்திலிருந்து எனக்கு தெரிய தந்திருக்கின்றீர்கள், தந்தவருக்கு நன்றி குறிக்கின்ற பாடலை கேட்போம். தொட்ட பொட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா, இதுதான் அந்த பாடல், கேட்போமா?

இனிமையான அந்த பாடல் சிறப்பாக பாடியது அல்லவா கற்றலையிலே? இது மிகவும் சிறப்பான பாடலில் சிறப்பான செய்தியும் ஒன்று அங்கே இருக்கின்றது. இந்த பாடல் விஷ்ணு திரைப்படத்தில் ஒழித்த வேளையிலே, விஷ்ணு என்ற திரைப்படத்தில் ஒழித்த வேளையிலே இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர்கள் என்று நட்சத்திர நாயகனாக தோன்றி தமிழ்நாட்டிலே முன்னணி இடம் வகித்து இன்று தமிழகத்தின் முதல்வராக வந்திருக்கும் விஜே அவர்கள், ஜோசப் விஜே முதல்வர் அவர்கள் என்ற குரலில் அவருடைய நடிப்பிலும், அவருடைய அன்னை சோபா சந்திரசேகரம்மா அவர்களுடைய குரலிலும் ஒலித்ததென்றால் ஆச்சரியமாக இல்லையா? சிறப்பான செய்தி அந்த பாடலுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இந்த வேளையிலே இன்று நடைபெற்ற இந்த பொக்கிஷம் நிகழ்வில் வந்து இணைந்து சிறப்பித்த உறவுகளாக கே எஸ் கிருஷ்ணன், எங்களுடைய நாகப்பன் அவர்கள், சாந்தி, மூவரும் இணைந்து சிறப்பித்த வேளையில் அவர்கள் புள்ளிகளையும் நாங்கள் ஒரு தடவை அறிய வேண்டுமில்லை, அதற்கு நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. இங்கே மூவரும் சேர்ந்து 40 புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றார்கள். அதிலே எங்களுடைய உறவுகளுக்குள்ளே சம புள்ளிகளை பெற்று 2வது இடத்தை பெறுகின்றார்கள். 12 புள்ளிகளை பெற்று கிருஷ்ணன், சாந்தி இவர்கள் இருவரும். 3வது இடத்துக்கு வேலையே இல்லை, 2வது இடத்தை பெற்றார்கள் சம புள்ளிகளை பெற்று. அப்படி என்றால் முதலாவது யார் என்று புரியத்தானே வேண்டும். 16 புள்ளிகளை பெற்று நாகப்பன் அவர்கள் முதலாவது இடத்தில் இருக்கின்றார். கிடைத்த சந்தர்ப்பம், அதில் ஒரு அதிர்ஷ்டமும் உண்டு. என்னவென்றால், கிடைத்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கும் பெட்டு இரண்டும் தெரிந்துவிட்டால் சிறப்பாக கூறிவிடலாம், இல்லையென்றால் திண்டாட வேண்டி வரும். இருப்பினும் உங்களுடைய விவேக புத்தியினாலே கூறுவதை கேட்டு அதை எப்படியும் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று மிகவும் சிறப்பாக இயங்கினீர்கள். உங்கள் புள்ளிகளின் விவரத்தை தந்து நான் மகிழ்ந்தேன். எங்களுக்கு மொத்தத்தில் 40 புள்ளிகளையும் பெற்றாலும் 20 பெட்டிகளும் திறந்து வியாபாரமாகிவிட்டது. இன்று நாங்கள் கண்டுகொண்ட புள்ளிகள் பதங்கள் காதல், கள், கரும்பு, மொட்டு, பிரிவு, துணை, தவில், காசு, தலைப்பாகை, சம்சாரி, நெடுஞ்செழியன், பாம்பன் பாலம், வள்ளலார், ஆசான், செறிவட்டை, சூரியன், மூவேந்தர், பாவையர், வலையொளி, எரிமலை ஆகிய பதங்களை அழகாக கண்டுபிடித்து, தமிழ் சொற்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றது தானே, நாங்கள் இதை அதிகமாக உபயோகிப்பதில்லையே என்றெல்லாம் எண்ணும்படி அறிஞ்சொற்கள், புதிதாக வந்த தமிழ் சொற்கள் என்று நாங்கள் கண்டுபிடிக்கும் வாய்ப்பு ஒன்றினை மொன்றியல் தமிழ் வானொலி பொக்கிஷத்திலே கொடுத்தது. அதை தேடி எடுத்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று கூறும்பொழுது இனிமையான பாடல்களையும் தந்து சென்றார்கள். அவர்களுடைய பாடல்களை ஒலிபரப்பிய வேளையில் இறுதியாக தாருங்கள் ஒரு பாடலை என்று அன்புடன் வந்து கேட்டார் எங்களுடைய அன்பு நாகப்பன் அவர்கள். இன்றைய நாகப்பன் பணியும் மிகவும் சிறப்பாக இருந்து அவர் வந்துவிட்டார் அள்ளிக்கொண்டு செல்வார்தான். ரேவதி, ஷியாமலா இவர்களும் இணைவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அவருடைய வலைத்தளம் பிழையாக இருந்தாலும் வரவேற்று நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். விஜயராகவன் உட்பட எங்களுக்கு பதில் தந்து கொண்டிருந்தீர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்த முறை நீங்கள் வரலாம் தானே, உங்களுக்கு வலைத்தளம் இணையதளம் சரியாக இருந்தால் வந்து இணைவீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறிக்கொண்டு, இன்று வந்து இணைந்த உங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து அன்னை தமிழுக்கு சமர்ப்பித்து கொண்டு இறுதியாக ஒரு பாடலை தாருங்கள் என்று கேட்டால், நேரம் சரியாக 1:18 எங்களுக்கு இன்று காட்டிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு 10:48 காட்டிக் கொண்டிருக்கும் வேளையிலே இறுதியாக ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடல் கொண்டாட்டம் என்று கூறியிருந்தார். கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று அது பல கொண்டாட்டங்கள் இருக்கிறது. எனது கருத்துக்கு இப்பொழுது கிடைக்கின்றது மனிதன் என்ற ஒரு திரைப்படம் என்றும், அதிலே இந்த பாடல் வந்தது என்றும். பாடகர் உடைய பெயர் வித்தியாசமாக இருக்கின்றது. இருப்பினும் அந்த கொண்டாட்டத்தை கேட்டு பார்ப்போம் ஒரு தடவை என்று எண்ணிக்கொண்டு, பிள்ளையென்றால் மீண்டும் நாங்கள் சரிப்படுத்தி கொள்வோம். தருகின்றேன் அந்த பாடலை. கொண்டாட்டம் என்று ஆரம்பிக்கின்றது.

இல்ல, இந்த பாடல் அல்ல நீங்கள் கேட்ட பாடல் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். நாகப்பன் திரைப்படம் எது வேண்டது என்றால் துணிந்து உடனே கொண்டாட்டம் என்ற பெயரை தந்தவுடன் இந்த பாடல் எல்லாம் ஓடி வருகிறது. முந்திக் கொண்டு யூ வலைத்தளத்திலே உரிமை கொண்டாட்டம், அந்த கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டம் என்று வருகின்றதே. எந்த கொண்டாட்டமாக கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்றுதான் நீங்கள் கூறினீர்கள். நான் கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்றுதான் தேடுகின்றேன். அது தேடலில் எனக்கு அது கிடைக்க தாமதப்படுகின்றது. எங்கே பார்ப்போம், எங்கே பார்ப்போம், எங்கே போவது, வரத்தானே வேணும். அதனால் நாங்கள் கண்டுபிடி கண்டுபிடி பாட்டை கேட்டுக்கொண்டிருங்கள். நான் பாடலை தேடி எடுத்து உங்களுக்காக ஒளிபரப்புகிறேன். உங்கள் பொறுமைக்கு நன்றி என் அன்பு உறவுகளே. முன்னர் தமிழ் வானொலி நாங்கள் யூ வலைத்தளத்தில் தான் பாடல்களை தெரிவு செய்ய வேண்டும். அன்று அப்படி இல்லை. இந்த மகள் ஆரம்பித்த காலத்திலே மகளிடம் 10,000, 15,000 என்று இருவெட்டுக்கள் இருக்கும். அதிலே எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் பாடல்கள், படங்கள் என்றெல்லாம் அப்படியே வரிசையாக அடுக்கி இங்கே 10க்கும் மேற்பட்ட கருவிகள் இருக்கும் பாடல்களை அடுக்கி வைத்து நாங்கள் தருவதற்கு உங்கள் பாடல்களை தெரிவு செய்து அதனுள்ளே போட்டுவிட்டால் சரியான நேரத்தில் இந்த பாடல்கள் கண்டுபிடி கண்டுபிடி பாடலை கேட்போம். கண்டுபிடி கண்டுபிடி பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். நான் அதற்குள்ளே கொண்டாட்டம் கொண்டாட்டம் பாடல்கள் பூங்கா நகரம் நல்லது. அவர் கூறிய பூங்கா நகரம் வந்து

பாடல் கிடைத்திருக்கின்றது. அது தூங்கா நகரம் திரைப்படம் என்று கூறியிருந்தார். நான் அதை தேடிய போது இப்பொழுதுதான் கிடைத்திருக்கு. அது முதல் பதம், அதை நாங்கள் குறைக்க மறந்து விட்டோம். கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று எழுதிவிட்டோம். அதுக்கு முதல் இரண்டு பதங்கள் இருக்கின்றது. கண்டுபிடித்து விட்டோம் நாகப்பன் அவர்களே, உங்கள் உதவியும் எனக்கு கிடைத்திருந்தது. நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல். இந்த பாடலில் எங்கள் அன்பு உறவு ரமணி ராஜேஷ் அவர்களும் முதலிலிருந்து இறுதி வரை கேட்டுக்கொண்டிருந்து சிறப்பாக கருத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். நல்ல நிகழ்ச்சி என்று வாழ்த்தி கொண்டு இதோ பாடல்.

சிறப்பு சிறப்பு சிறப்பு. பாடலை கேட்டவுடன் கொண்டாட்டம் தான் எங்களுக்கும். பாடலை கேட்டா கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று குறிக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பொக்கிஷம் நிகழ்விலே கலந்து நாங்கள் 20 பெட்டிகளை கொண்ட பொக்கிஷத்துக்குள் இருந்த சொற்களை கண்டுபிடித்து புள்ளிகளை பெற்று வெற்றிகளையும் பெற்ற வேளையிலே நாங்கள் எல்லோருக்கும் அறியும் வண்ணம் இந்த தமிழ் சொற்களை பிரபலமாக காற்றலை மூலம் பரவவிட்டோம். இந்த தமிழ் தொண்டுக்கு எல்லோருக்கும் நன்றி. ஏனென்றால் நாங்கள் இணைந்து சிறப்பித்தவர்களை விட இருந்து கலந்து சிறப்பித்து எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இறுதி நேரத்திலே கொண்டாட்டம் என்றது நீ சிரிச்சா கொண்டாட்டம் என்ற பாடலை கேட்டு நாங்கள் எல்லோரும் சிரிச்சு மகிழக்கூடிய ஒரு பாடலையும் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுவது போன்ற ஒரு கொண்டாட்டத்தை கண்டு 20 பதங்களை கண்டுகொண்டோம் என்ற மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கலாம் என்ற ஒரு நல்ல கருத்தையும் உங்களுக்கு கூறிக்கொண்டு விடைபெறலாம் என்று எண்ணிக்கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, அற்புதமாக நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்தவர்கள் கருத்துக்களை பகிர்ந்தவர்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் நாளைய தினத்திலே என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனன் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர் தாழ் பணிந்து எங்களுக்கு வல்லமை தந்து நிகழ்ச்சியை சீராக்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்களுக்கும் அனைவர்களுக்கும் நல்லாசி வேண்டும் என்று கருணை கூர்ந்து தர வேண்டும் என்று கேட்கும் இந்த வேளையில் அன்னை தந்தை ஆசான் அவர்களோடு இறைவனுக்கும் நன்றி கூறிக்கொண்டு என் அன்பு உறவுகளே உங்களுக்கு நன்றி கூறி இன்றைய சிறப்பான நிகழ்வை தந்த முன்னியல் தமிழ் வானொலிக்கும் நன்றியை கூறிக்கொள்வோம். எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை செய்வதற்கு நேர காலத்தை ஒதுக்கி கொடுத்து இந்த தமிழுக்கு தொண்டு செய்யும் பாங்கினை கிடைக்கச் செய்தவங்க நன்றி கூறிக்கொண்டு உங்கள் அனைவருமிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து இங்கிதமான ஒரு நல்ல அற்புதமான நாள் காலத்தில் கிடைக்காத ஒரு நாளை இன்று நாங்கள் கண்டிருக்கின்றோம் கனடாவிலே. அதை வெளியே சென்று அனுபவிக்கலாம் என்றும் எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன். பார்ப்போம் அவருடைய கடாட்சம் அப்படி இருக்கின்றது என்று. இப்பொழுது நேரம் சரியாக நண்பகல் 1:29 நிமிடத்தை காட்டிக் கொள்ளுகின்றது. உங்களுக்கும் 11 மணியை தொடப்போகின்றேன் என்று காட்டும் வேளையிலே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 20வது நாள் பொக்கிஷம் நிகழ்வினை அறிவன் கிழமையிலே மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலிருந்து விடைபெற்று செல்லும் வேளையிலே என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்லும் நிறைவு பெற்றது பொக்கிஷம் என்று கூறி வாழ்வோம் தமிழோடு அன்போடு என்று கூறிக்கொண்டு விடைபெற்று செல்வோம். நன்றியும் வணக்கமும் என்னால் உறவுகளே.

போய் தண்ணீர் எடுக்கும் போது செம்புக்குள்ளே அந்த பெரிய குடத்திலே இந்த நீரை ஊற்றும் பொழுது குடத்திலே உள்ள நீர் முழுவதையும் கொள்ளக்கூடிய தன்மை அந்த செம்புக்கு காணாது. அதே போல நான் வந்து இன்னொரு மிதமிஞ்சி என்னை விட மிக அறிவாளியோட பேசப்போவதற்கும் அவர் பேசுவதை கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அவர் பேசுவதை கேட்கலாம், அந்த கேட்பதற்கு சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள

0: அவரோட பேசுவதால் நான் ஒரு கேள்வியை கேட்டு அவர் நுறைய சொல்லிக் கொண்டு போ, அத்தனையும் என்ன கொண்டு நம்ம செய்ய முடியாது, விரிவடையாது என்னுடைய மூளை. அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டால் ஓரளவு கொள்ளணும், பின்பு நாங்கள் அதை பிரயோகித்து பார்க்கலாம். உங்களை போன்ற நண்பர்கள் மாலவளாவி கலைஞர்கள் அறிவுகள் பலதையும் படித்து அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது நல்ல ஊடகங்களில் நிறைய செய்திகள், படிக்கக்கூடிய செய்திகள் இருக்கின்றது. தெரியாத விடயங்களை தெரிந்து கொள்ளலாம், எத்தனையோ விடயங்களை படித்துக் கொள்ளலாம். ஆனால் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மனதுக்குள்ளே அழுது மனம் இதயம் ஒரு பூ போன்றது, அதை நாங்கள் கல்லாக அமுக்கி அழுத்தி அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அதனால்தான் மன அழுத்தம் ஏற்பட்டு இதய நோய்கள் ஏற்படுகிறது. அப்படி இருக்கக்கூடாது, இலகுவாக வைத்துக் கொள்ள, இதயத்தை இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். இலகுவாக மனதுக்கு போட்டு பூட்டாதீர்கள். உங்கள் அபிலாஷைகளை வெளியே எடுத்து அடுத்தவர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நான் பார்த்தேன் முத்துவேல், நீங்கள் ஆக்கங்கள் செய்கிறீர்கள், நன்றாக இருக்கின்றது. அன்றொரு நாள் உங்களோடு பேசும்போது கவிதைகள் முடியுமா என்று கேட்டேன். ஏதாவது உங்கள் மனதிலே தோன்றி இரண்டு மூன்று வரி கவிதைகள் தோன்றி இருக்கிறதா?
1: ஆமா, அது சமயத்துலதான் அது வெளிப்படுத்துறது.
0: எப்படி இந்த சமயத்தில் வெளிப்படுத்த முடியுமா இரண்டு வரியாவது உங்களுக்கு மனதிலே பட்ட கவிதை?
1: மனதிலே பட்ட கவிதை சடார் என்று சொல்வதென்றால்,
0: உங்கள் மனதிலே நீங்கள் ஏதாவது நினைத்தது?
1: இல்ல இல்ல, ஏதாவது ஒரு தலைப்பு டாபிக் வந்தாதான் அது ஏதாவது ஒரு வார்த்தைகள் வரும். அது
0: அப்படியா? நல்லது. நான் இப்பொழுது ஒரு அடுத்த நிகழ்வு, ஒரு காலத்தில் தொடு வானம் என்ற ஒரு நிகழ்வு எடுத்து வந்திருந்தேன். இப்பொழுது நேரம் பற்றாக்குறை, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதாலே, பணியகத்தில் இங்கே கலையகத்துக்குள்ளே நிறைய நெருக்கடிகள் இருக்கிறதாலே, நிறைய எங்களுடைய அறிவிப்பாளர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். அதனால் இந்த தொடு வானம் என்ற ஒரு நிகழ்வு நிகழ்த்தினேன். இப்பொழுது திருப்பி அது மீளமைப்பு செய்கிறேன். ஒவ்வொருவரோடு நேரடியாக நான் தொடர்பு கொள்ற வேளையிலே உங்களோடும் தொடர்பு கொள்வேன். தொடு வானம் என்ற ஒரு நிகழ்வு நான் செய்வதுண்டு, நான் உங்களோடு தொடர்பு கொள்வேன். எந்த நேரத்தில் உங்களோடு ஒரு ஒரு மணி நேரம் பேசக்கூடியதா இருக்கும் தொலைபேசியிலே, நான் அழைப்பு
1: தருவேன்.
0: இரவு நேரத்தில்
1: இரவு நேரங்களில் பேசலாம், பகல் நேரங்கள்னா காலை 10 மணிக்கு மேல பேசலாம்.
0: 10 மணிக்கு மேல நான் முயற்சி பண்ணுகிறேன் உங்களோடு ஒவ்வொருத்தரோடும் நேரடியாக பேசி பதிவில் எடுத்து நான் தொடர்பான நிகழ்வு கொண்டு வர இருக்கின்றேன். நல்லது முத்துவேல். அந்த வரி என்னவென்று திருப்பி யோசித்து, அப்ப நீங்கள் நட்பு என்பதை பற்றி ஒரு இரண்டு வரி சொல்லுங்கள் பாப்போம். நட்பு நண்பனாக இருக்கலாம்,
1: நட்பு
0: நட்பை பற்றி உங்களோட மனதிலே எழுகின்ற எண்ணத்தை ஒரு இரண்டு வரி கூறுங்கள் பார்ப்போம்.
1: நட்பு என்பது நம்பகத்தன்மையுடன் உள்ளது.
0: ஒன்று,
1: நம்பகத்தன்மை இல்லை என்றால் அது நகைப்பிற்குரியதாகிவிடும்.
0: வெரி குட், ஆங்கிலத்தில் கூறுகிறேன் உங்களுக்கு, நன்று.
1: அதுதான் பாக்குறேன். அதாவது சொன்ன ஆரம்பத்துல வந்து என்னை விட திறமைசாலிகளை வந்து நான் பழகிட்டு எதை பேசினா எனக்கு கொஞ்சம் மனபாரம் குறையுது.
0: ஆனா
1: நான் பார்க்கின்ற வகையில வந்து ஓரளவு எல்லாருமே வந்து ஏன்னா என்ன குழப்ப கூடாதுல்ல, நானே குழம்பி இருக்கிற என்னை மேற்கொண்டு குழப்ப கூடாது. அதனாலதான் நான் வந்து யாரிடமே பழகுவதில்லை.
0: சரி, உங்கள் குழப்பத்துக்கு என்னதான் காரணம்?
1: காரணம் என்ன? அது 15 வயதில் எனக்கு ஏற்பட்ட குழப்பங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் வந்து வாழ்க்கையில் இன்று வரை தொடர்ந்து வருகிறது.
0: அதை மறந்து, அதாவது பழையவை பழையன மறந்து விட்டு உங்களுக்கு எது தேவை, புதியன எது தேவையோ அதை காலடி எடுத்து வையுங்கள், அவற்றை மறந்து விடுங்கள். அது திரும்ப திரும்ப அதை நீங்க மனதில் வச்சு பிரயோஜனமே இல்லை, அதை மறந்து விடுங்கள். கனவாக நினைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நினைவிலே உங்களுக்கு என்ன தோன்றுகின்றதோ அதை செய்யுங்கள், அதை விட்டுவிடுங்கள். அதையே நினைத்துக் கொள்ளக்கூடும். அரைத்த மாவை அரைப்பது போல, துவைத்த துணியை திருப்பி துவைத்தால் தான் போகும். அதை விட்டு விடுங்கள். பழைய காலகட்டம், அந்த சந்தர்ப்பம், சூழ்நிலைகளில் அது நடந்து விட்டது, அதை அப்படியே விட்டு விடுங்கள். இப்பொழுது புதிய மனிதனாக பாருங்கள், வெளியே புதிய மனிதனாக உள்ளாகுங்கள். நட்புக்குத்தானே திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார், நட்புக்கு உடுக்கை இழந்தவன் கைபோல் இடுக்கண் களைவதே நட்பு. நட்பு என்பது எங்களுடைய நாங்கள் அறையில உடுத்தி இருக்கின்றோம் ஆடை, அது மக்கள் மத்தியிலே திடீரென்று அல்ல, சாதாரணமா திடீரென்று அவந்து கீழே விழுந்தென்றால் எங்களை கை எங்களை அறியாமல் ஓடி சென்று இழுத்து மூடிவிடும் மானத்தை. உடுக்கை இழந்தவன், அந்த உடுப்பு இழந்து கீழே போகுதுன்ற உடனே கை என்ன செய்து அந்த இடத்துக்கு ஓடி சேர்ந்து மறைக்கிறது அல்லது இழுத்து மூடுகின்றது. அந்த கையுக்கு நீங்கள் சொல்லவில்லை ஓடி போய் மூடண்டு. உடுக்கை இழந்தவன் கைபோல், அந்த உடுப்பு இழந்தோன்னு அந்த கை எப்படி உடனடியாக போகுதோ, ஆங்கண் இடுக்கண் களைவதே நட்பு. இன்னொருதன் நட்பு என்றால் இன்னொருதனுக்கு துன்பம் வருதுன்னு கேட்காமலே ஓடி வந்து கை கொடுத்து தூக்கி விடுவதுதான் நட்பு. அப்படிப்பட்ட நட்பை தான் நீங்கள், ஆனா நட்பை நாங்கள் எல்லாரிடமும் பெற முடியாது. அந்த நட்புக்கு நீங்கள் பாத்திரவாளியா இருக்க வேண்டும். உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள, நான் அடுத்தவனோடு ஒண்டி போக வேண்டியவன், இந்த பழைய பூசல்கள் எல்லாத்தையும் தூக்கி அறிந்து விட்டு போகி மாறி அதை எல்லாத்தையும் எழுத்து விடுங்கள். புதிய மனிதனாக புதிய உணர்வோடு நல்ல நண்பர்களை தேடுங்கள். நீங்கள் உடனடியாக கிடைக்காது. உங்களுக்கு உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கன் இடுக்கண் களவே நட்பு என்ற இலக்கணத்துக்கு அமைந்த நட்பு கிடைக்காது. அது கிடைப்பதற்கு நீங்கள் எத்தனையோ பேரோடு பழக வேண்டும். அதற்கு உரியவராக நீங்கள் ஆக வேண்டும். உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நான் வருகிறேன், உங்களோட நல்ல நட்புணர்வு பாராட்ட நான் வருகிறேன் உங்களோடு என்றால், உங்களுடைய அந்த நட்பண்புகளை வளர்த்து வைத்திருந்தால் உங்களை தேடி நான் வருவேன். சரியா? நல்லது முத்துவேல், உங்களுக்கு பாடல் நன்றாக நீங்கள் இரண்டு வரி கூறினீர்கள். அதே போன்று முயற்சியுங்கள், அடுத்த கவியரங்கத்துக்கு வந்து நீங்கள் கவிதையை கூறுங்கள். பழையனவற்றை மறந்து விடுங்கள் முத்துவேல். சரியா?
1: சரி சரி,
0: நல்லது. இப்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். புது மனிதனாக காலடி எடுத்து வையுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: ஆமா மணிக்கோ.

உள்ளம் எப்பொழுதும் பொங்கும் புது வெள்ளமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடலை கேட்டோம் என்ற உறவுகளே, இனிமையான இந்த பாடல் கூறுவது உள்ளம் தெளிவாக இருந்தால் உள்ளத்தில் எந்த சஞ்சலமும் இல்லாதிருக்க வேண்டும். உள்ளம் என்பது ஒரு பூ போன்றது, மிகவும் மென்மையானது, அதை சுற்றி இறுக்கமான சதை தசை இருக்கின்றது. வித்தியாசமான உடல்ல உறுப்புகளுக்கிலே மிகவும் வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்ட அந்த அறை, அதில் உள்ள அதை மூடியுள்ள சதை இந்த இதயம் என்பது.

0: செய்வார், அம்மாதானே வீட்டில் இருக்கின்றது, குழந்தைகள் நலமாக இருக்கின்றார்களா என்று உங்களிடம் தானே கேட்கலாம். அவருக்கு மகிழ்வாக
1: இருக்கு.
0: 24 மணி நேரம் அம்மா வீட்டில் இருந்தால் எவ்வளவு சந்தோஷம் பிள்ளைகளுக்கு இல்லையா? அம்மாவுக்குத்தான் பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் குறும்பு செய்து கொண்டு சண்டை விட்டு கொண்டு அது வேணும் இது வேணும் என்று அதை தொலைச்சி இதை எடுத்து அதை பிரிச்சு இதை போட்டு மூடி எல்லாம் மறுபடியும் வீட்டை மறுபடியும் அலங்கோரமா
1: கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் இருக்கும்.
0: இது அப்படியே இல்லை. ஐயோ, ஆண்டவனிடம் மன்றாடுங்கள், விரைவில் இந்த நிலைமை சீரழிந்து மாண பிள்ளைகள் எல்லாம் பாடசாலைக்கு போக வேணும் என்று. ஆனா பாடசாலைக்கு போனாலும் உங்கள் அன்னையின் திண்டாடுனான், வெயில்ல விளையாடுறானா, கூட்டத்தோட சண்டை போடுறானா, நேரத்துக்கு சாப்பிட்டானா என்றெல்லாம் அந்த அன்னையின் மனம் பாடுமாம் இல்லையா? வளர்ந்தவர்கள் தானே கூடுதலா குழப்பம் பண்ணுவார்கள்.
1: இல்ல, கரெக்டா இருப்பாங்க.
0: கரெக்ட், உங்களோட பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டீங்களானே? அது இந்த அன்னையும் அப்படித்தான். நல்லது ராணி, நல்லது நல்லது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண் பிறக்கையிலே. அது நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பது இல்லையா? அப்ப அன்னைக்கு பெரும் பொறுப்பு இருக்கின்றது பிள்ளைகளோடு இல்லையா? சரி, நல்லது ராணி, உங்களோட பேசியதில் மகிழ்ச்சி. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.
1: நன்றி
0: அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ், விடைபெறுவோம். நன்றி, நன்றி. அடுத்த அன்பு உறவு வருகின்றார். வணக்கம் இளவரசு.
2: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கும்பா.
0: இப்பொழுது வழியெல்லாம் இப்பொழுது அலைவரிசை எல்லாம் சரியாக வேலை செய்யற தளங்கள் என்ன? நாள் செல்லுகின்றது எங்கட வானொலி மீராவினுடைய கிரபடியினாலே 24 மணிலே எல்லாம் முழுமைப்படுத்தி விட்டான். அது இடைக்கிடையே அந்த மேலிடத்திலிருந்து எல்லாருடைய அந்த விஸ்தி வைக்கும் பொழுது சில நிர்மாண வேலைகள் நடக்கின்றது, அப்டேட் பண்ணுவார்கள். அந்த வகையிலே எங்களுக்கு அறிவித்தல் கொடுத்து தரும் பொழுது உங்கள் அனைவருடைய உதவியும் நன்றாக இருந்தது. எல்லோரும் பொறுமை காத்து நீங்கள் எல்லோருக்கும் ஆப்ஸ்களை அனுப்பி அம்மாவும் அனுப்பி எல்லோருடைய சரியாக கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருந்து இருந்தும் இப்பொழுது போல இல்லை. இப்பொழுது பழைய நிலைக்கு வந்து விட்டோம் இல்லையா?
2: ஆமாப்பா, எல்லா இடத்திலயும் சிறப்பா இருக்கு. எல்லா
0: சிறப்பு மகிழ்ச்சியாக இருக்க இறைவனுக்கு நன்றி.
2: சரிங்கப்பா, இப்ப சிறப்பாக இது 24 மணி நேரத்துல இந்த எல்லா ஆப்ஸ்லயும் சேர்ந்த அளவுக்கு ஒழிக்க செய்த அம்மாவுக்கும் இந்த நேரத்துல உதவியா இருந்த அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி கூறுதல் நன்று. அவர்கள் இதை கேட்பார்கள். எங்கள் வானொலியை தலைமையாகவும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அப்ப அவர்களுக்கு புரியும். அங்கு தமிழ் ஊழியர்களும் இருக்கின்றார்கள். நன்றி, நீங்கள் கூறிய நன்றியை நாங்களும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் அவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நன்றி இளவரசு. உங்களுடைய ஒத்துழைப்புகள், எங்களுடைய உறவினர்கள், உங்கள் நண்ப நேயர்களுடைய ஒத்துழைப்பு அத்தனைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்போம்?
2: தெய்வ வாக்கு திரைப்படத்தில இருந்து ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் முன்னை.
0: நல்ல ஒரு பாடல். என்ன
2: அந்த பாட்டு?
0: நல்ல ஒரு பாடல் அந்த பாடு. அந்த பெண்ணெனப்படுவோள் இந்த உயர்வுக்கு போனாலும் தெய்வத்துக்கு போனாலும் அவளுக்கு கடமை என்ற ஒன்று இருக்கின்றது இல்லையா? தன்னுடைய தாய்மார் சாமியாக அந்த அதுதானே காரைக்கால் அம்மையார் சரிதமும். காரைக்கால் அம்மையாருடைய சரிதம் நாயன்மார்கள் ஒருவர் அந்த கதையும் புரியும் நினைக்கிறது. அதுலேயும் அப்படித்தான், அவன் திருமணம் ஆகியவள் அவர்களுடைய தெய்வீகம் இருந்தது. அவன் கணவன் தெய்வீகமா இருக்கின்றான் விட்டு விலகி விடுவார். ஆனால் அவ அப்படி செய்ய முடியாது. கணவனுக்குரிய கடமைகள் அத்தனையும் செய்து கொண்டிருந்த ஒரு ஆள். நல்ல ஒரு கதை உண்டு எங்களுடைய பிராணத்தில் இருக்கின்றது. அவங்களெல்லாம் சாமியாக பார்க்கும் சாதாரணமாக நல்ல பாடல். அப்படி இருக்கின்றார் நிபீதா, நிதிஷ்டி, இளம்பரை எல்லோரும் நலமா இருக்கின்றார்கள். இளமாறன், என்னுடைய இளைய தலைமுறை இளமாறன் 2-3 தடவை பாடல்கள் கேட்கவில்லை நேயர் நேரத்திலே. குறுங்கள் அவருக்கு
2: எழுதிருவோம்பா கேட்க சொல்லிடுறேன்.
0: அவர் தான் கேட்டிருக்காரு. இளைய தலைமுறையின் தலைவர் அவர் தான்.
2: நிச்சயமா, நிச்சயமா. அவரு வரும்போது என்ன சொல்லிட்டு தான் இருப்பாரு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: தயார்படுத்துங்கள் அவரை, இளைய தலைமுறை அவரை தயார்படுத்துங்கள்.
2: நிச்சயமாக
0: பாடசாலை படிப்புகள் எல்லாம் நல்லம், அதோடு சேர்த்து இதையும் ஒரு

0: பிரத்யேகமாக அவர் இப்பொழுது முதல் அவர் பயிற்சி எடுத்து நல்ல இதுல வந்தார்னா ஒரு நேரத்திலே அவருக்கு எதிர்காலம் உண்டு, நல்ல எதிர்காலம் உண்டு. குழந்தை நான் அவரை ஊக்குவிப்பதற்காக எழுதிய தலைமுறை என்று அவருக்கு அந்த அவருடைய பாடல் வந்தா உடனே அவற்றை பாடல் கொடுத்து விடுவேன்.
1: நான் கேட்டிருக்கேன், நானும் பேசுறேன் நானும் பேசுறேன்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. அடுத்த முறை முடிச்சிட்டு இருக்கும்போது நான் கொடுக்குறேன்ப்பா, பேசலாம்.
0: இடைக்கிடையே அவரையும் பழக்கி எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: நிச்சயமாக இருக்கும்.
0: நல்லது இளவரசு, நன்றி. பாடல் கிடைக்கும் உங்களுக்கு இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. பொறுமை காத்து எங்களோட ஒத்துழைப்பதற்கு நன்றி.
1: நன்றி, நன்றிப்பா, நன்றிப்பா,
0: நன்றி. முதல் தமிழ் வானொலி 24 மணி நேரத்தில் தமிழ்ச்சேவையில் கதம்பம் நிகழ்வு நிகழ்த்தும் வேளையிலே இந்தியாவில் இப்பொழுது 10:50 தாண்டி ஒரு நிமிடம் கூடிவிட்டது. 11 மணியை பிடிக்க போகின்றது. கனடாவிலும் 1:21 என்று காட்டுகின்ற பகல் வேளை நல்ல வெயில் அடிக்கின்றது. ஆனால் வெயில் வெயிலாக எங்களுக்கு வெப்பம் இருக்காது, குளிர்தான் இருக்கும். வெளியே செல்வதென்றால் ஒரு அங்கி ஒன்று மேலங்கி ஒன்று அணிந்துதான் போக வேண்டிய நிலை இருக்கின்றோம். பாதைகள் வீதிகள் வெறிச்சோடி இருக்கின்றது. கடைகள் எல்லாம் அடைத்து விட்டிருக்கால் ஒவ்வொரு தடவையும் ஒரு கடையிலே ஒவ்வொருவருக்கு இந்த கொரோனா வருவது என்று பூட்டிக் கொண்டு போகின்றார்கள். குறைந்து போவதில்லை, கூடிக்கொண்டுதான் போகின்ற நிலை எங்கும் காணக்கூடியதாக இருக்கின்றது. என்னவோ நடக்குது, மர்மமாய் இருக்குது என்று ஒரு தடவை செல்வகுமாரம் இந்த பாடலை வந்து கேட்டிருந்தார். அதே போன்றிருக்கு. இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம்.

0: இதுவரை நேரம் நான் பேசியது உங்களுக்கு கேட்டதா அன்பு உறவுகளே? நான் இடது கையினால் ஒரு விடயத்தை செய்தால் அந்த விடயம் திருப்பி எனக்கு எனக்கு ஞாபகம் வருவதில்லை. என்னுடைய கையினாலே, இடது கையினாலே நீங்கள் பணம் வாங்கினால் கூட திருப்பி நான் கேட்க மாட்டேன், மறந்து விடுவேன். இடது கையினாலே என்னுடைய வீட்டு அதை திருகிய பூட்டிவிட்டு செல்வேன். இடது கையால் பூட்டினால் பாதையில் வந்து திரும்பி வருவேன், நான் பூட்டினோ தெரியாத ஒரு செக் பண்ண வேண்டும் என்று. அதேபோன்று இந்த ஆளி என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கின்றது. உங்களுடைய அலைவரிசையில் ஒலியை கூட்டி குறைக்கும் ஆளி, அதை குறைத்து விட்டு பேசியிருந்தேன். அது காட்டில் அரைத்த நிலவு போல் நானாக பேசிவிட்டேன். இதை விட உங்களுக்கு அது பயன்பட்டிருக்காது. இப்பொழுது நான் நினைக்கின்றேன், கேட்கின்றது என்று தொடர்ந்து அந்த விடயத்தை கூறுவா என்ன கூறினேன் என்று. தொடுவானம் என்ற ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த தொடுவான நிகழ்வையும் இந்த வார நேர் என்ற நிகழ்வையும் ஒன்றாக்கி ஒரு தலைப்பிலே அதை திருப்பியும் அந்த நிகழ்வை செய்து வர நான் அதிபரிடம் எனக்கு நேரம் கேட்டிருக்கின்றேன். இப்பொழுது இருக்கின்ற அறிவிப்பாளர்களுடைய நிகழ்ச்சிகளின் நேரங்களோடு ஒப்பிட்டு பார்த்து எங்கே நேரம் கிடைக்கிறது எனக்கு கூறுவர். அந்த விடயத்தை செய்வதற்கு நான் ஒவ்வொரு உறவுகளோடையும் தொடர்பு கொள்ள இருக்கின்றேன் தொலைபேசியிலே. அந்த நிகழ்வுக்கு உங்கள் குரல் என்னோடு வரும், உங்களோடு பேசுவது போன்ற குரல் தான் அந்த நிகழ்வை எடுத்து வர இருக்கின்றேன். இரண்டாவது, மாதர்களுடைய நிகழ்வுக்கும் நேரத்தை இங்கே கணக்கிட்டு ஒரு மணி நேரம் அவர்களுக்கு ஒதுக்கி தனிய மாதர்கள் மட்டும், இது முன்பு கூறப்பட்ட விடயம், நடைமுறைப்படுத்துவதற்கு சில தடைகள் இருந்ததோ என்னவோ மீரா அதை எடுத்து வருவார். அடுத்து இளைய தலைமுறைக்கு ஒரு நிகழ்வு, ஒரு மணி நேரம் அந்த இளைய தலைமுறைகளின் பாடல். நாங்கள் முதியோர் கேட்கும் பாடல்கள் அத்தனையும் இளையவர்கள் அதை சீரணிப்பதாக இல்லை, அவர்களுக்கு புரியாமல் இருக்கின்றது. அடுத்தது இப்பொழுதைய காலகட்டத்தில் இன்றைய மாணவர்கள் இன்றைய குழந்தைகளின் மத்தியிலே இருக்கிற அறிவுக்கேற்றபடி சில துள்ளிசை பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், துள்ளிசை கடந்த மெல்லிசை பாடல்கள் போய்கொண்டிருக்கின்றது. இளைய தலைமுறைகள் புதிய திரைப்படங்களை பார்த்து அந்த மோகத்தில் இருக்கும் வேளையிலே அவர்கள் தாங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டுக்கொள்ளலாம், அவர்களுக்கும் ஒரு மணி நேரம் ஒதுக்கப்படும் என்று கூறிக்கொள்கின்றேன். அதை மனதில் வைத்து நீங்கள் நிறைய வந்த நேயர்கள் பேசும்பொழுது மீராவுடன் கலந்து ஆலோசித்து அதற்குரிய நேரத்தை ஒதுக்கி மாணவர்கள் குழந்தைகள் வந்து பங்கு பெற்றுக் கொள்ளலாம். இவ்வளவு நேரம் 11 மணி உங்களுக்கு, இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு நான் காற்றலையில் இருப்பேன். 647-8746415 என்ற இலக்கத்திற்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். அதுவரையும் வருகின்றார் உங்கள் அன்பு நேய நெஞ்சம் கண்ணன் வருகின்றார். கேட்போம், கண்ணா கண்ணா கண்ணா, எங்கே கண்ணன்? கண்ணனுக்கு என்ன நடந்தது? அழைப்பில் வந்தீர்கள், மீண்டும் சென்று விட்டீர்கள் போல் இருக்கிறது. கண்ணன் வரவில்லை. கண்ணன் வராதபடியால் வீட்டிலே சில பேர் கூறுவார்கள், எங்கள் மனைவி பத்திரகாளி என்று கூறுவார்கள். அந்த பெயரிலே ஒரு திரைப்படம் வந்தது. பத்திரகாளியாக இருக்கிற பெண்கள் கணவனை எப்படி மதிக்கின்றார்கள், அவரோடு எப்படி அந்நியோன்யமாக இருக்கின்றார்கள், எதிர்பார்க்க அவருக்கு எங்களை பற்றி புரியவில்லையே, எங்கள் அன்பு ஆழமான அன்பு புரியவில்லையே இந்த கணவனுக்கு என்று எண்ணும் உள்ளுக்குள்ளே துடிக்கும் பெண்கள் பலர் இருக்கின்றார்கள். கேட்டால் மாட்டேன் என்றா சொல்வேன், நீ எது கேட்டாலும் தருவேனே நான் என்று தன்னையே கொடுக்கின்ற பெண்கள் தான் அந்த பெண்கள். அவர்கள் பத்திரகாளிகள் அல்ல. அந்த திரைப்படத்திலே ஒரு பாடல், அந்த பாடலை இப்பொழுது கேட்போம். அதற்கிடையிலே வருகின்றார் அன்பு உறவு. கண்ணன் கண்ணா, உங்களை அழைத்தேன், கேட்க மறுபடியும் வாருங்கள். எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் மகனே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: இனிமையான இரவு வணக்கம் அப்பா, நலமா இருக்கிறேன்.
0: உங்களுக்கு இனிமையான இரவு உணவுக்கு எங்களுக்கு இனிமையான பகல் வணக்கம். கண்ணன் கண்ணன் நேற்றைய தினம் எங்களோட அலைவரிசைகள் எல்லாம் பிழையாக இருந்தது, உங்களால் கேட்க முடியாம இருந்ததா?
1: நேற்று இருந்தது இல்ல, நான் கேட்டுதான் நான் எனக்கு நான் தமிழ் ரேடியோஸ்ல கேட்டிருந்தேன்.
0: இப்பொழுது நன்றாக கேட்கின்றது.
1: நம்ம 247 ஆப் அதுல இப்ப எல்லாத்திலயும் வருது,
0: எல்லாத்திலயும் வருது.
1: தடைப்பட்டிருந்தது, அப்புறம் வந்துருச்சு. அப்புறம் மேடம் அந்த லிங்க் அனுப்பியிருந்தாங்க, அப்புறம் அதுல போட்டா வந்துருச்சு எல்லாமே.
0: நல்லது நல்லது. என்னென்றால் நேற்று இவங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருந்தாங்க, ஒரு சில இடத்தில் 3 நாள் எடுக்கின்றது. எங்களுக்கு 24 மணி நேரத்தில் எல்லாம் சீரமைத்து விட்டார்கள்.
1: எல்லாமே எடுக்குது,
0: எல்லா வழிகளும் துல்லியமாக கேட்கின்றது. நீங்கள் நலமாக
1: இருக்கின்றீங்களா?
0: நலமும் பயமும், பயமும் கொஞ்சம் இருக்கின்றது. நலமாகத்தான் வெளியே வெளியே கால் வைக்க பயமாக இருக்கின்றது.
1: வெளியே கால் வைக்க பயம்.
0: ஜன்னலாம் அடைத்தபடி இருக்க, ஜன்னலை திறந்து கொஞ்சம் கொஞ்சம் சுத்தமான தூய காற்று எடுக்கலாம் என்றால் முடியாம இருக்கு, பயமா இருக்கின்றது.
1: நீங்க அந்த அளவுக்கு இருக்கீங்க. நாங்க கொஞ்சம் வெளியில வீட்டு வெளியில வருவோம், பக்கத்துல உட்காருவோம், தண்ணில உட்காருவோம், மொட்டை மாடிக்கு வருவோம். எங்களுக்கு அது பிரச்சனை, ஆனா வீட்டுக்குள்ளே வீட்டிலேயே இருக்கிறோம்.
0: இயற்கை சுவாத்தியம் நிறைந்தது அங்க. இங்க அப்படி இல்லை, இங்க நாங்கள் குடிக்கும் தண்ணீர், சுவாசிக்கும் காற்று, எடுக்கும் வெப்பம் எல்லாம் விஞ்ஞானம் தான். ஹீட்டர் வேலை செய்தால்தான், ஹீட்டர் இங்கே வேலை செய்தபடி இருக்கின்றது. ஹீட்டருக்கு பணம் கட்டி கொண்டிருக்கணும் நாங்கள். 24 மணி நேரமும் ஹீட்டர் வேலை செய்யல, வீட்டுக்குள்ள இருக்கல, குளிர்ந்து
1: கொண்டிருக்கிறோம்.
0: 24 மணி நேரமும் நாங்கள் செட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அதே நிலைமைக்கு அதை செட் பண்ணி விட்டால் அந்த அந்த
1: டெம்பரேச்சர்
0: அந்த டெம்பரேச்சர் அப்படி வெளியே செல்ல இயலாது. வெளியே இப்ப பார்த்தால் நல்ல வெயில், அகா சரியான வெயிலா இருக்கின்றேன், வெளியே போக முடியாது, போனால் குளிரும். அந்த நேரம் நாங்கள் ஒரு மேல் அங்கி போட்டுத்தான், கோட்டு சூட்டோடு தான் போகணும். இல்லை என்றால் அந்த குளிர் எங்களை தாக்கினால் அது பொல்லாத குளிர், உடனே ஜலதோஷங்கள் வந்துவிடும்.
1: ஜலதோஷம் பிடிக்கும்.
0: பழக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் கையில் கிளவுஸ் போடுவார்கள், நல்ல பூட்ஸ் போடுவார்கள், கோட்டு சூட்டு அணிந்து டையெல்லாம் கட்டி வெளியே குளிர் போகாத வண்ணம், கழுத்துக்கு ஒரு மஃப்ளர் சுத்தி கொள்வார்கள், தலைக்கு தொப்பி அணிந்து கொள்வார்கள். இல்லை என்றால் தாக்கம். நாங்கள் ஒரு இது ஒரு செயற்கை உலகத்தில் தான் நாங்கள் வாழுகின்றோம். இயற்கையான எங்களுக்கு ஜூன் முதல் வாரத்தில், மே ஜூன்ல தான் அந்த உண்மையான சட்டை இல்லாமல் வெளியில போகக்கூடிய, ஒரு சட்டையோட போகக்கூடிய காலநிலை வரும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அதுவும் குறிப்பிட்ட நாட்களில் தான். 30 நாளும் அப்படி இருக்கும், இடைக்கிடையே குளிர் தோன்றிக்கொண்டுதான் இருக்கும். இப்பொழுது 2 நாளைக்கு முந்தைய சினிமா விழுந்தது, மழை பெய்தது, காற்று அடிச்சது, வெயில் அடிச்சது, 4 காலமும் ஒரு நாளையில வரும். ரொம்ப கஷ்டம். அதனால வாகனத்துக்குள்ளே ஏறி இருந்தாலும் வாகனத்துக்குள்ளே ஹீட்டர் போட்டு விடுவோம். அந்த 3 மாதம் தான் ஏசி. ஆனால் இன்னும் கண்ணன், நாங்கள் வாகனம் உள்ளே இருந்தால் அந்த வாகனத்தின் ஜன்னல் கண்ணாடிகள், வீட்டு ஜன்னல் கண்ணாடிகள் 2 விதமான டெம்பரேச்சர் கிளாஸ் சொல்லுவது, டெம்போ ஒன்று சொல்லுவார்கள், இரட்டிப்பான வெளிப்பக்கத்திலே அது கொடுத்தா உள்ளுக்கு அது வெக்கை அந்த உஷ்ணத்தை தாங்கி உள்ளுக்கு வைத்திருக்கும், உள்ளுக்கு வரப்படும். அதே போல காருக்கும் ஒரு கொஞ்சம் வெயில், சூரிய உதயம் வந்து சூரியன் உதிச்சு வந்தால் உள்ளுக்கு வக்கையாக இருக்கும். வாகனத்துக்குள்ளே 4 கண்ணாடியையும் போட்டுவிட வக்கையாக இருக்கும். நாங்கள் ஏசி போடுவோம் அல்லது ஜன்னலில் திறந்து விட்டு விட வேண்டும். ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த குளிர் காத்து நல்ல ஏசியில இருந்த மாதிரி இருக்கும். அப்படியானது. ஆனா வேலை வேலை, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, எலக்ட்ரிசிட்டி வேலை, ஃபார்ம் வழியே அங்கெல்லாம் வேலை பார்ப்பவர்கள் கோட்டுகள், சுட்டுகள், தொப்பிகள், டையல், பூட்ஸ் எல்லாம் போட்டுதான் வேலை செய்வார். எங்கள் நாடு மாதிரி வயலுக்குள்ளே சப்பாத்து செருப்போட ரங்க இல்லாது என்ற கடைப்பிடிப்பு இங்கே இல்லை. தோட்டத்துக்குள்ளே போவதா இருந்தாலும், சோளம் தோட்டத்துக்கு எங்க போவா இருந்தாலும் பூட்ஸோட தான், பூட்ஸ் காலோட தான் போவார்கள். எங்கட நாட்டிலே அப்படி இல்லை. வருங்கால வயல் வரம்பிலே நாங்கள் செருப்போட போனாலே பிள்ளைதானே, அங்க நாங்க போவதில்லை
1: தானே.
0: செருப்போட நாங்கள் அது அந்த அந்த கமத்துக்கு சொந்தக்காரரா இருக்கலாமா, அந்த முதலாளியாக இருந்தால் கூட அவரும் வெறும் காலோட தான் வருவார். வேட்டியை மடிச்சு காட்டி வேணும். ஒரு சில இடத்திலே வயலுக்குள்ளே போகும்போது தலைப்பாகை அணிய மாட்டார்கள். தலைப்பாகை தெரியும் தானே, தலைப்பாகனு சொல்வார்கள். தலையிலே சுத்தி வயலுக்குள்ளே அதை கட்ட மாட்டார்கள். தொப்பி அப்படி ஒரு துணியை போடுவார்களே தவிர தலைப்பா காட்டிக்கொண்டு செருப்பு போட்டுக்கொண்டு போக முடியாது. அதுக்காக தான் குடையை பிடிச்சு கொண்டு போவார்கள். குடையை பிடிச்சு கொண்டு போவார் கமக்காரர் போவார், பின்னால் ஒரு குடை பிடிச்சு கொண்டு போவார். இங்க செல்ஃப் தான். நான் ஒரு வயல் வேலை அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை மேலே ஏறி இந்த எலக்ட்ரிசிட்டி ஐயா இந்த பவர் கரண்ட் அதே மின்சார வேலை செய்வதா இருந்தாலும் காலுக்கு பூட்ஸ் இருக்கும், கை கிளவுஸ் இருக்கும், தொப்பி இருக்கும், கண்ணாடி இருக்கும். அங்கே ஏறி போவதற்கு அந்த ஹான்ஸ் என்று சொல்றது என்ன என்னிலே இடுப்பிலே கட்டி அங்கே மேலே கொழுவுற அந்த வயர் அந்த தாங்குற கயர் இருக்கும், அந்த பாதுகாப்புகளோடு தான் செய்வார்கள். அப்புறம் பொழுது எப்படி போகின்றது உங்களுக்கு? இன்று போய் கழிந்தது
1: பொழுது கழியவே மாட்டேங்கிறப்பா, ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறோம்.
0: என்ன பாடல் இன்று கேட்க விரும்புகிறீர்கள்?
1: என்ன சிவாஜிகாந்த் படத்துல இருந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா
0: பாத்துக்கிட்டேன். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு அதைத்தான் அன்று தொட்டு இன்று வரையும் கூறுகிறார்கள். யார் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு கொரோனாவுக்கு ஓடு ராஜாண்டு ஓடுறாங்களேங்கிற பையன்கள் இப்ப இப்ப கொஞ்சம் குறைந்து விட்டது என்ன படித்து விட்டார்கள்
1: இல்ல இப்ப வந்து கொஞ்சம் அதாவது நோய் இருக்கிறவங்களும் சரியாகி போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் சரியாகி போயிட்டு இருக்கிறவங்க அதிகமாக வருது
0: அது அந்த உணர்ந்து விட்டார்கள் என்று ஒரு வீரமணி வந்து கூறினார். அங்கே ஒரு அன்பர் டெல்லிக்கு லாரியிலே சென்று வந்து அவர் வெளிக்காட்டவில்லை என்று வீட்டோட இருந்து அவருக்கு முற்றி விட்டது அந்த வருத்தம். உடனே தெரியாது கண்ணன், இப்ப ஒருவருக்கு ஒரு தொற்று வந்தால் உடனே காட்டாது இந்த தேகாரக்கோயில் உள்ள அவர்களுக்கு உடனே காட்டாது, வயதானவர்களுக்கு அன்று மாலையே ஜுரம் வந்தது வந்துவிடும். அது முத்தினது பின்பு அது வந்ததன் பின்பு போனால்தான் மாற்றுவது கடினமாயிருக்கின்றது. உங்கள் இப்பொழுதும் பொக்கியாக இருக்கின்றது என்ன, கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கின்றது என்ன, குளிர்காலத்துல நீங்கள் ஹீட்டர் போடுவீர்களா இல்லைதானே?
1: இல்லைங்கப்பா குளிர்காலத்துல ஹீட்டர்லாம் போட
0: மாட்டோம். நல்லாக இருக்கு நல்லாக இருக்கு. இங்க எங்களுக்கு 12 மாதமும் ஹீட்டர் அல்லது ஏசி இந்த ரெண்டோடையும் தான் வாழ வேண்டும். எங்களுக்கு தண்ணீர் வந்து பைப்பிலே தான் வரும், டேப் தண்ணி தான் நாங்க எடுப்பது. உங்க மாதிரி ஊற்று தண்ணி ஒன்றும் அள்ள முடியாது. அதுல இரண்டு பைப் குழாய் இருக்கும், இரண்டு டேப் இருக்கும். ஒரு குழாயில வந்து இரண்டு வழி இருக்கு, ஒன்று சுடு தண்ணி ஒன்று குளிர் தண்ணி. அந்த நார்மல் தண்ணியை திறந்தா நார்மலா இருக்காது கண்ணன், கையெல்லாம் ஃப்ரீஸ்
1: ஆகும். ஏற்காடுலாம்
0: அப்படித்தான். நான் இலங்கையிலே கற்பித்தல் செய்த ஆசிரியராக இருந்த இடம் நுவர எலியா என்பது இலங்கையில உயர்ந்த இடம், மலை நாடு, தேயிலை ரப்பர் கோவிலையில நாடு. அங்கே அப்படித்தான் குளிர் தண்ணி வந்து கொண்டிருக்கும், அதை நாங்கள் சுடு தண்ணி பைப்பில் விட்டு தான் எடுப்போம். அப்படி இங்கே எல்லாம் ஆர்டிபிஷியல் தான். இங்கே வர அந்த ஹாட் வாட்டர்ல ஒரு முட்டை அவிய போடலாம், அவ்வளவு தூரம் சூடாக வரும், அவ்வளவு ஹீட்டா வரும் அந்த தண்ணி திறந்து விட்டாங்க. அளந்து விட்டா ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு இதமான இதமாக வந்து கொண்டிருக்கும். ஆனா குளோரின் தண்ணி தானே, குளோரின் தானே இவளுக்கு என்ன நோய் அகற்றுவதற்காக தொற்று அகற்றுவதற்காக கெமிக்கல் அதுக்குள்ளே போட்டு எட்டு பேர்
1: குடிக்கிறது.
0: அதே நாங்கள் மினரல் வாட்டர் பாய்ப்பதில்லை, அது சும்மா ஆத்துல பிடிச்சிருக்க அதுல நம்பிக்கை எனக்கு இல்லை. மினரல் வாட்டர் இப்பொழுது வந்தது தானே, நாங்கள் இந்த டேப் தண்ணியிலே கொதிக்க வச்சு ஆற வைத்து குடிப்போம். கொதிக்க வைக்க ஒரு பாட்டில் எடுத்து வைத்து அந்த தண்ணி குடி. ஒரு சிலருக்கு ஐஸ் தண்ணி தான் போடும், அதை நான் பாவிக்கிறது இல்லை, இலங்கையிலேயும் பாவிக்கிறது இங்கேயும் இல்லை. சாதாரணமான தண்ணியை திறந்து விட்டால் அது ஐஸா ஐஸ் தண்ணியா தான் கையெல்லாம் முறைச்சு போயிடும். கொஞ்ச நேரம் டிஷ் கழுவுறதா இந்த கோப்பை கழுவும் பொழுதெல்லாம் குளித்தண்ணியை திறந்தால் ஒரு சோப்பு போட்டு சோப்பு நுரைக்காத கையெல்லாம் முறைச்சு கொண்டு வந்துடும். அப்ப சுடுதண்ணியும் சற்று திறந்து கலந்துதான் கழுவுவாது. அந்த தண்ணீர்ல இப்ப நாங்கள் எண்ணெய் பட்டர் உபயோகிக்கிற சட்டிகள் எல்லாம் கோப்பைகள் அந்த தட்டுக்கள் எல்லாம் வலுவலன் இருக்கும் அந்த பட்டர் அல்லது கொழுப்பு தன்மை உள்ள உணவாலே, அதற்கு சுடுநீரைத்தான் திறந்து விட வேணும் நாங்கள். ஆனா அது இலகுவா இல்ல, சுடுநீர் வந்து இங்கே எலக்ட்ரிக் வைத்து பூட்டி இருப்பார்கள், அதுக்கு மீட்டர் இருக்கும், அது
1: காசுதான்.
0: காசுதான் தண்ணீருக்கும் காசுதானே, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருஷத்துல எடுப்பார்கள். நாங்கள் பூக்கண்டு கடித்தால் என்ன, குளித்தால் என்ன, உணவருந்தினால் என்ன. அது மட்டுமல்ல கழிவறைகள் இருக்கின்றது, நாங்கள் கை கழுவுறது மற்றது கழிவறைகள் இருந்து வெளியே போற தண்ணிக்கு அது போய் ஒரு பைப் இருக்கும், அதுக்கும் காசு இருக்குது. உள்ளே வருவதற்கும் காசு, வெளியேற்றுவதற்கும் காசு எடுக்கும், எங்களை சிட்டி எடுக்கும் அதற்கு ஒவ்வொரு சிட்டியும். அப்படித்தான் இவர்கள் மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம், அப்பொழுதுதான் நிர்வாகத்தை செய்து கொள்ளலாம் என்று. மற்றது வீதியில ஒவ்வொரு 450 மீட்டருக்கு ஒரு இடத்திலே அந்த ஃபயர் தீ அணைக்கும் படையினுடைய அது அமைத்து அது முதல் அமைப்பது அதுதான், ஒரு ஒரு காடுகளை வெட்டி வீடுகள் அமைக்கும் பொழுது முதலிலே அதைத்தான் செய்வார், அதைத்தான் செய்வார்கள். தீயணைக்கும் படையினர் வந்து தீயெடுத்து இலகுவாக எந்த நேரம் நடைபெறலாம் தானே. அடுத்தது இங்குள்ள வீடுகள், ஒரு வீடு பத்தினால் உடனே அந்த வீட்டை நூற்க மாட்டார்கள், பக்கத்து வீட்டுக்கு தான் தண்ணி அடிச்சுட்டு இருப்பார்கள். சுண்ணாம்பினால் செய்யப்பட்ட ஒரு பலகை, அது டக்கன் எரிஞ்சு போயிடும். எல்லாம் பலகைகள்
1: தான்
0: ஜிப்போடு அதிகமா இருக்கும். எங்க நாடு மாதிரி சிமெண்ட் கான்கிரீட்லயே கட்டி எழுப்பி கொண்டு போறோம், வெளியே பூசி இருப்பார்கள். அதெல்லாம் முடிஞ்சு உள்ளுக்கு அந்த உள் சுவருக்கும் வெளிச்சுவருக்கும் இடையில இடைவெளி உண்டு, அதற்குள்ளே ஒரு ஒரு மெட்டீரியல் உண்டு, இன்சுலி இன்சுலேட்டர் என்று சொல்றது. அது அதுக்கு வந்து போடுவார்கள் என்னென்றால் அந்த வெப்பத்தையும் குளிரையும் மதப்படுத்தி உள்ளுக்கு விடுகிறதுக்காக. கூடுதலாக இந்த குளிர்காலத்தில் வெளிச்சுவர்லேருந்து உள்ளுக்குள்ள வராமல் இருக்கிறதுக்காக இரண்டு சுவருக்கு நடுவிலே அந்த அந்த பொருளை அமர்த்தி விடுவார்கள் பஞ்சு மாதிரி. அது
1: இன்சுலேட் கட்டுப்படுத்தும் தன்மை இருக்கும்.
0: அப்ப தீ பிடிச்சால் அது புசு புசு புசு புசுண்டே எரிஞ்சுவிடும்,
1: எரிஞ்சிடும்.
0: ஒரு மணி நேரத்தில் ஒரு வீடு கம்ப்ளீட்டா எரிஞ்சு முடிஞ்சுக்கும். அப்படியான நாடு இந்த நாடு. ஜப்பான்ல வந்து ஹார்ட்போர்ட்ல செய்வார்கள், மெல்லிய பாரம் குறைஞ்ச பொருட்கள். ஏன்னா அங்கே அடிக்கடி நிலநடுக்கம் இருக்கிற நாடு ஜப்பான், அதனால ஹார்ட்போர்ட் வச்சிருப்பார்கள். நல்லது கண்ணன், மகள்வாக இருங்கள், மீண்டும் சந்திப்போம். நான் வந்து ஒரு ஒரு ஒரு வழி அலையில இருக்கிறபடியே ஒரு வழியைத்தான் அழைத்து பேசிக்கொண்டிருப்பேன். நீங்கள் அம்மா வந்துவிட்டால் நீங்க நாலு ஐந்து பேர் ஒன்றா இருந்து கும்மாளம் அடித்துக் கொண்டிருப்பீர்கள். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி கண்ணன், நன்றி கண்ணன். கண்ணன் வந்து பேசினபடியால் இப்பொழுது நேரம் உங்களுக்கு இரவு 11:15 ஆக போகின்றது, எங்களுக்கு 1:45 ஆகிவிட்டது. அந்த அந்த பத்திரகாளி என்ற திரைப்படத்தில் இந்த பாடலை கேட்போம் அன்பு உறவுகளை. இப்பொழுது பத்திரகாளி என்பது உண்மையான பத்திரகாளி இல்ல, பத்திரகாளி வேஷம் போட்டாலும் உள்ளுக்கே பத்திரமாத்து தங்கமாயிருப்பார்கள்.

0: வணக்கம். வணக்கம் புதுக்கோட்டை செல்வகுமார்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள்?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: இன்றைய
1: வளம்
0: பலமாக இருக்கின்றேன். மகிழ்ச்சி, கேட்பதற்கு மகிழ்ச்சி. இன்று எங்களுடைய காற்றலை சிறப்பாக இருக்கின்றதா?
1: நல்லா இருக்குங்கப்பா. ஆனா அந்த இந்த பழசுல அந்த இன்னொன்று இல்லதான், அதுல பிளே பண்ணிட்டு இப்ப கட் பண்றேன். அந்த ஒரு முத்துவேல் பேசினாரா லைன்ல, அது இப்போதைக்கு வருது, இந்த டைத்துல வருது. மத்து முத்துவேல் பேசினது அப்புறம் தான் இதை கட் பண்ணிட்டு இதை போடுறேன். அதுல இப்ப கண்ணன் பேசிட்டு இப்ப கடைசியா கண்ணன் பேசினார்ல,
0: அது சரியா எல்லா அலைவரிசையும் சரியாக வேலை செய்யணும், எல்லா வழியும் திறந்து.
1: எனக்கு முன்னாடி கண்ணன் பேசினாருங்களா?
0: ஆமா ஆமா ஆமா, கண்ணன் பேசிய பிறகு இந்த பாடல் போனது. காற்றலையில ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் முந்தி பிந்தி பாருதுண்டு. பழமையாக கூடுதலான நேரம் சென்று பாருனா புதிய வேறு ஒரு அலையை நேற்று பிடித்து கொடுத்தோம் உங்களுக்கு. அந்த அலையில மாறி வந்து
1: விட்டு போட்டுக்கலாம். நம்ம யார் யார் இப்ப இவரு கண்ணனுக்கு முன்னாடி முத்துவேல் வந்தாருங்களா?
0: நீங்க கேட்காத அதுலயே கேட்கலாம். போய் திரும்பி மீண்டும் போன கண்ணனுக்கு முதல் இளவரசு ராணி சந்தன ராஜ் முத்துவேல். முத்துவேலுக்கு பிறகு சந்தன் ராஜ் வந்தார், ராணி வந்தது, இளவரசு வந்தது, கண்ணன் வந்தவர்.
1: அப்ப அவ்வளவு பேரையும் அதுல கேட்டுலாம்.
0: இப்ப நீங்க என்னோட பேசிட்டு போய் அதுல போனீங்கன்னா பழசு வேறு
1: பழசுல வரும் பொழுது
0: அது கணனி தானே எல்லாம். பையன் பசங்க எப்படி இருக்காங்க?
1: நல்லா இருக்காங்கப்பா, நல்லா இருக்காங்கப்பா.
0: ராமலட்சுமணர்கள்
1: நல்லா தூங்குறாங்கப்பா.
0: நல்லா தூங்கினாடியத்தான் உங்களுக்கு போன் கிடைச்சது இல்லையா?
1: ஆமா, இப்ப போன் தர்றதே இல்ல பசங்கள்ட்ட. உடைச்சு விட்டாங்க, நம்ம இந்த நாள் உடைச்சிட்டாங்கப்பா.
0: ஐயோ, அப்புறம் சரிப்படுத்திட்டீங்களா?
1: பிரச்சனை அதை சரி பண்ணி இப்ப நீங்கள் போனே கொடுக்க கூடாதுன்ற முடியல. தூங்கினதுக்கு அப்புறம் தான் இப்ப போன் எடுக்கிறேன்.
0: அப்படியா? வகையில நீங்க தூக்குனா ஓடி வந்துருவாங்க பறிக்கிறதுக்கு இல்லையா?
1: ஆமா ஆமா, அதுக்குதான் இந்த காரணத்துக்கு.
0: நல்லது நல்லது. அந்த குருஜி என்னுடைய கதையை நேற்று பேசினீர்கள். குருஜியினுடைய, உங்களுடைய குருஜி.
1: ஆமாங்கப்பா.
0: அவர் ஜீவசமாதி அடைந்த இவ்வளவு காலம் ஆகிவிட்டது.
1: ஜீவசமாதி ஆகி ரெண்டு அஞ்சு அஞ்சு வருஷம் இருக்குங்கப்பா, அஞ்சு வருஷம் இருக்கும்.
0: அவருடைய பெயர் என்ன?
1: அவர் வந்து பழனிசாமி மூட்டைச்சாமி.
0: அழுக்கு மூட்டைச்சாமி
1: பழனிசாமி. அவருடைய ஒரிஜினல் பேரு பழனிசாமி. ஆனா வந்து அவருக்கு வச்சிருக்கு எல்லாரும் மக்கள் கூப்பிடுறது அழுக்கு மூட்டைச்சாமின்னு. பழைய பேருக்கு அந்த துணியா தூக்கிட்டு அலைவார் அவர்.
0: அவர் அவருக்கு அதாவது அவர்களுக்கு எல்லாம் தம்பி புதுசு பழசு என்ற பேதம் இல்லை.
1: இல்லை இல்லை, ஆனா அவ்வளவு ஒரு இதா இருக்கும். ஆனா பக்கத்துல நின்னம்னா ஒரு துர்வாட அடிக்காதுங்கப்பா,
0: வாசமா இருக்கும்.
1: அப்படியே விபூதி வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அவர் பக்கத்துல நின்னம்னா.
0: ஆமா ஆமா, அப்படியான அவருடைய
1: ஆச்சரியமா இருக்கும் எனக்கு.
0: அவர் விருப்பு வெறுப்பு இல்லாதவர்கள், அழகு அழுக்கு சுத்தம் அப்படி என்று அவர்கள் நினைக்காதவர்கள், தங்களை அழகுபடுத்த விரும்பாதவர்கள். உணவிலையும் அவர்கள் எங்களை போன்று எல்லா உணவும் உண்பவர்கள் அல்ல, அதனால் தேகத்திலே துர்நாற்றம் வராது.
1: ஆமா ஆமா, உண்மைதான்.
0: நாங்கள் ஸ்பைசி உணவுகள், கார உணவு, பலவிதமான
1: அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் பக்கத்துல வச்சாலும் தொட்டு கூட பார்க்க மாட்டார்.
0: அது பேப்பர் என்று தான் அவர்கள் நினைப்பார். ஒரு கடதாசி நினைப்பார்கள். அப்படிதான் அது குப்பை. ஏனென்றால் அந்த பணம் தான் மனிதரை குப்பையான வழிகளுக்கு கொண்டு செல்வது.
1: இந்த குப்பை ஏண்டா வச்சிருக்கீங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி எந்த ஒரு பாடு எதை கொண்டு போனாலும் எடுக்க மாட்டாரு, பழங்கள் கொண்டு போனாலும் வாங்க மாட்டாரு.
0: ஏனென்றால்
1: விருப்பப்பட்டு யாரு ஏதாவது ஒண்ணு வாங்கினா தான்
0: இனிப்பு புளிப்பு காரம் என்ற பேதம் தெரியாதவர்கள், அவர்கள் விரும்பாதவர்கள். அறுசுவை அறுத்து ஐம்புலன்களை அடக்கி எவர் வாழ்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த சன்னியாசம். இவர்கள் வந்து அப்படியான ஒரு ஜீவ நிலையிலே இறைவனோடு ஒன்றி போயிருப்பவர்கள். அவருடைய கனவுலே நினைவிலேயும் அந்த அவருடைய உள்ளத்திலேயும் அந்த இறைவனுடைய கடாட்சம் அவர்களுக்கு பட்டு அவரோடு தான் அவர்கள் சஞ்சாரம் செய்வார்கள். அவர்கள் எது பேசினாலும் இறைவனோடு தான் பேசுவார்கள், எங்களோடு பேசுவதில்லை. அவர் அசரீதி அவர்களை ஆட்கொண்டு கொண்டவர் மானசீகமாக இறைவனை பார்த்தவர்கள். அவர்கள் ஞானம் அதுதான்.
1: டைரக்டா வந்து இறைவனுடைய கான்டாக்ட்லயே இருக்கிறாங்க.
0: எங்களை பார்க்கும் போது ஜனநாயகம் அவர்களுக்கு தெரியாது. இது செல்வகுமார், இது சிந்தனை செல்வன், மீரான்னோ ஜனம் மக்கள்
1: அவ்வளவு.
0: அதே
1: மாதிரி ஒரு தடவை சென்னையில இருந்து பெரிய ஹைகோர்ட் வக்கீலோ ஜட்ஜோ வந்திருந்தாரு. வந்து அவர் வந்து கிட்டக்க போனாரு, போடா போடான்னு துரத்தி இவ்வளவு பெரிய கள்ள தூக்கி அடிச்சு அவரை கிளப்பி விட்டாரு. அப்புறம் என்னன்னு விசாரிச்சா அவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவர் கல்ல அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்குடைய கிரகமே மாறி இருக்கு. ஆமா, அவருக்கு மேல அவ்வளவு ஒரு துர்வ ஆவிகள் எல்லாம் கிட்டக்கே வந்திருந்திருக்கு.
0: அவருடைய
1: அவரே வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாரு
0: தனக்கு இப்படி இருந்தா
1: சாமி, அப்புறம் அடுத்தது நாள்ல இருந்து எனக்கு இவ்வளவு ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு.
0: அது எல்லோரிடமும் அந்த தத்துவம் இல்ல. அதனால இந்த ரசிகர்கள் சித்தர்கள் எல்லாம் எங்கேயும் ஒருவர் எங்கேயும் ஒருவர் தான் காண கிடைக்கின்றது. முற்றும்
1: முற்றும் அதே மாதிரிங்கப்பா. இவர ஐயாவை பாக்க வர்றவங்க ஏதாவது இந்த புளியோதர எம்மன் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க கேரி பேக்ல. அப்படியே வாங்கிட்டு வாங்கிட்டு இவர் சாமி வாங்கிய இந்த மரங்கள் சின்ன சின்ன மரமா இருக்கும் அதுல மாட்டி விட்டுருவாரு. அப்படியே மரம் மரமா தொங்கிட்டு இருக்கு. ஒரு தடவை என்னைக்கு மாட்டினதோ தெரியல புளியோதர பொங்கல்லாம், அதுல இருந்து ஒரு கேரி பேக்ரான் எடுத்து எல்லாத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறாரு. அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்கப்பா.
0: அப்படியே இருக்குன்னு நம்பிக்கை
1: இருக்கு. அந்த ஆச்சரியமா செஞ்ச மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி
0: அதை கொடுக்கின்றார். நம்பிக்கை விசுவாசம் தானே அதெல்லாம் தெய்வீகங்கள்.
1: அது அது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இப்ப இப்ப செஞ்ச மாதிரி இருக்கு
0: அப்படின்னு. நல்ல ஒரு சகவாசம் உங்களுக்கு சித்தரோட கிடைத்தது நல்லது. உங்களை நல்லபடியும் நல்லபடியும்.
1: ஆனா இப்ப ரெண்டு நாள் அப்பாவுக்கும் அந்த சித்தரோட பலன் கிடைச்சிட்டு இருக்குப்பா.
0: அப்படியா?
1: ஆமா, அத பத்தின பேச்சு பேச ஆரம்பிச்சாவே பிரிக்குவன்சி அப்பாவுக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம்.
0: அப்படியா?
1: இல்லன்னா அது ஆமா அந்த அலைன்மெண்ட்ல நம்ம வந்து எஸ்டபிள்யூ எம்டபிள்யூன்னு அலைவரிசை இருக்கு பாத்தீங்களா.
0: ஆமா,
1: எஃப்எம் எம்டபிள்யூ எஸ்டபிள்யூன்னு அலைவரிசையில வச்சு திருவி வச்சோம்னா எந்தெந்த ரேடியோ வேணுமோ அந்த இதை திருப்பி வைக்கிறோம்.
0: ஆமா,
1: அது மாதிரி சத்குரு சித்தர்களுடைய அலைவரிசைகளை இப்ப திருப்பி வச்சாச்சு. மைண்ட மைண்ட் சிம்டம்ஸ் நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்பாவுக்கும் கிடைக்குது இப்ப.
0: நன்றி. நல்லவரை காண்பதும் நன்று, நல்லோர் செட் கேட்பதும் நன்று, நல்லோரை பற்றி பேசுவதும் நன்று என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நல்லவற்றை நல்லவற்றை பின்பற்றுவதற்கு நல்லவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைத்தால் நன்றுதானே செல்வகுமார்.
1: நேற்றைய தினம்
0: ஆரம்பத்தில் இருந்து மீரா என்னோட சரியாக பேசவில்லை, சரியாக உணவு சாப்பிடவில்லை, தூங்கவில்லை. ஒரே தொலைபேசி ரெண்டு மூன்று கையில ரெண்டு மூன்று செல்போன் பற்றாக்குறை. என்னுடைய இரண்டாவது போனையும் எடுத்துக்கொண்டு போயிட்டா. ஒரு இடத்து நான் கேட்டேன், நல்லா சாப்பிட்டியா, நீ விட்டமின்ஸ் போட்டியா, நீ குளிச்சியா, என்னது? ஆனா அது ஒரு பதிலும் இல்லை. ஏதோ மூஞ்ச தொங்க போட்டோண்டு இந்த வேலைகளிலே தான் நான் இருந்து கொண்டிருந்தேன். இதனுள்ளே நீ நெறி ஆளுகையும் இருக்கும் வர்ற உறவுகள் அறிவிப்பாளர்களோட தொடர்பு, அவருடைய நிகழ்ச்சிகளை தொகுக்கிறது. நான் என்னுடைய வகையிலே என்னுடைய தொகுப்புகளை எல்லாம் நானும் அப்படியே ஒன்னும் பேசவில்லை போய்விட்டேன். காட்டலையில் நேற்று இருந்தபோது இங்கே எழுதி கொண்டிருந்தார்கள், சரியாக வரவில்லை, ஒரு வழி வேலை செய்யவில்லை அப்படின்ற டெம்பரரியாக ஒரு தற்காலிகமாக ஒரு அலையை பிடித்து உங்கள் எல்லோருக்கும் அனுப்பிவிட்டு இங்கே வானொலியில் இருந்தவேளை ஒரு சில வானொலிக்காரர்கள் கூறுவார்கள், எப்படி உங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே சரி செய்து விட்டீர்கள், எங்களுக்கு 3 நாள் செல்லும், 3 நாளும் எடுத்திருக்கும் அது சில பேருக்கு, 3 நாளும் ஸ்தம்பித்து போயிருக்கும் ஒலி அலை. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை, இடையிடையே வந்து கொண்டு இருந்தது, ஆனால் நிகழ்ச்சிகள் போய்கொண்டிருந்தது, 24 மணி நேரத்தில் சரி செய்து விட்டார். அது மீறாவுடைய கடும் உழைப்பு, இதுல இருந்தது கடும் உழைப்பு. 24 மணித்தியாலும் இது
1: இப்பருள் வந்து இறையொருள்ங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத சில வேலைகளை பண்ணிக்கிட்டே
0: எங்களுக்கு தெரியாமல் நடந்து போடும். நாங்கள் நல்லதாக நல்ல நினைவோடு நல்ல மாதிரி செய்தவர், இது வந்து ஒரு தர்மம் மாதிரி நாங்கள் செய்வது, ஒரு சேவை தமிழுக்கு செய்யும் தொண்டு. யாரிடமும் எந்த பணமும் எதிர்பார்ப்பதில்லை. ஒரு சின்ன விளம்பரம் தந்தால் கூட நாங்கள் காசு வாங்குவதில்லை. இதிலே போகின்ற விளம்பரங்கள் ஒரு ஜோடனைக்காக, ஒரு வானொலி என்றால் விளம்பரம் வேண்டும், அது சட்டமும் அதுதான். குறிப்பிட்ட விளம்பரங்கள் இல்லாதவிட்டால் வானொலி அனுமதி எங்களுக்கு கிடையாது. அதுக்காக நாங்கள் வைத்திருக்கின்றோம் ஒரு சில அறிவிப்புகள், இந்த விளம்பரங்களை அவர்களிடம் இருந்து பணம் பெறுவதில்லை. அப்படி இல்லை என்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், மரண அறிவித்தல்கள், வேறு விழாக்கள், கோயில் திருவிழாக்கள், பெரிய பெரிய அமைப்புகளினுடைய நிகழ்ச்சிகள் நடப்பதற்கெல்லாம் எங்களிடம் கேட்டால் நாங்கள் அதாவது இலவசமாகத்தான் செய்து கொடுப்போம். அப்படி அவர்கள் ஒரு சில பணத்தை கொடுத்தாலும் அது உடனே நாங்கள் எங்கள் நாட்டிற்கு அனுப்பிவிடுவோம். அங்கே உள்ள அப்படியாக செய்து கொண்டு முன்பு எங்களுடைய வானொலியிலே இலங்கையிலிருந்து 2-3 அறிவிப்பாளர்களுக்கு அவர்களை கொண்டு நாங்கள் செய்த வேலை, அவர்களுக்கு அவர்கள் அதாவது அகதிகளாக இருந்தவர்கள், எந்த வருமானம் இல்லாமல் வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள், திறமை இருக்கின்ற அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நாங்கள் இந்த தொழில் வாய்ப்பு கொடுத்திருந்தோம். அப்படியெல்லாம் செய்வதே தவிர நாங்கள் எடுப்பதில்லை. எங்கள்ட பணத்தை போட்டுத்தான் நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் 23 வருஷமாக. அப்ப யார்கிட்டையும் பணம் வாங்குவதில்லை. மற்ற வானொலிகள் அங்கத்துவ பணம், ஒரு 10 அங்கத்தவர் இருந்தால் மாசத்திலே $100 அல்லது வருஷத்திலே $100 அப்படி கொடுப்பார்கள். நாங்கள் எதுவும் ஏற்றுக் கொள்வதில்லை. ஆண்டு விழா நடத்தும் பொழுது ஆண்டு விழாவுக்கு டிக்கெட் போட மாட்டோம், ஃப்ரீ. எல்லோரும் வந்து மண்டபத்தில் இருந்து நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து செல்வார்கள். பிரத்யேகமான விஐபி மார்களை அழைப்பதுண்டு, அப்துல் ஹமீது பாடகர்கள் போன்று. நல்லது, இன்னமொரு அன்பு உறவு வந்து கொண்டிருக்கின்றார். என்ன பாட்டு கேட்க விரும்புகிறீர்கள் நீங்க?
1: ஆண்டு விழாவுக்கு நாங்களும் வந்துடுறோம் ஒரு தடவை.
0: சரி, பார்ப்போம். ஆண்டவன் அருள், சித்தருடைய அருள் இருக்கட்டும். என்ன பாடல் என்று கேட்க போகிறீர்கள்?
1: அப்ப அந்த நான் படத்துல போதுமோ இந்த இடம் பா.
0: போதுமோ இந்த இடமோ இந்த இடம்,
1: இந்த இடம் ரொம்ப சின்ன இடமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப உள்ளதுக்கு பாட்டை போடுவோம்.
0: சிச்சுவேஷன் சாங் வருகின்றார். அந்த டைரக்டரோட பேசுவோம் இந்த சிச்சுவேஷனை பற்றி. நல்லது செல்வகுமார், மீண்டும் இணைந்து கொள்வோம் இல்லையா? நன்றி. வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க?
0: இருக்கின்றேன் இயக்குனர் செல்வகுமார் அவர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலம்.
0: இப்பொழுதுதான் உங்களுடைய நண்பர் புதுக்கோட்டை செல்வகுமார் வந்து சென்றார். அவர் அழைப்பில் இருக்கும்பொழுது உங்கள் அழைப்பு வந்து நான் கூறினேன். அவர் நாங்கள் துண்டித்துக் கொண்டோம். நலமாக இருக்கின்றீர்களா? நேற்று முழு நாளும் எங்களுடைய வானொலியில் சில தடைகள் இருந்தது. எல்லா அலைவரிசைகளிலும் தளங்களில் துல்லியமாக நிகழ்வுகள் வரவில்லை. ஏனென்றால் இங்கே சில நிர்மாண வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த அப்டேட் பண்ணுவது என்பது வானொலி. அப்ப மீதாவுடைய கடும் உழைப்பு, அவர்களோட இருந்து இணைந்து எல்லாம் புதம் புனரமைப்பு செய்து இப்பொழுது ஃப்ரெஷ் ஆக இருக்கின்றது. எல்லாம்
2: நல்ல தெளிவா இருக்கு. நம்ம பேசின
0: தூய்மையாக இருக்கின்றது.
2: நன்றி.
0: உங்களுடைய மின்சாரம் திரைப்படத்தை பற்றி என்னோட பேசி இருக்கின்றார்கள். என்னுடைய உறவினர்கள் படம் பார்த்திருக்கின்றார்கள். ஈழத்திரு நாட்டிலிருந்து அன்றொரு அன்பர் அந்த பாடல் விழித்திரு மனிதா விழித்திரு பாடலை கேட்டார்கள். விழித்திரு மனிதா விழித்திரு அந்த பாடலை கேட்டிருந்தார்கள். அதாவது நீராக வந்து கேட்டிருந்தார். நான் வானொலியில் கொடுத்திருந்தேன். அதற்கு முன்பு 2 தடவை அந்த பாடல்களை நான் ஒளிபரப்பு செய்தபடியால் அவர்களுக்கு புரிந்து அவர் கேட்டார்கள். விடயத்தை கூறினேன். அவர்கள் அந்த பாடலை கேட்டபொழுது அந்த பாடல் எங்கள் நாட்டவர்களுக்கும் நல்ல இளைய தலைமுறைக்கு பிடித்த ஒரு பாடல். விழித்திடு மனிதா வெளித்தழு நல்ல இது நல்ல பாடல் ஒரு உணர்ச்சி விதமாக ஒரு ஒரு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துற ஒரு விழிப்புணர்வான பாடல் இல்லையா? அப்புறம் உங்களுடைய நண்பர் ஜி வேரா எப்படி இருக்கின்றார்? மீரா வானொலியில் இல்லை, நான் தான் நடத்தி
2: கொண்டிருக்கின்றேன்.
0: சென்னை தான் உங்களுடைய பூர்வீகமா?
2: இல்ல, என்னுடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி.
0: திருநெல்வேலியா?
2: திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் சென்டர்ல இருக்கு வள்ளியூர். என்னுடைய ஊர் பேர் வந்து வள்ளியூர்.
0: நல்ல பேர் வள்ளியூர். என்ன சினிமாவுக்காக நீங்க சென்னை வந்திருக்கிறீர்கள்?
2: சென்னை
0: பெரிய நீண்ட ப்ரொஜெக்ட் தானே சினிமா என்பது? நீண்ட கால உழைப்பு வேண்டும் அதற்கு. இப்பொழுது நவயுக காலத்திலே புதிய புதிய கருவிகள் இருப்பதனால் வேலைப்பழு முன்னே விட சற்று குறைவான வேலைப்பழு இருக்கும். ஆரம்ப காலத்துக்கும் இப்பொழுதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தொழில்நுட்பங்கள் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்த காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வசதிகள் இருக்கின்றது இல்லையா?
2: கொஞ்சம் ஈஸியா இருக்கு. கிடையாது,
0: சுலபமாக இருக்கு. முன்பு போல பொருட்செலவும் இல்ல, பொருட்செலவும் இல்லாமல் நுட்பங்கள் கூட வந்துவிட்ட தொழில்நுட்பங்கள். முன்பு தந்திர காட்சிகள் காட்சி அமைப்பு பெரிய கரைச்சல் படணும். இப்பொழுதெல்லாம் நீங்கள் இலத்திரவியல்லே செய்து கொள்ளலாம், கிராபிக் செய்து கொள்ளலாம். நல்லது, நல்லது. இப்ப இந்த இரண்டாவது படம் உங்களோட ராதிகாவும் ராஜகுமாரனும் மன்னிக்க வேண்டும், ராதையும் அது எந்த மட்டும் இருக்கு, எந்த அளவில் இருக்கின்றது?
2: படம் முடிஞ்சது, படம் முடிஞ்சது.
0: படம் ஷூட்டிங் அதாவது
2: அந்த படத்துல நடிச்ச பாலாசிங் அப்படின்ட்டு நடிகர் பாலாசிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவதாரம் படத்துல இருந்து NGK வரை 100 படம் நடிச்சிருக்காரு.
0: அப்ப உங்க படப்பிடிப்புகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது.
2: என்னுடைய உறவினர் அவரு, அவருக்கு வந்து 15 நாள் ஷூட்டு, 10 நாள் முடிச்சிட்டாரு, 5 நாள் ஷூட்டிங் பேலன்ஸ் இருந்துச்சு. ஜனவரி மாசம் டேட் கொடுத்திருந்தாரு, லாஸ்ட் December 28 ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு.
0: ஓ, மன்னிக்க வேணும், சாரி.
2: பாலாசிங் பார்த்தா தெரியும, 100 படம் நடிச்சிருக்காரு
0: பாலாசிங்.
2: அவருடைய ஃபர்ஸ்ட் படம், ஆமா, அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து அவதாரம். அதுல வில்லரா நடிச்சிருப்பாரு தெரியல, முடி ஃபுல்லா பறக்க.
0: என்ன நடந்தது அவருக்கு?
2: நானும் என்னுடைய ரிலேட்டிவ் தான், ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் இருந்தோம் 15 வருஷமா.
0: என்ன நடந்தது அவருக்கு? மன அழுத்தம் வருவது காரணம்
2: இல்ல, என்னுடைய தாயார் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு வீட்டுக்கு கூட்டு வச்சாரு. November 28 வந்து அவருடைய பொண்ணுக்கு மேரேஜ் கன்னியாகுமரியில. அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு கிராண்டா பண்ணோம். சென்னையில இருந்து எல்லாரும் கூட்டு போய் ரொம்ப கிராண்டா பண்ணோம். November 28 மேரேஜ். December 28 என்ன சொல்லிருக்காரு, நீ January 10 ஷூட்டிங் வச்சுக்க, 5 நாள் பேலன்ஸ் இருக்கு, முடிச்சு படத்தை முடிச்சிரு அப்படின்னாரு. December 28 அதாவது மேரேஜ் டேட், November 28 மேரேஜ், December 28 ஹார்ட் அட்டாக்ல இறந்து. வாய்ப்பே இல்லாம இருக்கு
0: அவரை முடிக்க.
2: ஆமா, அத வந்து இப்ப அந்த கொரோனா பிரச்சனை முடிஞ்ச உடனே அதை ஷூட் முடிச்சிட்டேன்னா ரெடியா இருக்கும். அந்த படம்
0: ரிலீஸ் ஆகும். அவருடைய
2: எனக்கு மிகப்பெரிய இழப்பு. என்னுடைய மின்சாரம் படத்துல அவருதான் அவங்க ஹீரோவுக்கு அப்பா நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு பாட்டு கூட இருக்கும் பாருங்க, உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஒரு ஃபேமிலி சாங், அவரு தான் டான்ஸ் பண்ணிருப்பாரு அந்த சாங். ஆனந்த தீபங்கள் 1000 ஏற்றங்கள் வீட்டில்
0: பாடல், அந்த பாடல் அந்த அப்பாவுக்கு
2: அவரு தான், அவரே தான் என்னுடைய உறவினர்.
0: அநேக படங்கள்ல நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு இயற்கை தத்ரூபமான வில்லன் ஐயா.
2: சூர்யாவுடைய NGK படம் அவருக்கு 100வது படம்.
0: ஓ,
2: 101 படம் நடிச்சுட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்தது. நான் தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் டிராப் பண்ணிட்டு வந்துட்டு
0: வந்தேன்.
2: அவருடைய இழப்பு எனக்கு வந்து சினிமாவில மிகப்பெரிய இழப்பாயிடுச்சு.
0: அவர் வந்து பொற்காலம் இல்ல, பொற்காலம் இல்ல, இன்னொரு பூலோகம், பூலோகம்
2: ஆமா அதுல நடிச்சிருக்காரு. பொற்காலத்துல வந்து மீனாக்கு அப்பாவும் நடிச்சிருக்காரு. ஆமா கரெக்டா 100 படம் அவர் படம் ரிலீஸ்
0: ஆயிருக்கு. நல்ல ஒரு நடி, இயற்கை இயற்கை மற்ற அவரு சொந்த குரல் என்ன.
2: ஆமா சூப்பர்வைசர் ரொம்ப அற்புதமா இருக்கும்,
0: நல்ல நடிகர் அவர், ஓன் வாய்ஸ் அவருக்கு.
2: ஆமா ஆமா அவருடைய இழப்பு எனக்கு சினிமா துறையில மிகப்பெரிய இழப்பு.
0: அவருடைய அனுபவங்கள், அவருடைய பக்கபலம் உங்களுக்கு இருந்தோடு நீங்கள் அவருடைய
2: முடிந்தால்
0: அனுதாபங்கள்,
2: முடிந்தால் அவருடைய பாட்டு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், முடிந்தால் எனக்காக அந்த பாட்டை கொஞ்சம் ஒளிபரப்புனா நல்லா இருக்கும்.
0: அவருடைய பாடலை அனுப்புங்கள், நான் ஒளிபரப்புவேன் விவரத்தை கூடி.
2: இருக்க உங்ககிட்ட இருக்க உங்ககிட்ட அனுப்பியிருக்கேன்.
0: என்ன பாடல் அது? அந்த முதல் பாடல் தானே, அந்த அவ வந்து ஸ்டேட்ல ஃபர்ஸ்டா வந்த உடனே வீட்டுல கொண்டாடுறதுதான் அந்த பாடல்
2: தானே. ஆனந்த தீபங்கள் ஆயிரம் ஏற்றங்கள் வீட்டினிலே.
0: அவர் என்ன பெயர்ல வாரவர் டைட்டில்ல? அவருக்கு டைட்டில்ல என்ன பெயர் கொடுப்பாங்க? ராஜசிங்கண்டா
2: இல்ல பாலாசிங், பாலாசிங்,
0: பாலாசிங் தான் கொடுப்பாருல்ல என்ன?
2: ஆமா ஆமா பாலாசிங் அவதாரம் படத்துல ஃபர்ஸ்ட் அவதாரம் எடுத்தாரு. நாசருடைய நாசர் தான் அறிமுகம் அவருக்கு, நாசருடைய நண்பர், நாசருடைய நண்பர்.
0: அவர் நிறைய படங்கள், நல்ல ஒரு கலைஞர் ஐயா. அவர் வந்தா எனக்கு விருப்பம் அவரை பார்க்க. இயற்கையா செய்வார் அவர், இயற்கையாக ஆளை பார்த்தாலே அப்படி இருக்கும். அந்த கண்ணும் ஆளும் இயற்கையாகவே இருக்கும். பேசுற விதங்கள் எல்லாம் என்ன நல்லா கவர்ந்தவர், நல்ல ஒரு இயக்க நடிகர் அவருக்கு. ஏன்னா தெரியவில்லை அவர் காலமாக, மன்னிக்க வேண்டும்.
2: எங்களுடைய ஸ்லாங்கும் ஸ்ரீலங்கா ஸ்லாங்கும் ஒரே மாதிரி இருக்கும். நேரிட்டு கன்னியாகுமரியில எங்களுக்கு நிறைய பேர் வந்து, நிறைய பேர் அண்ணன் வந்து அவர் ஸ்ரீலங்காவுடைய கேட்பாங்க. அண்ணன் இல்லங்க, அவருக்கு வந்து நாங்க நாகர்கோவில் நேரடி திருநெல்வேலி அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய மறைவு எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாயிடுச்சு. சரி ஓகே, கடவுள் நமக்கு கொடுத்தது
0: அவ்வளவுதான். அவருடைய அனுபவங்கள், அவரோட நீங்கள் இருந்த காலத்தில் அவரிடம் பெற்ற அனுபவங்கள் எல்லாவற்றையும் வைத்து நீங்கள் முன்னேறி பெறவனும். அவர் விட்டு சென்றதை நீங்கள் தொடர்ந்து அவருடைய
2: பங்களையும் எல்லா சீன்ஸும் அவரு தான் ஓகே பண்ணாரு. 60 சீனும் அவருக்கிட்ட சொல்லிதான் எல்லாம் ஓகே பண்ண. எல்லா சாங்கும் அவரு தான் செலக்ட் பண்ணி கொடுத்தது. ஒவ்வொரு டியூனும் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்.
0: நல்ல பாடல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பாடல் நல்ல நல்ல கவிஞர் உங்களுக்கு. அந்த பாடல்கள் எழுதி ஒரே ஆள் தான் பாடல் இல்லாம எழுதினாரா?
2: இல்ல இல்ல, ஒண்ணு வந்து அந்த வெளித்தழு மனிதா வெளித்தழு வந்து ஒரு ஹீரோ திருமாவளவன் சார் விருதரசத்தை கட்சி தலைவர் எழுதினது. அந்த ஆனந்த தீபங்கள் ஆயிரம் வந்து ஒரு நம்ம எட்டனா இருந்தா எம் பாட்டு பாட்டு எழுதுன கவிஞர் எழுதினாரு. இன்னொரு பாட்டு சிநேகன், ஒவ்வொரு எல்லா பாட்டு ஒவ்வொரு ஆளு
0: கொரோனா முடிந்தவுடன் மிச்ச அந்த அந்த சீன் ஷூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட திரைப்படம் வெளியே வந்துடும்.
2: ஆமா ஷூட்டிங் ரெடியா இருக்கும், முடிஞ்சவங்க ஷூட்டிங் வந்துடும்.
0: டப்பிங் எல்லாம் முடிந்ததா?
2: எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன், எல்லாம் முடிச்சு பக்கா வச்சிருக்கோம். அண்ணன் அண்ணன் போஷன் மட்டும் வேற அளவு வச்சு ரீஷூட் பண்றேன். பண்ணி வச்சுன்னா அப்படியே படம் ரிலீஸ் முடிச்சுட்டு அடுத்த படம், அடுத்த படம் மின்சார புன்னகை.
0: அடுத்த மின்சார புன்னகையா? 3rd படம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் செல்வகுமார், வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: இன்றைக்கு உங்களுக்காக நான் இந்த பாடல் உங்களுடைய திரைப்படத்திலே வந்த இந்த பாடலே நான் வெளியேற்றுகிறேன். அந்த ஆனந்த
2: தீபம் ரொம்ப நன்றி. கண்டிப்பா நீங்க போடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மக்கள் எல்லாருமே கேட்பாங்க, எல்லாருமே கேட்பாங்க.
0: இது உலக நாடு முழுக்க கேட்டு அந்த பாடலை இலங்கையிலிருந்து கேட்டிருந்தார் என்னுடைய ஒரு நேயர் கேட்டிருந்தார் இந்த பாடல். புதிய பாடல் அவர்கள் படம் பார்த்திருந்தார்களோ தெரியவில்லைன்னு கேட்டேன், தான் பார்க்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் படத்தை பாருங்கள் என்று கூறிவிட்டு அந்த பாடலை கொடுத்தேன். முதல் ஒலிபரப்பு 2 தடவை அந்த பாடலை ஒலிபரப்பு செய்திருந்தேன். செய்தபோது திரைப்படத்தின் பெயரையும் சொல்லி நீங்கள் இங்கே இருப்பதாகவும் கூறியிருந்தேன். எங்களோடு எங்களுடைய காற்றலையில் எங்களுடைய முன்னியல் தமிழ் வானொலியின் குழுவில் இருக்கிறீர்கள். அவர் உடனே அந்த பாடலை தாருங்கள். அவரும் அவருடைய நண்பர் 2 இளைஞர்கள் கேட்டார்கள். ஒரு எழுச்சிகரமான பாடல் அது, அவர்களுக்கு பிடிச்சிருக்கின்றது அந்த பாடல். திரைப்படம்
2: பார்த்துருக்கோம், அதை வந்து நாங்க இளைஞர் பேஸ் பண்ணி தான் அந்த சாங்கை எழுதணும். ஆமா, அந்த படத்துடைய ஒளிநாட வெளியீட்டு விழாவில் அவரு திருமாவளவன் சார் வந்து இலங்கை பற்றி அந்த அளவுக்கு
0: பேசியிருக்காரு.
2: ஆமா ஆமா, அது கூட உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் அனுப்பியிருக்கேன் பாருங்க.
0: பேசிய அவர் வந்து தலைவர் இருக்கிற காலத்திலே அவரோட வந்து சந்தித்தவர் தானே?
2: ஆமா ஆமா ஆமா ஆமா. அவருடைய அலுவலகத்துல கூட போயினா அவருடைய போட்டோ தான் பெரிய போட்டோ இருக்கும். ரொம்ப பிடித்த ஒரு மனிதர், என்னுடைய படத்தின் கதாநாயகன்.
0: நாயகன்,
2: ஆமா, மின்சார படத்தின் கதாநாயகன் அவர் தானே. முதலமைச்சரா நடிச்சிருந்தாரு,
0: நல்லா இருந்தேன் பார்த்தேன் முழுவதும். முதலமைச்சர் திரும்ப அவங்க அவருக்கு பாம் வச்சு மாணவர்கள் எல்லாரும் அவர்களை கொண்டு காட்டி திரும்ப
2: முதலமைச்சரா நடிக்க
0: மீண்டும்
2: அவரை முதலமைச்சரா நடிக்க வச்சதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சேன்.
0: அப்படியா?
2: ஆமா, அதையெல்லாம் பேஸ் பண்ண எதையும் தாங்க முடியாது. நான் பாத்துக்கலாம், நான் வரேன் சொல்லிட்டு நடிக்கு வச்சு அவ்வளவு போராட்டத்துக்கு மட்டும் படத்தை ரிலீஸ் பண்ணேன்.
0: ரிலீஸ் பண்ணீங்க, நல்ல படம், நல்லா இருந்த. மாணவர்களோட சக்தி எப்படிப்பட்டது என்பதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான படம் மின்சாரம். மாணவர்கள் மாணவர்கள் ஒரு நெருப்பு மாதிரி, மின்சாரம் நல்ல படம். மாணவர்கள் எழுச்சி, மாணவர்கள்
2: அதே ஒரு பேஸ் தான் இப்ப அடுத்து மின்சார புன்னகை பண்ண போறேன்.
0: மின்சார புன்னகை,
2: ஆமா ஆமா, அதுவும் இதே மாதிரிதான். மாணவர்கள் நினைச்சா நடக்காத விஷயம் எதுவுமே கிடையாது.
0: மாணவர் சக்தி தான் பலம்
2: காட்டுவதுதான்.
0: எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கின்றது. ஒரே குடும்பம் அல்லவா கலை குடும்பம். கலையை பத்தி பேசும் பொழுது நாள் முழுக்க பேசிக் கொண்டிருக்கலாம். நன்றா இருந்தது பாடல்கள் எல்லாம். இந்த பாடல் ஆனந்த தீபம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மகள் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்து விட்டாள்
2: ஃபேமிலி
0: சாங். நல்ல அழகாக சிம்பிளான காட்சி, அழகான நடிப்பு, நல்ல பாடல், நல்ல பாடல். கொஞ்சம் அது கொஞ்சம் ஜனரஞ்சம் அந்த பாடல், குதூகலமா இருந்த பாடல் கேட்க.
2: அந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல ஷூட் பண்ணிருப்பாங்க, மீதி எல்லா சாங் வந்து புதுமையா ஷூட் பண்ணிருப்பாங்க. கட் ஷாட் எல்லாம் நிறைய இருக்கும். பட் அந்த ஆனந்த தீபத்த சாங் வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல ஷூட்
0: பண்ணிருப்பாங்க.
2: குடும்பத்துக்குள்ள இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது
0: நான் இப்ப கூறினேன். சிம்பிளாக, ஆனா கோலாகலமாக இருந்தது. பார்க்கும் போது மகிழ்ச்சியாக ஒரு இருந்தது, அது ஒரு குதூகலமாக இருந்தது. உண்மையான குதூகலத்தை அங்க பேக்ரவுண்ட் அதுகளுக்குள்ளே காட்டி குதூகலிக்காமல் அவர்களுக்கு இருக்கிற குதூகலங்களை துள்ளி விளை ஆடி பாடின அதெல்லாம் அழகாக எடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தருக்கும்
2: அதுல பாலாசிங் பாலாசிங்கோட ஃபேரர் வந்து பாரதி ராஜாவுடைய எண்ணூறு தோழன் படத்துல கதாநாயக நடிச்ச ரமா ரீஎன்ட்ரி. அதுல அவங்க நடிப்பு விட்டு மேரேஜே செட்டில் ஆயிட்டாங்க. திரும்ப நான் அவங்களை கூப்பிட்டு என்னுடைய படத்துல ரீஎன்ட்ரி
0: கொடுத்தேன்.
2: இன்னைக்கு
0: ஒரு இடத்துல எனக்கு பிடிச்சது எங்க என்றால், அந்த அவரையும் மனைவியையும் மகளையும் கட்டி வைத்து விட்டு

0: அந்த இடத்துல அவருக்கு குறுக்கப்பட்ட வசனங்கள் வேற. ஆனா இவர அந்த வசனத்தை மாத்திக்கிட்டாரு, அது அதோட நல்லா இருந்துச்சு.
1: இயற்கையா இருந்த அவருடைய கண்ணுக்கு கண்ணிலே அந்த கோபமும் அந்த பயமண்டதில்லை, அந்த கோபம் ஆத்திரமும் தெரிகின்றது. வார்த்தையும் அதுக்கு நல்ல அழகா இருந்த அந்த காட்சி நான் ரசித்தேன். நல்ல, நான் முழுமையா படம் பார்த்தேன். படம் பார்த்து சந்தோஷம். நாங்கள் உரையாடி கொண்டிருந்தேன். அன்று நீங்கள் கேட்டதன் பின்பு பக்தி பாடல் போட்டிருந்தேன். பக்தி பாடல் இப்ப உங்களுக்கு விருப்பமான பாடல் தானே? பக்தி பாடல் நல்லது. செல்வகுமார், உங்களோட பேசியது மகிழ்ச்சி. மீண்டும் பேசிக்கொள்வோம். வாழ்த்துக்கள், வளருங்கள். மேலும் மேலும் நீங்கள் முன்னேறி வர வேண்டும்.
0: உங்களுடைய ஆசீர்வாதம்.
1: நன்றி, நன்றி. சந்திப்போம்.
0: நன்றி,
1: சந்திப்போம். அவர் எங்களுடைய இயக்குனர் செல்வகுமார் அவர்கள். ஒரு திரைப்படம் வெளிவந்தது, அடுத்த திரைப்படம் முடிவில் இருக்கின்றது. இன்னும் ஒரு திரைப்படத்துக்கு அடித்தளம் போட்டுவிட்டார். அவர் வளர வேண்டும் என்றும் நல்ல நல்ல கருத்தாளமுள்ள சமூக சீர்திருத்தத்தோடு வரும் புதிய கருத்துக்களோடும் புதிய காட்சி அமைப்புகளோடும் அவர் படங்களை தயாரிக்க வேண்டும். திரைப்படத்தை தந்து எங்களின் உள்ளங்களில் மாற்றங்களை, உலகத்தில் சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று வாழ்த்து கூறிக்கொண்டு இந்த பாடலை தொடரட்டுமா? இப்பொழுது நேரம் 11:47, உங்களுக்கு இரவு நேரம். எங்களுக்கு 2:17 நிமிடங்கள். உங்களுடைய 12 மணி நேரம் வரை நான் காற்றலையில் இருப்பேன்.

ஒரு ஆணின் மகளுக்கு ஒரு பெண்தான் காரணம், அவனுடைய உயர்ச்சிக்கும் ஒரு பெண்தான் காரணம் என்றெல்லாம் கூறப்படும் இடத்திலே அந்த பெண்ணை பத்திரகாளி என்னும் கூற வைத்திருக்கின்றது சில சம்பவங்கள். ஆனால் இந்த பாடலே பத்திரகாளியாக இருந்தவள் பக்குவமான ஒரு பெண்மணியாக இருந்து அவன் கணவரின் தேவை என்னவோ அந்த தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வருகின்ற ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு உறவுகளி, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் தினமும் மலர்ந்து கொண்டிருக்கும் கதம்பம் நிகழ்விலே இன்று நான் வந்த வேளையில் அன்பு உறவுகள் வந்து கலந்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு செல்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுடைய நேரம் 11:50. நள்ளிரவை எட்டி பிடிக்கும் வேளையில் நல்ல தூக்கம் வேண்டும், ஆறுதல் வேண்டும், இதயத்துக்கு ஓய்வு வேண்டும். பலவாறாக சிந்தித்து நாளைய பொழுதில் என்ன நடக்குமோ என்ற கேள்வி வேண்டாம், நாளைய பொழுது நன்றாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். அன்பு உறவுகள் தங்கள் உள்ளக்கிடக்கைகளை வந்து பரிமாறிக்கொள்ளும் போது ஒருவரிடமிருந்து ஒருவர் நாங்கள் சில விவரங்களை பெற்றுக் கொள்ளுகின்றோம். அந்த வகையில் இன்னும் ஒரு பாடல், அந்த பாடலையும் தர விரும்புகின்றேன். அந்த பாடல் தெய்வம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், மிகவும் அற்புதமான ஒரு பாடல், கேட்டுவிடுவோம்.

0: முருகனின் அருள் பெற்று முழுமையான ஒரு பாடகராக வந்தவர்கள் பாடிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்பது உறவுளே மதுரை சோமு அவர்கள் பாடிய பாடல். அவரை நேரில் காணும் பாக்கியமும் எனக்கு இருந்தது. இலங்கையிலே எங்கள் இலங்கை நாட்டிலே ஒரு காலத்தில் சுதந்திரமாக வந்து செல்லக்கூடிய விழாக்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய நாட்களிலே பெரிய கோவில்களில் திருவிழாவுகள் நடக்கும் வேளையில் அந்த கச்சேரிகளுக்கு இந்திய மாநிலத்திலிருந்து பாடகர்களை அழைப்பது உண்டு. பிரபல்யமான பாடகர்கள் வந்து பாடும் வேளையிலே இவரும் ஒரு தடவை வந்து பாடிய போது ஜனத்திரள் பெருவெள்ளமாக வந்ததை நான் பார்த்து ரசித்திருக்கேன் சின்ன வயதிலே. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றோடு நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். கதம்ப நிகழ்விலே பல விடயங்களை வந்து அன்போடு பேசி சென்ற எங்கள் பானா கானா சிவகுமாரன், மல்லியம் மகாலிங்கம், மல்லியம் ரவி, வீரமணி, ஷாவுல் ஹமீத், முத்துவேல், அவரோடு சந்தன்ராஜ், ராணி, இளவரசு, கண்ணன், புதுக்கோட்டை செல்வகுமார், எங்கள் இயக்குநர் டி செல்வகுமார் அவர்கள் இவர்களோடு இணைந்து இன்றைய காற்றலை கதம்பம் இனிதாக நிறைவேறியது முருகனுடைய பாடலோடு. அன்பு உறவுகளே, இன்று உங்களுக்கு இரவு நேரம் 12 மணி நள்ளிரவை எட்டிக்கொண்டு இன்றைய இரவு உங்களுக்கு நல்ல இரவாக அமைந்து நாளை காலை மலரும் பொழுது நல்லதாக புலர்ந்து மகிழ்வாகவும் நிம்மதியாகவும் நீங்கள் சென்று வர வேண்டும். சென்று வந்து உங்கள் வாழ்க்கை சக்கரம் நன்றாக சுழல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எங்களுக்கு இப்பொழுது பகல் வேளை, இது மாலையாகி நல்ல இரவாகி நாளை காலை இப்பொழுது நல்ல முறையில் முடிவடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் அனைவரையும் இந்த காற்றலையிலிருந்து இணைந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறுவதோடு காற்றலைக்கு வர முடியாது விட்டாலும் எங்கள் காற்றலையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு இன்று துல்லியமாக இந்த வானொலியை நாங்கள் கொண்டு செலுத்துவதற்கு இருந்த தடைகளை நீக்கி நல்ல விடைகளை தந்து இன்று துல்லியமாக அனைவரும் கேட்டு மகளுவதற்கு தந்த இறை சக்திக்கு நன்றி கூறி காற்றலிலிருந்து நான் விடுபட எண்ணுகின்றேன். அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் ஒரு கதம்ப நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையிலிருந்து விடுபட்டு செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றியும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: வணக்கம். என் அன்பு உங்களுக்கு நலம் தானே. எல்லோரும் முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணில் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பின்பாக உங்களிடம் காற்றலைக்கு வந்திருக்கிறேன். சரி, எங்கே புதையல் நிகழ்ச்சியோடு சற்று பேசி புதையல் நிகழ்ச்சி என்றோடனே இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஐயையோ, இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க போகல என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லலாம், அல்லாவிட்டால் உங்களுடைய பாடலை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் வந்து நகைச்சுவையாக பேசி அந்த நிகழ்வை நீங்கள் கண்டுபிடிச்சு செல்லலாம். அதனால பயந்து கொண்டு யாரும் வராமல் இருக்க வேண்டாம். நிகழ்ச்சிக்கு வருவது போலேயே வந்து சந்தோஷமாக பேசி, அன்பாக பேசி, நகைச்சுவைகளை பேசி அந்த சொல்லை கண்டுபிடிக்க முடிந்தால் கண்டுபிடிங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய பாடலை சொல்லி கேட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் இணைந்து நீங்கள் பேசலாம் என்று சொல்லிக்கொண்டு முதல்ல ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம். கேட்போமா? இந்த பாடலோட நீங்கள் காட்டலுக்கு வாங்கும் முதல்ல எங்களுடைய ஸ்கூலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒற்றுமே இல்லை. நான் அந்த அதாவது எங்களுடைய அன்பு உறவுகள் இருக்கிற எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு பாக்குறேன். ஒரு தருட ஒட்டுதருமே அந்த பக்கம் தலை காட்டல இந்த நேரத்துல. எல்லாரும் நல்லா சந்தோஷமா பேசாம என்ன செய்வோம், தூங்குவோமா சாப்பிடுவோமான்னு இருக்கிறீங்க. பாக்கலாம் எத்தனை பேர் கிளாஸ் ரூமுக்கு யாருமே முதல் கூட்டியே வந்து நிக்கல. அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. சரி பாக்கலாம். எங்கே எத்தனை பேர் உடனே இப்ப சரி குரல் கேட்ட அப்புறம் அட டீச்சர் வந்துட்டா வாத்தியார் வந்துட்டாங்கன்னுட்டு ஓடி வர்றீங்களா இல்லையான்னு பார்ப்போம். எங்கே பார்க்கலாம் கட்டிக்காரரை. எத்தனை பேர் கிளாஸ் ரூமுக்கு டக்கு டக்குன்னு வாரீங்கன்ட்டு கேட்டுக்கொண்டிருக்கோம். எத்தனை பேர் உங்க கை உயர்த்துங்க முதல்ல பார்க்கலாம். முதல்ல எங்கட சஞ்சனா குட்டி நினைக்கிற ராமன் தான் வரார் போறீங்க. வணக்கம்.
1: என்ற
0: டோஸ் சரியா போச்சு. வணக்கம் ராமன், எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: எப்படி குரலை கேட்டு ரொம்ப நாளாச்சும்மா.
0: அது என்ன செய்யறது, கடவுள் இடையே அப்படியே பிடிச்சு இருந்துட்டு
1: அப்பாட்ட
0: வேற கொஞ்சம் வெக்கப்பட்டு கொண்டிருக்காங்க
1: நினைக்கிறேன். ஜாலியா பேசுவாங்க சொன்னாங்க உங்களுக்கு மாதிரி. ஏன்னா பெண் வந்து பெண் ஓடுவானா இணைஞ்சு அவரா பேசுவாங்க.
0: உண்மைதான், அது உண்மைதான். நீங்க எப்ப வேலை பண்ணுவீங்க ராமன்? உங்களுக்கு
1: இன்னைக்கு வேலை இல்லாம நாளைக்கு தான் வேலைக்கு போவேன்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? என்ன பாட்டு வேணும்?
1: கண்ணன் பிறந்தா, அந்த கண்ணன் பிறந்தா கவலைகள் அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: கண்ணன் பிறந்தா,
1: கண்ணன் நல்லா இருக்கும் அது பாட்டு.
0: கண்ணன் எடுக்க நாம கண்ணன் பாட்டையே கொண்டு வந்துருங்க போல இருக்க. கண்ணன் பிறந்த
1: என்னவா உங்களோட இழந்துட்டோமா நாங்க? அந்த மாதிரிதான் வருவோம் நாங்கள்.
0: உண்மை உண்மை. நான் சற்று உடல்நிலை குறைவா இருந்தாலும் உங்களுடைய பேச்சை கேட்டு அதை கேட்டுக்கொண்டு எனக்கு உற்சாகம் வந்துடும். உடனே நானும் அந்த பங்கு வரலாம்னு யோசிக்கிறேன். கண்ணன் பிறந்தான் என்ற
1: பாட்டு. உடல்ல சரியில்லாம இருந்தீங்களா? எனக்கு
0: கொஞ்சம் இந்த காலகட்டத்துல சளிக்கு மறந்து அதில் குளிச்சாலும் இப்ப ஒரு துளசி ட்ராப் குடிக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் இருந்துட்டு முடியாமல் இருக்கு. அது எதுக்காக என்ன தெரியும். சாப்பாடு முந்தி மாதிரி சாப்பாடுகள் சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டா கூட உடல்ல ஒரு உபாதை வருகிறது. அப்ப எங்களுக்கு பயமா இருக்கு. எந்த சாப்பாடு சாப்பிட போனாலும் பயமா இருக்கிறது. இப்ப உண்மையிலேயே அது என்னன்னு தெரியல, பயமா இருக்கிறது. எங்க
1: வெந்நீர் யூஸ் பண்ண வெந்நீர் வந்து பயன்படுத்தணுமா? அடிக்கடி பச்சை தண்ணி இந்த சூடுக்கா தண்ணியே சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க.
0: பச்சை தண்ணி என்ன
1: குடிக்கிற வரைக்கும்
0: பச்சை தண்ணி என்ன, பச்சை தண்ணி என்ன நிறமா இருக்குன்றாமன் அது
1: வட்டார மொழி பேச்சுன்னு சொல்றமா அந்தந்த ஏரியா அந்தந்த பகுதியில பேசக்கூடிய பேச்சு. ஒவ்வொரு பகுதியில் ஒரு மாதிரி பேசுவாங்க.
0: இப்ப நல்ல சூடான வெயில் அடிக்கும் போது சொல்லுவாங்க பெரிய வெயில் அப்பாண்டு. ஏதோ ஒரு அடைமொழிய வச்சு பேசுறதுதான் பேசும்போது இல்ல இல்லையா?
1: ஆமா அடைமொழி தான். அந்த பழக்கத்துல வரதானமா?
0: எத்தனை மணிக்கு நீங்க இரவு சாப்பாடு சாப்பிடுவீங்க? எத்தனை மணிக்கு நீங்க இரவு சாப்பாடு சாப்பிடுவீங்க? இரவு சாப்பாடு முடித்து அதன் பின்பு நீங்க விழித்திருக்கும் நேரம் எல்லாம் விழித்திருந்து இரவு ஒரு பால் எதுவும் குடிச்சிட்டு படுக்கிறோம். அதுதான் உண்மை சரியான ஒரு சாப்பாட்டு முறை. நாங்க அப்படி இல்லை. இரவு எல்லோரும் நல்ல லேட்டா இருந்து போட்டு 12 மணிக்கு சாப்பிட்டு உடனே டப்புன்னு தூங்குவாங்க. சரி, உங்களுக்கு நான் இப்ப ஒரு சுலபமான சொல்லு தரப்போறேன். சரியா?
1: சரிம்மா.
0: இது பெண்கள் அணிவார்கள், இது பெண்கள் அணிவார்கள். ஆண்கள் வேணுமென்றாலும் சில இடங்களுக்கு அணியலாம், இத சில தேவையை பொறுத்து அணியலாம். பெண்களுக்கு முக்கியமாக அணியக்கூடிய ஒன்று நல்ல வாசனையாக இருக்கும். ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல், நல்ல வாசனையாக இருக்கும். ஐந்தெழுத்து சொல் பெண்கள் அணிவார், கூடுதலாக பெண்கள் தான் அணிவார்கள். ஆனா ஆண்களும் ஒரு தேவையை பொறுத்து அணியலாம். இதை ஒரு தேவையை பொறுத்து
1: அணியலாம்.
0: ஆனா பெண்கள் நிச்சயமாக அணிவார்கள், வாசனையாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அணிஞ்சாலும் வாசனை தான், கையில வச்சிருந்தாலும் வாசனை தான். ஆனா கண்ணுக்கு தெரியக்கூடியது. இப்ப நீங்க வாசனை என்ன உடனே வாசனை திரவியம், அதாவது பெர்ஃபியூம் வச்சிருவீங்க பூசி உள்ளாண்டு. பெர்ஃபியூம் வந்து இப்ப பெண்களோட பெர்ஃபியூம் ஆண்கள் சில பேர் நல்ல வாசனை இருக்குன்னு அடிக்கிறார்கள் தானே, அதனால அதையும் நினைச்சிருவீங்க. அப்படி அல்ல, இது இது வந்து ஒரு ஒரு கையில வச்சிருக்க கூடியதாக இருக்கும், உடல்ல வச்சிருக்கலாம், எல்லோருக்கும் பிடித்த உண்டு. இது அணியக்கூடியது, பெண்களுக்கு அணிந்தா நல்லா இருக்கும். அது வாசனையோட ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்து யோசிச்சு கொண்டு வாங்கும். சரியா?
1: மல்லிகை பூ, மல்லிகை பூ,
0: மல்லிகை பூ இல்ல. எங்க பாக்கலாம்?
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 9:19 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியா 11:47. இந்த கண்ணன் பாட்டு வேற ஒண்ணும், அங்க ராமன் ஓடி வந்துட்டார் பாருங்க. இந்த இசையை கொண்டு வந்திருக்கிற இந்த பாடல் என்ன பாடல் கண்டுபிடிச்சா குழந்தை சொல்லுங்க பாப்பா. கேட்டிக்காரன் இதையும் கொடுத்திருக்கு, இந்த இசையை கேளுங்க. இந்த இசைக்குரிய பாடல் என்ன பாடல்?

0: இந்த இசைக்குரிய பாடல் என்ன பாடல்? இன்றைக்கு கண்ணன் பாட்டிலேயே புடிச்சிடலாம், எங்க பாப்போம். இதையும் ஒரு ஒரு கேள்வியா கொண்டுடலாம். கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். இந்த சொல்லுக்கு நீங்க முதல்ல எங்க இந்த சொல்ல கண்டுபிடிச்சோன்னு வாங்க. எத்தனை பேர் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்கன்னு பாப்போம். எல்லாரும் இப்ப கண்ணம் அடிக்க தொடங்கிட்டீங்க நீங்க ஸ்கூலுக்கே வரங்க. ஜோர்ஜ் மட்டும்தான் கையொண்டு உயர்த்தி இருக்கிற பாருங்க. அப்ப எப்படி இந்த பிள்ளைகளை எப்படி நாங்க சீர்திருத்துறது, இந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது? ஒரு தருமே சரியா உண்மையாக வரவில்லை. எதுக்காக இப்படி இருக்கிறீங்க கிளாஸ் ரூமுக்கு வர்றதுக்கு? ஜோர்ஜ் மட்டும் உண்மையா ஒரு மற்றது ராமன். வணக்கம் ராமன், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நலம்
0: நலம் அறியன்ற ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். நான் சொன்னது நலம் நலம் அறிய அந்த உலக சொல்லும்
1: வரவணும். அடே
0: அப்ப இடையில இருந்தான் வாரீங்க நீங்களே. அடே அப்ப கெட்டிக்கான் கெட்டிக்கான் கெட்டிக்கான் நலம் நலம் அறியாவல் அந்த பாட்டு. ஒரு நிமிஷம் தாங்க, அப்படியே நில்லுங்க. வணக்கம் வணக்கம் கலைவாணன்னா இல்லாட்டி மேட்சி ராணி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம், என்ன நடந்தது? சத்தத்தை காணையில கனெக்டிங் வருகிறது. அண்ணா வணக்கம். அண்ணா கலைவாணன் அண்ணா அல்லது மெர்சி ராணி, யாராவது ஒரு ஆள் தான் இதுல வருவீங்க, யாருன்னு பாக்கலாம். கட் பண்ணிட்டாங்க. சரியா, எங்க நீங்க சொல்லுங்க ஃபாரூக், இது என்ன விடை? முதல்ல
1: ரோஜாமலர்.
0: ரோஜாமலர் ஆண்கள் எங்க வச்சிருப்பாங்க? எங்க எங்க
1: சூடுவார்கள்?
0: அழிஞ்சு கொண்டு போவோம் சட்டையில. அது உண்மை. நீங்க அது இல்ல, அது இல்ல, அது இல்ல, வாசல் உங்களோட பாட்டை சொல்லுங்க. உங்களோட
1: பாட்டை சொல்லுங்க.
0: என்ன நடந்த? சோகமா போச்சு.
1: தேடி பாத்து
0: தேடுறதுக்கு எத்தனை பாட்டு? தேடாத எல்லாம் தேடி நீண்டு பாட்டு இருக்குது. தேடி நீ வந்ததே எத்தனை பாட்டு தேடல. இது பூங்காற்றிலே ஒரு சோகத்தோட போறீங்க. என்ன
1: சொன்னது?
0: ஐயோ அப்படி இருக்கக்கூடாது. எங்கட வாணி இருக்கோம், உங்களோட சோகம் எல்லாம் பறந்துடும். இந்த
1: வாணி
0: சோகம் பறந்துடும். அப்படி எல்லாம் சோகமா இருக்க நீங்களே இப்படி சொன்னா நாங்கள் உங்களோட இருக்கோம். நீங்க சொன்னா இது என்ன
1: பாட்டு
0: மாத்துங்க எனக்கு? இந்த சோகம்
1: பெண்களே பாட்டு பாட்டு வரையே கொடுத்திருந்தான் பட்டு கொடி முன் காட்டு
0: காட்டு பெண்களே. அது இப்படித்தான் முதல்ல பச்சை குடி காட்ட சொல்லுவீங்க. பேருந்து மூணு கல்யாணத்துக்கு மூன்று நாளைக்கு பிறகு நீ உன்ன பாக்க கிளி மாதிரியா இருக்குது, குரங்க மாதிரி. முதல்ல கிளியா தெரியலாம், கிளியா தெரியலாம், பிறந்த கிளியா தெரியும். எல்லாருக்கும் அதுதான் நடக்கும். யாராவது ஒரு ஆள் கடைசி வரையும் இந்த மணியா இருக்கிற ஆண்டு அன்பா இருக்கிற ஒரு ஆள் யாராவது ஒரு ஆள், அதாவது எங்கட காட்டிலேயே வாங்க பாக்கலாம். எங்க பாப்போம், எங்க பாப்போம். மர எப்பவும் அந்த ஒரே மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறது. ப்ரூவ் பண்ணணும் நீங்க உண்மையிலேயே. சரி, நீங்க உங்களுக்கு அந்த சொல்ல கண்டுபிடிச்சுன்னு வாங்க. மீண்டும் மீண்டும் வாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. நான் தமாஷா பேசுறது, அன்பா கடகலன்னு பேசுறது, எல்லாரும் இணைஞ்சு கொள்ளுங்க. பேசுறதுல யார் மனதையும் புண்படுத்தா பேசணும் மட்டும் மிக கவனமா இத்தனை வருடங்களாக 24 வருடமாக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். நான் அப்படி புண்படுத்த மாட்டேன் என்பது எனக்கு தெரியும். அப்படி ஏதுமண்டா நீங்க எனக்கு சொல்லிட வேணும். சரி, எங்கே இணைஞ்சு கொள்ளுங்க உண்மையிலேயே. பாடல், இந்த இசைக்குரிய பாடல் எது என்பதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இசையை கேட்போம்.

ஐயோ, நான் பாட்டையே போட்டுட்டேன் பாத்தீங்களா, தப்பி தவறிச்ச. சரி, நான் ஏதோ ஒரு நினைவில் பாட்டையை விட்டுட்டு அந்த பாட்டை எடுத்து வருவோம். கண்ணனுக்கே இப்படி கேளு, கேட்போம்.

0: என்ன கிளாஸ் ரூமுக்கு மாமா நீங்களே இவ்வளவு லேட்டா வந்தா என்ன மாமா செய்யறது? பிள்ளைகள் எப்படி திருந்தும் பாருங்க, பெரியவங்க நீங்களே இவ்வளவு லேட்டா வந்திருக்கிறீங்க. கிளாஸ் இப்ப எல்லாம் தொடங்கி அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, நீங்களே லேட்டா வந்துட்டீங்க. பாப்பாவின் எத்தனை பேர்? ரெண்டே ரெண்டு பேர் தான் கிளாஸ் ரூம்ல இருக்கிறீங்க. என்னன்ட்டு நான் நடத்துறது, மற்றது இரண்டு பேர், ஒன்று ஃபாரூக் மற்றது சஞ்சனா எங்களுடைய ராமன் இணைஞ்சிருந்தீங்க, மற்றது கார்த்திக் வந்து மெல்ல அழைச்சி அழைச்சிட்டு இருக்கிறீங்க. கார்த்திக் எங்க பாடணுமோ தெரியாது, ரெண்டு ஒரு பயத்தினையாக்க மெல்ல அழைச்சிட்டு வைக்கிறீங்க. அல்லாட்டி ஜெயமனோகரி நீங்க அழைச்சிட்டு மெல்ல இருக்கிறீங்க, ஓடி வாங்க, பயம் இல்லாம ஓடி வாங்க. என்ன பயம், நான் என்ன செய்ய போறேன் உங்கள்ட்ட இந்த சொற்களை கொடுக்க போறேன், நீங்க அதை கண்டுபிடிக்கணும். சரி, ஒரு சொல்லு கொடுத்துட்டேன்னா, ஒரு சொல்லு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, ஐந்தெழுத்து சொல், நல்ல வாசனையா இருக்கும், பெண்கள் அணிவார்கள், ஆண்களும் தேவைப்பட்டால், சில நேரத்தில் தேவைப்பட்டால் அணிய வேண்டி வரும். அது ஆண்கள் அணிஞ்சிருந்தா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு தான் நான் நினைக்கிறேன். பாப்பம் நீங்க அடுத்த சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல்லுக்கு அதுக்கு முன்பாக பாப்பம் கார்த்திகா ஜெயமனோகரியான்னு வணக்கம். கார்த்திக் இந்த பக்கம் தலை வச்சே
1: படிக்க சொன்னீங்க, கேட்டேன்னா
0: படுக்கவே மாட்டாரு, தூங்கவே
1: மாட்டாரு,
0: தூங்கவே மாட்டாரு. போனா இங்க அம்மா
1: பாடலாமா? அவரே வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு, அதனாலதான்.
0: சரி சரி, கணவருக்கு நல்ல ஏத்த மனைவியா இருக்கிறீங்க, பாவம் நீங்க அவரை நல்லா பாதுகாக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க. அடிய மனோரி உங்களோட குரல்ல கேக்குறது குறைவா இருக்குது காற்றலையில, நீங்க சுபா
1: மற்றது சாயந்தரம் ஸ்லோவாயிடுது.
0: அது நீங்க பகல்ல எல்லாம் நல்ல ஜாலியா நல்ல நாளைக்கு பேசுறது மட்டுமில்ல, ஏதாவது வீடியோ சொல்லலாம் பாக்குறீங்க?
1: இல்லைங்கம்மா, நான் வீடியோஸ் எல்லாம் ஒண்ணும் பாக்க மாட்டேன், கிளாஸ் பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குதா அதனாலதான்.
0: பாட்டு சொல்லுங்க, முதல்ல பாடி சொல்லணும், பாடி சொல்லணும். சும்மா இந்த நீங்க பாருங்க, இந்த வந்துட்டு இப்படி சொல்லுவாங்கல்ல ஒரு பாட்டு, இல்ல சின்ன சின்ன சின்ன சின்ன ஆசை, அப்படி சொல்லக்கூடாது, பாடி சொல்லணும். எங்க என்னட்டு வர்றவங்க எல்லாரும் முடிஞ்ச அளவு பாடி சொல்லணும், எங்க ரெண்டு வரிய அப்படி. அதுக்காக வர

0: சொல்லாம் உல்லாசம் சொல்லி செல்லாம் நாங்கேற்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி
1: அவரு ஏமாத்தினது இந்த செல்லமேன்னு ஒரு படத்துல ஏதோ ஒரு பாட்டு செல்லமே இல்ல யாரடி நீ மோகினி படத்துல வர ஒரு பாட்டு
0: செல்ல செல்ல யாரடி நீ மோகினி அது என்ன பாட்டு அவர்கிட்ட தேடி எடுத்து வச்சிருக்க அந்த பாட்டை சொல்லுங்க அந்த பாட்டை அது அப்படி சொல்லி ஏமாத்திட்டாரு கூட இல்ல இப்ப அப்படி கூப்பிடுறாரா செல்லமாதீங்களா பாருங்க இவ்வளவு இந்த இந்த காண்டனையில நான் ஒரு சவால் விடுறேன் யாராவது ஒரு ஆண் வந்து சொல்லுங்க உங்களோட மனைவியோட ஆணும் ஆண் மட்டும் இல்ல மனைவியும் வரணும் வந்து சொல்லுங்க இன்று வரை நாங்க செல்லும் ரெண்டு அன்பாத்தான் பேசுறோம் அன்பாத்தான் இருக்கிறோம் அதே மாதிரி தான் இருக்கிறோம் யாருமே வரையற பாருங்க ஒரு நிழல்
1: உள்ள இருக்க மாட்டாங்க இருக்க முடியாது
0: ஒரு நிழல் உள்ள பாருங்க
1: வர மாட்டாங்க
0: ஐயோ என்ன செய்யறது இந்த காலம் எல்லாம் மாறி போச்சு நீங்க அதை கண்டுபிடிச்சீங்கன்னா ஜெயமனோரி ஐந்தெழுத்து சொல்
1: ஆமாங்கம்மா ஐந்தெழுத்து சொல்
0: கட்டிக்காரி சொல்ல போங்க
1: தாமரை பூவாமா
0: ஆஹா இல்ல இல்ல இல்ல இது பெண்கள் அணிவார் இது பெண்கள் அணிவார் வாசமாக வாசனையாக இருக்கும் இது சரியா
1: சரிங்கம்மா
0: சில நேரங்கள்ல ஆண்களும் சில நேரங்கள்ல அணிய வேண்டி வரும் சில சந்தர்ப்பத்துக்கு அது ஏதாவது ஒன்று சொல்லும் போது நான் சொல்லுவேன் ஏன் அணிவார்கள் என்று சரியா
1: சரிங்க
0: கண்டுபிடிச்சோட ஓடியாகும் அடிக்கடி தமாஷா பேசுறது தெரியுதோ தெரியுதோ இணைஞ்சு கொள்ளுங்க இணைங்க பயப்பட
1: சரிங்கம்மா
0: சரி நன்றி நன்றி
1: நன்றி
0: எங்கே அன்பு உறவுகளே நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க பாப்போம் கட்டிக்காரர் என்ன இது கண்டுபிடிக்க இல்லாம இருக்கிறீங்க எல்லா பெண்களும் இது பிடிக்கும் ஆண்களுக்கும் பிடிக்கும் எங்க பாக்கலாம் ஐந்தெழுத்து ஐந்தெழுத்து சொல் ஐந்தெழுத்து சொல் அடுத்த சொல்லுக்குள் போகலாம் இது அழிவை அழிவை இது வந்தால் அழிவை பார்க்கலாம் அழிவை பார்க்கலாம் அழிகிறண்டா அழிஞ்சு போடுறது இது வந்தால் அழிவை பார்க்கலாம் ஐந்தெழுத்து சொல் இது வந்தால் உலகத்தில் எங்கு வந்தாலும் அழிவை பார்க்கலாம் ஐந்தெழுத்து சொல் எங்கே கட்டிக்கார பிள்ளைகள் எங்க யாருன்னு பார்க்கலாம் யார் எத்தனை பேர் நீங்க கிளாஸ் ரூமுக்கு வந்துருக்கீங்க பார்ப்போம் எங்க ஓடி வாங்கோ அந்த சோகத்தை பற்றி சொன்னேன் நான் உங்களுக்கு இந்த சோகம் துன்பம் இதெல்லாம் எங்களுக்கு எல்லாருக்கும் வருதுதான் இல்லையண்டு இல்லை சிலது வந்து எங்களால தாங்க முடியாமல் இருக்கிறது தாங்குற சக்தியை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும் அதனால எங்களுடைய உடல்ல எல்லாம் நோய் தொற்றி கொள்ளும் உடல் நோய் அப்ப அதனால நாங்கள் அந்த சோகத்தை மறந்து இருக்கிறது தான் இந்த காற்றுல வந்து நீங்க கூடுதலா பார்க்கலாம் இந்த காற்றுல இவ்வளவு தூரம் அப்பா இப்ப நான் கூட இப்ப குறைவு இந்த நிகழ்ச்சியை எடுத்து வர்றது உங்களுக்காக
2: பூகம்பம்
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் ஃபாரூக்கு அது எப்படி தெரியும் கண்டுபிடிச்சிட்டார் எங்க அதனால இந்த சோகம் இந்த உங்களுடைய சோகங்களை எல்லாம் இல்லாமல் செய்வதற்கு அது மட்டுமில்ல உங்களுடைய மட்டுமில்ல எங்களுடைய சோகத்தை இல்லாமல் பண்ணுவதற்கு கூட உங்கள் வரவை நாங்கள் எதிர்ப்பு வணக்கம் ஜெயமனோ சொல்லுங்க
1: அம்மா சூசம்பமாமா
0: சரி ஃபாரூக் சொல்லிட்டார் முதல்ல அந்த ரெண்டாவது பூகம்பம் என்பது சாரி கட்டிக்காரு கட்டிக்காரு நீங்க எங்க பாப்பா வணக்கம் மாமா மாமா வணக்கம் மாமா மாமா மாமாவா ராணி அம்மாவா வணக்கம் மாமா அது உண்மை சரி ரெண்டாவது சரிவாமா கட்டிக்காரு கட்டிக்காரு கட்டிக்காரு சொல்லிட்டார் ஃபாரூக்
2: சொல்லிட்டார்
0: எங்க வணக்கம் பௌனம்மா பௌனம்மா வணக்கம் பௌனம்மா
3: வணக்கம்மா வணக்கம்மா அம்மா நலமா இருக்கீங்களாம்மா
0: நல்ல சுகமா நலமா இருக்கிற மாமாட பாட்ட கேட்க மறந்துட்டேன் பௌனம்மாவை கண்டோன்னு பௌனம்மா வரணும்னா பௌனம்மா எடுக்கிறதுக்கு மாமா விட்டுட்டேன் பாட்டு கேட்காம பாட்டு அதுல போடலாம் அது கோயிக்க மாட்டேன் அதெல்லாம் நல்லா இருக்குமா நல்லா இருக்குமான்றாரு இந்த பாட்டு
3: போட்டாலும் மீராமா நீங்க நாங்கெல்லாம் வந்து இந்த சிரிப்ப கேட்டு எவ்வளவு நாளா வந்து தெரியுமா உங்க சிரிப்ப கேட்டு
0: இந்த
3: பையன் எல்லாம்
0: இந்த
3: பொய்தான்மா சொல்ற நீங்க என்ன பாருங்க எத்தனை நேயர்கள் வந்து சொல்லப்படுறாங்க பாருங்க நீங்க சிரிப்பு என்ன காணுமே நாங்க பாக்காம எவ்வளவு நாளாவது கேட்காமன்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க பாருங்க பொய்யன்னு சொல்றீங்களா
0: இந்த கலையத்துல குருவாயூரப்பர் நாராயணர் எல்லாம் அந்த படங்கள் ராதாகிருஷ்ணன் எல்லாம் அப்படியே இப்படி இருக்கும் போதே முன்னால தெரியுது எல்லாம் அப்படியே இருக்குது அப்ப அவன் இந்த பொய்ய நீங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கீங்களே எங்க போய் சொல்லி முடியாது எனக்கு என்ன தெரியாது
3: இல்ல நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நேர்ல காணும் ஏதோ பணியில இருக்காங்க அவங்க வந்து சொல்ல போறாங்க பாருங்க உங்களை பார்த்தோன்னே புத்துணர்ச்சி கொண்டு நான் சொன்ன வார்த்தையை சொல்ல போறாங்க பாருங்க கண்டிப்பா சொல்லுவாங்க
0: சொல்லி வச்சு அனுப்புறீங்க ஓட்டு கேக்குற மாதிரி எவ்வளவு 500 கொடுத்துருப்பீங்களா
3: அப்படியெல்லாம் இல்லம்மா நம்ம நேயர்கள் எல்லாருமே எம்டிஆர் நேயர்கள் எல்லாருமே உண்மையதான் சொல்லுவாங்க அந்த பாச உணர்வுல இருக்கிற அந்த வார்த்தைகள் தான் அழிப்பிடுவாங்க
0: அது உண்மை அது நான் இல்லை என்று சொல்ல இல்ல எம்டிஆர்ல அன்பு உறவுகள் எல்லோரும் பாசத்தோடு அன்போடு இருக்கிறாங்க போனம்மா மட்டும் முழு பூசணிக்காயா அப்படியே சோத்துல புதிக்க
3: எனக்கு மட்டும் இந்த ஆவல் இல்லையம்மா உங்களோட சிரிப்ப பாக்கணும் ரசிக்கணும் மீண்டும் உங்களோட பேச்ச
0: கேக்கணும்மா
3: எவ்வளவு நாளாவது எவ்வளவு நாளாவதுமா நீங்க வந்து அப்பதான் வருவாங்க உங்க குரலை கேட்டு எத்தனையோ நாளாவது பாருங்க நிகழ்ச்சி இன்னைக்குதான் உங்க குரலை வந்து கேக்குறோம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு
0: இத பௌனம்மா இந்த பொய்ய ஆமோதிக்கிறதுக்கு யாராவது ரெண்டு பேர் இருந்தா வாங்கப்பா
3: ரெண்டு கண்டிப்பா ரெண்டு பேர் வந்துருவாங்க
0: பௌனம்மா நாளைக்கு என்ன பாட்டு உங்களுக்கு நாளைக்கு என்ன
3: பாட்டு அம்மா எனக்கு நாளைக்கு வந்து இது இதய வீணை என்ற படத்துல

0: கொஞ்சம் பாட்டு கொடுங்கம்மா.
1: ரேவதி அம்மா காட்டணிக்கு வர்றது குறைவா, நாங்க காணிக்கலாம்.
0: ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம்மா, குறைவா இருக்கு. என்ன காரணம்னு தெரியல.
1: அது என்ன நடந்தது? அப்பாட்டே வந்தாரோ தெரியல, பாக்கணும்.
0: இல்லையம்மா, அவங்களும் வந்து கொஞ்ச நாள் ஆகுது, சில நாள் நாட்கள் ஆகுது, என்னன்னு தெரியல.
1: என்ன செய்ய,
0: அம்மா எப்படி இருக்காங்க?
1: சரி சரி பாப்பா, சரி கேட்டுக்கொண்டு வந்தா ரேவதி அம்மா காட்டடிக்கு வாங்கும். சரி, இந்த சொல்லு, இந்த சொல்ல கண்டுபிடிங்க பாப்பா. கேட்டிக்காரங்க அஞ்சு எழுத்து சொல்லு. இது பெண்கள்னா
0: பூகம்பம்,
1: பூகம்பம் ரெண்டாவது பூகம்பம். சரி கேட்டிக்காரங்க, அது எல்லாரும் சொல்லிட்டாங்க. முதல்ல ஃபாரூக் கோடி வந்து சொல்லிட்டேன். முதலாவது சொல்லு, அது கண்டுபிடிங்க பாப்போம். எங்க பெண்கள் அணிவார்கள், தேவைப்பட்ட ஆண்களும் அணிவார்கள். தேவைப்பட்ட பாடல் ஒரு வரியை கேப்போமா? இந்த பாடல் வரி ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு பாடல். இது

0: அடுத்த சொல்லுக்குள் போகலாம். ஒரு சொல்லு நீங்க என்ன சொல்ல இல்ல, அடுத்த சொல்லு எட்டெழுத்து சொல், எட்டெழுத்து சொல். இது இது ஒரு இடம், இது ஒரு இடம். இங்கே மக்கள் எல்லோரும் வந்து போவார்கள், வந்து போவார்கள். எட்டெழுத்து சொல், இது ரெண்டு சொற்களால் ஆனது. இது எட்டெழுத்து சொல், இங்கு மக்கள் எல்லோரும் வந்து போவார்கள். என்ன நாகப்பன காணையில, அதனாலதான் அப்படி ஒன்னும் கண்டுபிடிக்கலாம இருக்க, கடைச்சு போனரா நேற்று அப்பா கொடுத்ததோட. எங்கே ரெண்டு சொற்களால் ஆனது எட்டெழுத்து சொல், இங்கு மக்கள் எல்லோரும் வந்து போவார்கள். இது ஒரு இடம், இது ஒரு இடத்தை குறிக்கிறது, இது ஒரு இடத்தின் இடத்தை குறிக்கிறது. எங்க எங்களுடைய ஞானசேகரம் அண்ணா, அண்ணா வாங்கண்ணா.
1: வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி.
0: எப்படி என்ன
1: நலமாக நலமாக இருக்கிறீர்களா?
0: நல்ல சுகமா இருக்கணும்ண்ணா. உங்களோட குரல் கேட்டாலே எங்க கணீர் கணீர். அது வேற நிகழ்ச்சிக்கு எல்லாம் ஒரு அப்படியே ஷூட்டிங் எடுத்தாண்ணா. நீங்க ஒரு படம் எடுத்திருக்கலாம் அண்ணா, ஒரு கேமராமேன்னா வந்திருக்கலாம் அண்ணா. விட்டுட்டீங்க நீங்க,
1: ரொம்ப வேலை கூட அதிகமா போயிடும்.
0: சைக்கிள்ல போய் கொண்டு நீங்க எடுக்கிறீங்க பாருங்க. செல்வகுமார் சொன்ன எப்படி ஞானசேகரம் அண்ணா இங்க எடுக்கிற, அது ஒரு கேட்டு அறியணும்.
1: பேருந்து நிலையம் மனசுல படுத்து சரியா இருக்குமா?
0: கெட்டிக்காரன் எந்த ராசா நான் சொன்னேன்.
1: நன்றி நன்றி சகோதரி, நன்றி சகோதரி.
0: பாட்டு சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு பாட்டு
1: பாட்டு அடுத்த முறை வரும்போது சொல்றேன். விடை வர்ற வேகத்துல உடனே முடியாது.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: மாமா இணைஞ்சிருந்தாங்க பாபம். வணக்கம் மாமா. மாமா வணக்கம. மாமா வணக்கம். வணக்கம் மாமா.
2: வணக்கமா. சுற்றுலா தலம்
0: இல்லையண்ணா, ஞானசேகரம் சொல்லிட்டு பேருந்து நிலையம் அண்ணா. ஒரு ஒரு அடியில வந்துட்ட டக்குண்டு பால் போட்டுட்ட. பாட்டு சொல்லா நீங்க அடடா நல்ல. அடுத்த முறை வாங்க. ஞானசேகரம் அண்ணா, ஞானசேகரம் அண்ணா உங்களுக்கு ஒரு புள்ளி சரியா. பேருந்து நிலையம் கட்டி காலர் நீங்க உண்மையிலேயே உடனே சொல்லிட்டீங்க. எங்க அந்த முதல் சொல்லையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு உங்களுக்கு. சரி அடுத்த சொல்லு மூன்றெழுத்து சொல்லு. இன்ப துன்பங்களுக்கு இது உதவும், இதுவும் ஒரு அணியும். இதையும் ஆண் பெண் இருவாளாரும் அணிவார்கள், எல்லோரும் அணியலாம். பிறந்ததிலிருந்து கடைசி காலம் மட்டும் இது அணியலாம், இருவாளாரும் அணியலாம், நன்மை தீமைக்கும் அணியலாம். மூன்றெழுத்து சொல் கண்டுபிடிச்சோண்டு ஓடியாங்க. நான் இந்த மாயவனை கொண்டு வரேன்.

0: இரண்டு சொற்கள் கொடுத்திருக்கிறேன், எங்க கண்டுபிடிக்கவில்லை. எங்க ஃபாரூக் வாங்கோ, ஃபாரூக் சொல்லுங்க. என்னண்டு சொன்னீங்க? காதனியா? அது உண்மைதான், அது எல்லாரும் கூடியதுதான். இதிலும் வாசம் இருக்கிறது. சரி, காதனியில வாசம் இருக்குமா இல்லன்னு ஓடித்தேடவர் கேட்டோன்னே, காதனியில வாசம் இருக்குமா? எங்க பாக்கலாம். வணக்கம் வந்து ராமன், ராமன் வணக்கம். சரிதா, ஐயோ யார் வந்தீங்கன்னு தெரியல, இணைப்புக்கு வாங்கும். சரியா, எங்கே எங்கே அடுத்த மூன்றாவது சொல் கொடுக்க போறேன். மூன்றாவது சொல் இது, இது எங்கே? முகமது அலி வாங்க, வாங்க முகமது அலி.
1: அம்மா இனி காலை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூர் முகமது அலி. அம்மா நலமாக இருக்கீங்க? அம்மா உடல்நிலை எல்லாம் நல்ல நன்றாக இருக்குதா?
0: நல்ல சுகமா இருக்க. உங்களை மாதிரி இப்படி கலையாள பேசினா உங்களை பாட்டு உங்களோட பேச்செல்லாம் நான் என்னதான் உடல்நல குறைவான அப்படியே கேக்குறேன். எங்களுக்கு மனசு
1: நெஞ்சு
0: வலி மாதிரியும் வருகிறது, அது என்னன்னு
1: தெரியல. உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம நீங்க நீண்ட ஆயுளோட இறைவனோட கையெழுந்து வைக்கிறேன். எல்லோரும் நன்றாக இருக்கும்.
0: சரி, இறைவனோட கையேந்தி என்று ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். ஒரு பாட்டு தெரிஞ்ச
1: இறைவனும் கையேந்துங்கிறத நாகூர் ஈயும் ஹனிமாவோட பாடல் தான் அவங்க பாடுங்க.
0: எங்க பாருங்க, பாருங்க, பாருங்க, பாருங்க. உங்களோட
1: இறைவனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. உண்மையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிசத்தை மூடுவதில்லை.
0: இல்லை என்று
1: அம்மா, அம்மா நாகூர் அறிவோட படம் மிக அருமையாக நீங்க படிச்சிருக்கீங்களா?
0: அவருடைய குரலுக்கு வருவாங்க. அவர் பாடுற பாட்டிலும் அந்த குரலும் அவருடைய பாடல்கள் அனைத்தும் எந்த ஒரு பாடலை கேட்டாலும் அப்படியே கேட்க வேணும் போல இருக்கும். அவருடைய அந்த
1: கண்டிப்பா மேடம், கண்டிப்பா.
0: வயசானப்புறம் அவர் பாடி இருக்கிறார், அப்பொழுது கூட அந்த பாடலின் அந்த கம்பீரமும் அந்த பாட்டும் குறையவே இல்லை அவருடைய பாடல் இல்லையா?
1: இறைவன் வந்துமா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குரலை படைத்திருக்கின்றான். அதுல அந்த குரலிலே வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ராகம் இருக்கின்றன. அவங்களுடைய குரல் தன்மையை கொண்டு அவங்க நீங்க சொல்றீங்க, ஒரு பாட்டு பாடுங்க, நம்ம பாடி காட்டுற நல்லா இருக்குங்கிறீங்க. இது போல எத்தனை திரையினர்கள் பாடி காட்டுறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கு. என்ன இறைவன் படைத்ததுன்னா நம்ம என்ன இருக்கு, நம்ம ஒரு ஆர்வம் தானே பாடி காட்டணும். நம்மளோட குரல் எப்படி இருக்கு நமக்கே தெரியாது. இப்ப நான் பாட என்ன பாட துணியா நான் பாடினேன், என் பேர்ல எப்படி கிடைக்க தெரியாது.
0: அதோட வித்தியாசம், அதாவது நீங்க பாருங்க, ஒவ்வொருடைய குரல் வளமும் வித்தியாசம். அவர்கள் பாடும் போது இப்ப நாங்க என்ன நினைக்கிறேன்டா, பி சுசிலா அம்மா குரல் மாதிரி இருக்கணும், அதே மாதிரி அந்த பாட்டு பாடணும்னா அது பிள்ளை. அவ தந்த குரல்ல பாடுனா நான் எந்த குரல்ல பாடுறேன், நீங்க உங்களோட உள்ள பாடுறீங்க, அவ்வளவுதான். சொல்ல முடியும். அப்ப அத இப்ப நீங்க உங்களால உண்மையிலேயே சும்மா ஒரு பேச்சுக்கு நாங்க நரி மாறி ஊழடலாம், ஆனா நரிய போல ஊழட முடியுமா? முடியாதானே அதே மாதிரி.
1: அது ஆமா ஆமா, அதுக்குதாங்க, அதுக்குதான் இறைவன் ஒவ்வொருன்றும் ஒவ்வொரு மாதிரி வைத்திருக்கின்றான்.
0: அதனால அதை அமைய வேண்ட திறமை, அமைய வேண்ட குரல்ல வர்றது எல்லாம் இனிமைதான். நீங்க யாரோட பாடல பாடினாலும் அது எங்களுக்கு இனிமைதான். என்னன்னா அந்த பாட்டை
1: பாடுறீங்க,
0: நாளைய பாட்டு என்ன முகமது அலிக்கு?
1: அம்மா நாளைக்கு வந்தமா உலக சுற்று வாலிபன்லந்து உலகம், உலகம் அந்த பாடல், அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: உலகம், உலகம் இப்ப
1: உங்களோட
0: உங்களோட பகுதிக்கு பேருந்து லாக்டவுன் போட போறேன்னு பேசுறாங்க, அது எப்படி?
1: ஆமாமா, இப்ப கொரோனா தொற்று ஏற்கனவே ரொம்ப அதனால பாதிக்கப்பட்டு விட்டு அதுல வந்து அதாவது அன்றாட காட்சியில உள்ளவர்களும் பாதிக்கப்பட்டார்கள், நல்ல வசதி வாய்ப்புல உள்ளவர்களும் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் இனிமேல் அது வரக்கூடாது என்று நான் இறைவனை பிரார்த்தனிக்காம, ஏன்னா மேலும் மேலும் அது வந்து எல்லா எல்லா எல்லாத்துக்குமே ஒரு சிரமத்தை கொடுத்துட்டு போயிருது. நான் இன்னைக்கும் நான் இறைவனோட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு
0: உங்களுடைய நாட்டுல போட இல்ல அதங்க வரப்போது இங்க எல்லாம் உண்டும் இல்லையம்மான்னு சொல்லுகிறாங்க. ஆனா
1: அது சொல்ல முடியாதம்மா, நம்ம இறைவன் கொடுக்க விதமா அது.
0: நாளாந்தம் வயசானவர்களும் எந்த வயது இருந்தாலும் நாளாந்தம் அங்கங்கு இறப்புகள் வருகிறது, அது உங்களுக்கு தெரியல. அது மெதுவாகவே ஏதோ ஒரு சளித்தன்மை இல்ல, அல்லாட்டி ஒரு நிமோனியா வந்துட்டு ஏதோ காய்ச்சல் வந்துட்டு சொல்றீங்க. ஆனா இதுக்கு நீங்க பாதுகாப்பு அங்க இருக்கிறவங்களும் எடுக்கிறார், அதுதான் அந்த கவலை. ஏன்னா என்ன செய்தாலும் அந்த வாழ வேணும் என்ற ஒரு ஆசை இருந்திருந்தால் அதுக்கு பாதுகாப்பு எடுக்கணும். உபதேசம் எல்லாருக்கும்
1: செய்யணும். நம்மளோட உயிரை நம்ம தான் பாதுகாத்து
0: இல்லையா?
1: ஆமா, இறைவன் கொடுக்கப்பட்ட உயிரை வந்து நம்மளே வந்து நம்ம நம்மளோட உயிரை நம்மளே பாதுகாத்து சொல்லுவோம், பாதுகாத்துக்கணும். தவிர அதை நம்ம வந்து விட்டுற கூடாது,
0: ஏன்னா
1: நம்ம உயிரோட இருந்தாதான் நம்ம நல்லது கட்டு உருவாக நம்ம அனுபவிக்கலாம். நாலு நாலு பேர்ட்ட பேசலாம், நம்ம மனைவிமார்கள்ட்ட தாய் தகப்பன் நன்றாக பேசுறவங்க எல்லாம் நம்ம இருக்கலாம்.
0: பாட்டு கேக்கலாம், பேசலாம், சிரிக்கலாம். சரி,
1: நோய் நொடி இல்லாம நம்ம வந்து நல்லபடியே இருந்தா எல்லா எல்லாருடைய அன்பு உள்ளத்தையும் நம்ம இடம் பிடிக்கலாம்.
0: நிச்சயம்.
1: இப்ப நான் வந்து இன்னும் உங்களுடைய உள்ளத்தோட இடம் பிடிச்சிருக்கேன் இல்லையா? போல
0: பாரமா இருக்கு முகமது அலி, உண்மையிலேயே நீங்க எல்லாரும் இடம் பிடிச்சு இடம் பிடிச்சு இந்த உள்ளத்துல இதயத்துல இடம் பிடிச்சு இப்படி ஒரு இடம் பக்கம் அப்படியே சரிஞ்சுதான் நடக்கிறேன். எல்லாரும் ஏறி குந்தி அந்த வலிகாயம் இருக்கு சில நேரத்துல யாரோ முகத்துல உனக்கு என்ன குத்துறாங்க போல.
1: அந்த வழியே இருக்காதம்மா, சொல்லப்படாதீங்க. அதே இளைவன் வந்து அதை ராகத்தாகி வைத்து விடுவான். அதாவது அது அந்த வழியே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பான். எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் எல்லா நேர்களிடம் உட்கார்ந்து அன்பான முறையில பாசத்தோட பேசுறீங்க. அந்த ஒரு தன்மையா இளைவன் உங்களுக்கு இன்னும் நீண்ட அழகில் கொடுப்பான்.
0: சந்தோஷம் ஐயா, அன்பா. சரி, நீங்க இப்ப நான் மூன்று சொற்கள் கொடுத்திருக்கிறேன், அந்த மூன்றும் என்ன சொல்லப்படவில்லை. மூன்றாவது சொல் என்ன குடுக்கிற போல, அதாவது முதலாவது ஐந்தெழுத்து சொல், இது வந்து பெண்கள் அணிவார்கள், ஆண்களும் தேவைப்பட்டா சில நேரத்தில் அணிவார்கள், நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும்.
1: நீங்க சொன்னதுல வந்து பெண்கள் அதிகமாக அணிவார்கள் சொன்னீங்க, அதே நேரத்துல ஆண்களும் சில நேரங்களில் அதை அணிவார்கள் அப்படின்னு
0: சொன்னீங்க. சில இடங்கள்ல
1: தேவைப்பட்டால், ஏன்னா எல்லா ஆண்களும் அதை அணிய மாட்டார்கள். அது மனம் விரும்பப்பட்டால், மனசு
0: விருப்பப்பட்டால் அது அணிய வேண்டிய கட்டாயம் வந்தால் அணிவார்கள். அது
1: அப்படி பார்க்க போனாக்கா மறுதடிதான்மா. அம்மா, எனக்கு திருமணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு மட்டும்தான் எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க அண்ணி எல்லாரும் எனக்கு மறுதடை வச்சு விட்டாங்க. அதுவே எனக்கு வந்து
0: கையில வைப்பாங்களா?
1: ஆமா ஆமா, கையில வைப்பாங்க, ரெண்டு கையில வச்சு விட்டுருவாங்கம்மா.
0: ரெண்டு கையில வந்து கொஞ்சம் வைக்கிறது போல விரல் எல்லாம் வச்சு வைப்பாங்களா, இல்லாட்டி நான் ஏதாவது எப்படி டிசைன் போடுவாங்க? அது
1: அது நம்மளுக்கு தெரியுமா, அவங்களுடைய மனசுல எப்படி தோணுதோ,
0: எங்களுடைய
1: மனசுல எப்படி இருந்த அளவுக்கு பத்து வருடத்துக்கு அந்த கொண்டோம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த துப்பி மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சு விட்டுட்டு பிறகு வந்து ஒரு தாமரம்

0: அவங்க நம்ம திறக்கக்கூடாது. அவங்க மனம் போல என்ன செய்வோமோ செஞ்சுட்டு போறோம். 4000 ரூபாய் 10 வருடம் அழகாக முறையா
1: அது அது நீங்க சொல்றது பிள்ள. அதாவது அந்த நாட்கள்ல இப்ப திருமணம் பண்றோம்னா ஆண்களோ பெண்களோ சுயநினைவோட இல்ல, அவர்களோட சிந்தனையெல்லாம் அங்க அவங்க இருக்கு. நீங்க மனைவிய அங்க வரப்போறவ நினைச்சிருப்பீங்க, அவ உங்களை நினைச்சிருப்பான், அந்த நேரம் இழந்து கொண்டிருப்பாங்க. அங்க இருக்கிற அம்மா அப்பா இல்லாட்டி சகோதரர்கள் என்ன செய்தாலும் எல்லாத்தையும் சிரிச்சு கொண்டே இருப்பீங்க நீங்க அந்த நாட்கள். அப்ப வந்து அவங்க அதுக்கு என்ன சரி பரவாயில்லையா, ஏன்னா அந்த ஒரு சந்தோஷத்துல இருக்கிறனால தேவையில்ல. சரியா நீங்க சொன்னது அது போல. அடுத்த சொல் ஒன்று கொடுத்திருந்தேன், மூன்றெழுத்து சொல். அதுவும் சிறுவனிலிருந்து பிறப்பில் இருந்து இறப்பு வரை அதை அணியலாம், அணிகிறார்கள். நல்ல நல்ல வைபவத்துக்கும் கெட்ட வைபவத்துக்கும் இதை பாவிக்கிறார்கள். ஆண் பெண் எல்லோரும்
0: அணிகிறார்கள்.
1: மூன்றெழுத்து சொல் சரியா, அத
0: கண்டுபிடிக்கும்.
1: சரியாக இப்பொழுது 12:25 அது கனடிய நேரம், இந்திய இறங்க நேரம் 9:57. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க, கண்டுபிடிக்காம கண்டுபிடிக்காட்டியும் பரவாயில்ல. நீங்க வந்து பாடல சொல்லி அப்படி பேசிட்டு போங்க, நான் அடுத்த சொல்லுக்குள் போகிறேன். ஆறு எழுத்து சொல் இது ஒரு ஒரு வகையான திரவத்தை தாங்கி வைத்திருக்கக்கூடியது. இது ஆறு எழுத்து சொல், ஒரு வகையான திரவத்தை தாங்கி வைத்திருக்கக்கூடியது. வணக்கம் ஞானசுதர்மன் அண்ணா.
2: வணக்கம் சகோதரே. வணக்கம் சகோதரே. 5 எழுத்து சொல்லு. குங்குமம்.
1: ஆண்களும் அணிவார்கள் என்றோன்னு. ஆண்கள் ஒரு நாளும் குங்குமம் அணிவாரண்ணா, நீங்க ஒரு பக்கத்தால.
2: 3 எழுத்து சொல். விபூதி.
1: விபூதி இல்லையா அண்ணா? வாசனையா இருக்கும்.
2: சரி,
1: வாசனையா இருக்கும்.
2: சரி
1: சரி,
2: பிறகு வருகிறேன்.
1: எங்கே பாக்கலாம் கட்டிக்காரர்? எங்க ஓடிவாங்க பாக்கலாம். இது எங்கட அந்த இதுல என்ன ரயில்வேல வட வட வட என்ற வித்தமா இல்ல. சரி, பாடலை கேட்போமா?
2: என்னுடைய
1: ஜோஜ் அண்ணா வந்து
2: அண்ணாவா
1: ஒண்ணுமா இருந்த அம்மா அண்ணா வந்துட்டு எல்லாரும் தம்பியா இருக்குதான் விரும்புறாங்க பாருங்க. என்ன அப்பதான் வயசு எப்படி இருக்கீங்க ஜாஜ்? நீங்க
2: நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படிமா இருக்கிறீங்க? உடம்புல எப்படி இருக்கலையா?
1: நான் நல்லா இருக்கேன். உங்களோட பேசும்போது நல்லா உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறேன் ஜார்ஜ்.
2: சப்பாத்தி செஞ்சு
1: கூப்பிடுவாங்க
2: என்ன பாட்டு
1: வேணும் நாளைக்கு உங்களுக்கு?
2: நாளைக்கு சுப்பிரமணியபுரத்துல இருந்து கண்கள் இருந்தால்.
1: கண்கள் இருந்தா என்ன என்ன செய்வீங்க?
2: கண்கள் இருந்தால் பார்க்கும் அவ்வளவுதான், வேற என்ன?
1: கண்கள் இரண்டால்.
2: ஆமா
1: கண்கள் இரண்டால். நான் சொல்ல பாடி காட்டு சொல்லி எல்லாரையும்.
2: ஆமா நீங்களே பாட்டீங்க எனக்கு பதில். அப்புறம் ரொம்ப நன்றி.
1: சரி, நான் இன்னொன்று கேட்டுக்கானே, யாராவது கடைசி வரை கட்டசி வரை மனைவிய அன்பா திருமணத்துக்கு போறவும் அன்பா அதே மாதிரி
2: பேசுறீங்க? அதுக்கு இல்ல சிரிப்பு. நீங்க அந்த ஜெயமணி ஒரு அம்மா சொன்னாங்க இல்லீங்களா,
1: அதை
2: கேட்டு வச்சிருக்கேன்.
1: அடுத்தவர் வந்துதான் யாரும் சொல்லுங்க அந்த குரலை வச்சு.
2: அது நம்ம அன்றுமன்றும் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் செல்வகுமார்
1: அவர்களே. ராமச்சந்திரன்
3: வணக்கம் ஐயா.

0: செல்வகுமார் எவ்வளவு லஞ்சம் கொடுத்தீங்க? எவ்வளவு லஞ்சம் கொடுத்தீங்க அவருக்கு இப்படி சொன்ன சொல்லி?
1: லஞ்சமே இல்லம்மா, இது அன்பான எம்டிஆர் உறவுகள் எம்டிஆர் உறவுகள் மூலியமா சேர்ந்த கூட்டம் தானா சேரல.
2: இது நீங்க போனமா சொன்னவங்க இல்ல, அந்த சிரிப்ப கேட்காம எத்தனை நாள் ஆச்சு
0: பாருங்க. அதான் பெரிய பொய் அந்த
1: செண்டு
0: வந்து தமிழா
1: தமிழ்ல வர்றதா செண்டு வாசனை திரவியம்.
0: நான் சொல்றேன் கண்ணுக்கு தெரியுமா நீங்க என்ன செண்டு பூசுனா கண்ணுக்கு தெரியுமா? மனைவி முன்பு இருந்த மாதிரி இப்போ நீங்க அன்பா பேசுறீங்களா?
3: திரவத்தை
0: தாங்கி நிற்கும் ஆரழுத்து சொல்
3: தவளை பானை.
0: அது என்ன தவளை பானையா? திரவத்தை தாங்கி நிற்கும் அந்த திரவம் அதில் இருந்தால் இந்த பெயர் அந்த திரவத்தோடு சேர்ந்துதான் இந்த பெயர் வருகிறது.
3: கண்டுபிடிச்சோட
0: எங்கே கட்டிக்காரன் வாங்க பாக்கலாம் எத்தனை பேருக்கு இந்த திரவம் தெரியுதுன்னு பாப்போம். கண்டுபிடிக்கிறேன்னா

0: மாலர் வணக்கம்.
1: தென்னை மரம்,
0: தென்னை மரமா? இல்லை.
1: அந்த அஞ்சலுக்கு முதல் கல்விக்கு பதில் வந்து பட்டுச்சேலம்.
0: பட்டுச்சேலை ஆண்களும் அணிவார்களா? பட்டுச்சேலை
1: தமிழ்நாட்டுல
0: இருக்கு. இங்க இல்ல, இங்க பட்டு இருந்தா நன்றி அவரோட மாதிரியே பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்க இங்க இல்லையா பாட்டு? ஆஹா, சரி. எங்க பாடல கேப்போம்.

கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கா அந்த மூன்று சொற்களும். அது போன முறையும் அப்படித்தான், நாகப்பன்றம் தான் டக்குன்னு சொல்லி இருப்பேன். இப்ப நாகப்பன்றம் தெரியாமதான் வராம இருக்கிறான்னு தெரியல, வந்தா தெரியலையென்றே இருக்க வேண்டி வந்துடும். அதனால கொஞ்சம் ஒதுங்கி இருந்துட்டு வரலாம் பார்க்கலாம். மூன்று, அதாவது முதலாவது சொல்லு ஐந்தெழுத்து சொல். இது பெண்கள் கூடுதலாக அணிவார்கள், ஆண்களும் தேவைப்பட்டால் அணிய வேண்டி வரும் சில இடங்கள்ல. அது ஐந்தெழுத்து சொல், வாசனையாக இருக்கும். சரி, அடுத்தது மூன்றெழுத்து சொல். இது பிறப்பிலிருந்து இறப்பு வரை அணியலாம், அழகாக இருக்கும், வாசனையாக இருக்கும், நல்லது கெட்டுவதற்கெல்லாம் அணியலாம். இது மூன்றெழுத்து சொல். அடுத்த சொல் ஆறெழுத்து சொல். இது ஒரு திரவத்தை தாங்கி நிற்கும், அந்த திரவத்தோடு சேர்த்து இதை சொல்லுவார்கள். எங்கே பார்க்கலாம், திரவத்தை தாங்கி நிற்கும். அந்த திரவம் இதனுள் இருந்தால்தான் இந்த முழுமையாக அந்த பெயர் வரும், இல்லாவிட்டால் இது ரெண்டு சொற்களால் ஆனது. அந்த திரவம் இல்லை என்றால் அது ஒரு சொல்லாக கொண்டு வரலாம், ரெண்டையும் பிரித்தும் சொல்லலாம். ஆனால் அங்கே பார்க்கலாம்,

0: ஏ அன்போடவங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க. இந்த மூன்று சொல்லும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறீங்களே, என்ன செய்யலாம்? இது முக்கியமா இப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் இதை காணலாம். முதலாவது, அதாவது நான் சொன்ன அஞ்சு எடுத்து சொல், ஒவ்வொரு நாளும் நீங்க காணலாம், ஒவ்வொரு நாளும் காண்கிறீர்கள், காணலாம். இங்க காண்பது அரிது, நாங்க இங்க காண்பது அரிது. சில நேரத்துல சில இடங்களுக்கு போனால் காணலாம். இங்கே அங்க ஒவ்வொரு நாளும் நீங்க நித்தமும் காணக்கூடியதா இருக்கு. கண் விழிச்சு வெளியில வீட்டுக்கு வெளியால போன உடனே நீங்க காணலாம். இங்கே பாப்போம். வணக்கம் முகமது அலி. வணக்கம் முகமது அலி. வணக்கம். அந்த அஞ்சு எழுத்து சொல் எதை கண்டுபிடிச்சிட்டீங்க? மூன்று சொற்கள் கொடுத்திருக்கிறேன், அதுல அஞ்செழுத்து சொல் வந்து ஆண் பெண் இருவரும் அணியலாம். அதாவது பெண்கள் கூடுதலாக அணிவார்கள், வாசனையா இருக்கும். ஆண்கள் தேவைப்பட்டால் அணிய வேண்டி வந்தால் அணியலாம். இரண்டாவது மூன்றெழுத்து சொல், மூன்றெழுத்து சொல் இது வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரை அணியலாம், வாசனையாக இருக்கும். துன்பத்துக்கும் இதை அணியலாம், எந்த ஒரு வைபவத்துக்கும் அணியலாம். மூன்றாவது சொல் ஒரு திரவம் தாங்கிய, இது ஒரு திரவத்தை தாங்கியது, அந்த திரவத்தை தாங்க அந்த பெயர். ஆரம்பித்து சொல்.
1: அம்மா எனக்கு தெரியல, என் பொண்ணு பேசுமா?
0: பேசுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா.
2: வணக்கம். வணக்கம்.
0: நல்லா இருக்கு. உங்க பேரு சொல்லுங்க. இன்னைக்கு தான்
2: பேசுறீங்களே? தஸ்லீமா பானு.
0: என்ன பேருமா? என்ன பானு? என்ன பா சொல்லுங்க.
2: தஸ்லீமா. தஸ்லீமா.
0: தஸ்லீமா. தஸ்லீமா பானு. சரியா?
2: கேள்வி இது என்ன கேள்வி சொல்லுங்க?
0: தஸ்லீமா பானு சொல்லுங்க. வாரன். தஸ்லீமா பானு, உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்?
2: எனக்கு பதினாறு.
0: பதினாறு வயது, சின்ன பொண்ணு தான். சரி, கேள்வி வந்து இது ஆண் பெண் இருவரும் அணிவார்கள், அதாவது பெண்கள் கூடுதலாக அணிவார்கள், வாசனையாக இருக்கும். ஆண்கள் தேவைப்பட்டால் சில இடங்கள்ல இதை அணிவார்கள். ஐந்தெழுத்து சொல். அடுத்த சொல் சொல்லு கொடுத்திருக்கிறான், இதுல ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கலாமான்னு பாருங்க நீங்க. அடுத்த சொல் மூன்றெழுத்து சொல். இது மூன்றெழுத்து சொல். இது இறப்புல, அதாவது பிறப்புல இருந்து இறப்பு வரை இது அணிவார்கள், எல்லோரும் அணிவார்கள், எல்லோரும் அணிவார்கள். இதுவும் வாசனையாக இருக்கும், வாசனையாக இருக்கும். நல்ல நிறா இல்லை இல்லை, இது கண்ணுக்கு தெரியும். மற்ற அடுத்தது மூன்றாவது சொல், இது ஒரு திரவத்தை தாங்கி நிற்கிறது. இரண்டெழுத்து சொல். இது திரவத்தை தாங்கி நிற்கிறது, ரெண்டு சொற்களால் ஆனது. அந்த திரவத்தின் பெயரும் இதில் வருவதனால் இது ஆறெழுத்து சொல். மற்றது கூட பாட்டு சொல்லுங்க அம்மா. டஸ்லீனா பானு. நான் சொல்றது சரியா? டஸ்லீனா பானு. நான் உங்களோட பெயர் உச்சரிப்பது சரியா?
2: சரி சரி.
0: உங்களோட பாட்டு சொல்லுங்க. நாளைக்கு நான் எடுத்து வர்றதுக்கு என்ன பாட்டு வேணும்? ஒரு பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டுல? என்ன படத்துல இருந்து?
2: கில்லி படத்துல இருந்து.
0: கில்லி.
2: அதுல இருந்து ஒரு பாட்டு போடுங்க.
0: அதுல ஏதாவது ஒன்று. சரி, உங்களுக்கு அடுத்து வாரம் யோசிச்சு கொண்டு வாங்க. சரியா?
2: சரி.
0: இணைஞ்சு கொள்ளுங்க அம்மா அடிக்கடி. டஸ்லீனா, உங்களுக்கு பாட வருமா?
2: என்ன
0: விளையாட்டு நீங்க ஈடுபாடா இருக்கீங்க? இருந்திருக்கீங்க.
2: மீட்டர் 1500 சும்மிங்.
0: அப்பா கெட்டிக்காரி. சேர்ந்தேன் நாங்க இதுல இருந்து ஒரு நாலடி எடுத்து வைக்கவே மூச்சு வைக்குது. ஓடுறதுங்க.
2: நான் டிஸ்ட்ரிக்ட் வரையும் போயிருக்கேன்.
0: போயிருக்கீங்களா? கெட்டி காரி. அடே அப்பா.
2: ஸ்டேட் வரையும் இருக்கேன்.
0: போயிருக்கீங்களா? அடே கெட்டி காரி அம்மா. நீங்க குடுத்து வச்சிருங்க, உங்க அப்பா குடுத்து வச்ச இப்படி ஒரு கெட்டிக்கார மகளா போயிட்டு இருக்கிற நாங்களும் பெருமைப்படுறோம் உங்களை நினைச்சு. இல்லையா, அங்க வந்த உங்களோட ஒருக்க ஓடி பாக்கலாம், நானா நீங்களாண்டு. என்ன என்ன சிரிக்கிறீங்க பாருங்க, அப்பா ஏன் சிரிச்சேன்னு கேளுங்க, அப்பா ஏன் சிரிச்சேன்னு பாருங்க, நான் ஓட மாட்டேன்னு சிரிச்சிருக்கிறாரு பாருங்க, கேளுங்க டஸ்ட்லீனா, கேளுங்க கேளுங்க, ஏன் சிரிச்சேன்னு கேளுங்க பாருங்க, நான் ஓட மாட்டேன்னு திங்க் பண்ணிட்டாரு, நான் ஓட
2: மாட்டேன் கேக்குறாரு,
0: கேளுங்க நான் ஓட மாட்டேன்னு திங்க் பண்ணிட்டாரு என்ன இல்லையா,
1: அம்மா ஓட விட்டீங்க
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி ஆசையா இருக்கிறது, வந்தா நான் பிள்ளையோட அங்க வந்திருந்து நாங்களும் பாப்போம் உங்களுடைய சாதனைகளை, சரியா தசனிதாமா, மீண்டும் மீண்டும் உங்களோட பார்த்துக்கள், நன்றி நன்றி ஐயா நன்றி. எங்க வணக்கம் மகாலிங்கம், வாங்க எங்களுடைய மல்லிய மகாலிங்கம் வாங்க.
1: வணக்கம்மா வணக்கம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க மல்லிய மகாலிங்க?
1: நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கான், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நீங்க
1: மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
0: நீங்க என்ன தலை மறைவா திரியறன்னு கேள்வி பேர்றாங்க, நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க, என்ன என்ன நடந்தது?
1: நோட்டீஸா?
0: நீங்க
1: நோட்டீஸ் வந்து
0: என்ன பாட்டு வேணும்?
1: என்னைக்கானவா
0: அதுக்கே ஆனது உண்டு பாரு, அது அது ஒரு ஒரு ஒரு ஃபீலிங்கோட வாழ்ற பாட்டு, அது துன்பமும் இல்லை, அது அது ஆனது ஒண்ணு இப்படி பாருங்க என்ன நீங்க அது இன்பத்தோட பாடுற பாட்டு பண்ணி பாருங்க, அம்மாவை கூப்பிட்டுலாம் பாருங்க, அம்மா பாருங்க பாருங்க, அம்மாவை பாடி காட்டுவா பாருங்க, அம்மா வணக்கம், அம்மா ரேவதி அம்மா, அம்மா அம்மா
1: ரேவதி அம்மா நம்பர் ஒன் இல்ல,
0: ரேவதி அம்மா என்ன உங்க சத்தம்,
2: வணக்கம்
0: வணக்கம், உங்க சத்தம் காணும் கூட குரல கேட்க முடியல, என்ன நடந்தது?
2: இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா?
0: இப்ப கேக்குதாமா?
2: அப்படி நீங்க பேசிட்டு இருக்கீங்களே நான் பண்றேன், அவர் பொண்ணோட பேசிருந்தீங்கல்ல
0: எங்களுடைய
2: அப்பைய அழைக்க,
0: அப்பொழுது அப்பொழுது அழைச்சீங்க, அப்ப நான் இந்த பக்கம் பாக்குறதுக்கு இடையில டக்குன்னு ஓடிட்டீங்க, இல்ல உங்களுக்கு ரெண்டு மூணு நாளா யாருல காணே இல்லையே அப்பாட்டையும் வரையில போல,
2: ஐயோ நேத்து நேத்து கொரோனா ஊசி போட்டு எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது மேடம்.
0: போட்டுட்டீங்களா? நீங்க
2: போட்டுட்டேன்.
0: தலைவலி இருக்கு தலைவலி, அது போட்டதுக்கு அப்புறம் வருது, அது சொல்றாருங்கள் அப்படித்தான் தலைவலி, ஆனா அது நீங்க
1: சோர்வு ஜுரம் உடல் வலி அசதி இந்த வருதான், அது மூணு நாளைக்கு தொடருது, அதுக்கப்புறம் சரியா போயிடும்.
2: அம்மா இதுல நீங்க சோர்வு இருக்கு, சோர்வு அசதி அந்த ஊசி போட்ட இடம் வலி,
0: போடும்போது நோம்புதா உங்களுக்கு? இல்ல
2: போகும்போது நோகல, அதுக்கப்புறம் அதை பேச கூடாதுன்னு சொல்றாங்க, ரொம்ப தேய்ச்சி விட கூடாதான். அதுக்கப்புறம் மந்தி எல்லாம் சொல்றாங்க, ஜுரம் வந்ததுன்னா நீங்க வந்து பயப்படாதீங்க, இந்த இந்த ஜலத்துக்கு தடுக்கிற மாத்திரையை போட்டுக்கோங்க.
1: உதவிக்கு அனாதையா கிடக்கணும் அப்புறம்
2: கொஞ்சம் நலவு படி தூவி சாப்பிடலாம். அதாவது பழங்கள்
1: வந்து பச்சையா சாப்பிட்டா அதுதான் தொண்டை பிடிக்குது. மிளகு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
0: அப்படியா? இந்த கொய்யாக்காய் கொய்யாப்பழம் சாப்பிட்டால் எனக்கும் ஒவ்வாமல் இருக்கிறது நான் பாத்துட்டேன். இப்ப ஒருவேளை இங்க வர்ற இல்ல, இங்க வர்ற கொய்யாக்காயில ஏதாவது மெடிசன் அவங்களுக்கு?
1: இல்ல, கொய்யாக்காவே குளிர்ச்சி உள்ளதுமா, அது வந்து சளி தொந்தரவு உள்ளவங்களுக்கு அது கொஞ்சம் இதா இருக்கும். அது அதாவது காலையில அந்த நல்ல வெயில்ல இருந்து 2 மணிக்குள்ள சாப்பிடணும். அது ராத்திரில இன்னொரு பையன் சாப்பிட்டானேன்னு நானும் சாப்பிட்டேன்.
0: எம்டி பேசுறாரு, டாக்டர் பேசுறீங்க, எந்த இடத்துல கூட கிளினிக் இருக்குது டாக்டர்?
2: நல்லா சொல்றாரு, உடல் அசதி வரும், உடம்பு வலி வரும், ஊசி போட்டுண்டா இந்த ஆறு வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு
1: ஊசி போட்டு அதே மாதிரி சொன்னாருமா. அதான் நான் சொல்றேன்.
0: யாருங்க உங்க தலைவர்?
2: உங்க தலைவர்
0: யாருங்க?
1: நாளைய முதல்வர்
0: யாருங்க? அது
1: நாளைய முதல்வர்
0: யாருங்க? அதான் நாளைய முதல்வர் யாரு? அது பேரை சொல்ல பாக்கறீங்க நீங்க. தலைவர் என்றால் பேர பேரை சொல்ல, அவ்வளவு பயபக்தி பாத்தீங்களா?
1: இல்ல இல்ல இல்லம்மா, சீனா இது ரஷ்யாவினுடைய அதிபரா இருந்தவர்.
2: நீங்க அரிசி
0: சொல்லப்படாது. சரி, எங்களுக்கு வேணாம். அம்மா உடல் சொல்ல வந்திருக்கா? அம்மா அதுக்கு மாதிரி அம்மா உங்களுக்கு ஏதாவது உடல்ல ஏதாவது உபாதம் வந்தா?
1: அம்மா மல்லி நான் சொல்லிடுறேம்மா, மல்லிகைப்பூ.
0: எதுக்கு? எது?
1: அஞ்சு மல்லிகைப்பூ.
0: என் வீட்டுல பூத்து இருக்க. குங்குமம் இல்லையா? குங்குமம் இல்ல, வீட்டுல பூத்து இருக்கா? அம்மா ஏதாவது உடல் உபாதை வந்தா அம்மா உடனே மல்லியம் மல்லியம் வந்து தூரமா உங்களுக்கு?
2: ஆமா, ரொம்ப தூரம்.
0: அப்ப அவட்ட கிளினிக்கு போயா? நீங்க எங்கேயாவது நீங்க விசிட் பண்ணி பாக்க வந்தா?
1: இல்லம்மா, என் பொண்ணு வீட்டுக்கு அவங்க வழியா தான் போகணும்.
0: அப்பர்
1: வழியா
0: விசிட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு போயாங்க.
2: வாங்க வாங்க,
1: ஒரு வாட்டி நிச்சயமா பாப்போம் போய். மல்லிகை அதுவும் மல்லிகையோடதான்
0: தாங்கி இருக்கும் குலோப்ஜாம். திரவம் இல்லையா?
1: சென்று சென்றோட சேர்ந்து இருந்தாங்கம்மா.
0: சென்ட் இல்ல.
2: பாட்டு சொல்றேன். மீரம்மா கல்யாணம் கல்யாணம் மறுவதாம் கல்யாணம் அந்த பாடல்
0: போடுங்க. இன்னைக்கு இந்த பாட்டு வந்துருச்சம்மா
2: ஏதோ வாய் அந்த நேரத்துக்கு எது தோன்றதோ அது
0: கல்யாணம். இது வரையில இந்த பாட்டான
2: அந்த படம் தான் அந்த மாலை நேரத்து தரிசனம் படம்
0: தரிசனத்துல.
2: அப்புறம் மீரம்மா அப்புறம் தப்பா மூணுமே ரெண்டுமே தப்பா
0: ரெண்டுமே தப்பு மூன்று மூன்று அதையும் கண்டுபிடிக்க
2: மூன்று யோசனையே பண்ணல. இது ரெண்டு ஏதோ ஆறு எழுத்து அஞ்சு எழுத்து ஒரு தடவை சொல்லுங்களேன்.
0: அதாவது மூன்று எழுத்து இது வந்து பிறப்பில் இருந்து இறப்பு வரை அணிவார்கள், இன்ப துன்ப வைபவங்களுக்கும் அணிவார்கள், வாசனையாக இருக்கும், எல்லோரும் அணியக்கூடியது. கொஞ்ச நாள் காணையில அவர் வந்து மெடிக்கல் படிச்சு டாக்டர் ஆகிட்டார். அதனால நீங்க அவர்கிட்ட நீங்க உடல் உபாதை வந்தா காட்டலாம்.

அவங்களுக்கு இந்த மூன்று சொற்களும் கடினமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சின்ன பிள்ளைகள் மாதிரி சின்ன சின்ன சொல்லி கொடுக்கலாம், அப்ப இருந்தாலும் டக்கு டக்குன்னு ஓடி வர்றீங்களான்னு பாப்போம். இப்ப 12 பேர் தான் வந்திருக்கிறீங்க. செல்வகுமார் பாட்டு சொல்லல, ஞானசேகரம் அண்ணா பாட்டு சொல்லல, எங்களுடைய மாமா பாட்டு சொல்லல, எங்க ஒரு இனி சுலபமான சொற்கள் கொஞ்சம் கொடுத்து பாக்கலாம், எங்க பாப்போம் அதுல என்னாலும் நீங்க சொல்றீங்களான்ட்டு. இந்த மூன்று சொற்களும் நீங்க சொல்லல, மூன்று சொற்களும் நீங்க முயற்சி செய்யுங்க பாக்கலாம். இந்த மூன்று சொற்களை கொடுத்த உடனே நீங்க சொல்லாம இருக்கிறீங்க. சரி, அடுத்த சொல்லு ஆரழுத்து சொல். ஆரழுத்து சொல் இது, இது ஒரு இது ஒரு இது ஒரு எனக்கு அது எப்படி சொல்லணும் மாட்டேன், அவங்க டக்குன்னு நீங்க பிடிச்சிருவீங்க, அதனால தான் அந்த யோசிக்கிறது. சரி, பாடலை கேட்டுக்கொண்டு அதுக்கு யோசிக்கிறேன். சுலபமானதே.

இதை நான்களுக்கு சொல். இது அணியக்கூடிய ஒரு அணிகலன், இது அணியலாம், எல்லோரும் அணியலாம், அந்த தராதரத்துக்கு வரணும். நான்களுக்கு சொல் எல்லோரும் அணியலாம், ஆனா அந்த தராதரத்துக்கு வரணும். அது அணியறதுக்கு எல்லோரும் அணியலாம், ஒரு அணிகலன். அணிகலன் எங்கே?

0: எங்க எங்க நான் இப்ப கடைசியாக கொடுத்தது இது அணி கலன் என்று சொல்ல முடியாது. இது கௌரவத்துக்காக கொடுக்கப்படுகிற ஒன்று, இதுக்காக போரே நடந்திருக்கிறது. இது அணியக்கூடியது. எங்க பாக்கலாம் எங்க ராஃபிக், ராஃபிக் எப்படி இருக்கிறீங்க? நீண்ட நேரத்துக்கு
1: பிறகு
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல இருக்கிறேன்,
0: உங்களோட குரலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான். எப்படி இருந்தாலும் எல்லாரோட குரலும் வாங்கி கொண்டுதான், நீங்க என்ன பேசுறீங்க, என்ன பாட்டு கேக்குறீங்க, எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். அதெல்லாம் சில நேரம் எதுவும் இப்ப எல்லாம் உணவு வகை ஏதாவது வித்தியாசமா சாப்பிட்டா, சாப்பிட்ட உணவு சாப்பிட்டாலே பழக்கப்பட்டது என்று சாப்பிட்டாலே அது ஒவ்வாத மாதிரி வருகிறது. அது இந்த காலகட்டத்துல நாங்கள் சில நேரம் என்ன என்று தெரியவில்லை. ராஃபிக், நீங்க நீங்க என்ன என்ன தொழில் செய்கிறீங்க? நீங்க நீங்க இப்ப வேலையாள இன்றைக்கு வேலைக்கு வந்தீங்களா?
1: நான் முதல்ல தொழில் செஞ்சப்ப தொழில் இல்ல, சும்மா தான் இருக்கேன் வீட்டுல. வேற வேலை பாத்துட்டு இருக்கேன், இன்னும் வேலை அமையல. வேலை அமைச்சு நான் வேலைக்கு போயிடுவேன்.
0: என்ன தொழில் நீங்க செய்தது?
1: என்ன தொழில்? நான் முதல்ல ஏடிஎம் செக்யூரிட்டியா இருந்தேன், வாட்ச்மேன் இருந்தேன், வாட்ச்மேன் இருந்தேன். அப்புறம் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, அதனால 2 வருஷமா ஜவுளியில இருந்தேன். 2 வருஷம் பிகேம் ஜவுளிகள்.
0: நீங்க தைரியமா இருப்பீங்களா? பயம் இல்லாம?
1: பயம் இல்லாம தைரியமா
0: இருப்பேன். எத்தனை பேருக்கு அடிப்பீங்க ஒரு நேரத்துல? ஒரு நேரத்துல
1: ஹலோ,
0: ஒரு நேரத்துல எத்தனை பேருக்கு அடிப்பீங்க? அந்த செக்யூரிட்டி வேலையும் உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட்னஸா இருக்கும். அதாவது எந்த ஒரு ஆக்களுக்கும், அதாவது காவல்துறை போல அந்த உங்களுடைய ஜூனிஃபார்ம் இதெல்லாம் ஒரு ஒரு மனிதனை பார்த்தா ஒரு உண்மையிலேயே பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடியதா இருக்கும். அந்த வேலைக்கு
1: இருக்கும்போதேதான்
0: அந்த எடுக்கும் போது கூட அவர்கள் அந்த ஸ்மார்ட்னஸ் பார்த்து தான் எடுப்பார்கள் உண்மையிலேயே. என்ன பாட்டு நாளைக்கு உங்களுக்கு வேணும்?
1: படிக்காதவன் படத்துல ஜோடி கிளியங்கே சொல்லு சொல்லு சொந்த கிளியங்கே நீ வந்து நில்லு வந்து பாடலாமா?
0: என்ன எல்லாரும்
1: ஜானகி பாடுது நல்ல படம், நல்ல படம் பாட்டும் நல்லா இருக்கும் உனக்கு. என்ன பொறுத்த வரைக்கும்
0: எல்லாரும் வந்து அவர் பெண்கிளியன்னு கேட்டா நீங்க ஜோடி கிளி எங்க சொல்லு சொல்லலாம். சரி, இப்ப நீங்க உங்களுக்கு இந்த சொற்கள் கண்டுபிடிக்க கூடியதா இருக்கிறதா உங்களுக்கு? இல்ல
1: சொற்கள் என்ன 4 சொற்கள் சொன்னீங்கல்ல,
0: எத்தனை எழுத்து நீங்க கேக்குறீங்க? இப்ப கடைசியா
1: சொன்னது
0: இது வந்து இதுக்காக போர் கூட நடந்திருக்கிறது. இது ஒரு இது அணியக்கூடியது. இது ஒரு ஒரு அந்த தராதரத்தில் இருந்தா தானியல எல்லாரும் அணிய முடியாது. இது 4 எழுத்துச்சொல். 4 எழுத்துச்சொல் போர் கூட நடந்திருக்கிறது. பழைய நாட்கள்ல போர் கூட நடந்திருக்கிறது.
1: போர் கூட வந்திருக்கு. போர் கூட வந்திருக்கு.
0: உங்கள்கிட்ட ஒரு சுலோகமா உண்டு சொல்லட்டா?
1: சுலோகமா
0: இது ஆண்களிடம் இருக்கிறது. 10 எழுத்துச்சொல் பார்த்தால் பயமா இருக்கும். சொல்லுங்க பாப்பம் கட்டிக்காரண்ணா.
1: 2 எழுத்துச்சொல்லா?
0: 2 எழுத்து
1: பார்த்தால் பயந்து இருக்குமா?
0: 2 எழுத்துச்சொல்
1: பார்த்தால் பயந்து இருக்கும்.
0: பார்த்தால் பயம் என்ன? பேயா? ஆண்களிடம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆண்கள்கிட்ட என்ன இருக்குதான் பேயா?
1: மூஞ்ச பார்த்தா பெய்மா தான்
0: இருக்கும். ஆண்களிடம் இருக்கிறது, ஆண்களிடம் இருக்கிறது பெண்களுக்கு சொல் பார்த்தால் பயமாக இருக்கும், ஆனால் ஆண்களுக்கு அது கம்பீரமாக இருக்கும். தெண்டெடுத்து சொல், இது நீங்க சொல்லலையாண்டா நான்
1: அழுதுடுவேன். யோசனை சொல்லுமாப்பா, யோசனை சொல்றேன்ப்பா.
0: ஓடி போய் கண்ணாடியில பாருங்க, ஓடுங்க. எங்கே வணக்கம், ஞானசேகரம் அண்ணா. அண்ணா வணக்கம.
2: வணக்கம் சகோதரி. நான்கு எடுத்து சொல், கிரீடம். கிரீடம்
0: கிரீடம் இல்லையா அண்ணா? கொஞ்சம் நெருங்க. நான்கெழுத்து சொல்.
2: ரெண்டு எழுத்து சொல். மீன். ரெண்டு எழுத்து சொல். மீசை.
0: அண்ணா அவருக்கு கொடுத்த அவர் செல்ல உள்ள மாதிரி வர அவருக்கு கொடுத்தது கண்டுபிடிக்கட்டேன். சரியா.
2: நான்கெழுத்து சொல். மகுடம்.
0: மகுடம் கட்டிக்கார். அண்ணா அண்ணா கட்டிக்கார். அண்ணா கட்டிக்கார். உண்மையா கட்டிக்கார்.
2: நன்றி.
0: ரெண்டையும் சொல்லிட்டீங்க.
2: எனது எனது பாடல்
0: சொல்லுங்க.
2: அனுபவி ராஜா படம். அனுபவி ராஜா. அனுபவி.
0: அனுபவி ராஜா படம்.
2: அழகு இருக்கு உலகத்திலே அந்த பாட்டு. அழகு இருக்கு உலகிலே, ஆசை இருக்கு மனசிலே.
0: அழகு இருக்குது உலகிலே, ஆசை இருக்குது,
2: ஆசை இருக்குது மனசிலே. அந்த பாடல் தான்.
0: நன்றி அண்ணா. நன்றி கட்டிக்கார அண்ணா. நீங்க
2: நன்றி. நன்றி சகோதரி. நன்றி. நன்றி. நன்றி.
0: நன்றி. வணக்கம் சுபா. எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம்மா. நீ நல்லா இருக்கீங்களா?
0: எப்படி இருக்கீங்க? என்ன அழுது கொண்டு வரீங்க?
3: நல்லா இருக்கீங்களா?
0: நீங்க இல்லாம அழுது கொண்டு இருக்கேன்.
3: நாங்க வந்தோம். நாங்க அப்பா கிட்டதான் நேற்று பேசணும். நீங்க தான் வரல.
0: நான் தான் வரல. அதனால நீங்க பாத்தீங்க, நீங்க இல்லையான்னு நாங்க அழுகுறோம். நீங்க அழ இல்லையே? நான் இல்லையே. அழுதீங்களா?
3: நாங்க கேட்டோம் நேற்று அப்பா கிட்ட.
0: கேட்டீங்களா? என்ன பாட்டு நாளைக்கு கேட்க போறீங்க பாப்போம்?
3: என்ன பாட்டா நாளையான் பாட்டு? நெருங்கி அருகில் வருவானே நானும் நானே வாழ்கிறேன். அந்த பாட்டு.
0: அது ஆண் பாடினதா பெண் பாடினதா?
3: அது ஆண் பாடினது.
0: அன்னைக்கு நீங்க கேட்டீங்க இது.
3: இந்த பாட்டு இல்லையம்மா?
0: இல்லையா? நான் ஒளிபரப்புறமா கிடக்கு எனக்கு அந்த சிவராத்திரி.
3: இந்த பாட்டு இல்ல. அது வந்து திருடியை திருப்பி கொடுத்து அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு.
3: ஆமா.
0: அப்ப ஜெயமனமுரி கேட்டா போல இருக்கு. நினைத்து நினைத்து ஏதோ ஒரு ஆள் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். சரி, எந்த சொல்லு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? ஓடி வந்தீங்க.
3: சிலம்பு.
0: சில இல்லை, அது மகுடம் சொல்லிவிட்டார்கள். அதனால போர் நடந்து
3: மௌனமா?
0: மகுடம். மகுடம் தலையில.
3: மகுடம்.
0: மகுடம் அது வந்து மகுடத்துக்காக சண்டை கூட வந்திருக்கு இல்ல. அது தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் கொடுப்பார்கள் இல்ல.
3: மீண்டும்
0: நினைஞ்சு கொள்ளுங்க. சரியா?
3: நன்றி.
0: நன்றி. நன்றி. ஆஹா, எங்களுடைய யாரு ஞானசேகரம் அண்ணா மூன்று புள்ளி எடுத்திருக்கீங்க. ஃபாரு கொண்டு எடுத்திருக்கிறீங்க. நான் கொடுத்த சொல்லுல ஒன்று ரெண்டு மூன்று மூன்று சொற்கள். எத்தனை சொல்லு பார்ப்போம். எங்கே என்ன மூன்று சொல்லு கொடுக்க நீங்க சொல்லாமல் இருக்கிறது பாருங்க. இந்த மீசைக்கு ஓடி வந்திருப்பீங்க எல்லாரும். அத டக்கண்டு மீசை என்று அது நான் ராஃபிக்கு கொடுத்தது. அவர் சின்ன சின்ன பிள்ளை மாதிரி அவர் அதை கண்டுபிடிக்கணும்னு அவர் கண்ணாடியில பாக்குறேன்ட்டு போயிட்டார். சரி, அங்கே ஒரு பாட்டு கேட்போம். நேரம் சரியாக 10:39. இது புதிய நிகழ்ச்சி. இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:07. நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: எங்க வாங்க மல்லியம் மகாலிங்கம். மகாலிங்கம்
1: வணக்கம்மா. இது மோதிரம்.
0: மோதிரம் அதுல மகுடம் ஐயா கண்டுபிடிச்சிட்டார்கள். ஞானசேகரம் அண்ணா மகுடம் மகுடம்
1: மகுடம்
0: எது
1: ஆண்களுக்கு
0: அழக பயத்தை கொடுக்கறதா?
1: விரட்டுறீங்க
0: போல இருக்கு கண்ணால. அது அண்ணா சொல்லிட்டு போயிட்டாரு. மீசை இல்லையா? மீசை இருக்குல்ல, மீசைக்கு பயம். உங்களுக்கு தைரியம் இருக்கோ இல்லையோ ஆண்களுக்கு சும்மா ஒரு ஒரு ஒரு இதுக்கு முறுக்குனாலே பயந்துருவாங்க. ஆனா அங்க தைரியம் உங்களுக்கு அங்க உங்களுக்கு நெஞ்சுக்குள்ள அடிக்கும் பயந்து சரியான பயனாளியா இருப்பீங்க. சும்மா அப்படி மீசைய வச்சோன்னே சில பேர் பயந்துருவாங்க. அப்படி இருக்க கூட உடனே அப்படி மீசையை முறுக்கி ஏய் என்று சொல்லிக்க டேய் என்றே உடனே அவர் ஓடி. சரி, அடுத்த உங்களுக்கு ஒரு சுலபமான ஒரு ஒரு தரவு கொடுக்கறேன். சரியா? உங்களுக்கு சுலபமான ஒரு தரவு. ஒரு நிமிஷம்
2: போகும் ஐயா சித்தப்பா.

0: மூன்றெழுத்து சொல் இது கூடுதலாக ஆண்கள் தான் இதை அணிவார்கள், எப்படியோ அணிவார்கள், எல்லா உடையோடையும் அணிவார்கள், அணியக்கூடும். அதாவது நீங்க பேண்ட்ஸ் போட்டிருந்தாலும் கூட இதை அணிவீங்க, பேண்ட் ஷர்ட் போட்டாலும் வேஷ்டி சட்டை போட்டாலும் இதை அணிவீங்க. பெண்களும் சில நேரம் இத வச்சிருக்கலாம், அணியலாம். இது மூன்றெழுத்து சொல் பார்க்கலாம். சரியா?
1: சட்டையாமா? சட்டையா?
0: இல்ல, சட்டை இல்ல. சட்டை அணிஞ்சிருக்கே அணிவாங்க. இது மூன்றெழுத்து சொல். இப்ப கூடுதலா இப்ப இந்த காலகட்டத்தில் கூடுதலா ஆண்கள் எல்லாம் அணிஞ்சிருப்பாங்க, பெண்களும் அதை அணிகிறார்கள். இதாங்க மூன்றெழுத்து சொல்.
1: யோசனை
0: பண்ணிக்கொண்டு ஓடியாங்க கெட்டிக்கார். எங்கே?

0: பேசுமே.
1: சுபா வணக்கம். சுபா சுபா
2: ஹலோ.
1: ஆ சுபா சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா? மாறி மாறி வாரீங்க என்ன, கார்த்தி பறிச்சிட்டாரா
2: போனமா?
1: கண்டுபிடிச்சிட்டு ஓடி வந்துட்டா பாருங்க.

0: இத மகாலிங்க அணிஞ்சு மாலிங்க வாங்க பாரு பாரு கட்டிக்காரன் நீங்க அணிஞ்சிருக்கீங்களா பிள்ளையாது எங்க எங்க எங்களுடைய ஞானசேகர் அண்ணா எங்க வணக்கம் அண்ணா
1: வணக்கம் சகோதரி இந்த ஆறுகளுக்கு நீர் சம்பந்தப்பட்டது நீராகாரம்
0: இல்லையா அண்ணா தவறு தவறு தவறு தவறு நன்றி நன்றி நன்றி அடுத்தது யாரு எங்க பாக்கலாம் முகமது அலி வணக்கம் வணக்கம் முகமது அலி
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: சொல்லுங்க
2: பெண்களும்
0: அணிவார்கள் இது பெண்களுக்கு சால்வைய போட நிக்கிறார் என்ன முகமது அலி பாருங்க நான் அந்த பக்கம் போக மாட்டேன் டிராபிக் சொல்லுங்க
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா
0: அணிவார்கள் நீங்க வேஷ்டி எடுத்தாலும் சரி பேண்ட் அணிஞ்சாலும் சரி இது இந்த காலகட்டத்துல எல்லாரும் அணியக்கூடிய ஒரு சில முக்கியத்தவர்கள் அணியவங்க பாக்கலாம் கண்டுபிடிச்ச நோடி வாங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இரவு
2: படுத்துறேன்
0: தெரியாது கண்டுபிடிச்சிட்டீங்களா
3: ஒரு பயன்பட இல்ல
0: ஆண் பெண் இது வளரும் அணிவார்கள் இது எந்த உடுப்புக்கும்
2: அணிவார்கள்
0: மூன்று எழுத்து சொல் எங்க ஓடி வாங்க எங்க பாக்கலாம் மூன்று எழுத்து சொல்

0: எங்க மகாலிங்கம் வெளியில தெரியும் ஐயா, இது பெண்கள் பெண்கள் அணிய மாட்டார்கள் எல்லாவது. நீங்க என்ன, நீங்க
1: குருதா குருதா குருதா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல ஐயா இல்ல. தமிழ் சொல் எங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: முதல் கேள்விக்கு ஒரு விடை விடை இருக்குமா? அது சரியான செந்து ஐந்து எழுத்து செந்தூரம்.
0: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை
2: செந்தூரம் இல்லையாமா?
0: இல்லை. மீண்டும் வாங்க வாங்க, ஓடி வாங்க ஓடி வாங்க.

0: சுமா சொல்லுங்க. சுமா சுமா, வணக்கம் சுமா. சுமா வணக்கம். மீண்டும் வணங்கிக் கொள்ளுங்க சுமா. இங்க வணக்கம் வணக்கம் ரதீஷ், ரதீஷ் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா எப்படி இருக்கு?
1: பாட்டு கேட்கறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது.
0: ரதீஷுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: சூரியன் திரைப்படத்திலிருந்து 18 வயது.
0: 18 வயது இளமுட்டு நலலாகுது பாய் போட. அதான்
1: அதேதான் அதேதான்.
0: எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். ஆண்கள் பெண்கள் இருவரும் அணிவார்கள். இது ஒரு உடை, இது ஒரு உடை. மூன்றெழுத்து சொல்லு. மூன்றெழுத்து தான்.
1: மூன்றெழுத்து
0: தான். மூன்றெழுத்து தான்.
1: ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும்
0: அணிவார்கள். மூன்றெழுத்து. மூன்றெழுத்து.
1: என்ன மாஸ்கா?
0: இல்ல இல்ல, இது தமிழ்ல சொல்லணும். அது இல்ல, அது இல்ல. உடை என்று
1: சொல்லிட்டேன். உடைதான்
0: இந்த காலகட்டத்தில் அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வருது.
1: அதோட பேர் என்ன தமிழ்ல? என்ன
0: மாஸ்க்கு வந்து முகாங்கியோ
1: என
0: தெரியல. முகாங்கி என்று நினைக்கிறேன்.
1: இல்ல இல்ல இல்ல, அது இல்ல, அப்படி இல்ல.
0: எனக்கே தெரியல மாஸ்க் கண்டுதான் எனக்கு.
1: லைன்ல யாரும் இருக்குதே? திருச்சிட்டு யாரும் சொல்லும்?
0: ஒருத்தரும்
1: இல்ல.
0: முகக்கவசம். முகக்கவசம் அது.
1: முகக்கவசம்
0: இல்ல இல்ல, இந்த சொல்லுக்கு இல்ல, சொல்லுக்கு இல்ல மகாலிங்கம். அது இவர் கேட்ட கல்விக்கு நான் பதில் சொல்லுது. முகக்கவசம் சரியா?
1: அடுத்த வாரம் கொண்டு வரணும்.
0: இதை கண்டுபிடிச்சு மூன்றெழுத்து சொல்லு. இப்ப கூடுதலா நீங்க பாக்கக்கூடியதா இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க கூடுதலா பாக்கக்கூடியதா இருக்கும் ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட. நன்றி நன்றி நன்றி. எங்க ரெண்டு பேரும் விடப்பட்டு ஓடியாங்க.

0: வணக்கம் அம்மா, என்ன இவ்வளவு நேரத்துக்கு வாரீங்க? எங்க வளைஞ்சு போனீங்க
1: அம்மா? அது இப்ப சொன்னீங்களம்மா, அது முகக்கவசம்னு சொல்லுவாங்கம்மா.
0: முகக்கவசம் சொல்லிட்டேன், அதை நான் சொல்லி கொடுத்தேன்.
1: சொல்லிட்டாங்களா?
0: நான் சொல்லி கொடுத்தேன். இப்ப மூன்று எழுத்து சொல்ல, என்ன நீங்க கண்டுபிடிக்கல? மூன்று எழுத்து அதை கண்டுபிடிங்க.
1: எப்படிமா ஆணும் பெண்ணும்?
0: மூன்று எழுத்து சொல் கண்டுபிடிச்ச. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. எங்க வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம் வணக்கம். மகாலிங்கம் குள்ளாவா? இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல. எங்க வணக்கம் சுபா? வணக்கம்
2: அம்மா. ஜெயமனோகரிமா?
0: ஜெயமனோகரி ஜெயமனோகரி வாங்க சொல்லுங்க.
2: சொல் உடுப்பு வேட்டியாமா?
0: எத்தனை எழுத்து சொல்லு?
2: மூன்று.
0: இல்ல இல்ல இல்ல. வேஷ்டி பெண்கள் அணிவார்களா? வெளியில ஒரு ஒரு தேவைக்கு ஒரு நாடகத்துக்கு அப்படி அணியலாமே. ஒளியும் வெளியில போட்டு உடுத்து கொண்டு போவாங்களா? இல்லையா? இது வெளியில
2: எல்லா இடத்துலயும்
0: உடுக்கறாங்க உடுக்கறாங்க. இப்பத்தைய பெண்களும் தேவைப்பட்டு எல்லாரும் இந்த இந்த உடைய அணியறார்கள். எங்க பாக்கலாம்.

0: அதிக நீங்க வெளியில எல்லாம் போய் வரீங்க, இப்ப எல்லாரும் இந்த காலத்துல அணிஞ்சிருப்பார்கள். பாட்டை சொல்லுங்க.
1: பாட்டு வந்து பல்லாண்டு பழகல, ஒன்றே குளம் என்று பாடுவோம், ஒருவனே தெய்வம் என்று போற்றுவோம். பல்லாண்டு பழக,
0: ஒன்றே குளம் என்று பாடுவோம்,
1: குளம் என்று பாடுவோம், ஒருவனே தெய்வன் என்று போற்றுவோம். அந்த பாட்டு உங்களுக்கும் அனைத்து எம்டிஆர் அன்பு ஒரு விளக்கம்.
0: நன்றி நன்றி அண்ணா, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.
1: சரி, அடுத்த கேள்விக்கு நான் அடுத்த கேள்விக்கு நான் வரேன், அப்புறம் வரேன், யோசிச்சு வரேன். இந்த கேள்வி முடியல,
0: ஏற்கனவே மூன்று கேள்விக்கு பதில் இல்ல. வணக்கம் மகாலிங்கம். இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, குள்ளாலேயே நிக்கிறீங்க நீங்க. எங்க காத்தாலையில கொண்டு ஓடியாங்க.

0: சரியாக 10:58 இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 1:27. இதை கண்டுபிடிக்கலாம இருக்கிறீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது.
1: When you're able to take the next step and invest
0: எங்கே இதை கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வாங்க பாத்தீங்களா? கண்டுபிடிக்கலன்னா ஆங்கிலத்திலேயே தொடங்கிட்டார்கள். இத மூன்று எழுத்து சொல்லு அநேகமா நீங்க இப்ப இந்த காலகட்டத்துல பாக்கலாம்னு சொல்லி இருக்கிறான். அநேகமா இந்த காலகட்டத்துல நீங்க பாக்கலாம். எங்கே மூன்று எழுத்து சொல்லு கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வாங்க பாக்கலாம். செல்ல பிள்ளைகள் மாதிரி

0: மூன்றாவது பிச்சல், மூன்றாவது பிச்சல் காலுரை.
1: காலுரை இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல வேண்டுமா? எங்கே வணக்கம் திரௌபதி அண்ணா, அண்ணா வணக்கம். எங்கே மகாலிங்கம் வணக்கம், மகாலிங்கம் வணக்கம். இந்த காலகட்டத்துல சொன்னேன், இந்த காலகட்டத்துல எல்லாரும் அறிஞ்சிருப்பாங்க. இப்ப போட்டுக்கொண்டு துண்டு போட்டுக்கொண்டு ஒவ்வொரு கலர்ல இந்த துண்டை விட்டுட்டீங்களே நீங்க மகாலிங்கத்துக்கு ஒரு புள்ளி. அடப்பா கெட்டி
2: காரன்
1: துண்டு
2: யோசனை பண்ண இந்த காலம் துண்டு துண்டு வெள்ள கட்டலாம் கட்டி
1: உள்ளா
2: சொன்ன பேர் சிரிப்பீங்கன்ட்டு தான் நான் அதை சொல்ல முடிய.
1: அது உடனா நீ அதுல என்ன சிரிக்கிறதுக்கு தோல்லையும் இருக்குல்ல, மற்ற அது வேஷ்டிக்கும் போட்டிருப்பாங்க, பத்தாத்துக்கு பேண்ட்ஸ் போட்டிருந்தாலும் பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாலும் போட்டிருக்காங்க, இப்ப கட்சிக்கு இதெல்லாம் துண்டு போட்டிருக்காங்க ஒவ்வொரு கலர்ல. அந்த துண்டை கண்டுபிடிக்காம விட்டுட்டீங்க, அதுதான் இப்ப ரொம்ப கவலை.

0: சொல், அடுத்த சொல், இது ஒரு பறவை, இது ஒரு பறவை. ஒன்பெழுத்து சொல், ஒன்பது எழுத்து சொல். இது ஒரு பறவை, ஒன்பது எழுத்து சொல். இது ஒரு பறவை, அழகாக இருக்கும், அழகாக இருக்கும். இது ஒரு பறவை, ஒன்பது எழுத்து சொல். சுலபமா கொடுக்கிறேன், எங்க பாக்கலாம், கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். மூன்று சொற்கள் சொல்லாமல் இருக்கிறது. ஒரு திரவத்தை தாங்கிய ஒன்று, ஒரு திரவத்தை. ஆஹா, வாங்க மீனா சுவாமிநாதன், வாங்க. வணக்கம். வணக்கம் மீனா சுவாமிநாதன், எங்க போயிட்டீங்க நீங்க?
1: என்னங்கம்மா, என்னங்க உங்களை ஆலையை காணும், என்னங்கம்மா உங்கள்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. பேசி பேசி பேசி வச்சு எங்கூர்ல மழை, மழை ஒரு பக்கம், கொரோனா ஒரு பக்கம், இப்ப பனி, இப்ப பனி பெய்யுதா? இப்பதான் பனி விட்டுருக்கு.
0: அது அங்க அங்கங்க பனி, இங்கதான் பனி கலைஞ்சு போச்சு. இப்பதான் நீங்க என்ன காணி,
1: என்னங்க
0: உங்களுக்கு தான் காண இல்ல?
1: நான் காணல, இந்த பனில ரொம்ப பனி தாக்க ரொம்ப நைட்ல இருந்து மூக்கு வந்து கப்பு கப்புன்னு அடைக்குதா?
0: அடைக்குது. அப்ப பேச வரையா? இப்ப ஓகேயா?
1: இப்ப எல்லாம் இந்த சிவன் சிவசேவால கோயிலுக்கு போயிட்டு இருந்தா எல்லாம் பனி, பனி வந்து எல்லாம் பனி போல விலகும் சொல்லுவாங்கல்ல,
0: எல்லாம் விலகிடுச்சு. இப்ப உங்களுக்கு
1: கடல் தொல்லை, மனத்தொல்லை, எல்லாம் எல்லாம் எல்லாம் விலகிட்டு, பனி போல விலகிட்டு. என்னுடைய நல்லா போறது.
0: சூப்பர் சூப்பர், கெட்டு, நல்ல நல்ல வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நீங்க ஆசீர்வாதத்தோட எல்லா நலனோடும் சிறப்போடும் நோயற்ற வாழ்வோடும் இருக்கணும். ஒரு பாட்டு சொல்லுங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒன்று ஒரு பாட்டு. என்ன நீங்க அந்த
1: அந்த அசுரன் படத்துல இருந்து கத்தரி பூவாயது
0: என்ன நீங்க அத மறக்க, இப்பதான் நான் சொல்ல வந்த.
1: ஆனா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த இவர் வந்தா மீனா சுவாமி கிளம்பேங்க, அம்மா கேக்குறாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து போன் பண்ணி இது பண்ணாங்க.
0: நிச்சயமா எங்க உங்களை காணையில நாங்க எங்களுக்கு அது
1: அந்த வேலை சொல்லிதான் நடுப்புற சென்னை ரெண்டு மூணு கல்யாணம், கல்யாணம் போக்குறது நேற்று கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருக்கு.
0: அப்ப இப்ப நீங்க பேசி எல்லாரும் கட்டி வச்சிட்டீங்களா? அப்ப சாவுலுக்கு அப்ப பேசுறீங்க?
1: சாவுலுக்கா? பேசுறியா?
0: இல்லையே, நீங்க அப்பவே பேசுற பேசணும்னு நீங்க பேசல. இன்னும் இப்ப ஒரு அஞ்சு பேர்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, தங்களுக்கு பொண்ணு பாத்துட்டு.
1: நான் பேசுறேன், கேட்டுட்டு இருக்காங்களா?
0: எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பொண்ணு பார்த்து குடுக்கறாண்டு சாவுல மாத்திட்டீங்க, வேற யாரு, இன்னொரு ஆள் அவரெல்லாம்.
1: ஏமா சாவுல வெளிநாட்டுல இருக்காரு, பிளேன் எல்லாம் சவுதியில பிளேன் எல்லாம் ஒண்ணும் கிடையாதாமா?
0: இல்ல அவர் நினைச்சா வரலாம், நீங்க பயப்படாங்க, அவர் நினைச்சா கூப்பிடலாம்.
1: அவரு ஒய்பு பெற்ற பாருங்க, நினைக்கிறேங்க.
0: கொடுங்க கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. வணக்கம். நல்லா இருக்கேன் அம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க, எப்படி
1: இருக்கிறீங்க? பொண்ணு பார்க்க சொன்னீங்களா? அந்த அண்ணனுக்கு 60 கல்யாணம்.
0: கல்யாணம் நடக்கு அப்படியாமா?
1: அவங்களுக்கு அந்த அண்ணனுக்கு பெத்தாது.
0: ஐயோ, சரி. இப்ப மீனாட்சி நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க உங்களுக்கு. பழைய பாட்டுகள் பிடிக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு பாட்டு
1: சொல்லுங்க.
0: மீனாட்சி அப்ப என்ன செய்யலாம்?
1: அவளுக்கு ஒரு பிடிச்ச பாட்டு சொல்லுமா?
0: சொல்லுங்க.
1: உன்னை ஒன்று உன்னை காணவில்லை என்று கேட்டால் என்ன பாட சோ கேட்பேன். அந்த பாட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, நான் அவருக்கு எடுத்து வர்றேன். அவ சொன்ன பாருங்க, நீ உங்கள கல்யாணம் பேச சொன்னாவா எல்லாருக்கும் 60 வயது ஆயிரும், அப்பதான் கல்யாணம் நடக்க வேண்டாம்.
1: என்னங்கம்மா
0: உங்களோட மனைவி சொல்லிட்டு போறா? நீ உங்களுக்கு கல்யாணம் பேச சொல்றவங்களுக்கு எல்லாம் 60 வயதான கல்யாணம் நடக்கும்.
1: அப்படி சொல்ல
0: எத்தனை பேர் எல்லாரும் கேட்டுக்குங்கப்பா.

0: இன்னொரு பேர் எனக்கு பிடிச்ச பேர் வெங்கடேஷ், வெங்கடேஸ்வரன். வெக்க பண்றீங்களா வெங்கடேஸ்வரர்? வெங்கடேஷ் அண்ணனோட சேர்ந்து கூட நீங்க எப்படி வெக்கப்படுவீங்க? கண்ணனோட சேர்ந்துட்டீங்க, இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி வெக்கம் வருது? அதுதான் இப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
1: நம்பரு சாரு வந்து கண்ணனை வந்து என்கிட்ட வந்து இப்ப வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க.
0: நீங்க வரவே இல்லையே துப்புரவுக்கு.
1: இல்ல இல்ல, நாங்க வந்து வெளியில ஒர்க் பண்றதுனால பாக்க முடியல.
0: அவரு
1: ஜீரோ பாயிண்ட்ல இருக்காரு, நாங்க கொஞ்சம் வெளில
0: போயிட்டீங்க, வெளியில போயிட்டீங்க. வெங்கடேஷ், வெங்கடேஷ்
1: அம்மா சொல்லுங்க,
0: என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. என்ன பாட்டு?
1: வெற்றி நிச்சயம் அந்த பாட்டு மட்டுமா?
0: வெற்றி நிச்சயம்
1: வெற்றி நிச்சயம் இதுவே வேற சத்தியம் சொல்லிட்டு ஒரு சாங் வரும்.
0: வெற்றி நிச்சயம் என்னத்தை வெற்றி பெற நிக்கிறீங்க?
1: மேடம் அம்மா, இந்த வெற்றி நிச்சயம்
0: இதுவே வேத சத்தியம்.
1: ஆமாங்கம்மா.
0: சரி,
1: அந்த சங்கம்மா
0: அந்த பாடல் உங்களுக்கு நாளை எப்படியும் வரும். கண்ணன் சொல்லுவாரு இத்தனை மணிக்கு வருது கேட்க சொல்லி. எங்க கூட அக்கா, அக்காவுடைய அத்தான் இல்ல உங்களுக்கு?
1: அம்மா
0: அத்தான்ட கொடுங்க. உங்களுக்கு அத்தான் தான், எங்களுக்கு அத்தான் தான், கொடுங்க.
2: என் பேரு மயில் சாமிங்க.
0: மயில் சாமி, எப்படி இருக்கீங்க மயில் சாமி?
2: நான் நல்லா இருக்கேங்க.
0: எங்கட வானொலி இனி கேளுங்க, கலக்கலாண்டு
2: சுத்தமா பேசறதுனால நல்லா இருக்கும். மேடம்
0: நல்லா இருக்குதா? எங்களுக்கு உங்களோட தமிழ் பிடிச்சிருக்கு. நீங்க நல்லா எல்லாரும் நல்ல சுத்தமான தமிழ், என்ன ஒரு தர நோக அடிக்காம பேசுறீங்க, நல்லா இருக்குது. யாரும் யாரும்
2: தெளிவா இருக்குங்க, தூய தமிழ்.
0: சந்தோஷம். உங்களுக்கு பாட்டு பாட்டு பாட வருமா மயில்சாமிக்கு?
2: நம்மளுக்கு பாட்டு பாட வராதுங்க.
0: என்ன பாட்டு நாளைக்கு கேட்க போறீங்க? உங்களுக்கு விருப்பமான ஒரு பாட்டு நீங்க அவர்கிட்ட கேட்டு சொல்லக்கூடாது. வெங்கடேஷுக்கு இப்ப அவருடைய வயதுக்கு அவருக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும். நீங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க. சும்மா குளிக்கும் போதுனாலும் பாடினது இல்லையா?
2: இல்ல நமக்கு அது தெரியாதுங்க, பாட தெரியாதுங்க.
0: குளிக்கும் போது ஹம் பண்ணது இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் வந்து இணைங்க, அப்ப உங்களுக்கு இந்த வெக்கம் எல்லாம் போயிடும். கலகலகலன்னு பேசுவீங்க. என்ன மயில்சாமி, வெங்கடேஷ் ரெண்டு பேரும் நானும் இங்க நாங்களும் இனி எதிர்பார்ப்போம். சரியா? கேக்குதா? வருக வருகன்னு வரவேற்கிறோம். வெங்கடேஷ் நீங்க வந்து பேசினதுக்கு சந்தோஷம். அதுவும் கூட அத்தானையும் கூட்டிக்கொண்டு
1: வந்திருக்கீங்க.
0: இவ்வளவு நாளா எங்கட இதுல நாங்க எல்லாரையும் உறவு என்று தான் அழைப்போம். வெங்கடேஷ் இந்த அத்தான் என்று சொல்லி இல்ல, அத்தான் என்று சொல்லு
1: மலதி.
0: தமாஷா பேசலாம், சிரிச்சு நீங்க யாரையும் புண்படுத்தாம எல்லாரோடையும் தமாஷா பேசலாம், அன்பா பேசலாம். இப்ப பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார் வெங்கடேஷுக்கு ஒரு
3: வணக்கம்.
0: வெங்கடேஷ்,
1: வணக்கம்
0: கண்ணன்.

0: எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சான், அதாவது வெங்கடேசா செல்வகுமாரா அண்ணன், அவர் இவர் அண்ணன் என்றார், இவர் அவர் அண்ணன் என்றார்.
1: பாருங்க
2: வெங்கடேஷ், அந்த ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல, அதை அமுத்துங்க.
0: மெல்ல அப்படியே மெல்ல டச் பண்ணுங்க வெங்கடேஷ், அந்த ரெட் கலர் பட்டனை டச் பண்ணுங்க வெங்கடேஷ். நீங்க சொல்லுங்க, அத கட் பண்ணி வாங்க.
2: விளக்கு
1: கட் பண்ணி வாங்க.
0: பாதரச விளக்கு. இவ்வளவு தூரம் அங்க டீப்பா போயிருக்கீங்க பாருங்க. ஆரம்பித்து சொல்லு. ஒரு திரவத்தை தாங்கி நிக்கிறது என்று சொன்ன இந்த கண்ணன் நினைச்சிருங்க, இருக்கா கண்ணன் அண்ணன் இங்க உங்களோட இருக்கா. வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா
3: அண்ணா, ஒரு என்ன ஒரு ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்களா?
0: திரவத்தை தாங்கி நிற்கும்.
3: ஹலோ.
0: ரெண்டு சொல்லை கொண்ட ஒரு சொல். ஆறெழுத்து சொல்.
3: ஆறு எழுத்து. பனிக்கட்டி. பனிக்கட்டி
0: இல்ல, பனிக்கட்டி அது திண்மமா இருந்து அது திரவம் வந்து திண்மமாகி அது சூரியன் கரையும், அதை தாங்கி நிக்க அப்படி ஒரு திரவம், அப்படி ஒரு வித்தியாசமான திரவத்தை தாங்கி நிக்கிறது.
3: பாதரசமா இருக்குமா? பாதரசம்
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல. அந்த திரவத்தின் உயரம். நன்றி நன்றி நன்றி. எங்க கண்ணன் சொல்லுங்க கண்ணன், எப்படி இருக்கு கண்ணன்? உங்க பாட்டு, உங்க பாட்டை சொல்லுங்க கண்ணன்.
1: என்னோட பாட்டுங்களா? தேவதை போல ஒரு பெண்ணுங்கு வந்தது தம்பி, தங்க கம்பி இந்த மைக்கு நன் கைத்தலன் பத்திட வந்தது தம்பி, உன்னை நம்பி. அந்த பாட்டு.
0: தேவதை போல ஒரு பெண் இங்கு வந்தது யார் தம்பி?
1: தம்பி
0: அவர் அண்ணன் என்ற தம்பி என்று
1: நான் வெங்கடேஷ் சொல்றேன்.
0: வெங்கடேஷ் இவருக்கு சொல்ல இல்ல இல்ல.
1: ஆமா அவருக்கு சொல்லல.
0: இவன் இவன் தம்பி இல்ல, இவன் அவரை பார்த்த
1: அண்ணான்ற. இவர் வந்து தாத்தா.
0: ஒரு குட்டி பையனை பார்த்து, வயசு சின்ன பையனை
1: அண்ணாங்கிறாரு.
0: வணக்கண்ணா வணக்கண்ணே வணக்கண்ணேன்றாரு. அப்படியாப்பா யார் இந்த குட்டி? ஒரு குட்டி ஒன்று நினைக்கிறீங்க, சின்ன குட்டி ஒன்று.
2: என்ன
0: பேர் அவருக்கு?
2: செல்வனே வணக்கம்.
0: நாகராஜனா?
2: நாகராஜன் வணக்கம் வணக்கம் வணக்கம். செல்வனே
0: வணக்கம். இன்னைக்கு தங்கச்சி
2: எம்டிஆர்
0: அண்ணே
2: நல்லா இருக்காங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன். பிடிச்சிருக்காங்க எங்களுடைய வானொலியை கேட்க? பிடிச்சிருக்கா?
2: ரொம்ப கேட்டேன், சாப்பிட்டு பேசுனீங்க.
0: நல்லா பிடிச்சிருக்கு. அப்பாவோட பேசுனீங்களா நீங்க?
2: ஆமாங்கம்மா பேசுன, கண்டிப்பா பேசுனேங்க.
0: இப்ப செல்வகுமார் உங்களுக்கு அண்ணாவா தம்பியா?
2: அண்ணன் தான்.
0: அதான் அப்ப எல்லா சின்ன பையன்கள இப்ப ஒரு பதினெட்டு இருபது வயது பையனை பார்த்து தம்பி என்றார், அது எப்படி? ஒரு சின்ன சின்ன ஒரு பதினெட்டு வயதோ இருபது வயது பையன் வந்து பேசினது, அந்த பையனை பார்த்து தம்பி வணக்கம் என்ற, அண்ணா வணக்கம் என்ற, அண்ணா அண்ணா அண்ணா வணக்கம்
2: என்ற. இயல்பு தானங்க அம்மா.
0: அவருடைய இயல்பா? நல்லா இருக்குது. இப்படி என்று பார்க்க
2: போனா ஒருத்தட்ட பேசும்போது மரியாதை கொடுக்காம பேச முடியுமா?
0: அதுக்கு அண்ணே சொல்றான், தம்பி என்று சொல்றான். மரியாதை
2: அவரு வயசு கூட இருக்காரு. இல்லம்மா வயசு கூட உள்ளவரை ஒருத்தர் வர்றாருன்னு அவர் வந்து வாங்க தம்பி அப்படின்னா என்ன பத்து அண்ணேன்னு சொல்லிட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. தம்பி என்ன உனக்கு தெரிஞ்சு எனக்கு தான் தெரியுமா என்ன தம்பிங்கிற
0: என்ன
1: ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறதுக்கு.
0: நாகராஜன்
4: இல்லைங்க மேடம், அந்த அளவுக்கு இன்னும் தெரியாதுங்க.
0: என்ன பாட்டு உங்களுக்கு வேணும் நாளைக்கு அதை சொல்லுங்க. உங்களோட பாட்டு
4: உங்களோட
0: செல்ல குட்டிகள் அங்கால பேசுறாங்கல்ல, உங்களோட சின்ன குட்டிகள்ல
4: கண்டிப்பா
2: பொங்கல் கலந்து
0: வெள்ளிக்கிழமை இல்ல நல்லா பேசுறாங்க அங்கடங்க.
4: வெள்ளிக்கிழமை சிறுவர் பொங்கால
0: அப்படி
4: அந்த அளவுக்கு இல்லைங்க மேடம்.
0: அவர் நல்லவர் பாவம்
4: என்ன கண்டிப்பாங்க.
0: அவர் ஏதோ உங்களுக்கு லஞ்சம் கொண்டு தந்துட்டார், ஏதோ சாக்லேட்டோ அல்லது பிஸ்கெட்டோ அல்லாட்டி வடை.
4: இல்ல பிஸ்கெட் பிஸ்கெட் தான் கொடுத்தாரு.
0: பிஸ்கெட் கொடு நான் சொன்னேன் கண்ணன் நாளைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: நாளைக்குங்களா மேடம்? எனக்கு பத்தினி கேட்டா ஒண்ணுமே சொல்ல வரலீங்களே.
0: பழைய பாட்டு
2: எனக்கு நாளைய பாடல் எழுதிக்க.
0: நான்
2: மறந்துடுவேன். இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம்.
1: உங்களுக்கு
2: அந்த பாடல போடுங்க.
1: உங்களுக்கு வரும் வரும் இரவினில் ஆட்டம் வரும் இல்லையா? வரும்.
4: அவர் இரவு பகலெல்லாம் ஆட்டம் தான் போடுறாருங்க.
1: அதான் தெரியுங்க அவர் என்ன ஆட்டம் போடுறாருன்னு.
4: ஆமா பொழுதன்னைக்கும் ஹெட்போன்லயேதான் இருக்கு அவர் எனி டைம்
1: பாருங்க.
4: ஆமாங்க ஐயா.
0: ஐயோ வீட்டுல வீட்டுல அவர் யாரும் கேட்டு கொண்டிருக்கிறாங்களா? இல்லதானே
1: செல்வம் கேக்குறாங்க.
0: இல்ல கேக்கல கேக்கல மோன கேக்கல அதனால கேக்கல அதனால தப்பிட்ட. எந்த நேரம் ஆட்டம் தான் இவர் என்ன நாகராஜன்?
4: கண்டிப்பாங்க.
0: உண்மையா உங்களுக்கு ஆபத்து உங்களோடய கூட்டிகிட்டு
2: செல்வகுமார். மடியில கணம் இருந்தா தானே எனக்கு வழியில பயம் இருக்கணும். நான் வந்து நிரபராதி, நான் உத்தம புத்திரன்.
0: உத்தம
1: புத்திரன்
0: பாருங்க.
2: நான் எதுக்கு பயப்படணும்?
0: வேற நெப்போலியன் வீரத்தோட இருக்கிறதுக்கு.
2: முதுகுல வாங்க மாட்டேன், நெஞ்சில வாங்குவேமா. நேருக்கு நேரா வரட்டும்.
4: பேரு செல்வம் வச்சிருக்கேன். ஏன் சொல்லுனே?
2: ஆமா
4: பேர்லயே சொல்லுவோம் நாங்க வந்திருக்கோம்
2: பயந்து ஓடி முதுகுல புறம் முதுகு காட்டி ஓட மாட்டோம் எதுவா இருந்தாலும் நெஞ்சில தைரியமா நின்று எழுத்து நின்று நெஞ்சில வாங்குவோம்.
0: இந்த
2: நேருக்கு
0: செல்வகுமாருக்கு தெரியுமா, ஓடுறவங்க பின்னால ஓடுறவங்களும் இருக்கிறாங்க, முன்னு பக்கம் இப்படி பாத்துக்கோங்க, கால பின்னுக்கு பின்னுக்கு வச்சு ஓடுறவங்கள பாத்துக்கிறீங்களா நீங்க, சீரா ஓடுவாங்க பயம் வந்தா அப்படியே பாத்து பாத்து அவ திரும்பாம அப்படி சொல்றீங்களா, எப்போ நாங்க திரும்பி ஓட மாட்டோம் அப்படியே பாத்துக்கொண்டு வர்றானா வர்றானான்னு அப்படியே
2: பின்னுக்கு. ஆறு எழுத்து சொல்லு சொன்னீங்கல்ல, இது
0: சொல்லுங்க
2: பஞ்சவர்ணக்கலியா
0: இல்ல ஒன்பது எழுத்து பஞ்சவர்ணக்கலி.
2: ஒன்பது எழுத்து
0: அது பஞ்சம், அது சரியானது
2: பஞ்சவர்ணக்கலி. நான் வந்து விளக்கு ஒரு மார்க் போட்டு
0: கண்ணன் நாகராஜன்
5: ஒன்பது எழுத்து. மேடம் நான் சொல்றேன் ஒன்பது எழுத்து பஞ்சவர்ணக்கலி.
0: கண்ணன் நாகராஜன் மற்ற எல்லாரும் இந்த பக்கத்துக்கு வாங்க, அடுத்த பக்கத்துக்கு கார்த்தி பாட போறாரு, இவ்வளவு நாளா வரல, நீங்க ஒரு இங்க அணைஞ்சு கொள்ளுங்க. வணக்கம் கார்த்தி. வணக்கம். எங்க இன்றைக்குதான் விடிய போதுவா எங்கட வானொலி எங்க கார்த்தி? முதல்ல நாளையா பாட்டு சொல்லுங்க கார்த்தி, உங்களுக்கு நாளைக்கு
4: பாட்டு வந்து கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை
0: நாளைக்கு உங்களுக்கு அதை ஒளிபரப்பலாம். எங்க நீங்க பாடுங்க பாக்கலாம், எங்க பாடுங்க
4: அதே பாட்டை பாடுறேன்
0: அப்படியே இருந்துக்கலாம், அதே பாட்டை பாடுறேன் பாடுங்க பாடுங்க.
4: கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளுங்கள் பெண்ணே, சுடியோடும் இனியாகும் துணியாகும் சம்சார சங்கீதமே, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன், கூடுகின்ற குடிலே கூட்டுக்கும் வைத்து பாடென்று சொன்னால் பாடாத நான் சோழமணி தன்னை சிறையூட்டி போட்டி ஆரம்பு சொன்னார் ஆடாயமாம் நாங்கள்.
0: கண்ணன் எடுத்து கொடுங்க கண்ணன்.
4: சோகங்கள் எனக்கு நெஞ்சோட மாநிலங்கள்
0: உறவுகளை எல்லாம் தவிக்க விடாம நீங்க வந்து இன்னைக்கு பாடிட்டீங்க, இல்லாட்டி நான் நிகழ்ச்சிக்கு வராம இருந்திருக்கலாம் நீங்க பாடாம
4: இருந்திருந்தா. சொல்லிட்டு சோழன் வந்து சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ நிறைய உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து இப்ப இந்தியா டைம்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 o'clock
0: இந்த நேரத்துல கூட பாருங்க இந்த பசங்க எல்லாம் நேரத்துக்கு அதாவது காலையில வந்து ஸ்கூல்ல படிக்க மாட்டாங்க, லேட் நைட் ஸ்கூலுக்கு வராங்க முதியோர் கல்விக்கு வந்திருக்காங்க. அது என்ன உண்மைதான், செல்வ செல்வகுமார் தான் முதியோர் கல்வியில தான் வந்திருக்கிறேன். சூப்பர் சூப்பர். உண்மையிலேயே பாராட்டுங்க கண்ணன், செல்வகுமார், நாகராஜன், காத்து இன்றைக்குதான் பாடி இருக்கிறார் முதல் முதல் இந்த காட்டிலையில நல்லா பாடுறாருல்ல. என்ன பாராட்ட மாட்டீங்களா? மூணு பேர் நிக்கிறீங்கல்ல
4: அண்ணன், தூங்கிட்ட
0: தூங்கல தூங்கல அப்படியே மதி வாங்கி போய் இருக்கலாம் போல. கண்ணன் என்ன பாராட்ட சொல்லு, சத்தம் போடாம இருக்கிறீங்க. மயங்கிட்டாங்க உங்க பாட்டுல கல்யாண மாலையில. செல்வகுமார் எப்படி பாட்டு நல்லா பாடினாருல்ல செல்வம். என்ன இல்ல இல்ல இல்ல என்னெல்லாம் போல மன்னிச்சு கொடுங்க. இப்ப பேசுங்க கண்ணன், கண்ணன் இருக்கா பேசுங்க.
5: நான் பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு கேக்கல. மயங்கிட்டேன், பாட்டை கேட்டு அப்படியே மயங்கிட்டேன். திருப்பி நான் பேசுறேன், மீட்டை போட்டே பேசுற மாதிரி இருக்குது. நான் இந்த மீட்டை எடுத்து விட்டுட்டேன், என்னடா கேட்க
0: மாட்டேங்கிறேன்.
4: நன்றி நன்றி நன்றி உறவுகளை.
5: சூப்பரா பண்ணீங்க
2: கார்த்தி. கார்த்தி அருமையா பண்ணா.
0: கார்த்தி இப்ப உங்களை பாட்டு பாருங்க, நாகராஜன் பாட போறாரு இன்னைக்குதான்.
2: ஆமா, நாகராஜன் இன்னைக்குதான் வந்திருக்காரு, இன்னைக்கு பாட போறாரு.
0: பாட போறாரு
2: புதிய
4: அடிக்கடி
0: அடிக்கடி
4: அடிக்கடி
0: அடிக்கடி வந்து பாடுங்க கார்த்தி. உங்களுக்கு வாழ்த்துக்கள், மேலும் மேலும் எங்களோட அன்பை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு நிகழ்ச்சி எல்லாம் பிடிச்சிருக்கு தருமா, ஜெயமனோரிக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அவ சூப்பர், அவருக்கு நல்லா பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, நல்ல சந்தோஷம். விடைய பெற்று நீங்க நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, எங்கட பிள்ளைகளோட இப்ப பேசலாம். எங்க இப்ப நாகராஜன் பாடி காட்ட போற பாருங்க. இன்னைக்கு நாங்க பாட வைக்கிறோம் நாகராஜனை. நாகராஜன் ரெண்டு வரி ஒரு பாட்டை
4: சொல்லுங்க.
0: உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்.
5: ஜிம்முக்கு போறாதா மேடம்?
0: ஜிம்முக்கு போறீங்களா நாகராஜன்? நாகராஜன் பேசுங்க கண்ணனோட. போயிட்டாரா? இருக்காரு
5: இருக்காரு.
0: அவருக்கு அவர் ஓட இல்ல, ரீகனெக்டிங். நாகராஜன் உங்களோட பாட்டு சொல்லுங்க முதல்ல. நாளைக்கு
2: பாட்டை மட்டும் சொல்லுங்க.
0: பாட்டை மட்டும் இருந்தாலும் சொல்லுங்க.
5: இல்ல அவர் ஜிம்முக்கு போறாரான்னு கேளுங்க.
0: ஜிம்முக்கு போறீங்களா நாகராஜன்?
5: உடற்பயிற்சி கூடத்துக்கு போறாரா?
0: இல்ல ஜிம்முக்கு எல்லாம் போற அளவுக்கு
4: பொழுத வரைக்கும் ஜிம்முக்கு போற அளவுக்கு எனக்கு டைமிங் செட் ஆகாதுங்க. அதனால
0: ஜிம்முக்கு
4: டைம் கிடைச்சா போலாம், இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இருந்தாலும் அதுவே பெரிய டென்ஷனா இருக்கு.
0: நீங்க செல்வகுமார ஒரு நாள் சந்திப்பீங்களா நீங்க?
4: ரெண்டு பேருமே டெய்லியும் பாத்துக்கிறோம்.
0: சரி, அப்ப நீங்க
4: ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல தான் இருக்கேன்.
5: டீ வாங்கி கொடுப்பாரா, பிஸ்கட் கொடுப்பாரா?
4: பிஸ்கட் கொடுத்து ஏமாத்திடுவாருங்க.
5: ஏமாத்திடுவாரு. ஆமாங்க.
0: நீங்க நீங்க ஜிம்முக்கு போட்ட வேலை ஒரு நாளும் செல்வகுமார கண்டோம்னா அவரை ஒரு ரெண்டு கையாலையும் தூக்கி மேல வச்சு மூன்று தானே சுத்தி போட்டு கீழே விட்டு விடுங்க.
4: நாங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா நிக்கிறதுக்கே டைம் இருக்காதுங்க ரெண்டு பேரும்.
0: கடகடன்னு பேசுவீங்க, பேசிட்டு போவீங்க. என்ன பாட்டு வேணும் நாகராஜன் உங்களுக்கு, அது சொல்லுங்க பாப்போம்.
4: புதிய
2: உறவுல
0: படத்துல சொல்லுங்க
4: படம், அந்த சேரன்
0: படம்
4: படிக்க வச்சு
5: பாண்டவர் பூமி, பாண்டவர் பூமியா
0: இல்ல இல்ல அந்த ரெண்டு பையன் பசங்களை படிக்க
5: வைக்கிறேன் அதுல இருந்து ஒரு பாட்டு
4: தோலா தோலா சைக்கிள் ஆட்டிட்டு போகும்போது
5: நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீங்க படிக்கணும் அந்த பாட்டா
4: அதே பாட்டு கரெக்ட் கரெக்ட்.
0: அது முதல் ஆரம்பம் வந்து
4: அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
5: அது ஆரம்பம் வேற வேற
0: வேற வேற
5: உங்களை பத்தது சந்தோஷம், இந்த செல்வத்தை பத்தது
0: சந்தோஷம்.
5: ஒரே ஒரு பத்தாங்களே அது யாரு எங்க
4: அது யாரு எங்க அப்பா
0: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு உங்களுக்காக அந்த பாட்டு எடுத்து வர்றோம். நாளையில இருந்து நீங்க நீங்க தம்பி செல்வகுமார் அண்ணா சரியா?
5: இப்போ அண்ணன் தான், அவரு தான்
0: கூப்பிடுறேன். இப்ப அண்ணன் தானா? அப்ப பரவாயில்ல, அது மட்டும் சரி, அது மட்டும் நீங்க சரியா செய்திருக்கீங்க. இவரையும் தம்பி என்று கூப்பிடாங்க நல்லா வர இல்ல
5: சரி.
4: இன்னைக்கு நேற்று இல்லைங்கம்மா, இல்லைங்கம்மா 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ரெண்டு பேருக்கும் தெரியும்.
0: 15 வருஷத்துக்கு முதலே இவரை தெரியுமா உங்களுக்கு?
4: வருஷத்துக்கு
0: முதல் இவர் அழகா இருந்தாரா இப்ப அழகா இருக்காரா சொல்லுங்க.
4: அப்ப இருந்த மாதிரி, அப்ப இருந்த மாதிரியே தான் இப்ப இருக்காரு. கொஞ்சம் அப்ப முடியெல்லாம் கொஞ்சம் வெள்ள வெள்ளையா எல்லாமே இருந்ததுங்க, கருப்பா இருந்துச்சு.
0: இப்ப
4: கொஞ்சம் ஸ்டெடியா நடந்து போனாரு, ஜிம்ல இருந்த மாதிரி.
0: பாருங்க புடி பண்ணிட்டார். இப்ப எல்லாம் கொஞ்சம் எல்லாம் வெள்ள வெள்ளையா முடி வந்துருச்சு. வணக்கம் கார்த்தியன், கார்த்தியன்
5: வணக்கம் ஐயா. ஆசான் ஐயா
6: வணக்கம். ஐயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்.
0: கார்த்தியன் வணக்கம், வணக்கம். ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம். வணக்கம் மஜித், மஜித் என் மஜித் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க என் மஜித்?
6: வணக்கம் அம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க என் மஜித்?
6: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கிறேன்னா. எங்க வந்துட்டீங்களா நீங்க ஊருக்கு?
6: சந்தோஷம், சந்தோஷம்.
0: இங்க வந்துட்டீங்களா?
6: நான் ஊர்ல தான் இருக்கேன். எங்கயும் போலீங்க?
0: நீங்க எங்க போனீங்கல்ல நீங்க?
6: அது 2 நாளைக்காக மட்டும் தான் போனேன்.
0: ஐயையோ, நீங்க அங்க போயிட்டீங்கன்ட்டு நாங்க எவ்வளவு சோகமா இருக்கிறோம். தூரம் போயிட்டாரு, எங்களை விட்டுட்டு பாருங்க. இதுல நிக்கிற 4 பேரும் அழுது கொண்டே இருக்கிறாங்க. மதியத்த பவர்வாரு
6: பவர்வாரு பாடல் பதிவு
0: செய்யுங்க. அத சொல்லிருங்க.
6: சொல்லாமல் நடப்பது நாடகம் ஒன்று, அது இன்றோடு இல்லாமல் நாளையும் உண்டு.
5: சொல்லாமல் நடப்பது நாடகம் ஒன்று, அது இன்றோடு முடியட்டும் நாளையும் உண்டு. படுத்தான் அதன் முருகம்,
0: உண்மையிலே
6: நம் நாடு
0: நம் நாடு
5: பாட்டு
2: தலப்பு வரி
0: சொல்றதுதான் சொல்ல கேக்கலாம். ஒரு திரவம் தாங்கிய திரவம் ஒரு திரவத்தை தாங்கி நிக்கிறது. இது ஆறு எழுத்து சொல். இது ரெண்டு சொற்களால் ஆனது. ஒரு சொல்லை மட்டும் தனிய நாங்கள் பிரித்து பார்க்கும் போது முதல் எழுத்து ரெண்டு, முதல் சொல்லு ரெண்டு எழுத்தால் ஆனது, அடுத்த சொல்லு மூன்று எழுத்தால் ஆனது. இந்த நடுவில் ஒரு எழுத்து இணைந்து கொள்கிறது, அதனால் இது ஆறு எழுத்து ஆகிறது. இது ஒரு சொல்லுங்க.
2: தண்ணீர் தொட்டி.
0: தண்ணீர் வந்து எத்தனை? முதல்ல முதல் சொல்லு வந்து ரெண்டு
5: எழுத்தாலும்
0: தண்ணீர் தொட்டி அல்ல, முதல் சொல்லு வந்து ரெண்டு
2: எழுத்தாலும் நீர் தொட்டி.
0: இல்லை,
2: நீர் தொட்டி
0: இல்லை. இல்லை, இது கொண்டு செல்லலாம், கொண்டு செல்லலாம், கொண்டு நடந்து செல்லலாம். நான் உயர உயர போகிறேன், நீயும்
2: வா.
0: எங்க மஜித்?
6: ஆறு எட்டு வந்து
0: இது வந்து ஒரு திரவத்தை தாங்கி நிற்கும்.
6: திரவத்தை தாங்கி நிற்கும்.
0: திரவத்தை ஆரழுத்து ஆரழுத்து. சரி, முதல் அஞ்செழுத்து. இன்னொரு அஞ்செழுத்து சொல்லு கொடுத்திருந்தேன். இது ஆண்களும் அணியலாம், பெண்களும் அணியலாம்.
2: மது பாட்டில். ஆமா, மது பாட்டில்.
0: அத நீங்க என்னன்னு எனக்கு தெரியும், நீங்க சரியா கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
5: பாட்டில், பாட்டில்.
0: இல்ல, போத்தல் வந்து, போத்தல் வந்து, போத்தல் வந்து போத்துக்கு ஏறுடைய பாட்டு. போத்தல் பாட்டில், பாட்டில், பாட்டில், பாட்டில் வந்து இங்கிலீஷ்ல. போத்தல், போத்தல் வந்து
2: மது, மது குடுவை.
5: மது போத்தல்,
2: மது குடுவை.
6: குப்பி.
0: யார் அந்த குப்பி சொன்ன? குப்பி சொன்னாலும் யாரு?
5: மது குப்பியா?
6: கார்த்திகே.
2: மது குப்பி.
0: கார்த்திகேயன் குப்பி சொல்லிருக்கேன். குப்பி தான் கண்டிருக்கு. கிட்ட கிட்ட நெருங்குறீங்க பாக்கலாம். இத யாரு சும்மா சொல்றீங்கன்னு பாப்போம். முதல் யாரும் சொன்னீங்க போன இருக்குது. முதல்
5: குப்பி.
0: இல்ல இல்ல, இப்ப செல்வகுமார் சொன்னார் போல இருக்குது.
5: மது குப்பி.
6: கொடுவை. மது குடுவை.
5: மது குடுவை.
0: இல்ல இல்ல,
2: மது
0: எங்க?
5: மது ரசா.
0: இல்ல,
6: வெல்லங்க.
0: திரவத்தை தாங்கி நிக்கிறார்.
6: கோப்பை.
0: யாரு?
5: மது கோப்பை.
0: மது கோப்பை. மது கோப்பை. இவருக்கு தான் ஒரு மார்க். யாரு? எங்களுடைய கார்த்தி. கார்த்தி எனக்கு
2: மது. நான் மதுன்னு சொன்னேன், அதனால ஆளுக்கு ஒண்ணுன்னு போடுங்க.
0: ஒரு இடவெளி கொடுங்க, இவங்க எல்லாரையும் ஒரு விரட்டலாம்.
6: விரட்டுங்களா?
0: விரட்டுறேன். விரட்டுறது விரட்டிக்க, விரட்டி அடிக்க மாட்டோம்.
6: ஆமா ஆமா,
0: விரட்டலாம். கார்த்திகேயன் கூட பாட்டை சொல்லுங்க. கார்த்திகேயன் நாளையான் பாட்டு.
6: ராஜராஜ சோழன் நான் என யாரும் பாடல்.
0: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. எங்க எங்க பெண்கள் கூடுதலாக அணிவார்கள், ஆண்களும் சில வேளைகள் அணிய வேண்டி வந்தால் இது அணிய வேண்டும். வாசமாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். பெண்கள் இது அணிந்திருந்தால் ஆண்களுக்கு பிடிக்கும்.
7: மல்லிகைப்பூ மேடம்,
0: யாருங்க சொன்னது மல்லிகைப்பூ? செல்லமா சொல்றீங்க மல்லிகைப்பூண்டு. மல்லிகைப்பூண்டு எத்தனை பேர் சொல்லிட்டாங்க. மல்லிகைப்பூ பெண்கள் அணிந்திருந்தா பிடிக்கும். உங்களோட மனைவி அணிந்திருந்தா பிடிக்குமா உங்களுக்கு?
7: கண்டிப்பா பிடிக்கும் மேடம்,
0: கண்டிப்பா. மனைவி மட்டும்தானே அணிந்திருந்தா பிடிக்கும்.
5: சந்தனம் பிடிக்கும் மேடம்.
0: யார் சந்தனம் சொன்னது? சந்தனம்,
2: சந்தனம்
0: என் மஜித்துக்கு
7: குங்குமம்
0: இல்ல, இல்ல குங்குமமும் இல்ல. எங்க அடுத்த மூன்று எழுத சொல். பிறப்பில் இருந்து இறப்பு வரை இது அணியலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இன்ப துன்ப வைபவங்களுக்கு இது தேவைப்படும், அணியலாம்.
2: அணியலாமா பூசிக்கலாமா?
0: அணியலாம், அணியலாம். நீங்க எதுக்கு நீங்க பூசிக்கிறதுலயே நிக்கிறீங்க? அது குப்பில, குப்பில இருந்தா பூசலாம். வாசனை
2: இது வந்து எப்படி ஒரு பொருளா?
0: இது கையில வச்சிருக்கலாம். பொருள் சொல்ல முடியாது. இது கையில வச்சிருக்கலாம்.
5: ஜவ்வாது மாதிரியா?
0: ஜவ்வாது மேடையிட்டு இல்ல.
6: செவ்வாது
0: மேடையிட்டு எங்க எங்க எங்க அடுத்த மூன்றெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். இந்த ரெண்டு சொல்லையும் சொல்லு. நான் அதனால மற்ற சொல்லணும்னு குடுக்கல. இப்படியே நீங்க சொல்லாம இருக்கும். இப்பவே 12 மணி ஆச்சு.
6: என்பது சரியான
0: இல்ல, புணுகு என்றது அது வாசனை திரவியம் இல்ல. இல்ல
2: முறுக்கா,
0: முறுக்கா, முறுக்கா, முறுக்கா அணியலாமா? முறுக்கா அணியலாமா?
2: இல்ல அவர் சொன்னது என்ன கேட்ட? முறுக்கா நம்ம
0: ஒரு
2: பூனை இருக்குமா? அந்த பூனை
6: அறிவு
0: அதல்ல. மூன்றெழுத்து சொல்
5: தேக்கு, தேக்கு,
0: தேக்கு, தேக்கு, தேக்கு அணியலாமா?
5: அணியறதா?
0: இது ரெண்டும் அணியறதுதான். வாசனையா இருக்கும்.
2: ஆண் பெண், ஆண் பெண் ரெண்டு பேருமே அணியறதா?
5: திருநீர், திருநீர்.
0: வரேன் ஃபாரூக், வரேன். என்ன சொல்றான்னு பாக்கறேன்.
5: இரவு ஆடல்
0: சரி, இது ஆண்களும் சில நேரங்கள்ல ஆண்களும் அணிய வேண்டி வந்தா அணியணும். அணியறீங்களா நீங்க
5: யாராவது?
0: ஆஸ்பத்திரி 90 போறாங்க அவங்க, அங்க இருக்கு வந்த உடனே. வாசனையா இருக்குமா? அது நல்ல வாசனையா
5: இருக்குமா?
0: அப்ப அது மாத்தி பாருங்க, நைட்டி போடும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு. சரி ஃபாரக், உங்களுக்கு செல்வகுமார் அண்ணாவா தம்பியா?
5: அண்ணா.
0: அண்ணா, சரி, நல்ல பிள்ளை. அடுத்த முறையில இருந்து நீங்க தவறாம கூப்பிடணுமா
2: அண்ணா? இருக்கிற எல்லாருக்குமே நான் அண்ணனா இருக்கேன், போதுங்களா? அனைவருக்கும் அண்ணனா இருக்கேன். போட்டு
0: பேச்சு மாறக்கூடாது நீங்க. பாருங்க, யாராவது எங்க பாக்கலாம், கெட்டிக்காரங்க ஓடி வாங்க பாப்போம் என்னண்டு. ஆஹா, நீங்க ஒவ்வொரு நாளும் பாக்கலாம் பெண்களிடைய, ஒவ்வொரு நாளும் பாக்கலாம் இல்ல? வாசனையா இருக்குமா? கண்மை,
7: மஞ்சள், மஞ்சள்
0: இல்ல இல்ல இல்ல. ஆண்கள் போடுவார்களா மஞ்சள்? முடி எல்லாம் இல்லாம போயிரும் இல்ல ஆண்கள்?
7: ஆண்கள்
0: சீயக்காய் இல்ல, அது
5: ஷாம்பு.
6: அரப்பு, அரப்பு
0: வர மாமா வர இணைங்க, இணைங்க மாமா வர, மாமா வர இணைங்க. அவர் ஏதாவது சொல்ல போற
6: அரப்பு,
0: மாமா மாமா வர இணைச்சிருங்க, இணைச்சிருங்க. அரப்பு இல்ல, அரப்பு வச்சு கொண்டு ஒழிய போவீங்க, அரப்பு வச்சு கொண்டு ஒழிய போவீங்களா? அரப்பு வச்ச பொம்பளையில நீங்க பார்த்தா நீங்க விருப்பமா பாப்பீங்களா? நல்ல அரப்பு தரையில தேய்ச்சு அள்ளி முடிச்சிருந்தா. மாமா வாங்க, மாமா மாமா.
6: வணக்கம் வணக்கம்
5: மாமா, வணக்கம்
0: மாமா,
6: வணக்கம்.
0: தெரியும்
6: வாசனையாடி
0: என்ன பாட்டு சொல்ல, பாட்டு சொல்லுங்க.
6: மீன்கொடி தேரி,
0: மன்னத ராஜன்.
6: ஆமா,
0: மீன்கொடி தேரி,
6: மன்மதராஜன், கரும்புவில்.
0: கரும்புவில்,
6: ஆமா.
0: அந்த கரும்புவில் நாபன் இல்ல, மூன்று பேர், ஒன்று ரெண்டு மூன்று நாலு பேர். நாகராஜன், நாகராஜன், நாகராஜன், நாகராஜன். மாமாக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. மன்னர்ராஜ் மாமாக்கு
6: வணக்கம். வணக்கம் நண்பரே.
7: வணக்கம், வணக்கம்.
6: மாலை நேரத்துல இனிமையான பாடல் கேட்டீங்க ஒண்ணு,
7: எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. அப்பையில இருந்தே அந்த பாட்டுக்கு 20 நிமிஷம் அப்பா வரணும்னு சொன்னாரு, கேட்டீங்களா?
0: என்ன பாட்டு அது?
7: 20 நிமிஷம் அத பத்தி சொன்னாரு. எந்த ஒரு தாயும் தன்னுடைய மகனை வந்து தத்துக்கு கொடுக்கறதோ வேணாம்னு விடுறதோ எல்லாம் இல்ல, ஏதோ காரணத்தின் சூழ்நிலையாட்டு அவ்வளவு நேரம் பேசினார். கண்டிப்பா
0: என்னையும்
7: என்னைய தத்து கொடுத்து அந்த பாட்டை நாகராஜன் வந்து கேட்டார், 20 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் சொன்னார்.
0: ஒரு வகையில பார்த்தா தாய்மார் இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைகளை பெற்று மனைவியில கையில மனைவியில குடும்பத்தாள தத்து கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தாய பார்க்காதவங்களும் இருக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்ட தத்து கொடுத்த மாதிரி தானே தெத்தம் பண்ணி கொடுக்கறது.
6: வண்டிய ஓட்டணும் வண்டிய ஓட்டணும்
0: இந்த அஞ்செழுத்தும் மூன்றெழுத்தும் இது ஒரு நாளில் சிலவேளை ஒரு நாளில் அணிய முடியாமல் போய்விடும்.
7: பெண்களுக்கா ஆண்களுக்காமா?
0: ரெண்டு பேருக்கு, ரெண்டு பேருக்கு. ஐந்தெழுத்து வந்து ஆண் பெண் பெண்கள் தான் கூட அணிவார்கள். சரியா?
6: பூமாலையா?
0: அது இது மூன்றெழுத்துக்கு சொல்றீங்களா மாமா? மூன்றெழுத்துக்கு, மூன்றெழுத்து மாமா சரியா சொல்லிட்டீங்க. கட்டிக்கா, அதாவது பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த பூமாலை அணியலாம், இன்ப துன்ப வைபவங்களுக்கு அணியலாம் பூமாலை என்றது. சரி மாமா, உங்களுக்கு ஒரு ஒரு
6: புள்ளி.
0: என்னது வெள்ளை அங்கி வாசமா இருக்கும்? இவர் என்ன நைட்டியோடையும் வெள்ளை அங்கியோடையும்
6: நான்
0: சொல்லிட்டேனே அணிகலன் அல்ல, இந்த அஞ்செழுத்து அதுவும் அதுவும் இல்லாமல் போய்விடும், இல்லாமல்
6: போய்விடும்.
0: ஆமா, வாசனையா இருக்கும். பெண்கள் அணிந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆண்களும் தேவைப்பட்டால் சில இடங்களில் அணிவார்கள்.
6: முடியா கூந்தலா? அதுவும் இல்ல,
0: இல்ல கூந்தல் வந்து அது நீங்க டோபா இல்ல இல்ல இல்ல
7: இல்ல கனடால மட்டும் அணிவாங்களா இல்ல மற்ற நாடுகள் எல்லாம் போடுறாங்களா?
0: அது இல்ல இல்ல, கனடாவில் காண்பது அரிதா இருக்கும், அது சில இடங்கள்ல தான் காணலாம். அது மாமாவுக்கு நெருங்கிறமாய்
6: கிடைக்கும். செல்வகுமார் இதுக்குள்ளதான் இருக்கு, அப்ப கண்டுபிடிங்க. அப்படி
0: வாசனையா இருக்கு, வாசனையா இருக்கு.
8: எனக்கு எனக்கு வந்து பச்சை கலர்ல இருக்கும்.
0: பச்சை இல்லது என்னது?
7: அவருக்கு வந்து ஜாம் பச்சை கலர்ல இருக்குமா? என்ன தெரியல,
8: எதுவும் தெரியல.
7: எனக்கு தெரிஞ்சு வச்சுமா அம்மா, எனக்கும் தெரிஞ்சு வச்சுமா.
8: வரி கொழுந்து, வரி கொழுந்து.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, பெண்கள் பெண்கள் அணிவார்களா? பெண்கள் அணிந்துவார்களா?
6: அது சமயத்துல மாலையோட பூவோட வச்சு தச்சு விட்டுருவாங்க.
0: என்ன இது தெரியாம இருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் பாக்குறீங்க மாமா, உங்களோட ரோடால போகும் எல்லாம் பெண்கள் போகும்போது
6: பாக்குறீங்க? போகும் பூ தான் வச்சுட்டு போங்க, ரோஜா போய்க்கலாம்.
0: நல்லா பாருங்க மாமா, ரோஜா பூ வச்சு கொண்டு போனதை பாத்துருக்கிறார் பெண்கள்.
7: ஆண்களும் ரோஜா பூ நேரு நேரு வச்சுக்கிறாரு.
6: செல்வகுமார் முன்னாடி பார்த்தாதான தப்பு, பின்னாடி பார்த்தா தெரியாது.
0: கிட்ட நெருங்குறீங்க, கிட்ட நெருங்குறீங்க, எங்க
8: அப்படியா?
0: கிட்ட நெருங்குறீங்க. பெண்கள்கிட்ட நீங்க கூடுதலாக பாக்கலாம்.
7: பெண்களவே பார்க்க முடியல, எங்க பெண்களை கூடுதல
0: பார்க்க முடியல. எங்க
7: உங்க ஊர்ல எல்லாம் யாரும் வைக்கலாம்?
6: வாசனை உள்ளது என்னது? அப்புறம்
0: வாசனை உள்ளது ஒரு நாள்ல இல்லாம போயிடும். சில நேரத்துல சில நேரம் இருக்கும்.
7: தெளிவு கிடைக்கிறதுக்காண்டி எதையாவது ஒண்ணு குழு கட்டம்னா அந்த குழுவிலயே இன்னும் குழப்பற மாதிரி எல்லா கலர்லயும் இருக்கும்.
6: இன்னொரு குழு.
7: ஆமா,
0: எங்க ஃபாரூக் இன்னும் யோசிச்சோண்டே இருக்கிறேன். என்ன வெள்ளை அங்கியோட உதட்டு சாய? உதட்டு சாயம் வாசமா இருக்குமா? சிலது வாசமா இருக்கும். ஆண்கள் சில பேர் நடிப்புக்கு போடுறாங்க தானே? இல்ல போடுறாங்க, நடிக்கும். எங்களுடைய ராமராஜன் அவர் கூடுதலாக உதட்டு சாயம் கூட போட்டிருப்பார் படங்கள்ல. பாருங்க,
7: ஆண்கள் எல்லாரும் போடுறதுதான் போட முடியும். ஒருத்தர் மஞ்சள் இந்த லாரன்ஸ் கூட தான் ஒரு படத்துல மஞ்சள் தடவுறாரு. ஆண்கள் மஞ்சள் தடவ மாட்டாங்கன்னு சொன்னீங்க. லாரன்ஸ் மூஞ்சி நிறைய மஞ்சள்
0: தடவுனா நினைச்சு பாருங்க என்ன நடந்தது. வராம இருக்க மாட்டேன், வராம இருக்க மாட்டேன். பூமால மாமா, பூமால சொல்லிட்டீங்க மாமா
5: அதுதான்
0: இல்லாம நீங்க யாரும் விரட்டி இருக்கீங்க. அடுத்து
6: நேற்று
0: அதனால இவங்க யாரும் விரட்டி இருக்கிறாங்க. அது நேற்று நான் வந்ததுல இவங்க
6: பதினெட்டு
0: வெளியில போயிட்டு வெளியில போயிட்டேன். கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட வந்துட்டீங்க. எங்க அஞ்செழுத்து அஞ்செழுத்து அஞ்செழுத்து கிட்ட நெருங்கிட்டீங்க. மாமா கிட்ட வந்துட்டார். கொஞ்சம் ரோசா பூ சொன்னோடனே மாமா கிட்ட வந்துட்டார். பாக்கலாம்.
6: ரெண்டு மல்லியா?
0: இல்ல நித்தமும் பெண்களுக்கு தேவைப்படும்.
7: செந்தூரம்
6: அதுவும் இல்லையா சிவகுமார்? அதுவும் சொல்லியாச்சு. நித்தமும் தேவைப்படும். தேங்காய் எண்ணெயா?
0: இல்ல இல்ல, அது வாசம் நல்ல வாசமா இருக்கும். வாசமா இருக்கும். இதே
5: அணிஞ்சிருக்கிற
0: வச்சு கொண்டு போற பொண்ணு இவருக்கு கண்ணுக்கு தெரியுது தூரத்துல போயிருக்க. இது கோகனட் ஆயில்
7: வச்சிருக்கிறாரு.
0: இல்ல பாக்க தெரியும், இது பாக்க தெரியும்.
6: நானும் அப்படிதான் பாக்குறேன். எங்க ஒண்ணும் தெரியலையே. தெரியும்
0: இரவிலையும் பாக்கலாம். பெண்கள்ட்ட இரவிலையும் பாக்கலாம். முக்கியமா இரவுல பாக்கலாம்.
7: நான் சொல்ல வேண்டியது ஆசானுக்கே தெரியலன்னா பெரிய மிகப்பெரிய விஷயம். நான் சொல்ல வேண்டியது
5: ஆசானுக்கே தெரியல. பூசாரிக்கு எப்படி
0: தெரியல? மாமாட மாமா சொன்ன சொல்லல ஒரு பகுதி அது
7: செண்டு
0: அதுல இருக்கிற மாமா
7: பூமான்னு
0: சொன்னீங்களா? திருமணம் ஆனவங்க நீங்க நிச்சயமாக மனைவிக்கு இத அணிந்து பாப்பீங்க. இத அணிந்து
6: பாக்க
0: மனைவிக்கு அணிகிறதுக்கு
7: மெட்டி மெட்டி
0: என்ன ஒரு நாள் மெட்டி வாங்கிட்டு போவார வேற நீங்க ஒவ்வொரு நாளும் மட்டி வாங்கிட்டு போயிருந்தா உங்களோட வீடு முழுக்க மட்டி தான் இருந்திருக்கோம். இப்ப எத்தனை வருஷம் நீங்க திருமணம் ஆகுது நாகராஜன்?
9: எனக்கு எனக்குங்களா மேடம் 11 வருஷம் ஆயிடுச்சு.
5: வாடாமல்லி வாடாமல்லி வாடாமல்லி
0: இல்ல இல்ல
5: வாடாமல்லி
0: இல்ல வாடாமல்லி இல்ல மாமா 11 வருஷமா ஒவ்வொரு நாளும் ஒரு மட்டி வாங்கிட்டு போறா எத்தனை மட்டி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க.
9: அது நேரம் வீடு தனியா ஒரு லாக்கரே ரெடி
0: மட்டி வழியா இருக்கு வீடு இது ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு போனோம்
6: வாங்கிட்டு போனோம்
0: மனைவிய சூடலாமா அது அணிந்து கொண்டிருக்கலாமா அணிந்து கொண்டிருக்கலாமா நல்ல வாசனையா இருக்கும். அது மாமா நெக்லஸ் ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு போறேன்னா உங்களோட கதை என்ன மாமா? அப்பா
7: அது
6: பிளாஸ்டிக்ல வந்துருச்சு
7: கூட வாங்க முடியாது.
9: ஆமா நிலவரம் அந்த நிலவரத்துல போயிட்டு இருக்கு.
0: இப்ப பாருட நிலையை யோசிச்சு பாருங்க டெய்லி நைட்டி வாங்க மாமாண்ட சொல்லல சரி மாமாண்ட சொல்லல ஒரு எழுத்து அதோட சேர்ந்து இருக்கிறது
5: மாமா
0: பூமாலைதான
5: மாமா பூமாலையில ஒரு எழுத்து மேல எழுத்தா
0: பூமாலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது.
6: பூமாலையில் ஒரு மல்லிகை
0: அது தான் தான் ஏன் என்றது
7: இது எந்த பாடல்ல பாடல்ல ஒளிஞ்சிருக்காமா அந்த பாடலையாவது போட்டு காட்டுங்க இந்த பாடலில் அந்த வரிகள்
0: ஒளிஞ்சிருக்குன்னு.
8: மாலை
0: இல்ல இல்ல இதை தயாரிப்பதற்கு யார கூக்குறாங்க பாப்போம் யாராவது சொல்றாங்களான்னு. இதை தயாரிப்பதற்கு வாழை தேவை வாழை மரம்
6: வாழை மரம் தேவையா
0: வாழை மரம்
6: என்ன நாடு
0: வாழை நார் தேவை நார் தேவை நாரால் ஆக்கப்பட்டது
5: ஒரு மலம் பூ
0: பூவும் நாரையும் சேருங்க
7: பூ நாரும் சேர்த்தா பூநாறு
0: பூக்களானது எல்லா பூக்கள்லாம் ஆனது தலையில சூடுவாங்க இல்ல பூவை இப்படி ஆக்கினா தலையில் சூடலாம் சரி இலகுபடுத்தி இருக்கலாம்.
7: பூ கட்டுறதாமா பூ கட்டுறதா
0: அதான் நான் என்னன்னு கேக்குறேன்
5: பூவை
0: இல்லை இப்படி ஆக்கினால் தலையில் சூடலாம்
10: அந்த கல்யாணத்துல எல்லாம் வைப்பாங்க பின்னாடி பெரிய தட்டு மாதிரி.
0: பூவ வந்து நெருக்கமாக கட்டினால் மாலை, கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு கட்டினால் என்ன? அது சுலபப்படுத்தி இருக்கிறேன். ஐயோ
10: அது கட்டவே இல்லை.
0: பூவை நெருக்கமாக கட்டினால் மாலை, அது

0: இடைவெளி. இல்லை, பூவை இடைவெளி, அதாவது கொஞ்சம் இடம் விட்டு விட்டு கட்டினால் என்ன?
1: பூச்சரம்.
0: பூச்சரம். ஐயா ஐயா,
1: ஆமா
0: கார்த்தியே,

0: என்ன சொல்ற பாப்போம், எங்க பாப்போம், முகமது ராஃபிக் வர பாக்கலாம் என்ன சொல்றாரு. இதுதான் நான் செல்வகுமார் உங்களை அந்த இதெல்லாம் ஆட் பண்ணி வைக்க சொல்றது. முகமது ராஃபிக்க பாக்கலாம் என்ன சொல்றாரு பாருங்க. உணவு நேரம் பாருங்க, இப்ப சொன்னாங்க, இப்ப சொன்னாங்க, அவருக்கு பாக்கலாம். வணக்கம் ராஃபிக், சொல்லுங்க ராஃபி, நீங்க கண்டுபிடிச்சீங்களா?
1: அச்சா, மாலை சூடவா?
0: மாலை சூடவா பாத்தீங்களா?
2: யாருக்கு யாருக்கு மாலை சூட நினைக்கிறீங்க?
0: உங்களுக்கு பக்கத்துல சரியா சந்தனராஜ் மாமா இருக்கிறார். வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: மற்றது கண்ணன் இருக்கிறார், வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
0: இருக்கிறார் உங்களோட பாருங்க, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: அலைக்கும் அஸ்ஸலாம். பாத்தீங்களா என்ன பூமாலை, என்ன என்ன சொன்னீங்க? பூமாலை சூடவாவா?
1: மாலை சூடவா.
0: மாலை சூடவா. மாலை சூடவா, அது எத்தனை எழுத்து?
1: அஞ்செழுத்து. மாலை சூடவா அஞ்செழுத்து.
0: மாலை சூடவா ஐந்து எழுத்து. பாருங்க மாமா, ஒவ்வொரு நாளும் கூட மனைவிக்கு மாலை சூடுறதுக்கு மாலை கொண்டு போவீங்களா நீங்க? அது முடியாது. அப்ப என்ன என்ன கொண்டு போவீங்க? அல்வாவோட என்ன கொண்டு போவீங்க? அல்வாவோட பூ என்ன? பூச்சரம்.
1: மல்லிகைப்பூ.
0: பூச்சரம்.
1: பூச்சரம்.
0: அப்ப பூச்சரத்தை சொன்னீங்க நீங்க, சரமா கட்டினா தான் நீ தலையில வைக்கலாம்.
2: சரத்துல
0: கட்டிருப்பாங்க. இதுல இருந்து என்ன, இதுல இருந்து என்ன மாமா தெரியுதுன்னு தெரியுமா? என்ன தெரியுதுன்னு தெரியுமா உங்களை எல்லாருக்கும்? நீங்க இவ்வளவு பேரும் ஒரு தினம் மனைவி மேல் அன்பு கொண்டு பூச்செலவு வாங்கி கொடுத்தது இல்ல. கொடுத்திருந்தா சொல்லிருப்பாங்க இல்ல மாமா? இவ்வளவு
4: எல்லாரோடைய மனைவி தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. தூங்கலன்னா நாளைக்கு வேற டைவர்ஸ் கிடைக்கும்.
1: இன்னைக்கு
0: கிடைக்காதுங்களா?
4: இன்னைக்கு
1: குளிர் டைம்ல கிடைக்காது. குளிர் டைம்ல
0: கிடைக்காது. குளிர் காலங்களும் கிடைக்காது கிடைக்காதுன்ற குளிர் நாட்களும் கிடைக்கும். அப்பதான் உங்களை வதச்சு பாக்கலாம், வெளியில அனுப்பிடுவாங்க இல்ல. சரி சரி, இது இது மலர்களால் ஆனது, இதை மட்டும் சொல்லிருங்க. ஐந்தெழுத்து சொல். இது மலர்களால் ஆனது, பல நிற மலர்களால், பல நிற மலர்களால் ஆனது, ஆனதை இப்படி சொல்லுவார். பல நிற மலர்களை கொண்டு இருக்கும் இல்ல.
1: கட்டிக்காரன்,
0: ஃபாரூக் கட்டிக்காரன். அப்பா ஃபாரூக் இப்ப நாகப்பன் மாய் வந்துட்டார் மாமா.
1: அவர்
0: மாதிரி வந்துட்டார் பாருங்க. நைட்டி சொன்னவர் கதம்பன் சொல்ற அளவுக்கு வந்து

0: சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இது ஒரு ஆணின் பெயர், நாங்களுக்கு சொல். எங்க
1: நாயகன்? நாயகன்
0: இல்லை, ஆணின் பெயர். எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு ஒரு பெயர் இது. உலகெங்கும் எல்லா மதத்தில இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இந்த இந்த இல்ல, எல்லா மதத்தில் இருக்கும். இது ஒரு ஆணின் பெயர், எல்லா மதம் எல்லா மொழியிலும் இப்ப இந்த சொல்ல ஒரு ஆணின் பெயர் என்றா தெரியும். கூடுதலாக
2: முகமது
0: முகமது இல்ல இல்ல இல்ல
3: ஆண்டவன்
0: இல்ல, ஒரு ஆணின் பெயர். சரி, இது ஒரு இது ஒரு வயம், இது ஒரு அதாவது இன்ப துன்ப வைபவங்களுக்கு பாவிப்பார்கள். இது இது ஒரு இலை, மூன்று எழுத்து சொல்.
3: வேப்பிலை
0: இல்லை, மூன்று எழுத்து கொட்டிக்காரம், மாவிலை
2: கட்டிக்காரன்.
0: இது தரையிலும் தண்ணீரிலும் வாழும் மூன்றெழுத்து உயிரினம்.
1: தவளை.
3: முதலை.
0: யார் சொன்னது முதலை? சரி, அடுத்தது இது ஆணும் பெண்ணும் அணியக்கூடியது, ஐந்து எழுத்து சொல். இல்ல, இது இது உடை அல்ல, இது உடை அல்ல.
2: கடிகாரம். கடிகாரம்
0: இல்ல, இது உடை அல்ல, அணிகலன் அல்ல. இது இது பல நிறங்களில் இருக்கிறது. பெண்கள் பல நிறங்களில் வைத்திருப்பார்கள், ஆண் ஒரு நிறத்தில் மட்டும்தான் வைப்பார். அதை பாவிப்பார். ஐந்து எழுத்து சொல். இது ஒரு மங்களகரமான பொருள், ஒரு மங்களகரமான பொருள்.
3: திருநூர்
0: இல்லை, ஐந்தழுத்து மங்களகரமானது.
3: குங்கும். குங்குமம்.
0: யார் சொன்னது? நாகராஜன். குங்குமம். குங்குமம் சொன்ன சொல்லையே கொடுக்கறோம், கொஞ்சம் யோசிக்கிறீங்க பாருங்க. சரி, எங்கே அடுத்தது? இந்த இது ஒரு இடம், இது ஒரு இடம், உணவோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். இந்த இடம் இல்லை என்றால் நீங்கள்
1: சமையலறை
0: இல்லை, நீங்கள் நீங்கள் இந்த இடம் இல்லை என்றால் உணவு உண்ண முடியாது. அதாவது உணவு, ஒரு வகை உணவை உண்ண முடியாது இந்த இடம் இல்லை என்றால். இது ஐந்து எழுத்து சொல். இது ஒரு
2: அடிப்படை
0: இல்லை,
2: பணியாளரை.
0: ஒரு வகையான உணவை நீங்கள் பெறவும் முடியாது, உண்ணவும் முடியாது. ஐந்து எழுத்து சொல். என்னது?
3: அரிசி.
1: வீட்டுல இருக்கா, வெளியில இருக்காது?
0: இது ஒரு இடம், ஒரு இடம். அந்த இடத்துல
1: என்ன
0: என்ன சரி பண்ணலாம் நீங்க?
3: விவசாயம்
0: இல்ல இல்ல அந்த இடத்தின் பெயர்
1: நெற்களஞ்சியமா
0: இல்ல மாமா வயல் சரி அங்க மற்ற இடங்கள் வயல் சரி
1: வயல் காடு
0: கட்டி காட்டு மாமா மாமா வயல் காடு
3: உணவகம் உணவகம்
0: வயல் காடு மாமா சொல்லிட்டார்
3: அப்ப மாட்டிட்டீங்களா சரி
0: ரைட்டு இந்த இடத்தை இந்த நாட்டை இப்படி சொல்லுவார் இந்த இந்த இடம் இந்த நாடு உயரத்தில் உள்ளது இதை இப்படி சொல்லுவார் இது நாலெழுத்து சொல்
3: இந்தியா
0: இந்த நாட்டை
4: இந்த நாட்டை
0: ஒரு இதொரு இடம் இது ஒரு ஊர் இது ஒரு இடத்த ஒரு இடத்துல குடிமக்கள் வாழ்ற ஒரு இடம் எங்கட ஊர்லயும் இருக்குது உங்கட ஊர்லயும் இருக்குது இது நாலெழுத்து இது உயரத்தில் இருந்தால் இப்படி சொல்லலாம் மாமா சொல்லிட்டார் மலைநாடு மலைநாடு மாமா சொல்லிட்டார் மற்ற யாரு வேற யாரு என்ன பம்பரம் என்று சொன்னமா இருந்தது யாரு முந்திய பிறப்பை இப்படி சொல்லுவார்
3: முன்னோர்கள்
0: முந்திய பிறப்பை இப்படி சொல்லுவார் ஏழெழுத்து
3: முற்பிறவி
0: இல்ல
3: முன்பிறவி
0: இல்ல முந்திய பிறப்பை இப்படி சொல்லுவார்
1: போன ஜென்மமா
0: எங்க மாமா நெருங்குறீங்க மாமா
1: போன ஜென்மம் ஜென்ம
3: ஜென்மம்
0: நெருங்கிட்டார் மாமா நெருங்கிட்டார்னு சொல்லுங்க சரியான சொல்லு சொல்லு
1: ஏழு ஜென்மமா
0: இல்ல நெருங்கிட்டீங்க மாமா சொல்லுங்க முதல் பிறப்பை ஜென்மம் சரி இந்த சொல்லு நானே வருவேன் என்ற அந்த பாட்டு உள்ள படத்துல அது அடிக்கடி இந்த சொல்லு
4: வந்திருக்கு
1: போதும் எடுத்த ஜென்மம்
4: பிறப்பமா
0: இந்த ஜென்மம் சரி
3: ஜென்மம்
0: ஏழு எழுத்துல ஜென்மம் ஜென்மம் வந்து நாலு எழுத்து போயிட்டு மூன்று எழுத்து கண்டுபிடிக்க
3: போன ஜென்மம்
0: இல்ல போன
5: மறு ஜென்மம்
0: இல்ல மறு ரெண்டு
1: முந்தைய ஜென்மம்
0: இல்ல
3: போன ஜென்மம்
0: இல்ல இல்ல
1: பழைய ஜென்மம்மா
0: இத இந்த இதை சொன்னவங்களுக்கு தான் பாட்டு இன்றைக்கு நான் இந்த சொல்லோட நான் முடிக்கிறேன் இந்த சொல்ல இந்த சொல்லை சொல்றவங்களுக்கு
5: புனர்ஜென்மம்
0: எங்களுடைய கார்த்திகேயன் கட்டிக்கார் புனர்ஜென்மம்
1: புனர்ஜென்மம்
0: கட்டிக்கார் கட்டிக்கார் புனர்ஜென்மம் எல்லா அன்போர்களுக்கும் உங்களுடைய
1: பாடல்கள் கண்டுபிடிச்சிருக்கார் அவர் மூணு எழுத்தாங்க சொல்லிருக்காரு நான் வந்து நாலு எழுத்து சொல்லிருக்கேன் செல்வகுமார்
0: எல்லாரும் உங்களோட பாட்டு சொல்லுங்க உங்களோட பாட்டு எல்லாருடைய பாட்டு முடிய கொடுக்கப்படும்
6: என்னுடைய
0: காணாம நான் இவ்வளவு நாள தவிச்சு போனேன் ஐயோ
1: பாட்டுங்களா
0: கொடுக்க நான் பாட்டுங்க பாட்டு நலமா இருக்கிறீங்களா? வர வர சின்ன பிள்ளைமாய் வந்துட்டீங்க. எங்க
5: மீரக்கா வேலைக்காரன் படத்துல இருந்து?
0: ராணிக்கு
6: இந்த சித்திரப்பழம் தான் அந்த பாடல்.
0: மாமனுக்கு மயிலாப்பூர்
1: மாமிக்கு சித்திரப்பழம்.
0: இப்ப இப்ப என்ன பாட்டு? ராணியம்மா இப்ப என்ன
1: பாட்டு?
0: இப்ப என்ன பாட்டு? நாளைக்கு மாமா. இப்ப பாட்டு என்னன்னு சொல்லுங்க ராணியம்மாக்கு. மாமா ஊர வஞ்சம் செய்ய நிக்கிறீங்க நீங்க.
5: மாமியாட்டு மட்டும் போடுங்க,
0: இந்த பாட்டு மட்டும் போடுங்க.
1: இதே பாட்டு நாளைக்கும்
0: போட்டுக்கலாம்.
1: இதே பாட்டு கேட்டு
0: இன்னைக்கு வேற ஒரு பாட்டு பாக்க கேட்கணும் மாமா. அது நாளைக்கு கேட்போம்.
1: வேற பாட்டு இன்னைக்கு இந்த பாட்டு.
0: சரி இன்னைக்கு இது மயிலாப்பூர் என்ன வேணும்? நாளைக்கு
1: நாளைக்கு என்ன பாட்டு வேணும்?
7: சித்திரக்கோலம்.
0: உங்களோட பாட்டு என்ன சொன்னீங்க?
1: நினைக்கிறேன் இது வந்து பதிவு செய்யப்பட நேரம்.
0: என்ன வேணும்
6: இன்றைக்குங்களா? ஓடுகிற தண்ணியில் அந்த
0: ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டேன் சந்தன.
6: அதே அதே அதே
0: அது சிவகுமார் இல்ல, அது சரிதாவும் ராஜேஷ்.
6: ராஜேஷ் ராஜேஷ்
0: ராஜேஷ்
6: ராஜேஷா அந்த பாட்டு தான் வேணும்.
0: அடுத்தது செல்வகுமார். செல்வகுமார்
6: அம்மா அந்த பாடலோட நீ நினைச்சிருங்கம்மா.
0: சரி அச்சா புள்ள நல்ல புள்ள நீங்க. அதான் என்ன அதான் நான் உங்களோட உண்மையிலேயே குட்டி பையன் கூப்பிடறது காரணம் என்னண்டா அப்படியே சேர்ந்து போவீங்க அப்படின் நல்ல புள்ள. அதோட நான் நினைச்சிட்டேன். எங்க நீங்க கார்த்திகேயன் கூட பாட்டு சொல்லுங்க.
7: என்னது
0: சின்ன
7: பாடா?
0: புது பாடல்
7: படம் போட்டா தெரியும். புது பாடல்
0: என்ஜாய்
7: என்ஜாய் என்ஜாமி. ஆமா என்ஜாய் என்ஜாமி
0: என்ஜாமி நாங்கள
1: இப்பதே பாட்டு தான் அது மாமனுக்கு மயிலாப்பூர்.
0: மாமனுக்கு மயிலாப்பூரோட
5: நாளைக்கு பாட்டு வந்து மீராக்கா
0: சொல்லுங்க.
5: கவிதை அரங்கேறும் நேரம் அந்த பாட்டு.
0: கவிதை அரங்கேறும் அந்த எவ்வளவு நாட்கள்? வாபிக் சொல்லுங்க.
4: பாடல் வந்து பூந்தேரில் கலந்து பொன் ஒன்று இழந்து அந்த பாடலுமா? அந்த பாடலுமா?
0: எனக்கு ராபிக் கலைக்கும் போது விருப்பமா இருக்கு சின்ன குழந்தைகள்மாய். ராபிக் உங்களோட யாரு அந்த இதுக்கு கவிதை நயத்துல பாட்டு எழுதுனது இந்த படத்துக்கு? என்ன ராசாத்தி என்ன படம்? ராசாத்தி
4: உன்னை
0: உன்னை காணாத வகையை காத்திருந்தாரு. அது யாரு சொந்தம்? யாரு?
4: தூயவன். தூயவன் தாய்மாமா. தூயவன்
0: உங்களோட தாய்மாமன். வேற என்ன படம்? அந்த பழைய படம் வேற என்ன படத்துக்கு எழுதியிருக்கிற?
4: பழைய படத்தை வந்து அன்புக்கு நான் அடிமை, அன்புல ரஜினிகாந்த், ரங்கா, அதிசய பிரிகள் அதிசய பிரிகள் வந்து எங்க மாமா நடிச்சாங்க. அதிசய பிரிகள் நான் நடிச்சுக்கிறாங்க. இறந்துட்டாங்கப்ப 20 வருஷம்.
0: பழைய அதிசய பிரிகளா அந்த படத்துல? தூயவன் மாமா கேக்குறீங்களா? பாருங்க, சாதாரணமா ஒரு நேராக வந்து இணைகிறார்கள், ஆனா எங்களுக்கு தெரியாது அவர்களுடைய அந்த உண்மையிலேயே அவர்களுடைய திறமைகள், அவர்களோடு சார்ந்தவர்களுடைய திறமைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்படி வந்து இணையும் போதுதான் தெரியறது. இது இது எங்களுக்கு
4: நானே ராஜா நாணயமந்திரி படத்துல கதை எழுதிக்கிறேன்.
0: அதுல அதுக்கு என்ன செய்திருக்கிறாங்க?
4: கதை எழுதிருங்க, தயாரிப்பு கதை டைரக்ஷன் கதை நானே
0: ராஜா
4: தூயவன். ஆமாமா.
0: அப்ப நீங்க இப்ப எங்களை எல்லாம் வச்சு படம் எடுக்க போறீங்க கதை எழுதி?
4: நான் எங்க படம்
5: உங்களெல்லாம் விட்டுட்டு போய் கதை எழுத மாட்டாங்க, உங்களெல்லாம் வச்சு கதை எழுதுவாங்க.
0: இல்ல அப்படி இல்லைங்க, இப்ப இவர் இப்படி இந்த யாருன்னு முகம் பார்க்காம கதை எழுதலாம் நடிக்க விடலாம்னு யோசிப்ப, நேரம் வந்ததான் கதையும் வருது. இல்ல
1: என்ன
0: சொல்லுவார் மாமா? என்ன சொல்லுவார்? இந்த ஜென்மத்தையே மறந்துடுவார் அவர். போன ஜென்மத்தில் போயிருவார். பாருங்க, இப்ப நாங்க ராணி அம்மாட பாட்டை கொண்டுறோம், சரியா? முதல்ல
6: போறாங்களோ தெரியல.
0: என்னண்டு எப்படி
6: நேர்ல பாக்கும்போது?
0: நேர்ல பாக்கும்போது அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மூச்சு இருக்காது. வானொலி வானொலியில நேர்கள் புதிய நேர்கள் பழைய நேர் மட்டும்தான் எல்லாரும். ராணியம்மாட படம் என்னன்னு சொன்னீங்க, அந்த பாட்டிட படம்
1: தெரியுமா? நான் விடைபெறுகிறேன்.
0: நன்றி
1: அனைவருக்கும். நன்றி.
0: உங்களோட பாட்டு முதல்ல வருது.
4: நன்றி மாமா.
0: பாருங்க, நான் உங்களோட பாட்டு வேணா கொண்டு வரேன், சரியா?
6: நன்றி.
0: நீங்களும் விடை பாருங்க.
3: நாராஜன் நன்றி.
0: நாராஜன் விடை பாருங்க. கேட்டுக்கொண்டிருங்க, உங்களுடைய பாடல் ஏதும் எனக்கு எடுக்க முடியாது, நீங்க வந்து சொல்லி தரணும், சரியா? என்ன வேலைக்காரன்? என்ன மாமனுக்கு என்று தொடங்குதா? அது மாமனுக்கு மயிலாப்பூர்.
6: மாமனுக்கு மயிலாப்பூர்.
0: மாமனுக்கு
7: மயிலாப்பூர். இந்த
6: பாடல் நான் எதுக்கு அனுப்பிட்டான்?
0: எங்க
6: பாட்டா?
0: எதுக்கு அனுப்புறீங்க?
6: திருப்பதிக்கு அனுப்புவான். திருப்பதிக்கு அனுப்பிடுவா?
0: திருப்பதிக்கு அனுப்பிட்டு நீங்க உடைய பாருங்க. யார்ட்ட பாட்டு?
6: சரிங்க, மாமா பாடல்.
0: மாமாட பாட்டு அனுப்புங்க. அதே மாதிரி எங்க அனுப்புனீங்க? எனக்கு
6: அனுப்புனீங்க?
0: எனக்கு அனுப்புனீங்களா? எங்க திருப்பதிக்கா?
7: திருப்பதிக்கு.
0: சரி, நல்ல சந்தோஷம். சரி, கண்ணனையும் கூட்டி கொண்டு போங்க.
6: நாகராஜன் மட்டும் நம்ம ரஃபீக் பாட்டு, ரஃபீக் பாட்டையும் முடிஞ்ச அனுப்பிச்சு விட்டுறோம்.
0: அனுப்புங்க, அது அது எடுக்கலாம் ஓடுகிற தண்ணியில. இது அனுப்பிடுங்க.
6: நாகராஜ்
0: முதல் அக்கு வரை எல்லாரும் அனுப்பிடுங்க. அனுப்பி போட்டு இல்ல எல்லாருமே
7: போலியாப்பா கண்ணன்
0: கண்ணன் வணங்கிட்டேன். சரி, எல்லாருக்கும் நன்றி. நீங்க அந்த பாட்டுகளை அனுப்புங்க.
8: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. முதல்ல முதல்ல எங்களுடைய எங்களுடைய மாமாவுடைய பாடல், அதாவது ராணியம்மாவுடைய பாடல் காற்றடைக்க வருகிறது, கேட்கலாம் ராணியம்மாவுடைய பாடல். செல்வகுமார் அனுப்புறேன், எங்கேயோ அனுப்பிட்டார் போல இருக்குதே. ராணியம்மாவுடைய பாடல். சரி, கார்த்திகேயன் உங்களுடைய பாடலை முதல்ல கேட்கலாம். நீங்க அனுப்பியிருக்கிறபடியா உங்களுடைய பாடல் காற்றடைக்க வருகிறது.
9: Hey everyone, Mark Saltzman here, reviewing OLP.
0: நேரம் சரியாக 12:40, அது இந்திய இறங்க நேரம். கனடிய நேரம் சரியாக 3:09.

0: செல்வகுமார், நீங்க காட்டிலையில இருக்கிறீங்க இப்ப செல்வகுமார்.
1: சரிங்கம்மா, பாடல் வந்துருச்சு.
0: சரி சரி, நன்றி நன்றி.

இப்ப கேட்ட பாடல் எங்களுடைய கார்த்திகேயன் ஆசானுடைய பாடல் காற்றிலைக்கு வந்தது. உங்களுக்கு அந்த பாடல் பொழுது கிடைத்திருக்கும். இந்த நேரம் தூங்குற நேரம் ஒரு என்ன பாட்டு நீங்க அப்படி கேட்டுட்டீங்க, சரி பரவாயில்லை, வித்தியாசமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க கார்த்திகேயன். எப்பொழுதும் இந்த நேரம் தான் வந்து இணையக்கூடியதாக இருக்கிறது. நீ உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. எப்பொழுதும் எங்களை அன்பு உறவாக எப்பொழுதும் இந்த காற்றுகளோடு இணைந்திருப்பதற்கு உங்களுக்கு அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, காத்தியனோட பாடல் ஒரு மாதிரி கொடுத்தாச்சப்பா, அதுவும் அவரை அனுப்பி. அடுத்த பாடல் எங்களுடைய ராணியம்மா சந்திரராஜ் மாமாக்குரிய பாடல் காற்றலுக்கு வருகிறது. கேட்போம், மாமனுக்கு மயிலாப்பூர் தான், கேட்கலாமா? அப்படித்தான் இடையிடையே ஏதாவது ஒன்று பேசுவாங்க, நீங்க அதை தப்பா நினைச்சுக்கோங்க. எனக்கே அந்த பாசப்படியில் என்னண்டு பாக்கலாம், இருந்தாலும் பாட்டை கேட்போம் நாங்க. ஓகே.

ஏண்டா பார்த்த கப்பன் நிறுத்திட்டேன் அடிக்கோடா.

அருமையான பாடல் கேட்டீங்க. நல்ல பாடல் உண்டு, நல்ல சுறுசுறுப்பா நல்ல ஒரு பாடல். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய ஃபாரூக் உங்களுடைய பாடல் காற்றலையில் கேட்கலாம். பாடலெல்லாம் கேட்டுட்டு தான் தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.

இந்த பாடலுக்கு இப்ப தூங்க போனவர்கள் தூங்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் இப்ப எழுந்து நிற்பாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க அவட்ட பாட்டை பாரு. உங்களுடைய பாடல் இதான் நான் இந்த பாட்டை கேட்டிருக்கிறேன். கேட்டிருப்ப நான் உண்மையிலே அதை உள்வாங்கி கொள்ளவில்லை என்று தான் நினைக்கிறேன். ஒரு துள்ளிசை பாடல் இல்லை, ஏதோ அந்த தான் விழிச்சிருக்கணுமன்றதுக்காண்டி தூங்குற எங்களை எல்லாம் எழுப்பி விட்டுட்டாருன்னு இப்ப சில பேர் சொல்ல போறாங்க. பரவாயில்ல, எங்களுடைய நாகராஜனும் செல்வகுமாரும் சேர்ந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடலை கேட்போம். அருமையான ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல் கேட்போம். அந்த பாடலை இந்த பாடல் உண்மையிலேயே கேட்பவர்கள் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப கேட்கணும் போல இருக்கும். நல்ல பாடல், எனக்கும் பிடித்த பாடல். கேட்போம் இந்த பாடலை.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய நாகராஜனும் செல்வகுமாரும் சேர்ந்து கேட்டிருந்தீர்கள். உங்களுடைய பாடல் இனிமையான பாடல் காட்சியில் ஒலித்தது. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய ராஃபிக், நீங்கள் கேட்ட பாடல் நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கிறீங்க. இனிமையான ஒரு பாடல் இது, எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காத ஒரு பாடல். பேணிப்படிகள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக வருகிறது. எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நல்ல ஒரு பாடல்.

அருமையான பாடல். அந்த பாடல் நல்ல ஒரு பாடலை கேட்டிருந்தீர்கள் ராஃபிக். எல்லோர் மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடல் நல்லது. என் அன்பு உறவுகளே, என் விருப்ப பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கதம்பை நிகழ்ச்சி. அடிக்கடி பயமுத்துறாங்கப்பா இந்த நேரம். எங்களுடைய நேரம் சரியாக இப்பொழுது மதியத்தை தாண்டி மாலை நேரம் 3:36. உங்களுக்கு சரியாக நள்ளிரவு 1:08 நிறைவாக எனது பாடல் காட்சியளிக்கு வருகிறது. இன்றைக்கு உண்மையிலே ஃபாரூக் 3 புள்ளிகளை நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ஞானசேகரம் அண்ணா 3 புள்ளிகளை வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். மகாலிங்கம் 1 புள்ளி, கார்த்தி 1 புள்ளி, கார்த்திகேயன் 3 புள்ளி, மாமா 5 புள்ளி. மாமா கொண்டு 5 புள்ளி வந்துருச்சு. நாகராஜன் 2 புள்ளி சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கொண்ட என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு வருகிற இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கும் கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டும். உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். என் அன்பு உறவுகளை என் விருப்ப பாடலோடு

தொடர்ச்சியாக மற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் நேர் நேரம் நேற்றைய தினம் நேர் நேரம் கதம்பம் ஜவஹர் சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி, அதன் பின்பு சிறு சிறு நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து காலை நேரம் சுப்பிரபாதத்தோடு ஆரம்பமாகும்.

அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுது நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன்,

0: ரோசா,
1: ராசா,
0: நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி. சிரித்து சிரித்து என்ன கீரகிலி தாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்பச் சூடை கொடுத்தாய். சிரித்து சிரித்து என்ன கீரகிலி தாய். ஏன் அப்படி லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி, நம்ம இருக்கா?
1: நீங்க பாடுற பாட்டுக்கு பின்பாட்டு.
2: எம்டிஆரின் நகைச்சுவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நகைச்சுவை நிகழ்ச்சியில் இன்று வடிவேல் அவர்களின் நகைச்சுவையை நீங்கள் கேட்கலாம்.
3: அரிது கரிதி மானிடராய் பிறத்தல் அரிது, கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அது.

0: கோழி வேஷம் போட்டுக்கிட்டு கோயில சுத்திட்டு இருந்த வேணி தானே? என்னடா பேசாம இருக்க?
1: நீ என்ன பேச வந்தா உசுன்னு சொல்லி ஆப்பிட்டீங்களா சார்? அப்புறம் எப்படி பேசுறது?
0: இப்ப சொல்லு.
1: சொல்றேன் சார், அது வந்து ஒரு பன்னாட கொடுத்த ஐடியாவில போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு. அந்த டிரெஸ்ஸுக்கு நான் இன்னும் தையக்குழி கூட தலையில அந்த டெய்லர் வெறி குண்டு தேடிக்கிறதுக்கா சார்? இதுதான் உண்மை.
0: நீ உண்மைய சொல்லல, உன் பட்டையை கலப்பிடுவேன்
1: சார். உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறுகுறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ்.
0: இவனுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க
1: சார். என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார்.
0: தூக்கி அவனை.
1: ஐயோ, ஆள் பல்கா வேற இருக்காரு. அதுக்கு மேல
2: நல்லா போர்ஸ் அடிங்க.

0: எங்க போறோம்?
1: என்ன சார் ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கேன் தனியா தெரியுமா இல்லையா
2: சார்? ஒண்ணுக்கு போற சார்.
3: ஐயே டேய்
0: சாரி சார்.
3: அவனை தூக்கி நிறுத்தி கட்டாயால குத்தி கேளுங்க.
1: நீங்க இந்த விளாவல குத்துக்க லாஸ்ட் அப்படி குத்துல மணி பாத்துக்க அப்படி மழை தண்ணி அடிங்க அப்படி நீ பாருங்க அப்பாடா இப்ப எடுங்க
0: இருங்க.
1: அது வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 6 மாசமா ஒரே கல்லடப்புங்க. நானும் எவ்வளவோ 1000 கணக்கில் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு வைத்தியம் பண்ணி பார்த்தேன். அப்ப எல்லாம் கேட்காத ஒரு வைத்தியம் இப்ப ஏட்டியா நங்கின்னு குத்துனா பாத்தீங்களா, அதுல கல்லடப்பு கிளியர்.
4: சார் நம்ம ஆபீசிய கக்கூஸ் ஆகிட்டா சார்.
5: இவன் டம்மி தான் போல் இருக்கு.
3: ஏய் அவனை போ சொல்லுங்க.
1: இதத்தானே படிச்சு படிச்சு சொன்ன, யார் கேட்டீங்க? எப்பவுமே ஏன் ஜட்ஜ்மெண்ட் தான் சார் கரெக்ட். ஆமா இப்ப எல்லாம் உங்க பனிஷ்மெண்ட் ட்ரீட்மெண்டா மாறுது. ஏன் அப்படி
6: டேய் பேசாம போயிடுறா?
1: போயிருப்பேன், கிளியர் ஆனதுனால இருக்க போறேன். நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு சொன்னா பங்கினி மாசத்துல பனிஷ்மெண்ட் பாரு.
7: அரசன் நான் ஒருத்தங்க இருக்கேங்கிற மருந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? விழுந்துடாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாலும் அவன் தான் மாப்பிள்ள மருமகன். சரியா?
8: இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவா இப்ப முழுமுற பாசத்துக்காக தலைகிறது. இப்பாசம் மலர அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை மணிமேகலை.
9: நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான்.
7: டே தபால் டப்பா, நீ வச்சிருக்கிற பேர் மூஞ்சியாடா. இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க.
10: அக்கா பொண்ணு வருது.

0: மேகல மணிமேகல என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல.
1: இருக்காதுங்களா பின்ன?
0: சிரிடா சிரி.
1: என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா
0: தங்கச்சி, இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ
1: அட்னண்டா,
0: அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவன் தேர்ந்தெடுக்க தாய். போம்மா.
2: அம்மா அம்மா, தாயே என்ன காப்பாத்துமா, என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா.
0: கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத.
2: தச்சி நாய, நாயங்கிற மனப்பால் குடிக்கிற, நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன்.
0: அம்மா
2: நான் ஒரு படிக்காதவம்மா, பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியாத சண்டால உடம்பு பூரா சொறி சரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா என் தம்பியை கட்டிக்குமா
3: அண்ணி,
0: சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவ்வளவு அண்ணி? என்ன
3: நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க, அப்ப அண்ணி தானே.
0: நான் ஏன் கட்டிக்கிறேன்
3: தங்கச்சி? நான் ஒரு மோசமான தபால்காரன், நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது, நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க, மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன், என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாசு. அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்மா.
0: அம்மா நான் ஒரு பேமானிமா,
3: நான் ஒரு புறம்போக்குமா,
0: நான் ஒரு சோமாரி.
3: அம்மா நான் ஒரு கேப் மாறி,
0: நான் ஒரு மொல்ல மாறி.
3: ஐயோ நான் ஒரு தெல்ல மாறி,
0: நான் ஒரு முடிச்சாவுக்கு,
3: நான் தந்தையில போறிக்கு,
0: நான் ஒரு குழந்தை உங்களுக்கு. தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்க தாய். போமா மரியமா போ.
2: கிரேட் எஸ்கேப்
0: மாப்ள, என் மணிமேகல கண்ணில இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தாலும் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணும். தவிர அவ வாழ்க்கையில வரப்படாத.
2: நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச, இப்ப உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம்.
0: பாவி, இந்த துக்கத்தில் உனக்கு எப்படி சிரிப்பு வருது?
3: இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போற, அதை நினைச்சே சிரிச்சு.
4: இணைந்திருங்கள் நகைச்சுவை நிகழ்ச்சியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்ட்ரியல் தமிழ் வானொலி.
5: ரோசா
6: ராசா,
5: நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி. சிரித்து சிரித்து என்னை சிறகிலி தாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்பச் சூடை கொடுத்தாய். சிரித்து சிரித்து என்னை சிறகிலி தாய். ஏன் அப்படி லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி நம்ம இருக்கா?
6: நீங்க பாடுற பாட்டுக்கு பின் பாட்டு.
7: யோ யார் யா நீ?
8: என்ன கேட்ட?
7: யாருன்னு கேட்ட?
9: அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க, அறியாப்புல தெரியாம கேட்டான்.
8: அம்மா நீ யாரு?
7: டிரைவர்னு. கார் ஓட்டுற டிரைவர்.
9: கார் ஓட்டுறதுக்கு தான் டிரைவர் விலைக்கு ஆள் சேப்பாங்க, டயரை கலட்டி விக்கிறதுக்கு சேர்க்க மாட்டாங்க. என்ன ஊர்?
7: பக்கத்து ஊரு.
9: உள்ளூர்ல ஆள் இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருந்தா ஆள் இருப்பாங்க, பாகிஸ்தான் இருக்க மாட்டாங்க. முட்டாள், என்ன படிச்சிருக்க?
7: ஏதோ எழுத படிக்க தெரியும்.
9: என்ன பேச்சு பேசுற? எட்டாம் கிளாஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும், எம்பிபிஎஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும். நான் கேட்டது நீ என்ன படிச்சிருக்கேன்னு.
7: பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு.
9: பத்தாம் கிளாஸ்?
7: ஆமாண்ணு.
9: பத்தாம் கிளாஸ்?
7: ஆமாண்ணு.
9: பத்தாம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம்.
10: பொறுமை பொறுமை சாமி, பொறுமை பொறுமை சாமி.
9: துண்ட துவச்சியாரா?
10: துவச்சி ஒரு மாசம் தான் ஆச்சு சாமி.
9: என்ன பண்ண போற?
7: போன் மணி அடிக்குதுன்னு.
9: நான் என்ன மாதா கோயில் மணி அடிக்குதுன்னு சொன்னேன்? போன்ல தான்டா மணி அடிச்சான்.
7: கட் ஆயிருச்சுன்னு.
9: எடுக்கலன்னா கட் ஆகத்தான் செய்யும். ஏன் எடுக்கல?
7: நீங்க தானே எடுக்க வேண்டாம்.
9: பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூணுல பேசத்தான்டா செய்வான், அதையா நீ கீப் அப் பண்ற?
7: மறுபடியும் போன் அடிக்குதுன்னு
9: அப்படி பேசி பழகு. ஹலோ,
11: யார் அங்க காலங்காத்தால இரும மாடு மாதிரி கத்துறது?
10: இவர் தாங்க போன் நினைச்சு சூடான இஸ்திரி பண்ணி காதல் வச்சுட்டாரு.
11: போன் நினைச்சு அயன் பாக்ஸ் தூக்கி காதல வச்சியா? காது என்னாச்சு? ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? சரி, அதற்கிட்ட செல்ல வைக்கப்பட்ட துணி எல்லாம் வந்துருச்சா?
10: வச்சிருக்கோங்க.
11: எல்லாம் வந்துருச்சா?
10: ரெண்டு வேட்டி ரெண்டு சட்டி.
11: வேலை முக்கியம், காது முக்கியம் இல்லை.

0: ஆமா, உங்க ஊர்ல இவ்வளவு அநியாயம் நடக்குது, தட்டி கேக்குறதுக்கு ஒரு ஆம்பளை கூட இல்ல
1: இருக்காருங்க. இந்த பொண்ணோட தாய் மாமன் நிறைய வித்தைய தெரிஞ்சிருக்காரு, ஆனா ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா ஆளே காட்டுறது இல்லைங்க.
0: அப்படி ஒரு ஆளா ராணுங்க அவரு?
2: என்ன
0: சொல்றாரு?
2: நீ யாரு
0: முதல்ல அவர் யாருன்னு சொல்லு.
2: பிளாக்கியா சூப்பாக்கியா?
0: பிளாக் பெல் சூன் அத கம்மிங் ஃப்ரம் சூப்பர்
2: ஊர்க்கியா குடியாக்கியா கிடைக்கியா ஊர் குடியா கிடைக்கிற வந்து கேட்கிறாரு.
0: உங்க குடிய கெடுக்க வந்திருக்கணும்.
2: அக்கியா அக்கியா அக்கியா
3: என்ன இது
4: தம்பி பாருங்க
0: இப்படி சொல்றாரு.
2: சரியா அவ்வளவு சதை கிடையா கேட்கறேன்.
0: இன்னைக்கு
2: புதன்கிழமை, புத்தருக்கு விசேஷமான ஆளு, அண்ணன் யாரு கூட சண்டை போட
0: மாட்டா. இவ்வளவு சாப்பாடு தொலை
2: பண்ணீங்க.

0: ஓடுற பஸ்ல ஏறியான ஓடு காலி கழுத.
1: யாரெல்லாம் கழுதங்கிற ஒத்துக்கிறேன், இதை விட இது பெருசுதான்.
0: தெரியுதுல்ல, உள்ள மரியாதையை மடக்கிட்டு உட்கார்.
1: அப்படி அன்பா சொல்லு, அதை விட இப்படி பெருசா தூக்குற என் புண்ணாக்கு. ஏம்மா உட்காரலாமா?
2: இது பொம்பளை சீட்டு.
1: பொம்பளை சீட்டு ஆம்பளை சீட்டு, யார் உட்கார்ந்தாலும் சீட்டு ஒண்ணு சொல்லாரு. உன் சீட்டை கொஞ்சம் தள்ளி வை. உன் பேர் என்ன? தெரிஞ்சுக்கிட்டா பேரை சொல்லி கூப்பிடலாம்ல.
2: ராணி மங்கம்மா பரமே. சரி,
1: அதே எங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. ஆமா, வயசு என்ன?
2: 26.
1: பரவாயில்ல. ஆமா, இப்ப எங்க போய்கிட்டு இருக்க?
2: அதே எதுக்கு கேக்குற?
1: இல்ல தெரிஞ்சுக்கிட்டா உனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுப்பல.
2: எனக்கு ஒண்ணும் டிக்கெட் எல்லாம் தேவையில்ல.
1: அது சரி, இந்த டிக்கெட்டை பார்த்தா ஏன் டிக்கெட் கேப்ப? கல்யாணம் ஆயிடுச்சா?
2: அதே எதுக்கு கேக்குற?
1: இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கம்முன் இருக்கலாம், இல்ல கையா போடலாம்ல.
2: கல்யாணம் ஆயிடுச்சு.
1: பரவாயில்ல, வசதிக்கு இல்லாட்டாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. ஆமா, உன் புருஷன் என்ன ஒர்க்
2: பண்றான்?
1: கண்டக்டரா?
2: எருமை எருமை கண்டக்டர், பஸ் கண்டக்டர்.
1: கண்டக்டர், அதாவது நல்ல டிக்கெட்ட பூரா கிழிச்சு தருவாங்களா? அந்த வேலை. இப்ப எந்த ரூட்ல ஓடிக்கிட்டு இருக்கான்?
0: இதே ரூட் தான்டா.
1: என்ன பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆம்பளை குரல்ல பதில் சொல்ற?
2: அட குரங்கு, பேசினது நான் இல்ல என் புருஷன்.
1: அம்மாடி, கண்டக்டர்லாம் மிந்தி விசில் வச்சிருப்பாங்க, இப்ப 60 வச்சிருக்காங்க. நல்ல வேலை, சண்டால வெட்ட தெரியாத பயங்கரால தப்பிச்சு.
3: அண்ணே, வக்கீல் தொழில இருந்த நீங்க திடுதிப்புன்னு எப்படி நீ அரசியல்வாதா? நீங்க
1: எல்லாம் உங்க டார்ச்சர் தாங்க. அம்மத்தா
4: அண்ணே, அதை விட அரசியல் ரொம்ப டார்ச்சர். அது தெரியாம எப்படி இறங்குனீங்க?
1: என்னடா தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்? சின்ன பிள்ளைல இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பாத்திருப்பேன், எத்தனை அரசியல்வாதிங்க பேச்ச கேட்டிருப்பேன். அது பூரா மனசுல பதிஞ்சு கிடக்கலடா. எடுத்து விட்டா நம்ம அரசியல்வாதிதா? டே, இப்ப ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டு அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு, சிங்க வேஷம் போட்டா சீரனும், புலி வேஷம் போட்டா பாயனும், யானை வேஷம் போட்டா
3: பிச்சை எடுக்கணும்.
1: பிச்சை எடுக்கணுமா? ஏண்டா டேய், யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ்லாம் இருக்கு, எத்தனை கோயில் சாமியை முதல தூக்கிட்டு தெய்வீகமா போகுது, எத்தனை குடும்பங்களை அழகா ஆசீர்வாதம் பண்ணுது. இதெல்லாம் விட்டு விட்டு பிச்சை எடுக்க சொல்லிடா. பிச்சை காரப்பட பீத்தரப்பட, உன் புத்தி பூரா பிச்சை எடுக்கிறதா போமா?
4: அண்ணே மூணு கட்டமா பேசியா? அண்ணே வக்கீல் கிட்டப்போட அரசியல் கிட்டப்போல ரொம்ப அம்சமா இருக்கீங்கண்ணே.
1: ஏய், என்னமும் செய்யலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா.
4: கரெக்ட்ண்ணே, நீங்க சொன்ன மாதிரி ஜேசுதாஸ் மாதிரியா
1: இருக்கீங்கண்ணே. ஜேசுதாசா? டேய், அப்படின்னா பாட்டு படம் வாங்கி வந்திருக்கேன், அரசியல குதிச்சிருக்கேன்டா, அரசியல குதிச்சிருக்கேன்.
3: அண்ணா, அரசியலுக்கு வரவங்களாம் குதிக்கிறேன் குதிக்கிறேன்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாங்க?
1: ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேட தர்மடி விழுவும் போல் இருக்கு. இங்க வாடா, இங்க வா. இந்த பாரு, ஏற்கனவே இந்த கட்சியிலைய மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டது பெரிய விஷயம். அது போக அவன் கைய காலை பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி இருக்கும்போது எங்கிட்ட எடக்க மடக்கா கல்வி கட்டி கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? போ டேய், நம்ம கட்சியில சிறப்ப வரமாட்டேன் வரமாட்டேன்னு மம்பு பண்ண ஒரு 5 பேரை வளர்க்கிட்டாயமா செத்துமே எங்க அவனுங்க?
4: இந்த வந்துருக்காயே.
1: வாங்க வாங்க வாங்க
5: தலைவரே.
1: கட்டி தூத்து வந்தாலும் கட்டுக்கூப்போட கால விழுகிறீங்களே. எந்திரிங்க. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம, நம்ம அரசியல் பண்ணணும். புரியுதா?
5: சரி தலைவர்.
1: அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. அட்டாக் அதிகமாகறப்ப ஒரு முடிவு எடுத்துருவோம். சரி, நிதி இது எதுவும் கொண்டாந்தீங்களா?
5: நிதி கொண்டாடலாம், மனு தான் கொண்டாந்துருக்கேன்
1: தலைவர். மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்கு வலிக்கவா? அடுத்து நிதி இல்லாம தான் மிதி தான். என்ன பிரச்சனை?
5: எங்க ஏரியால விளக்கே ஏறிலுங்க.
1: ரோட்லயா வீட்லயா?
5: ரெண்டுலயும் தாங்க.
1: டேய், போஸ்ட் ஆபீஸ் போன போடு.
4: போஸ்ட் ஆபீஸ்ல நான் ஈபி ஆபீஸ்ல.
1: சரிடா, சிலிப்பானா ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவியா? அசந்த ஆப்படிக்கல குறியாருங்க எல்லாரும்.
4: சாரி பாஸ்.
1: சாரி பாஸ், பூரி பாஸ்ன்னு. டேய், ஏன்டா அப்படி டைப் அடிக்கிற மாதிரி எல்லா நம்பரையும் அமுக்குற? கோயம்புத்தூர்ல 7 நம்பர் தானே?
4: ஓ 7ஆ? நான் 15 நினைச்சேன்.
1: 15ஆ? 15 அடிச்சா பாரிலடா போகும். ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் பிடிக்க போந்தில்லையே.
4: என்ன மணி
1: அடிக்கிறாங்க? ஹலோ ஹலோ
6: ஹலோ,
1: நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க.
6: நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன்.
1: ஹலோ, அரசியல்ல வட்டச்செயலாளர் பதவி மட்டும் தாங்க இருக்கு, சதுர செயலாளர் பதவி எல்லாம் கிடையவே கிடையாது.
6: வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும் போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் வச்சு அவங்க குடியா மொழி போயிடும்.
1: ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன்
6: சார். ஏன் ஹாஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா?
1: எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. நான் மேட்டருக்கு
6: வர்றேன்.
1: என் ஏரியாவில விளக்கெரியல
6: மண்ணனை வாங்கி ஊத்துறா மங்கி.
1: என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, யார்ட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி பேசிட்டு இருக்கான். என்கிட்ட படி சிக்கனா.
4: டேய் நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன்ட்ட ஒத்தகத்தை மோதி பாடுறா. டேய் வாடா இங்க
3: போன குரா. டேய் நீ ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா நேரம் எங்க அண்ணிட்ட வந்து மோதி பாடுறா பாப்போம். என்னடா பெரிய அட்ரஸ், வண்டு முருகன் நம்பர் 2 மேலப்பாளைய தெரு கோயம்புத்தூர் 24.
6: ஓ நம்ம ஏரியாதா.
1: டேய் இந்தாடா இங்க கொண்டாங்க
3: இந்தாங்கண்ணா.
1: ஹலோ ஹலோ என்னடா கட்டாயிச்சு
7: கொஞ்சம் டீ ஸ்டார். என்ன பண்ணுறது, டீ குடிக்கலாம் பார்த்தா 10 பைசா கிடையாது, ஊரில் ஒரு வேணும் தெரியாது. சமாளிப்போம்.
8: டி கே ராமசாமி உயிர் பிரிந்தது இன்று உடல் தகனம். எல்லா நடிகர்களும் விருது ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர்.
1: அடாடா அடாடா அண்ணே, எப்படிப்பட்ட நடி அண்ணே, நகைச்சுவையாகவும் நடிப்பாரு குணச்சித்திரமாகவும் நடிப்பாரு.
3: எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு தீயா போடு,
1: ரெண்டு மூணா போடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பிள்ளை இருக்கட்டும் பெரிய பிள்ளை இருக்கட்டும், நியாயம் நியாயமா இருக்கணும். நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம், அதுக்காண்டி ரோட்ல போற போற கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும், உன் வீட்டுல என்ன இருக்கும், ஜாமான் சட்டை என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? சல்லித்தனமா பேசிக்கிட்டு இந்தாங்க அப்பா, ரெண்டு மூணா தானே போட்டுருக்க.
9: ஆமா ஆமா,
1: கூட கூட கூட கூட. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா?
3: பெருமாள்
8: நம்ம பெருமாளா, அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போயிட்டானப்பா.
1: பெருமாள் வந்தானா? எப்பனே சொல்லவே இல்ல.
8: என்னத்தனே
1: கல்யாணத்தை பண்ணிட்டு பிள்ளை குட்டியில பத்து படுற பாரு.
8: என்னடா எவனோ ஒருத்தன் பேர சொன்னா அவனே அவனுக்கு தெரியும்.
3: அப்ப நீ வேற பேர சொல்லு.
8: ஏண்டா இந்த கறிக்கடை ராமசாமி வந்தானா?
3: வந்துட்டானே, வந்து சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு.
1: எது ராமசாமி வந்தானா என்னனே? ஐயோ ஐயோ, ஏனே சொல்றேன்னே மோலே, அவனும் பழக்கம் எனக்கு.
8: யார் ராணி?
1: எது
8: யார் ராணி?
1: ஏனே என்னனே யாரா கேக்குறாரு?
3: அதத்தாண்ட நானும் கேக்குறேன், யார் ராணி?
1: கேக்க, உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளை எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமியை எனக்கு தெரியும் போது என்ன யாரா கேட்டா?
3: ஏய் பெருமாளை ராமசாமியை நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும்?
1: அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க.
8: ஏய் நீ குடுக்குற இம்ச தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்து மதிப்பா சொன்னோம்டா.
1: நீங்க குத்து மதிப்பா பேசுறதுக்காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு கொடுத்து பேச முடியாது. அவங்க உசுரு குசுரா நம்புங்க, தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல. நான் இப்பயே போய் பெருமாளை ராமசாமியை கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன்.
3: போற வேத்தை பார்த்தா யாராவது ரெண்டு பத்தம் உண்மையிலே கூட்டி வந்து இவங்க தான் பெருமாள் ராமசாமின்னு பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பானே, பானை ஓடிடலாம்.
1: கிளம்புடா, டீ காசு கொடுத்துப்போங்க.
10: இல்ல சின்ராசு,
2: என்னடா
10: நம்ம காவக்கார மாயண்ட என்ன பார்த்து இந்த ஊரே பயப்படுத. அந்த மாயண்ட என்ன பாட்டு படிச்சா எப்படி இருக்கேன்?
2: மாயாண்டனுக்கு சிரிக்கவே தெரியாது, அவர் போய் பாட்டு படிக்கிறதா? சிரிக்க தெரியாத ஆளு பாட்டு படிச்சா அப்படி இருக்கான்.

0: என்னடா சேருவீங்க? ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
1: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல எழுதிட்டு அடிக்க மாட்டேல்ல.
0: காலி, தப்பு பண்ண உடனே அடிப்பேன், உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு
2: இருந்தியா? நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
0: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டு ஆயிருமாடா. பாவலர் வரதாசன் பாட்டு கேட்டா காட்டு பேரு கூட புத்தி வந்துடுறேன். இப்ப என்ன பாரு, வரதாசன் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும் உனக்கு எங்க எல்லாம் தெரியப்போ. சரி பாடு
3: பாப்போம்.
0: நிறுத்தா, என்னடா பாட்டு இது? புண்ணாக்கு ஆமனுக்குன்னு
4: அதனே, நீ எவனையும் மதிக்கிற இல்லையா? உன்னை பத்தி எவன் என்ன சொன்னாலும் நீ பாடு போய்கிட்டே இருக்கியா? அதான் நீ அவங்கள பாட்டு சொல்ற மாதிரி போட போட உன்னாக்குன்னு வாடி
0: இருக்கியா? தப்பு கணக்கு.
4: உன்னை பத்தி நிறைய பேர் தப்பா பேசுறாங்கல்ல, அதான் போடா தப்பு கணக்கு. என்ன செய்யுதுன்னு?
0: சரி சரி பாடு.

0: படித்தறினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு.
1: சார் எப்ப சார் வந்தீங்க?
2: நான் வரல, நீதான் எதிரில வர. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு?
1: நாளைக்கு கணக்கு பரீட்சை சார்.
2: இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம்.
1: தெரியுது, அவர் எழுந்து கேட்கணும்.
2: ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது?
1: அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு, நம்ம ஹெட்மாஸ்டர் ஏன்னா நடந்தே போறாரு, நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க.
2: அதுக்கு நீ என்ன சொன்ன?
1: அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு.
2: என்ன சிரிப்பு?
1: ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார்.
2: அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன்
1: சார். இருந்தாலும் 3 வருஷங்கள் அதிகம் சார். இந்த 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல. நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார். அங்க உட்காந்தா
2: இது சௌரியமா இருக்குதுப்பா.
1: மேல உட்காருங்க சார். நல்லா
2: இது ஹைட்டா இருக்குதே.
1: உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப பரல கலவைங்க சார். இந்த காலம் மேல வச்சிருந்த வச்சிருங்களா?
2: இனிய வண்டி நவர மாட்டேங்குது.
1: சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கையை மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது.
2: உன்ன கேட்காம எதையுமே தொட
1: மாட்டேன். வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண போறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா?
2: வண்டியை திருப்பி விடு.
1: திருப்ப வண்டியா? ஏப்பா செய்யற, ஏன் செய்யற? நல்லா வரும் போல ஏண்டா செய்யற? ஏன் செய்யற? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டுற இல்ல, சொல்றத கவனமா கேள்றா.
2: இது இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வளப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது
1: ஒண்ணு இல்ல சார். சார் வாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம், இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது.
2: இப்ப நான் பெருசா எடுத்துக்கல.
1: ஆமா,
2: இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும், வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துரு.
3: கல்வி அதிகாரி வந்திருக்காரு, அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு வணக்கம் போடணும், அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா?
1: சரி சார்.
3: இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன், இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
2: இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன்.
3: வணக்கம்.
1: கிளாஸ்ல எத்தனை பேர்?
3: 45 பேர்
4: சார். எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன்.
5: ஆமா, யார் இங்க அறிவழகன்?
1: நீதானா?
5: அது சரி, உன் உயரம் என்ன?
1: உயரம் உங்களோட 4-5 கூட
5: இருப்பேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாத பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா?
1: தெரியாது சார்.
5: பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா?
1: தெரியவே தெரியாது சார்.
5: ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா?
1: சத்தியமா தெரியாது சார்.
2: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
5: இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன் தான். அறிவழகன் நிறுத்தா. விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. உன் மேல உசிரிய வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கே தவிட்டு இருக்க.
1: டீச்சர்! டீச்சர்! டீச்சர்! ரேஞ்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்?
6: உனக்கு யார் சொன்னது?
1: தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர்.
6: அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்ஃபர்.
1: டிரான்ஸ்ஃபர்னா?
6: டிரான்ஸ்ஃபர்னா ஊரை விட்டு ஊரு போறது.
1: ஐயோ, இது அதை விட ரொம்ப குடியாச்சு டீச்சர்.
6: நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன்
1: டீச்சர். என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர், இந்த மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களே டீச்சர், இது உங்களுக்கே நியாயமா?
6: உனக்கு அழகு இருக்கு, அழகு இருக்கு, ரெண்டுக்கும் மேலே வயசு இருக்கு, நீ வீணா மனசை போட்டு குழம்புக்காத அறிவு.
1: மனசுக்கு மசால் வரையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல
6: என்ன. நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் அழகா என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசுவாரு.
1: உண்மை டீச்சர், உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லன்றீங்களா?
6: இருக்கு அறிவே, ஒரே ஒரு வழி இருக்கு.
1: சொல்லுங்க டீச்சர்.
6: நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8th பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல, அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது.
1: டீச்சர், நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம், உறுதியா சொல்றேன் டீச்சர்.

0: இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான்.
1: என்ன
0: வரும்
1: கிச்சன்ல இருந்து புக வரும்,
0: வருமானம் என்ன வரும் கேட்டா
1: ஒரு 115 ரூபா வந்தா பெருசுங்க.
0: எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க?
1: 10 பேரை வேலைக்கு வச்சேன், ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான்.
0: மிச்சம் 5
1: லீவ் போட்டுறாங்க. ஆமா, சுத்தமுத்தம் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே, உங்களுக்கு என்ன வேணும்?
0: நானா இன்கம் இரியா இரியா இரு, எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு, ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன்.
1: ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வளர்த்து போயிட்டேன். போடா உள்ள.

0: என்ன கிளம்பிட்ட?
1: கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன்.
0: ஏன் தோணுச்சு?
1: தோணுனா தானே கிளம்ப முடியும்.
0: என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற?
1: இல்லண்ணா, நீங்க தானே பாத்தீங்க, பாரு ரொம்ப கடுமையா இருக்கு.
0: இப்ப நீங்க உட்காந்து சாப்பிடுற
2: முடியாது தம்பி, பார்வை ரொம்ப அக்கடியா இருக்கு. நான் எங்கேயாவது வரப்பு வாக்க ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தி மாதிரி முடியல தம்பி, காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையே தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன், இம்சை பண்றியாப்பா.
0: உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுற சாப்பிடுறா, யாரும் காப்பாத்த வரமாட்டா. உன்ன எங்க மாதிரி சாப்பிடுறா, சாப்பிடு சாப்பிடு. எங்க ஓடுற?
3: என்னடா பாத்து நிக்கிறீங்க? ஹோட்டலுக்குள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களோ, கட்டி போட்டுக்கடா அவனை.
0: மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்க. அது ரொம்ப நன்றியா.
3: நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆற்றுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. என்ன கன்றாவி இது? ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற, நல்ல நைசா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும், அப்பதான் இட்லி உப்பும்.
0: ஆமா உப்புது. ஏதா இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட சொல்லாமல? தேவையில்லாம ஆட்டு உரம் விட்டு ஆட்ட வரீங்களே, நியாயமா அது? கையெல்லாம் வலிக்குது சார்.
3: கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும்.
4: ஏப்பா, இவன நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா?
3: இதே மூதேவிதான்.
4: இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சவக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை.
3: சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொல்லிக்க, இவனை விடாத, சாட்டைய கையில எடு.
0: ஏமாலாடி, இந்த புள்ள உங்க பொண்ணா?
3: இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாடுறா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது.
0: அங்கதானே இடிக்குது.
3: என்ன நக்கல? நீ கல்லூரல் வேலையை கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன்.
4: நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன்.
0: சூடா ரெண்டு தோசை. ஏமா, எந்த ஊருமா?
4: சூளூர்பேட்டை.
0: சூளூர்பேட்டையா? ரொம்ப பேமஸ் ஆச்சு. ஏமா கூட வச்சுக்கிறியாமா?
4: செருப்பு
0: இல்லமா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு
4: கேட்டேன். ஊத்தியா?
0: இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற?
3: இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் தானே கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இத ஒண்ணும் குறைச்சல இல்ல, பாத்து போ.
0: ஏ சார், நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க? என்ன வேணும்?
5: இட்லி இருக்கா?
0: இட்லி இருக்கு, சட்னி இல்ல.
5: தோசை இருக்கா?
0: தோசை இருக்கு, சாம்பார் இல்ல.
5: பூரி இருக்கா?
0: பூரி இருக்கு, கிழங்கு இல்ல.
5: பரோட்டா?
0: பரோட்டா இருக்கு, குருமா இல்ல.
5: வடை இருக்கா?
0: வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டல் இல்ல.
5: சூடா வேற என்னதான் இருக்கு?
0: சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு.
5: முதல்ல அதை கொண்டா.
0: ஏன் தீ குளிக்க போறீங்களா? கோவப்படாங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி இருக்கான். ஏன் அப்படி? ஆமா, ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா?
5: கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா.
0: எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்கறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது?
3: யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க.
6: முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு.
3: என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறான்?
0: நீங்க ஏன் சார் மனத்தரமா பேசிக்கிட்டீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை குளோஸ்.
3: கடை குளோசா?
0: கல்லா வந்துருச்சுன்னா கடையை மூட வேண்டியதானங்க.
3: ஓ, நீ அப்படி வரையா?
0: எப்படி வரையா? அனுப்புங்க.
3: அப்ப இதுகளை உருட்டிட்டு
0: போங்கப்பா. அகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா பெருவா போங்கயா. சார், எத்தனை இட்லி எத்தனை பூரி சார்?

0: சாம்பார் ஊத்து.
1: சாம்பார்
2: பில்ல போட சொல்லு.
1: பில்ல அட நாரப்படுகிறா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா.